எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: MOP Vaishno Community Radio 107.8 FM. பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
1: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Tangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும், இல்ல வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல, ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: ஆச்சு டாக்டர், நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புதெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளுலாம் குத்திக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததுனா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனோம். அங்க டாக்டர் டீத் இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
3: நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
2: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
0: கொஞ்சம் எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள் எல்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பாருவோம். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க, எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
0: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம், அம்மா தான் சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல.
0: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
0: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங் குடிங்க சொல்லி மேலயே கொட்டிட்ட ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடச்சு விடுறேன்.
0: யோ, நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூச்சிட்டு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்ட் ஆன விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் பிரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு டிராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஓவர் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: That was Ganesha Pancharatnam. Hope you enjoyed it.
1: You are listening to MOP Community Radio 107.8. Our radio,
0: our community,
1: our pride.
2: வணக்கம். நான் வேடையன் என்கிற கவின் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.
3: இதனால நீங்க ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லிக்கலாம்.
2: தெரியல, என்னோட ஃப்ரெண்டு வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்ட், இன்னொரு பையன், லொகேஷன் ஒரு பையன் இருந்தான். இவன் இறந்துட்டான், அப்பவே இறந்துட்டான். அவன் வந்து என்னன்னா, ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் நான் சென்னையில் இருந்தேன், திருச்சியில் தான். எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பைக்கில் தான் போயிருந்திருக்காங்க. அவனுக்கு அடிபட்டு லாரி ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் ஆன அதே இடத்துல ஒரு 20 மினிட்ஸ் அங்கேயே அவன் இருந்திருக்கான். இத்தனைக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன பசங்கள்லாம் அவன் கொஞ்சம் ரொம்ப முன்னாடி போயிட்டானுங்க. போனவனை எங்கடா காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் திருப்பி வந்து அவனுங்க பார்த்து தான் தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பசங்க கூப்பிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல்லாம், கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ணி இது பண்ணலாம் பார்த்தபோது இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, கொஞ்சம் அந்த சொல்லுவாங்களே எப்பயும் போல், கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாற்றிருக்கலாம் அப்படின் மாதிரிலாம் சொல்லும்போது, அதுதான் அந்த 20 நிமிஷம் ரோட்லேயே கிடந்திருக்கான். யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கணும், ஹெல்ப் பண்ணிக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி இருந்திருக்கலாம், யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கலாம், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம நீ பண்ணிவிட்டு நீ இந்த கேஸு கீஸ் ஆயிருமா அப்படின்னா கூட யோசிக்காமல் நீ கண்ணு தெரியாமல் கூட நீ போயிருந்திருக்கலாம். எங்கேயாவது அந்த டைம் யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கன்ஃபார்மாக பொழைஞ்சிருப்பாங்க. ஏன்னா 20 நிமிஷம் ஒரு உயிர் ஒரு இடத்துல துடிச்சிட்ருக்குன்னா அது எவ்வளோ நேரம் அந்த உயிர் வந்து இருக்கும், ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அது மட்டும்தான் எனக்கு என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் ரோட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க, இது பண்ணுறீங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி கொண்டாத விடுங்க, ஒரு ஃபோனாவது நம்ம ஒரு பண்ணலாம், இந்த ஏதாவது ஒன்று நம்மளோட முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு. எந்த நேரத்தில் காசு போனால் எவ்வளோ விஷயம் கூட நம்ம சம்பாதிச்சிடலாம், பட் ஆனால் ஒரு உயிர் அந்த போயிடுச்சுன்னா அது அவ்வளோ தான். அதுக்கு அப்போ இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிருக்கு மரியாதை ஞாபகம் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப்பு எந்த ஒரு உயிராக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஃபோன் மட்டுமாவது நம்ம பண்ணி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது என்னோட ஒரு தாழ்மையான ஒரு கருத்து.

வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.

வணக்கம். வான் சிறப்பு அதிகாரத்திலே ஐந்தாவது குறளை பார்ப்போம். இந்த குறள் மழையை நம்முடைய மனிதர்களுக்கு ஒப்பாக சொல்வதை போல இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நாம் சில சமயம் சொல்லுவோம், நாம் நினைத்தால் ஒருவருக்கு உதவ முடியும், நினைத்தால் அவரை அழிக்கவும் முடியும், கெடுதலும் செய்ய முடியும். அப்போ அதற்கு அந்த மனம்தான் காரணமாக இருக்கிறது. மழையையும் இங்கே வள்ளுவர் மனிதர்களைப் போல சொல்கின்றார். எப்படி என்று சொன்னால், மழை நினைத்தது என்று சொன்னால் ஒருவருக்கு உதவ முடியும், இந்த உலகத்திற்கு உதவ முடியும். ஏனென்று சொன்னால், நேற்றுக்கு நம்ம பார்த்த மாதிரி அந்த மழை பெய்தது என்று சொன்னால் உழவனுக்கு வருமானம் கிடைக்கும், மழை பொய்த்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு வருமானம் குறைந்துவிடும், அவன் மெல்ல அழிந்து போய்விடுவான் என்று பார்க்கின்றோம். அந்த செய்தியை தான் மீண்டும் இங்கே சொல்கின்றார். மழை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது நினைத்தால் ஒருவனை வாழ வைக்கவும் முடியும், ஒருவனை அழிக்கவும் முடியும். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கு எடுப்பதும் எல்லாம் மழை. கெடுப்பதும், மழை பெய்யாமல் கேடு செய்யவும் மழையால் முடியும். அப்படி இல்லாமல், மற்றாங்கே அப்படி செய்யாமல் எடுப்பதும், மழை நினைத்தது என்று சொன்னால் நல்ல துணையாகவும் இருக்க முடியும். எல்லாம் மழை, கெடுதல் செய்யவும் மழையாலே முடியும், நல்லது செய்யவும் மழையாலே முடியும். அப்ப இந்த மழை நினைத்தது என்று சொன்னால் பெய்யாமல் உலகத்திற்கு கேடு செய்யவும் முடியும். அப்படி தன்னாலே அழிந்து போனவர்களுக்கு மழை பெய்து மீண்டும் நல்ல துணையாக இருந்து அவர்களை உயிர்ப்பிக்கவும், அந்த மழையாலே நன்மை செய்யவும் முடியும். ஏனென்று சொன்னால், நம்ம பார்த்தோம், மழையுடைய நீர் விழுந்தது என்று சொன்னால்தான் இந்த பூமியிலே ஒரு பச்சை நிறத்தை பார்க்க முடியும். அப்ப அந்த பச்சை நிறம் வேண்டும் என்று சொன்னால் மழை பெய்ய வேண்டும். அப்போ மழை நினைத்தது என்று சொன்னால் காய்ந்த பூமியாக காட்டவும் முடியும், அது நினைத்தது என்று சொன்னால் மழை பெய்து காய்ந்த பூமியை வளம் பெற்ற பூமியாக மாற்றவும் முடியும். அப்போ நன்மையும் செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும், மழை நினைத்தது என்று சொன்னால். அப்போ கெடுக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும், நம்மை கை கொடுத்து தூக்கி விடவும் மழையால முடியும். கெடுப்பதும் கெட்டார்க்கு, அப்படி கெடுத்தவர்களுக்கு, தன்னால் அழிந்து போனவர்களுக்கு சார்வாய் உதவியாய் மற்றாங்கே மீண்டும் அந்த மழையே எடுப்பதும், அவர்களை கை கொடுத்து மேலே தூக்கி விடவும் எல்லாம் மழை, அந்த மழையாலே முடியும். மழை நினைத்து என்று சொன்னால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும் என்று மழையினுடைய சிறப்பை பெருமையை வள்ளுவர் இங்கே நமக்கு உணர்த்துகின்றார். நன்றி. நாளை

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலை நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.
1: குட் மார்னிங் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP FM 107.8, இது ஒரு சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம உடலே நலமா ப்ரோக்ராம்ல ஆயுர்வேத மருத்துவத்தை பத்தி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க வந்திருக்காங்க டாக்டர் ஐஸ்வர்யா. ஹலோ டாக்டர், முதல்ல ஆயுர்வேதம்னா என்ன, அது எந்த வகையான சிகிச்சை முறைய சேர்ந்தது?
2: ஆயுர்வேதம் ஒரு பழமையான மருத்துவ முறையா இருந்திருக்கு. இட் இஸ் சப்போஸ் டு ஹேவ் பீன் கால்ட் அஸ் தி ஃபிஃப்த் வேதா இட் செல்ஃப். அதர்வல வேதத்துடைய உபவேதமா கூட நிறைய இடத்துல ரெஃபரன்சஸ் இருக்கு. ஆயுர்வேதம் அப்படின்னாலே என்னன்னா, ஆயு அப்படின்றது லைஃப், லைஃபை பற்றின சயின்ஸ் பேர் தான் ஆயுர்வேதம். ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ நியர் மெடிக்கல் சயின்ஸ், பட் இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் சயின்ஸ். இட் டெல்ஸ் யூ ஹவு டு லிவ் யுவர் லைஃப் இன் ஆர்டர் டு ஹாவ் அ ஹெல்த்தி லைஃப் அண்ட் ஸோ ஆன் ஸோ ஃபோர்த். ட்ரெடிஷ்னல் மரபில் வந்து ஒரு நாலு முக்கியமான அம்சங்கள் சொல்கிறாங்க. ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னா தே ஹாவ் டு அண்டர்கோ த ப்ராசஸ் ஆஃப் தீஸ், தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்கிறாங்க. இதுக்கும் முக்கியமான ஒரு விஷயம், இந்த தர்மத்தையும் அர்த்தயுத்தையும் காமத்தையும் மோட்சத்தையும் கடந்து போகிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் லைஃப் இருக்க வேண்டியது. ஹவு ஹெல்த்தி யூ ஆர், ஒன்லி தென் யூ வில் பி ஏபிள் டு கோ ஹெட் வித் யோர் டியூட்டிஸ் ஆஃப் லைஃப். அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்து ஆயுர்வேதத்தை கொண்டு வந்திருக்காங்க.
1: ஸோ இப்போ ஆயுர்வேதானா என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வச்சுருக்கீங்க. இப்போ கான்செப்ட் பிஹைண்ட் எனி திங் அப்படின்னு இருக்கும் இல்லையா, ஸோ கான்செப்ட் பிஹைண்ட் ஆயுர்வேதா என்ன?
2: ஆயுர்வேதம் உடைய பேசிக் கான்செப்ட் வந்து த்ரிதோஷ சித்தாந்தம்னு சொல்கிறது தான். ஸோ த்ரிதோஷம் அப்படின்னா மூணு தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறோம். தோஷம்ன்றது இப்போ ரொம்ப கொலோக்கியலாக வந்து இங்கிலீஷில் ஹியூமர் அப்படின்ற மாதிரி தேர் கிவிங் அ ட்ரான்ஸ்லேஷன், பட் இட் இஸ் பெட்டர் அண்டர்ஸ்டுட் ஆஸ் அன் ஆயுர்வேதிக் டேர்ம் தேன் யூனோ எனி இங்கிலீஷ் டிரான்ஸ்போஸ்ட் வேர்ட். இந்த த்ரிதோஷம் அப்படின்றது மூணு இருக்கு, வாயு பித்தம் கஃபம். வாயு அப்படின்ற ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு விண்டி ஆஸ்பெக்ட், சம்திங் வித் விண்ட் குவாலிட்டி இஸ் வாயு. பித்தம் அப்படின்றது வந்து ரொம்ப லிட்ரலாக சொல்லணும்னா ஒரு சுடு தண்ணி போல ஒரு சப்ஸ்டன்ஸ் பித்தம்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் வெரி வேக்லி. கஃபம்ன்றது ஒரு ஃப்ளெம் போல ஒரு இருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் கஃபம். ஸோ இந்த மூணும் வந்து உடலில் ஆல்ரெடி இருக்குது, நம்மளோட ஹியூமன் பாடியில் ஆல் தீஸ் த்ரீ திங்ஸ் ஆர் ஆல்ரெடி தேர். இந்த மூணு விஷயங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் ஒரு வியாதியை உண்டாக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது. அதோடைய நார்மல் ஆர் சமான அவஸ்தம், அதாவது ஈக்குவலிபிரியமில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை ஹெல்த் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறாங்க.
1: இப்போ நம்ம ஆயுர்வேதத்துடைய சித்தாந்தத்தை பற்றி பார்த்தோம். வாதம் பித்தம் கபம்ங்கிற மூன்று தோஷங்களோட கூடுதல் மற்றும் குறைவினால ஒரு நோய் வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த த்ரிதோஷத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். இந்த ஒரு தோஷத்தோட சமையலின்மையினால வர நோய்கள் என்னென்ன?
2: ஸோ இந்த வாயு பித்தம் கஃபம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அதோடைய நார்மலாக அது என்ன பண்ணுறதுன்னு புரிஞ்சுக்கிட்டா, அதோடைய அப்நார்மாலிட்டி அது இன் வாட் வே அதோட அப்நார்மாலிட்டி நம்மளுக்கு பிரச்சனையை உண்டுபடுத்துதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். வாயுன்றது கிரியை, அதாவது ஒரு ஒரு மூமெண்ட், சலகுணம், ஒரு அசைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வாயு. ஸோ வாயுவில் பஞ்ச வாயுகள் இருக்குது. பிராணவாயுன்னு சொல்கிறது வாட் வி ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், இட் ஹஸ் லாட் ஆஃப் சர்க்குலேட்டரி ஆஸ்பெக்ட்ஸ் டு இட். உதான வாயுன்றது தான் வாக்கு கொடுக்கக்கூடிய வாயு பேர் உதான வாயு. தியான வாயு தான் இட்ஸ் கிவிங் த சர்க்குலேட்டரி ப்ராசஸ் இன் த பாடி சிச்சுவேட்டட் இன் த ஹார்ட். சமான வாயு பசியை தூண்டுதல் படுத்துறதுக்கு, ஜெரிமானத்தை சரியாக அமைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. அதே மாதிரி அப்பான வாயு இஸ் த ஒன் விச் இஸ் ஹெல்பிங் in the elimination of everything, starting from ஒரு மலமாகட்டும் மூத்திரமாகட்டும் ஒரு ஆர்த்தவம், ஆர்த்தவம்ன்றது மென்ஸ்ட்ரல் பிளட் ஆகட்டும், சுக்கரம் என்பது ஸ்பெர்ம் சீமன் சொல்லக்கூடியது, அது வெளியேற்றது, அது எல்லாத்துக்குமே அபான வாயு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். ஸோ இது இதோடைய நார்மல் ஸ்டே. இஃப் யூ ஃபைண்ட் எனி டிஃபிகல்ட்டி இன் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ், இட் மீன்ஸ் யுவர் வாயு இஸ் இன் சம் ப்ராப்ளம். பொதுவாக இந்த மூமெண்ட், நம்ம கை கால் மூமெண்ட் இருக்கிறதுக்கு, கை எடுத்து சாப்பிட்றோம், வைக்கிறோம், நடக்கிறோம், முட்டி வலி வருது, கழுத்து வலி வருது, வலி இருக்கிற இடம்லாம் வாயு வந்து ஒரு ஏற்றத்துக்கு போயிருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இட் ஹாஸ் கான் த்ரூ அன் இன்க்ரீஸ் ஸ்டேட் அப்படின்றது நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கிறோம். ஒரு நர்வஸ் சிஸ்டமே வந்து வாயுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதோடைய ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸோ லாட் ஆஃப் டிசீசஸ் விச் இன்வால்வ் த பிரெயின் இஸ் ஆல் வாயு ரிலேட்டட் டிசீஸ். ஒரு ஹெமிப்ளீஜிக் டிசீஸ் ஆகட்டும், பக்கவாதம் சொல்லக்கூடிய வியாதி, ஒரு ஸ்ட்ரோக் வர பேஷண்ட், எல்லா இடத்துலையுமே வாயுடைய ப்ரிடாமினன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஒரு வியாதியை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் திங்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் அ டிசீஸ் டு பி காஸ்ட். ஆனால் வாயு இல்லாமல் எந்த வியாதியும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ வாயுடைய முக்கியத்துவம் நம்ம அதிகமாக ஆயுர்வேதத்தில் பார்க்குறோம், அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸும் அதிகமாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டில் அஸ் டாக்டர்ஸ் வி ஆர் ஆல்சோ சீயிங். இது வாயு பற்றின விஷயங்கள். பித்தம் சொன்னாப்பில், பித்தம் இஸ் லைக் அ ஹாட் ஃப்ளூயிடுன்னு சொன்னேன் இல்லையா. இட் ஹாஸ் லாட் ஆஃப் அதர் குவாலிட்டிஸ், அந்த குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் பித்தம் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு சொல்லும். பித்தம் சூடு, அதுதான் மெயின். எரிச்சல் இருக்கும் இடம் பித்தம் கூடியிருக்குன்றது பொருள். ஸோ ஒரு கடுப்பான மூத்திரம் போகிறது, மூத்திர கடுப்பு வருது, அதெல்லாம் வந்து பித்தத்துடைய ஆதிக்கம்.

0: ஏன்னா அந்த சூட்டில் டைஜஷன் இஸ் நத்திங் பட் குக்கிங், எக்ஸ்டர்னல் குக்கிங் இன்டர்னல் குக்கிங் அவ்வளோதான், வயத்துக்குள்ளே குக் ஆகிறது தான் டைஜஷன். ஸோ அந்த குக்கிங்கை அதிகபட்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணுறது பித்தம். அது தவிர பிராஜக பித்தம்னு ஒன்று இருக்குது. பிராஜக பித்தம் ஸ்கின்ல இருக்கக்கூடிய பித்தம். ஒருத்தருக்கு ரொம்ப அழகான ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர் சம்படி ஹூ ஹேஸ் எ வெரி லஸ்டரஸ் பிரைட் ஸ்கின் டோன், அவங்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்குன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் அதர் ரீசன்ஸ். அந்த பித்தம் இப்போ அம்மா வந்து ஒரு ஃபேர் காம்ப்ளெக்ஷன் லஸ்டரஸ் உமன் வில் கிவ் பர்த் டு அ சைல்டு ஹூ இஸ் ஆல்சோ ஹேவிங் த சேம் காம்ப்ளெக்ஷன். நம்ம ஆர்கியூ பண்ணலாம், அந்த பித்தம் அம்மா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால பித்தத்துக்கு அந்த ஒரு குணம் இருக்கு. ஸோ அது பேர் பிராஜக பித்தம். கண்ணுக்குள்ள ஒரு பித்தம் இருக்கு, ஆலோசக பித்தம். ஸோ தட் ஹெல்ப்ஸ் இன் தி பவர் ஆஃப் விஷன். ஸோ இந்த ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சித்தாந்தங்கள், தி கான்செப்ட் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் நியாய தர்சனம், வைசேஷிக தர்சனம், சாங்கிய தர்சனம், யோக தர்சனம். இதெல்லாம் நான் சொல்கிற கான்செப்ட்ஸ் அப்படியே நியாய தர்சனத்தில் இருக்குது, அப்படியே சாங்கிய தர்சனத்தில் இருக்குது. ஸோ இது பித்தத்துடைய ஃபங்க்ஷன்ஸ். அதே போல் ரத்தத்துக்கு அந்த நிறம் கொடுக்குது இல்லையா, ஹீமோக்ளோபின் சொல்கிறோம். அந்த ஹீமோக்ளோபினை வந்து ரஞ்சக பித்தமாக கூட நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். பிகாஸ் ரசரஞ்சனா ரஞ்சகம் பித்தம் சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு கயில் போல ஒரு பொருள், நிறமில்லாத பொருளுக்கு ரத்தத்துடைய கலரை கொடுத்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையது ரஞ்சக பித்தம்னு சொல்கிறாங்க. ஸோ ரஞ்சக பித்தம் இஸ் த ஒன் விச் இஸ் கிவிங் கலர் டு அ கைல் அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்மிங் இட் இன் டு பிளட். ஹீமோக்ளோபின் போலையும் சொல்லலாம், ரெட் பிளட் செல்ஸ் அப்படியும் சொல்லலாம். இப்போ சாதக பித்தம்னு இன்னொரு ஒரு பித்தம் இருக்குது, அது நம்மளோட மனசை இயங்க வைக்கிறதுக்கு அந்த பித்தம் ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு. ஸோ அதான் இப்போ பைத்தியமானவங்க பித்தம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு பாருங்க, அதெல்லாம் இந்த சாதக பித்தத்துடைய ஏற்றமோ தாழ்வோ ஏற்பட்டதுனால. பொதுவாக பித்தம் அப்படின்றது ரொம்ப ரஜச கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு தோஷம், அதனால் பித்தம் கூடுதலாக இருக்கிறவங்களுக்கு கோபம் அதிகம் வரும். அடுத்து கஃபம். கஃபம் வந்து ரொம்ப ஈஸியாக ஃப்ளெம் அப்படின்னே நம்ம ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃப்ளெம் அப்படின்னாலே நம்மளுக்கு அது ஒரு மார்பிட் ஸ்டேட்டாக, ஒரு ஒரு கோல்டு வந்தால் தான் ஃப்ளெம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வருது. பட் ஃப்ளெம்முக்கான இன்டர்னல் ஆர்கன் ப்ரொடெக்ஷன்லாம் அது பண்ணுது. ஒரு மியூகாய்ஸ் உள்ளே இருந்தால் தான் இட் இஸ் ப்ரொடெக்டிங் யுவர் கேஸ்ட்ரியம். இல்லைன்னா அந்த மியூகாய்டு ஆஸ்பெக்ட் போயிடுச்சுன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது கஃபத்துடைய அம்சம். அது பேர் கிளேதக கஃபம். பயத்துக்குள்ளே இருந்து வயத்தை வந்து ஃபர்தர் டேமேஜ்லேருந்து கொண்டு போகாமல் விடுறது கிளேதக கஃபம். ரொம்ப முக்கியமான கஃபம் அவலம்பக கஃபம். இட் இஸ் ப்ரொடெக்டிங் ஆல் தி அதர் கஃபாஸ் அண்ட் ப்ரொடெக்டிங் தி ஹார்ட். அது அவலம்பக கஃபம். இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம்.
1: த்ரிதோஷத்தை பற்றி நல்லாவே விரிவாக சொன்னீங்க. இப்போ யாராவது பார்த்து இவங்க வாத உடம்பு, பித்த உடம்பு, கப்ப உடம்பு அப்படின்னு சொல்ல முடியுமா?
0: ஓரளவுக்கு சொல்லலாம். பட் இருந்தாலும் கூட அவங்களுடைய விக்ருதியும் இப்போல்லாம் நிறையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சே, தைராய்டு வந்திருக்கிற ஒரு பேஷண்ட் வந்து ஊதிடும் உடம்பு, ஹைப்போதைராய்டிசம்ல உடம்பு ஊதிடும். ஊதின உடம்பு யூஸ்வலாக கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறவங்களை வந்து கஃபம்னு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. அதுக்காக நான் ஹைப்போதைராய்டிசம் வந்த பேஷண்ட்டை கஃப பிரகிருத்தின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கஃபம் விக்ருத்தியில் இருக்குது. விக்ருதி இன் த சென்ஸ் இட்ஸ் அன் அப்நார்மல் ஸ்டேட். As by birth, we don't know what their prakriti is. First of all, prakriti indradha nama purinjikanum. Prakriti abindradhu swabhavam. Natural state is prakriti. And the prakriti la irundhu maarupatta abnormal state is vikriti. Adhu dhaan vyadhi irukkakoodiya oru state. So, andha mari sila vishayangalala moodapattirukku. But poduvaa ipdi dhaan naanga it's romba easy ah kandupidikkanona ipdi dhaan. Romba indha ஒல்லியாக இருக்கிறவங்க எப்போ பாரு கட கடகடான்னு வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, அவங்களால ஒரு இடத்துல ஒரு உட்கார முடியாது. அப்புறம் ரொம்ப சீக்கிரம் கிராஸ் பண்ணிப்பாங்க, உடனே மறந்துடுவோம் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற குண உடையவங்கள்லாம் வாயு அப்படின்னு சொல்ல, வாயு கூடுதலாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குது. அதே போல் பித்தம் அந்த மாதிரி இருக்கிற குண உடையவங்கள்லாம் இரிட்டபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்களோட வேர்வையிலெல்லாம் ஸ்மெல் ஜாஸ்தி இருக்கும், விஸ்ரம்னு சொல்லுவோம் அந்த குணத்தை.

0: இரிட்டபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்கின் பிரமாதமாக இருக்கும். யூஸ்வலாக பித்தமுக்கும் கஃத்துக்கும் தான் அந்த ஸ்னிக்தமுடைய குணம் இருக்குது. அதாவது அந்த ஒரு ஆயிலினஸ் ஒரு அங்க்சுவஸ்னஸ் இஸ் தேர் ஓன்லி இன் பித்தம் அண்ட் கஃத். வேற வாயு இருக்கிறவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும், அது போல் ட்ரை ஸ்கின் இருக்கும், ரஃப் ஹேர் இருக்கும், அதெல்லாம் வாயுவுடைய குணங்கள். பித்தத்துக்கு நல்ல முடியெல்லாம் நல்லா இருக்கும், நல்ல லஸ்ட்ரஸாக இருக்கும், ஆயிலியாக இருக்கும். சில பேருக்கெல்லாம் பொதுவாகவே உடம்புல இருந்தே ஆயில் சுரக்கிற தன்மை இருக்கும், அதெல்லாம் பித்தமும் கஃபமும் அதிகமாக இருக்கிறதுனால. அதே மாதிரி கஃப பிரகிருதி நல்ல ஸ்ட்ராங் பில்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா பிருத்திவி அம்சம், அதாவது எல்லா தோஷங்களுமே வந்து மகாபூத தத்துவத்திலிருந்து வருது. ஒரு ஒரு தோஷத்துலேயும் இவ்வளோ இந்த பர்டிகுலர் மகாபூதம் இருக்குன்ட்டு இருக்கு. ஜல மகாபூதமும் பிருத்திவி மகாபூதமும் ஃபார்ம் ஆனது தான் கஃபம். ஸோ பிருத்திவினாலே அந்த ஸ்டர்டிடிட்டி, அந்த ஸ்டர்டினஸ் இருக்கும் இல்லையா. அதனால அந்த பர்சன் வில் ஆல்சோ ஹேவ் தட் ஸ்டர்டினஸ். தில் ஹேவ் ஸ்டர்டி பாடி, ஸ்டர்டி ஜாயின்ஸ், ஹெவி பாடி. ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடையது கஃபம். கஃபம் உள்ளவங்க சத்துவமும் தமசும் கூடினவங்க தான் கஃப பிரகிருத்தியாக இருக்கும். நம்ம அனிமல்ஸ்லலாம் எங்களுக்கு இன்ஃபேக்ட் நாடியில் வந்து எப்படின்னா ஒரு ஒரு கதி கண்டுபிடிப்போம், அந்த கதியிலேயே அதை சொல்லுவாங்க. பித்தம் உடையவங்களுக்கு மண்டூப கதி, தவளை போல குதிக்கும். கஃப கதி சொல்லும்போது ஸ்வான் போல போகும், யானை போல போகும்னு தான் சொல்லுவாங்க. யூனோ தட் கைண்ட் ஆஃப் அ காம், மெலோ டவுன், அப்சல்யூட்லி லெத்தார்ஜிக், நாட் ஹாசில்ட் பை எனி திங், அந்த மாதிரி ஒரு அதுதான் கஃப பிரகிருதி. நான் இப்போ ஒரு ஒரு பிரகிருதிக்காக சொன்னேன், வாயு பித்தம் கஃபம் அப்படின்னு தனித்தனியாக சொன்னேன். எப்போவுமே எந்த பிரகிருதியும் தனித்துவமாக இருக்காது. ஒரு ஆளை பார்த்து நீ ஃபுல்லாக வாயு பிரகிருத்தின்னு சொல்ல முடியாது, நீ ஃபுல்லாக பித்த பிரகிருத்தின்னு சொல்ல முடியாது, நீ ஃபுல்லாக கஃப பிரகிருத்தின்னு சொல்ல முடியாது. இப்போ எல்லா பிரகிருத்தியுமே கலந்து தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து வாத பித்த பிரகிருதி, அவங்களுக்கு கஃப பித்த பிரகிருதி, உங்களுக்கு பித்த கஃப பிரகிருதி, அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு பிரகிருதி வருது. ஸோ இட் வில் ஆல்வேஸ் பி டுகெதர். நாட் தட் டூ பிரகிருதிஸ் டுகெதர் இஸ் சப்போஸ் டு பி குட். அது நிந்தியா துதோஷதாக சொல்கிறாங்க. இருக்கிறதுலையே மட்டமானது அதுதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரெண்டு பிரகிருதி தான் இருக்குது. மூணு பிரகிருத்தியும் சம அளவில் இருக்கிறது தான் வந்து இட்ஸ் சப்போஸ் டு பி ரொம்ப அதி உத்தமம். அவங்களுக்கு வியாதியே வராது, ஒன்றும் பண்ணாது, கல்லை சாப்பிட்டாலும் ஜெரிக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. இப்போ நம்மளுக்கு யாரும் அந்த மாதிரி இல்லை. பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் ரெஜீம் லைக் தட், வி டோன்ட் ஹேவ் த பில்ட் லைக் தட். சொன்ன போல விஷயத்துலேருந்து விஷயம் வர மாதிரி நம்ம அம்மா அப்பாவை சொத்தையாக இருந்தால் நம்மளும் சொத்தையாக தான் இருக்கோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே துவிதோஷமாக தான் இருக்குது பிரகிருதி. ஸோ எல்லாருமே நீங்கள் ரெண்டு பிரகிருதியை கூடுதலாக இருக்கிறவங்கள பார்ப்பீங்க. இந்த பிரகிருதி கூடுதல், இந்த பிரகிருதி கூடுதல், வாத பித்த பிரகிருதி, அதனால இது பிரகிருதி. பித்தம் கூடுதலாக இருக்குது, கஃபம் கூடுதலாக இருக்குது, பித்தகப பிரகிருதி.
1: சரி, இந்த த்ரிதோஷத்துடைய இம்பேலன்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க?
0: இம்பேலன்ஸ் அதாவது வாயு பித்தம் கஃபம் இது மூணும் இம்பேலன்ஸாக இருந்தால், ஸோ வாயு கூடுதலாக இருந்தால் வாயுவை ட்ரீட் பண்ணணும், பித்தம் கூடுதலாக இருந்தால் பித்தத்தை ட்ரீட் பண்ணணும், கஃபம் கூடுதலாக இருந்தால். இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ரித்தி சமானே சர்வேஷாம் விபரீதைகி விபரியா. கூடுதலாக இருக்கிறத ஆப்போசிட் குணத்தை இருக்கிறத வச்சு குறை, குறைவாக இருக்கிறத ஆப்போசிட் குணத்தை வச்சு கூட்டு. இப்போ வாயு அதிகமாக இருக்கு, வாயுக்கு என்னெல்லாம் குணம்? வாயு இஸ் ட்ரை, வாயு இஸ் லைட், வாயு இஸ் ரஃப், வாயு இஸ் வெரி சட்டில், வாயு இஸ் வெரி சலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இன்ஸ்டெபிலிட்டி அந்த மாதிரி. இந்த குணத்துக்கு அப்படியே எதிராக இருக்கிறது கஃபம். ஸோ ரூக்ஷம் சொன்னோம், ரூக்ஷம்ன்றது ட்ரைனஸ், அப்படியே ஸ்னிக்தமாக இருக்கும். இட் இஸ் ஹெல்பிங் இன் காம்பேட்டிங் த ட்ரைனஸ். அதே போல் ரஃப் கரம்னு சொன்னோம், ரஃப்னஸ் இருக்குது, அதை காம்பேட் பண்ணுறதுக்கு ஸ்லக்ஷண குணம் கஃபத்தில் இருக்குது. ஸ்மூத்னஸ் ப்ரமோட் பண்ணக்கூடியது கஃபத்துக்கு இருக்குது. அதே மாதிரி இது லைட் இருக்குதுன்னு சொன்னோம், கஃபம் வந்து குரு, இட்ஸ் வெரி ஹெவி. ஸோ இப்போ வாயு, இது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், வாயு கூடி இருக்கு அப்படின்னா கஃபத்து ப்ரமோட் பண்ணக்கூடிய ஆகாரங்கள் விஹாரங்கள் பண்ணால் வாயு குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரொம்ப தூரம் நடந்து வந்துருக்கீங்க, காலெல்லாம் வலி, வலின்னா வாயு மேனிஃபெஸ்ட் ஆகிடுக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சாப்பிட்டுட்டு தூங்குவோம். தூங்கிறது கஃபத்துடைய ஒரு ஆக்டிவிட்டி. தூங்கினா என்ன ஆகுது? கஃபம் ஜாஸ்தியாக இருக்குது, டயர்ட்னஸ் குறையிறது, வாயு சரியாயிடுறது, யூ ஆர் கிவிங் இட் அ பேலன்ஸ். வெரி சிம்பிளாக சொல்ல போனோம். பித்தமுக்கும் பித்தத்துக்கும் அந்த ஸ்னிக்த குணம் இருக்குது. ஆனா அது புஷ்ண குணம் இருக்கு. ஸோ அதனால பித்தத்தை வச்சு வாயுவை ட்ரீட் பண்ணவோ அப்படின்னு ரொம்ப சொல்ல முடியாது. பித்தத்துக்குள்ள இருக்கிற அந்த உஷ்ண குணம், த வாயு இஸ் வெரி கோல்ட் இன் பொட்டன்சி. ஒன் காமன் குவாலிட்டி யூ சி இன் கஃபம் அண்ட் வாயு இஸ் போத் ஆர் கோல்ட். ஃப்ளெம்மி கைண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் ஆல்சோ கோல்ட், வாயு இஸ் ஆல்சோ கோல்ட். இப்போ வாயு கஃபம் ரெண்டுமே பிரச்சனையில இருக்கிற இடத்துல சூடு ப்ரொவோக் பண்ணக்கூடிய குணத்தை போட்டோம்னா அது குறையும். இப்போ சளி பிடிச்சிருக்கு, அது கஃபமும் இருக்கு வாயுவும் கண்டிப்பாக கலந்துருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆவி பிடிங்கன்னு சொல்லுவோம். சிற்றரத்தைன்னு சொல்லுவாங்க ராஸ்னா, அந்த ராஸ்னாவை தண்ணியில் போட்டு ஆவி பிடிங்கன்னு வாங்க. தாலி சபத்திரி, சுக்கு சாப்பிடு, மிளகு சாப்பிடு, டர்மரிக் போட்டு பாலில் போட்டு குடி, இதெல்லாம் என்ன உஷ்ணகுணம் ப்ரமோட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த கஃபத்தையும் வாயுவையும் சரிப்படுத்துறதுக்காக ட்ரீட்மெண்ட் இப்படி. இது திஸ் இஸ் த பேசிக் கான்செப்ட். அண்ட் ஐ எம் கிவிங் அ வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். நவ் வென் இட் கம்ஸ் டு பிகர் டிசீசஸ், தி காம்ப்ளெக்சிட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் அண்ட் ட்ரீட்டிங் இட் பிகம்ஸ் மச் லார்ஜர். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ட்ரீட்மெண்ட் பிரின்சிபல். ஸோ உங்களுக்கு வலி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு எண்ணெயை போடணும். ஏன் எண்ணெயை போடுறோம், வாயுவுக்கு ட்ரைனஸ் கூட்டக்கூடிய இது இருக்கு, எண்ணெயை போட்டால் அது குறையும். கஃபம் இருக்கு, கஃபத்தை போட்டு நீங்கள் ஏன் ஆவி பிடிக்கிறீங்க, வை ஆர் யூ ட்ரைன் சம்திங், இட்ஸ் பிகாஸ் இட் ஹேஸ் த ஃப்ளெமி, தட் ஸ்னிக்த குணம், அங்க்சுவஸ் இது குவாலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ட்ரை பண்ணுறோம். இதுதான் பேசிக். இந்த நடைமுறை வாழ்க்கையில் நம்ம கொண்டு வந்தாலே நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றலாம். ஒரு ஒரு டிசீஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் வில் கோ ஆன்.
1: இப்போ ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம். நல்ல உடலுக்கு ஆயுர்வேதம் பரிந்துரைக்கிற வாழ்க்கை என்ன?
0: ஒரு மெடிக்கல் சயின்ஸில் மிச்சம் எந்த மெடிக்கல் சயின்ஸ்லையும் சொல்லாத ஒரு விஷயம் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்குன்னா உன்னுடைய லைஃப் ஸ்டைல். அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியறது கூட கஷ்டமாக இருக்கலாம். பட் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் டோல்டு இன் தி ஸ்கிரிப்சர்ஸ். காத்தால எழுந்து பல் தேய்க்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீ என்னென்ன பண்ணணுன்றது ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. தினச்சரியை ரித்துச்சரியின்னு சொல்லுவாங்க. தினம் அதாவது ஒரு நாள்க்கான என்ன ரெஜீம் நீங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய சாப்டரே இருக்குது. அதே மாதிரி ரித்து, ஒரு ஒரு சீசனுக்கும் எந்தெந்த ஆகாரம் எந்தெந்த ரெஜீம் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கும் தே ஹவ் ஸ்பெசிஃபைட் இன் டீட்டெயில். அதுலேருந்து சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், வாட் வி கேன் டூ நவ் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல காத்தால் சீக்கிரம் எழுந்துக்கணும். அவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா 4 மணிக்கிட்ட, ஆன் வின்டர் டே அரவுண்ட் 5:30 ஆகும். அப்படி முடியலன்னா கூட அட்லீஸ்ட் யூ மஸ்ட் கெட் அப் எ பிட் ஏர்லி. ஏன்னா அந்த டைமில் தான் நம்மளோட வாயுலாம் நல்ல ஆக்டிவேட்டடாக இருக்கும். தட் இஸ் த டைம் ஆஃப் வாயு. ஒரு ஒரு த்ரூ அ டே இட் செல்ஃப் யூ கேன் டிவைட் வாயு பித்தம் கஃபம். ஒரு சீசனில் வாயு பித்தம் கஃபம்னு நம்மளால வி கேன் யூனோ கிளாசிஃபை. அதனால அந்த டைமில் வாயு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய த தாட் ப்ராசஸ் இஸ் வெரி அட் அ வெரி ஹை லெவல் டியூரிங் தட் டைம். அண்ட் ஆல்சோ அது இன்ஃபேக்ட் அதை எங்களுக்கு சொல்கிறச்சே அப்படி ஏன் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். பிரம்மன்ன்றது கடவுள்ன்ற அர்த்தமே கிடையாது, பிரம்மன்ன்றது நாலெட்ஜுன்றது தான் அர்த்தம். அந்த டைமில் நல்லா கிரகிச்சுக்க முடியும் அப்படின்றதுனால தான் அது பேரே பிரம்ம முகூர்த்தம். சொன்னால் அப்புறம் வாயுலாம் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுனால இந்த கான்ஸ்டிபேஷன் தொல்லலாம் இருக்காது. அந்த டைமில் எழுந்து போனால் கண்டிப்பாக வரும். ஸோ விச் இஸ் வை தே ஹவ் டிசைன்ட் இட் தட் வே. அண்ட் இப்போலாம் நம்ம பல் தேய்க்கிறதெல்லாம் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. இனிப்பு வந்து பல்லுக்கு ரொம்ப தீங்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த இனிப்பு நீங்கள் பல்லுக்கு போடுறதுனாலே உங்களுக்கு தீங்கு வரும். அந்த காலத்தில் கஷாய ரசம், திக்த ரசம், கட்டு ரசம், இந்த 3 ரசம் ஜாஸ்தி இருக்கிற இடம் இதுதான் நீ சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. என்னது கஷாய ரசம்ன்றது காரம், கஷாய ரசம்ன்றது அஸ்ட்ரின்ஜென்ட் அதாவது கசப்பு, திக்த ரசம்ன்றது பிட்டர் துவர்ப்பு, கட்டு ரசம்ன்றது காரம் பஞ்சன்ட் டேஸ்ட். இந்த 3 ரசம் கூடுதலாக இருக்கிற ட்விக்ஸோ நீம் கூட பண்ணுறோம். நிறைய மரங்கள் சொல்லியிருக்காங்க அவங்க. கதிர மரம், கருங்காலின்னு சொல்லுவாங்க, அந்த மரத்தை எடுத்து பண்ணுன்றாங்க. அர்ஜுனன் சொல்லக்கூடிய மரத்தில் எடுத்து பண்ணுறாங்க. எல்லாமே கஷாய ரசமும் அதாவது பிட்டரும் ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டும் கூடுதலாக இருக்கக்கூடிய மரங்களை தான் தே ஹவ் சப்ஸ்கிரைப். அந்த மாதிரி எடுத்து நீங்கள் தேய்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஸ்வீட்டிஷ் பேஸ்ட் தான் எடுத்து தேய்க்கிறோம். அதனாலே நிறைய கேவிட்டிஸ் வர தொடங்கிடுது. அது பண்ணி முடித்த உடனே தேசே யூ மஸ்ட் காகுல், கண்டூஷம் சொல்லுவாங்க, கொப்புளிக்கிறது, எண்ணெய் வச்சு கொப்புளிக்கிறது. ஸோ பேசிக்லி எல்லா உறுப்புகளையும் தேர் ஆஸ்கிங் அஸ் டு மெயின்டைன். கண்ணில் அஞ்சனம் சொல்லக்கூடியது போட சொல்கிறாங்க. ஏன்னா கண்ணுலேயும் அகேன் இட் இஸ் அன் அகேன் அஸ் சீட் ஆஃப் கஃபம். தலை எழுந்தவங்களுக்கு கண்ணில் இருந்து இது வருது இல்லையா, மலமெல்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரு கஃபத்துடைய அம்சம். ஸோ அதுலேருந்து யூ ஷுட் ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப்ன்றதுனால கண் மை போட சொல்கிறாங்க. அதுக்கு அஞ்சனக்கல்னு ஒன்று இருக்குது, ஸ்ரோதோஞ்சனம் சொல்லுவாங்க, ரசாஞ்சனம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த அஞ்சனக்கல் வச்சு போட சொல்கிறாங்க. நாட் இது நம்மளோட ஹிமாலயாஸ் காஜல் ஒரு மேபலைன் காஜல், அதுக்குன்ட்டு காஜல்லாம் இருக்குது. நார்த் இந்தியாவில் நிறைய பேர் பண்ணுறாங்க. அது தேவதாருன்னு ஒரு பர்டிகுலர் மரம் இருக்குது, அதுலேருந்து பண்ணுற காஜல் போட சொல்லுவாங்க. அது ப்ரொடெக்ட்ஸ் யுவர் ஐ ஃப்ரம் எனி கஃபத்தினால் வரக்கூடிய வியாதிகள்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. மூக்களை ஒரு எண்ணெய் சொட்டு மருந்து, அது பேர் தான் நஸ்யம் சொல்லுவாங்க. இப்போ அது பெரிய ட்ரீட்மெண்ட்டாக கூட நாங்கள் பண்ணுறோம், அது டெய்லி பண்ண சொல்கிறாங்க. நஸ்யம் டெய்லி பண்ணால் கழுத்துக்கு மேலே வர வியாதிகள் ஒரு ஆளுக்கு என்றைக்கும் வர, தலைவலி, தலை சுத்தல், கண்ணு வலி, கண்ணு சரியாக தெரியாமல் போகிறது, களி, இருமல், அந்த மாதிரி எதுவுமே வராமல் பார்த்துக்கிறது இந்த அணுதைலம். அணுதைலம்ன்றது மார்க்கெட்டில் கிடைக்கிறது, ரெண்டு சொட்டு மூக்கில் போட்டு கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லா காரி அந்த சளியை துப்பிடணும். அது பண்ணணும்னு சொல்ல காத்தால எழுந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். இது பண்ணிட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ ஆல்மோஸ்ட் யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. முன்காலத்துலேயாவது வாரத்துக்கு ஒரு நாள்னு வச்சுருந்தாங்க, இப்போ அது கூட இல்லாமல் போயிடுச்சு. இஸ் அபியங்கம், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஒரு 10 வருஷம் முன்னாடி அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கலான்ற மாதிரி இருந்தது, இப்போ அது கூட இல்லை. பண்டிகை காலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ குளிச்சா நார்மலாக குளிக்கிறதே பெரிய விஷயம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆனால் வாட் ஹேஸ் பீன் ப்ரிஸ்கிரைப்ட் இன் ஆர் ஆயுர்வேதிக் டெக்ஸ்ட் இஸ் யூ மஸ்ட் டேக் ஆயில் பாத் எவ்ரி சிங்கிள் டே. டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி ஏன் குடிக்கிறோன்னா, டெய்லி நம்மளுக்கு ஒரு ஆக்டிவிட்டினால வாயு கண்டிப்பாக நம்மளுக்கு கூடுதல் ஆகும். அதை காம்பேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லி எண்ணெய் தேய்க்கணும். வாயுவோட முக்கியமான ஒரு ஸ்தானம் ஸ்கின். அந்த ஸ்கின் வழியாக போய் அந்த வாயுவை பாசிஃபை பண்ணும் எண்ணெய். இந்த வயசான காலத்தில் ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்லாம் வருது, அதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கலாம். டெய்லி எண்ணெய் தேய்ச்சி நம்ம குளிச்சிருந்தோம்னா அந்த மாதிரி ஒரு வியாதி வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வாயு இஸ் கெட்டிங் கண்ட்ரோல்டு டெய்லி. யூஆர் கண்ட்ரோலிங் த வாயு எவ்ரி டே. அது தவிர எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா நம்மளே அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி சில வாட்டி தூங்கிடுவோம் இல்லையா, தூக்கம் ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஒரு கிரியை அது. அது தவிர வந்து இட் இஸ் ஹெல்பிங் இன் ப்ரமோட்டிங் தி லஸ்டர் ஆஃப் தி ஸ்கின் அண்ட் பேசிக்லி ஸ்கின் குவாலிட்டியை கொஞ்சம் பெட்டர் பண்ணும், நல்ல பசி உண்டு பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சொல்லிட்டு தே ஆர் சேயிங் வெரி இம்பார்ட்டன்ட்லி, இதெல்லாம் பண்ணுறையோ இல்லையோ அதை விட முக்கியம் என்னன்னா தலைக்கு, காதுக்கு, கால் பாதத்துக்கு, இது மூணுத்துக்கும் கண்டிப்பாக நீ என்ன வைக்கணும். விசேஷன சீலே கண்டிப்பாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அப்ளை, பிகாஸ் த ஹெட், இயர் அண்ட் த ஃபீட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாயுஸ்தானம் அண்ட் ஆல்சோ தட் இஸ் இன் டெய்லி யூஸ் அண்ட் இஸ் வெரி ஈஸிலி எக்ஸ்போஸ்ட் டு தி என்வாயர்மெண்ட். இன்னொன்று எக்ஸசைஸ், வியாயாமம், அதாவது ஒர்க் அவுட்ஸ், எனி சார்ட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் யூ ஹாவ் டு டூ இட். வயதானவங்க வந்து ஒரு ஐ கெட் சோ மெனி பேஷண்ட்ஸ் இந்த கிளினிக், தே கம் டு மீ ஒரு 40-50 வயசு பேஷண்ட் அந்த மாதிரி வருவாங்க. வயசாகிடுச்சு பேசிக்லி, அண்ட் தே ஹவ் புட் ஆன் வெயிட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் தேர் லைஃப். வந்து டாக்டர் எனக்கு உங்களை மாதிரி ஒல்லியானோ, ஒரு ஒரு யூனோ ஹவு இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு ரீட்ரேஸ் யுவர் ஏஜ் டு 25 இயர் ஓல்ட், தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும். அப்போ நீ வாட் யூ ஷுட் ஹவ் டன் இஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 25 யூ ஷுட் ஹவ் பீன் வெரி காஷியஸ், யூ ஷுட் ஹவ் பீன் வெரி சீரியஸ் அபவுட் யுவர் பாடி ப்ரொஃபைல். திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு உடம்பு குறைக்கணும் ஏதாவது பண்ணுங்கன்னு, இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். யாருக்கு இப்போ அதுக்கான டைமும் இல்லை, உடனே எல்லாம் உடம்பு குறைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் ஆயுர்வேதத்தில் அப்போவே சொல்லியிருக்காங்க டெய்லி எக்ஸசைஸ்ன்றதும் ஒன்று ரெஜீமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ எனி சார்ட் ஆஃப் எக்ஸசைஸ். இன்ஃபேக்ட் இட் இஸ் வெரி சர்ப்ரைசிங் இன் ஆயுர்வேதா தேசே நல்லா துலாபாரம்லாம் தூக்கி நல்லா பண்ணுன்னு சொல்கிறாங்க. நம்ம நல்லா இப்படி சுரட்டி அந்த இதெல்லாம் டம்பிள்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் போட்டிருக்கு அந்த காலத்தில். அதே மாதிரி ஓவர் எக்ஸசைஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அர்த்தசக்தியா நீ சேவியஸ்து உன்னோடைய கெப்பாசிட்டிக்கு ஹாஃப் த ஸ்ட்ரென்த் தான் நீ ஆக்சுவலி எக்ஸசைஸ் பண்ணணும். நெவர் ஓவர் எக்ஸர்ட். இஃப் யூ டூயிங் தேட், அதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, எப்படி ஒரு லயன் ஒரு எலிஃபெண்ட்டை வந்து பிடிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ரொம்ப பலசாகி எலிஃபெண்ட். ஆனால் லயன் ரொம்ப கஷ்டப்பட்டு பிடிச்சி டியூ டு த எக்ஸாஷன் இட் இல் டை. அந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணீங்கன்னா.
1: இப்போ இந்த காலத்தில் செடேட்ரி லைஃப் ஸ்டைல்னால நிறையா பேருக்கு வெயிட் போடுது. ஸோ இந்த வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணணும்?
0: வெயிட் கெயின் அப்படின்னா, டு பி வெரி ஹானஸ்ட், இட் ஹேஸ் டு பி அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இன்னைக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டு நாளைக்கு குறைஞ்சேன்னு ஆகாது, எதுலேயுமே ஆகாது. அந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா, ஒன்று அது போய், ரெண்டு தேர் கிவிங் யூ தேர் டூயிங் சம்திங் வெரி ஹார்ம்ஃபுல். ஏன்னா அதுக்கெலாம் ஒரு டைம் ஃப்ரேமை நீங்களே செட் பண்ணி பண்ணணும், 6 மாதம் அளவோ 1 வருஷம் அளவோ. யூ ஷுட் கன்ஃபைன் யுவர் செல்ஃப். ஒரு ஒருத்தருக்கு பாடி டைப் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு உடம்பு சீக்கிரம் ஊதும், சில பேருக்கு வியாதினால ஊதும். அதனால நீங்கள் அந்த வியாதியை சரிப்படுத்தணும். உடம்பு வாகு வந்து ஆல்ரெடி ஊதுற வாகுன்னு நீங்கள் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். இப்போ இந்த வெரி காமன் திங் தட் வி சி, இந்த ஹனி, வார்ம் வாட்டர் அண்ட் லெமன், அது வெரி காமன். ஐ ஹியர் எவ்ரி ஒன் சே தட், லாட்ஸ் ஆஃப் பீப்புள் கம் அண்ட் ஆஸ்க் மீ, அதை எடுத்துக்கலாமா டாக்டர்னு கேட்குறாங்க. ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பேசணும்னா, லைம் ஹனி அண்ட் ஹாட் வாட்டர்ன்ற மிக்சர் எங்களுக்கு எங்கேயுமே சொல்லலை, பட் நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் அண்ட் ஹனி ஹேஸ் பீன் கிவன் அஸ் எ ட்ரீட்மெண்ட் ஃபார் ஒபிசிட்டி. அண்ட் ஹனியை நம்ம எப்போவுமே ஹீட் பண்ணுற ஒரு பொருளோட போடவே கூடாது. நெவர் வார்ம் த வாட்டர் ஆர் மில்க் ஆர் வாட் எவர், அதோட சேர்த்து ஹனியை போடக்கூடாது. ஹனியில் இருக்கிற அந்த பாய்சனஸ் எஃபெக்ட்ஸ்லாம் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஆயுர்வேதத்துலேயே சொல்லியிருக்காங்க. ஒரு பர்டிகுலர் மெடிசன் வாட் வி கால் த்ரிஃபலான்னு சொல்லுவோம், இட்ஸ் வெரி வெரி வெரி காமன், எவ்ரிபடி நோஸ் வாட் இஸ் த்ரிஃபலா. த்ரிஃபலா இஸ் அ மல்டிபிள் மெடிசன், அதை எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலான்ற மாதிரி அது ஒரு மருந்து. ஸோ அந்த மாதிரி த்ரிஃபலா வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம், த்ரிஃபலா டயபெட்டிஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். அதாவது வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இருக்கும் பெரும்பாலும். ஸோ த்ரிஃபலா வந்து தேனில் குழச்சி சாப்பிட்றது வெரி வெரி அட்வைசபிள் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு லூஸ் வெயிட் அண்ட் பீப்புள் ஹூ வாண்ட் டு கண்ட்ரோல் தேர் டயபெட்டிஸ். டயபெட்டிஸ்க்கும் நல்ல தேனுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. தேன் வந்து டயபெட்டிஸை குறைக்கும், நல்ல தேன், சக்கர தண்ணி கிடையாது. இப்போ நம்மளுக்கு எந்த தேன் நல்லது இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே விட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். இஃப் யூ கெட் அ வெரி குட் ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து வர தேனாக இருந்தால், தயவு செஞ்சு நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட் யூ கேன் ஹாவ் த ஹனி, பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி குட் ஃபார் டயபெட்டிஸ். ஸோ அடுத்து டயட் வைஸ் போத் டயபெட்டிஸ் அண்ட் ஒபிசிட்டிக்கு பார்த்தோன்னா, ஸ்மால் மில்லட் வெரைட்டிஸ், கம்பு, கேழ்வரகு, தெனை, சாமை, வரகரிசி, இதெல்லாம் வந்து வெயிட்டை குறைக்கும். இன்ஃபேக்ட் வெரி ரீசன்ட்லி ஐ ஹேட் அ பேஷண்ட் ஹூ கேம் அண்ட் ஹர் கம்ப்ளைண்ட் வாஸ் வெயிட் லாஸ். ஸோ ஷி செட், ஐ டோன்ட் நோ, நான் எதுவும் பண்ணுறதில்ல, வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஐ குடன்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ரீசன் வை ஷி ஹேட் வெயிட் லாஸ். தென் ஆஃப்டர் அ கப்புள் ஆஃப் சிட்டிங்ஸ் ஐ ரியலைஸ்ட், மருந்தெல்லாம் கொடுக்க தொடங்கினோம் ஆனாலும் வெயிட் லாஸ் ஒன்றும் ரெக்டிஃபை ஆகலை. ஐ ஆஸ்ட் வாட் இஸ் த ரீசன், வாட் ஆர் யூ ஈட்டிங்? She said, I have millets morning to night. We stopped her diet. And the small millet variety, stop பண்ணுங்கன்னு சொன்னே weight போட்டுச்சு. அதனால இந்த சின்ன சிறுதானியங்களான சாமை, கம்பு, கேழ்வரகெல்லாம் ரொம்ப நல்லா வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. அண்ட் இட் ஆல்சோ ரெடியூசஸ் பிளட் சுகர் லெவல்ஸ். அண்ட் யூஸ்வலி ஐ ஆஸ்க் ஆல் மை பேஷண்ட்ஸ் டு ரெடியூஸ் ரைஸ் கண்டென்ட். அதாவது வெண்மை பொருளில் இருக்கிறது எல்லாமே குறைக்க சொல்லும். சுகர், ரைஸ், பால், தயிர், மோர், எல்லாம் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் குறைக்கணும், போத் டயபெட்டிக் பேஷண்ட் அண்ட் ஒபீஸ் பேஷண்ட். ஏன்னா அதுலெல்லாம் அந்த மதுர ரசம் எங்கெல்லாம் கூடுதோ குருகுணம் கூடுதுன்னு அர்த்தம், வெயிட் ஜாஸ்தியாக ஒரு தன்மை கூடுது. தயிரெல்லாம் எடுத்துக்கவே கூடாது டயபெட்டிக் பேஷண்ட் ஆகட்டும் ஒபீஸ் பேஷண்ட் ஆகட்டும், அதுக்கு அந்த ஒரு ஃபேட்டனிங் இது கண்டிப்பாக நிறையா இருக்குது. அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். ஸோ யூ கேன் டேக் ப்ரௌன் ரைஸ், யூ கேன் சப்ஸ்டியூட் த ஒயிட் ரைஸ் வித் ப்ரௌன் ரைஸ், சம்பா கோதுமை அரிசின்னு சொல்லுவாங்க, அந்த அரிசி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது கூட அப்படியே நம்ம தட்டு ஃபுல்லாக பூச்சி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. டேக் ஒன் கப்.

0: something like that. They can take few chapatis, where chapatis and the chapati oda maavu vandu godumaiyum or ara cup godumaiyum micha sirudhaniya vagaigal ara cupum pottu kalandu pannikitta romba nalladhu. ஸோ அது தவிர டயபெட்டீஸ்க்கும் சரி ஒபீசிட்டிக்கும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் வியாயாமம் எக்ஸசைஸ் மிக மிக மிக மிக முக்கியமான விஷயம் போத் டயபெட்டிக் அண்ட் ஒபீஸ் பேஷண்ட் வாட் அமௌண்ட் ஆஃப் டயட் யூ டூ நீங்கள் இந்த எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ணிங்கன்னா தான் அதுக்கான எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸசைஸை ஒரு டெய்லி நம்ம சாப்பிட்டு குளிக்கிற மாதிரி ஒரு விஷயமா டெய்லி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் be it walking, be it some yoga, whatever. இதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறது மிக அவசியம் அதே மாதிரி ஒபீஸ் பேஷண்ட்டும் சரி டயபெட்டிக் பேஷண்ட்டும் சரி மதியம் தூங்கக்கூடாது த ஒன் சீசன் வேர் யூ கேன் ஹாவ் டே ஸ்லீப் இஸ் சம்மர் பிகாஸ் இட்ஸ் எ வெரி டீஹைட்ரேட்டிங் டைம் யூ கேன் டேக் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துபடி தூங்கி எழுந்துக்கணும் இந்த சில பேர்லாம் தூங்கி ஒரு நாள் பூரா தூங்குவாங்க அந்த மாதிரிலாம் தூங்கக்கூடாது மருந்துபடி பார்த்தா ரெண்டுத்துக்குமே அயஸ்கிருத்தின்னு ஒரு மருந்து இருக்கு அதே போல ஒபிசிட்டிக்கு வந்து வருணாதி கஷாயம் அர்த்தவில்வ கஷாயம் அதுக்கப்புறமா ஷிலாஜத் இதுக்கும் தரலாம் ஷிலாஜத்துன்றது பிட்டுமின்னு சொல்லுவாங்க அதுவும் இதுக்கு கொடுக்கலாம் இட் ஹாஸ் அ ப்ராப்பர்ட்டி டு பிரேக் ஃபேட் அண்ட் திரிஃபலா சூர்ணம் சாப்பிடலாம் இவங்க அண்ட் இவங்களும் இது அயஸ்கிருதி எடுத்துக்கலாம் லோத்ராசம்ன்ற மருந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய தரப்பான மருந்துகள் இருக்கு ஆயுர்வேதம் இஸ் டிசைன்ட் இன் அ வே தட் இட் வில் கஸ்டமைஸ் ஃபார் ஈச் பர்சன் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுன்றது எங்களுக்கு அந்த சயின்ஸே அப்படி ஃப்ரேம் ஆயிருக்கு இதெல்லாம் நான் ரொம்ப பேசிக்காக சொல்கிறேன் நான் நாளைக்கே போய் எல்லாரும் இந்த மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டாம் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு என்னென்ன வியாதிகள் இருக்கு என்ன இருக்குன்னு தெரியாது பட் பேசிக்கா நம்ம இதுதான் கொடுப்போம்
1: இந்த காலத்தில் பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருது ரொம்பவே பிரச்சனையா இருக்கு அதுக்கு பிசிஓடி அப்படின்னு சொல்றாங்க அது வர்றதுக்கு என்ன காரணம்
0: பால்னாலே நிறைய பேருக்கு பிசிஓடி வருதுன்னு சொல்றாங்க இப்போ பிசிஓடி வந்து ஹேஸ் பிகம் அ பர்னிங் ப்ராப்ளம்னே சொல்லலாம் ஒரு 20 பொண்ணுங்க இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் 10-15 பீப்புள் ஆர் சஃபரிங் ஃப்ரம் பிசிஓடி ஆர் இரெகுலர் பீரியட்ஸ் ஸோ இட் இஸ் பிகமிங் அ ப்ராப்ளம் ஒரு நம்மளுக்கு முன்ன ஜெனரேஷனுக்கு அந்த ஒரு மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டின்ற ஒரு ப்ராப்ளமே இல்லாத ஒரு டைம்ல இருந்து இவ்வளோ இரெகுலாரிட்டி வருது அப்படின்றது ஹேஸ் டு பி வெரி இம்பார்ட்டன்ட்லி நோட்டட் அண்ட் சம் ஆஃப் அவர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஷுட் சி வாட் ஷுட் பி டன் இன் ஆர்டர் டு ரெக்டிஃபை திஸ் ஏன்னா இது நம்மளோட உணவுல இருந்து தான் மெயினாக வருது கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் அப்படின்றது எல்லா இடத்துலையுமே ஒன்று இருக்கு மன ரீதியாக இப்போல்லாம் வந்து உமன் ஹாவ் மோர் ஸ்ட்ரெஸ் தென் எனிபடி எல்ஸ் அதனால அது ஒரு காரணம் இருக்கு பட் உணவும் அதுக்கு ஹேஸ் பின் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிசிஓடி டு ஹேப்பன் இப்போ பொதுவாக பிசிஓடிக்கு வந்து அலோபத்தியில விட நம்ம ஆயுர்வேதத்தில் மருந்து எடுத்து கொஞ்சம் க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் அலோபத்தியில் லாப்ரோஸ்கோப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ஜரி பண்ணுவாங்க அண்ட் சம்டைம்ஸ் தே கிவ் சம் பில்ஸ் பட் அது எல்லாமே அப்படி கம்ப்ளீட் எல்லாருக்குமே ஒர்க் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது ஆயுர்வேதத்தில் நம்மளுக்குன்னு ஒரு தனி சித்தாந்தம் இருக்கிறதுனால வித் கான்செப்ட்ஸ் இந்த ஃபிலாசபிஸ் ஆஃப் ஆயுர்வேதா வி ஆர் ஏபிள் டு வெரி சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரீட் மெனி பிசிஓடி கேசஸ் எஸ்பெஷலி இந்த ஹார்மோன் பில்ஸ் எல்லாம் எடுக்காமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியாக ட்ரீட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது ஹார்மோன் பில்ஸை எடுத்துக்கிட்டால் இட் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு ட்ரீட் பிகாஸ் பேசிக்லி சிஸ்டம் இட் செல்ஃப் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்லி இன் கண்ட்ரோல் அண்ட் ஆர்கனைஸ்ட் பை அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் லைக் அ ஹார்மோன் பில் இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஏஜென்ட் அதனால் அது இல்லாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வி ஆர் டெஃபினெட்லி ஏபிள் டு ட்ரீட் சில பேஷண்ட்ஸ் ஹார்மோன் பில்ஸ் எடுத்தும் என்னால் க்யூர் பண்ணியிருக்க முடியுது ஸோ மருந்துகள் இருக்கு பொதுவாக வந்து பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு வந்து சூடு ஜாஸ்தி பண்ணக்கூடிய பொருளாகவும் வாயுவை கீழ்முகமாக தள்ளக்கூடிய பொருளாகவும் தான் தரும் சப்தசாரம் கஷாயம்னு ஒன்று இருக்குது உஷ்ணம் அதாவது சூடை ப்ரமோட் பண்ணக்கூடியது வாயுவை கீழ்முகமாக இது பண்ணக்கூடியது அந்த குல்மத்தை உடைக்கக்கூடியதாக இருக்குது அந்த ஃபார்மான கட்டியை வந்து உடைக்கக்கூடிய தன்மை உடையது அது தவிர ஹிங்கு திரிகுணம் ஹிங்கு அப்படின்றது பெருங்காயம் பெருங்காயம் போல ஒரு ரொம்ப நல்ல மருந்து இதுக்கு வேறு எதுவுமே இருக்காது ஸோ பெருங்காயத்தை யூஸ் பண்ணி ஒரு மருந்து இருக்குது அந்த மருந்து யூஸ் பண்ணுவோம் திலகஷாயம்னு இருக்குது திலம் அப்படின்றது எள்ளு திலத்திலேருந்து தான் தைலம்ன்ற வேர்டே வருது எள்ளுக்கு ரொம்ப நல்ல சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. எள் உருண்டெல்லாம் சாப்பிடுவாங்கன்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள். ஏன்னா ஜாகரி ஆல்சோ இஸ் வெரி ஹாட் அண்ட் இட் ஹாஸ் த எபிலிட்டி டு ப்ரமோட் ப்ளீடிங். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பிசிஓடினால பீரியட்ஸ் வராதவங்களுக்கான ட்ரீட்மெண்ட், டேட் தள்ளி போகிறவங்களுக்கான ட்ரீட்மெண்ட். எள் நிறையா சாப்பிடலாம், சாப்பாடில் சாப்பிடலாம், எள் பொடி வச்சு சாப்பிடலாம். And also it is important to make sure that their hemoglobin levels are also okay. அதனால் கருவேப்பிலை அதெல்லாம் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கலாம், அயன் டானிக்ஸ் போல் கொடுக்கலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் ஆல்சோ ஹெல்ப்ஸ். ரொம்ப மோசமான கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் இன்னும் பெரிய மருந்துகள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. சேராங்கட்டை நெய்யை யூஸ் பண்ணுறோம், க்ஷாரத்தை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். தேர் ஆல் மச் மோர் அட்வான்ஸ்ட் மெடிக்கேஷன் ஃபார் திஸ். பட் கண்டிப்பாக வி ஆர் ஏபிள் டு சி சம் டிஃபரன்சஸ் இன் பேஷன்ஸ் வித் ஜஸ்ட் இன்டர்னல் மெடிக்கேஷன் இட் செல்ஃப். அது தவிர நம்மள பஞ்சகர்மான்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸில் வமனம் சொல்லக்கூடிய இன்டியூஸ்ட் வாமிட்டிங்கும் வஸ்தின்னு சொல்லக்கூடிய மெடிக்கேட்டட் எனிமாவும் ரொம்ப நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. அதாவது நியர்லி 90% ரிசல்ட் தருது த்ரூ தீஸ் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட். மருந்து சாப்பிட்டு ஒரு 70-80% கியூரபிலிட்டி கிடைக்குதுன்னு சொன்னால் வர பேஷண்ட்ஸில் ஒரு 100 பேஷண்ட்ஸில் 90 பேஷண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த பஞ்சகர்மா பண்ணி நல்ல எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நாங்கள் பஞ்சகர்மா யூஸ் பண்ணுவோம். வெரஸ் நம்ம மருந்து சாப்பிட்ணோன்னா நீங்கள் டைம் எடுத்துக்க தான் செய்யும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆயுர்வேதம்னா என்ன லேட்டாக தானே க்யூர் ஆகும் அப்படின்லாம் கேட்பாங்க. அது ஆயுர்வேதத்தினால கிடையாது, உங்களோட வியாதி முத்தி போயிடுச்சு. அண்ட் வி டோன்ட் கிவ் எனி ஸ்ட்ராங் ஏஜென்ட்ஸ் இன்சைட் த பாடி. We don't mutilate the power of the body. So, அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து தரும். இப்போ இந்த பிசிஓடிலேயே ஹவு டு ஐ ரெக்கக்னைஸ் பிசிஓடின்னு பார்த்தோம்னா வெயிட் கெயின் நிறையா இருக்கும். அந்த வெயிட் கெயின் பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எதனால வெயிட் கெயின் வந்தது? ஹைப்போதைராய்டிசம்னாலயா, பிசிஓடினாலயா, இல்லை வேற ஏதாவது வியாதினால வெயிட் கெயின் ஆயிருக்கா என்னன்றது எக்ஸாமினேஷன் இஸ் வெரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா நீங்கள் அதை ட்ரீட் பண்ணணும். பிசிஓடினால இருந்ததுன்னா பிசிஓடி ட்ரீட் பண்ணாலே அது சரியாக போயிடும். இன்ஃபேக்ட் வெஸ்டர்ன் வேர்ல்டு டாக்டர்ஸ் ஆல்சோ நீங்கள் வெயிட்டை குறைச்சாலே பிசிஓடி சரியாக போயிடும்னுவாங்க. யாதோ வேறும்
1: இப்போ நிறைய நோய்கள் இருக்கு. எந்தெந்த நோய்கள் ஆயுர்வேதம் மூலியமாக சரிப்படுத்தலாம், எதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன்.
0: எந்த அளவுக்கு எல்லா வியாதிகளும் ஆயுர்வேதத்தில் கியூரபிள்னு நீங்கள் கேட்டீங்க. இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். பிகாஸ் ஆயுர்வேதத்தில் சில வியாதிகளெல்லாம் வந்து அசாத்தியம்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் நீ க்யூரே பண்ண முடியாது, சும்மா இதை எடுத்து வச்சுட்டு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்ன்ற மாதிரியே கொடுத்துருக்காங்க. மூணு தோஷங்களும் எங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கோ, ஆர் வென் தெர் இஸ் அன் அக்ரவேஷன் ஆஃப் ஆல் தி 3 தோஷஸ், மோஸ்ட் ஆஃப் தம் தேர் வெரி இன்க்யூரபிள். இந்த மூணு தோஷங்களும் யூஸ்வலாக எதில் ரொம்ப அதிகமாக இருக்கும்னா கேன்சர் போன்ற வியாதிகளில் அதிகமாக இருக்கு. அதனால கேன்சர் ட்ரீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்விகளுக்கு பதிலும் என்னால் வேகாக தான் தர முடியும். பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கைண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் வி யூஸ், ஹவு பொட்டன்ட் த மெடிசன்ஸ் ஆர், ஹவு அக்யூட் ஆர் க்ரானிக் த டிசீசஸ். எல்லா கேன்சருமே ரொம்ப பெரிய கேன்சர்னு சொல்ல முடியாது. சில வகையான கேன்சர்கள்லாம் கொஞ்சம் மைல்டு வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த கேன்சரெல்லாம் ஆயுர்வேத மருந்துலேயே ட்ரீட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அண்ட் சம் க்ரானிக் கேன்சர்ஸ் ஐ ஹவ் சீன் சம் குட் வைத்தியாஸ். அவங்களுக்கு நல்ல அவங்களோட ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நல்ல மரம், நல்ல பொட்டன்சிஃபைடு மெடிசன்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ் இருக்கிறதுனால அதை வச்சு ட்ரீட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ க்யூரபிள் இன்க்யூரபிள் அப்படின்றது இஸ் வெரி சப்ஜெக்டிவ். பட் பொதுவாக எதெல்லாம் ஆயுர்வேதத்தை ட்ரீட் பண்ண முடியுது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்னா, இப்போ சொன்ன மாதிரி பிசிஓடி, அப்புறம் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், பெரும்பாலும் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இவங்க தான் எங்ககிட்ட வருவாங்க. நல்ல ரிலீஃப் தெரியும் அவங்களுக்கு. வித்தவுட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வி ஆர் ஏபிள் டு சேவ் தேர் நீஸ். ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரமாதமான ரிசல்ட் தரும். ஆர்த்ரைட்டிஸோட சில வகைகள் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் and certain immunological diseases like systemic lupus erythematosus adellam kuda nalla treat aadu. Thalavali irumal chali ayurvedatta vida vera edhum nalla treat panna mudiyadhu. Wheezing ayurvedathula romba nalla treat aagum. And we already mentioned panna mari pcod nalla treat aagum. Male and female infertility la male infertility innum kuda adhigapaksha you know success rate we see. Female infertility konja koravu dhaan, பட் வி ஆர் ஏபிள் டு இப்போ எண்டோமெட்ரியல் திக்னஸ்லாம் குறைஞ்சி வருவாங்க. எண்டோமெட்ரியல் திக்னஸ் குறைவாக இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் பூஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் நாங்கள் மருந்து கொடுக்குறோம். பிகாஸ் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா, ஐவிஎஃப் அதெல்லாம், ஸோ அதுக்கு தே நீட் அட்லீஸ்ட் எண்டோமெட்ரியல் திக்னஸ். ஃபர்டிலைசேஷனாவது வெள்ளை பண்ணிட்டு உள்ளே போடுறதுக்கு அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் ஆகுது இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காகவாவது பேஷண்ட்ஸ் கம் டு அஸ், வெறும் எண்டோமெட்ரியல் திக்னஸ் எனக்கு ப்ரமோட் பண்ணுங்க டாக்டர்ன்ட்டு. மேல் இன்ஃபர்டிலிட்டி, அவங்களோட ஸ்பெர்ம் குவாலிட்டிலாம் வெரி ஈஸி டு ட்ரீட். ஹவர் இட் இஸ் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டாக இருந்தாலும் கூட இட் இஸ் அப்சல்யூட்லி ஈஸி ஃபார் அஸ் டு ட்ரீட் மேல் இன்ஃபர்டிலிட்டி. அது தவிர மிச்ச வாட் எவர் வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள், கேஸ்ட்ரைட்டிஸ், வி ஆர் ஏபிள் டு வெரி சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரீட் சர்டன் கைண்ட்ஸ் ஆஃப் கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸ் இஸ் வெரி ஈஸி டு ட்ரீட், சர்டன் கிட்னி டிசீசஸ் வி ஆர் ஏபிள் டு ட்ரீட். இந்த க்ரானிக் ரீனல் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய யூரியா கிரியாட்டின், அதாவது மலை சத்து ரத்தத்தில் கூடி இருக்கிற அந்த மாதிரி வியாதிகளுக்கு ஓரளவுக்கு வி ஆர் ஏபிள் டு ட்ரீட். டயாலிசிஸ் இல்லாமல் வி கேன் ப்ரொலாங், வி ஆர் ஏபிள் டு ப்ரொலாங் த லாஞ்சிவிட்டி ஆஃப் தியர் கிட்னி ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி நிறையா வியாதிகள் வி ஆர் ஏபிள் டு ட்ரீட். பட் எல்லா வியாதிகளுமே அதோட க்ரானிசிட்டி, அது எந்த அளவுக்கு இருக்குது, அந்த பர்சன், அந்த பேஷண்ட், ஒரு வயதானவர் 80 வயசு 90 வயசு வந்து கிட்னி ப்ராப்ளம் வருது டாக்டர் சரி பண்ணணும்னு அவங்க தே டோன்ட் இவன் ஐ ஹாவ் த ஏஜ் ஃபார் த ட்ரீட்மெண்ட், ட்ரீட்மெண்ட்டை விட்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஏஜ் கூட கிடையாது இல்லையா. ஸோ அதனால மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் ஆர் இன்வால்வ்ட் இன் அசஸிங் த க்யூரபிலிட்டி ஆஃப் அ டிசீஸ். பட் பெரும்பாலும் இதெல்லாம் ட்ரீட் பண்ண முடியுது, பேஷண்ட்ஸ் வராங்க, வி ஆர் ஏபிள் டு ட்ரீட் தெம். அது தவிர இந்த ஷோல்டர் பெயின், இடுப்பு வலி ரொம்ப அதிகமாக வராங்க, அதுவும் ரொம்ப ஈஸி டு ட்ரீட் ஃபார் அஸ். சப்பக்ரோமியன் பர்சைட்டிஸ் சொல்லக்கூடிய ஷோல்டர் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர், அது எல்லாமே வாதம் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதிகளும் எங்களால் ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது. மிச்ச அதர் திங்ஸ் இட் இஸ் ஓகே அண்ட் இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ் டு வாட் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் கம் வித் தட் பேஷண்ட்.
1: ஓகே லிஸ்னர்ஸ், நீங்கள் இப்போ ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சையை பற்றிய நிறைய விஷயங்கள் கேட்டீங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நிறையா உடலை பற்றின விஷயங்களுக்கு லிசன் டு உடலே நலமா ப்ரோக்ராம் NMOPFM 107.8, இது ஒரு சமுதாய வானொலி.
2: வர்ஷா, ஃபோன் அடிக்கிறது பாரு, ஃபோன் எடுத்து சொல்ல, நான் வீட்டில் இல்லை, வெளில போயிருக்கேன்னு.
1: 5 நிமிடம் கழித்து,
3: அம்மா ப்ளீஸ் டியூஷன் சார்க்கு கால் பண்ணி சொல்லு, எனக்கு உடம்பு சரியில்லான்னு, அதனால நான் கிளாஸுக்கு வரமாட்டேன்.
2: ஏண்டா, உனக்கு உடம்பு சரியா தானே இருக்கு, ஏன் அம்மாட்ட போய் சொல்ற?
3: அப்பா, எப்ப உன்னால போய் சொல்ல முடியாதோ நான் ஏன் போய் சொல்ல கூடாது?
1: குழந்தைகளுக்கு ஒரு வழிகாட்டியாகவும் முன் உதாரணமாகவும் இருக்கணும். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான், அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இப்போ நான் உங்க பிரீத்தி இந்தியாவின் அடையாளமான சித்த மருத்துவம் பத்தி பேச போறேன். மனிதன் தோன்றிய காலம் முதலே மருத்துவமும் இருந்து வந்துள்ளது. இயற்கையின் மாற்றங்களால் மனிதனுக்கு ஏற்படும் நோய்கள் ஏராளம். இதனால் ஆரம்ப காலங்களில் ஏராளமானோர் பலியாயினர். இப்படியான நோய்களை என்னவென்று அறியாது பேய், பிசாசு, தெய்வ குற்றம் என இவர்களே அதற்கு ஒரு பெயரிட்டுக் கொண்டனர். நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு கொண்ட மக்கள் ஞானிகள், ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள் போன்றவர்களை நாடிச் சென்றனர். இவர்களின் அறியாமையையும் நோயின் தாக்கத்தால் அவர்கள் படும் வேதனைகளையும் கண்ட சித்தர்கள் தங்கள் தவப்பயனால் மனித உடல் கூறுகளை கண்டறிந்தனர். இவற்றின் செயல்பாடுகளை துல்லியமாக கவனித்தனர். பிரபஞ்சத்திற்கும் மனித உடலுக்கும் உள்ள தொடர்புகளை கண்டு கோள்களின் ஆதிக்கம் மிகும் போது மனிதனுக்கு ஏற்படும் பாதிப்புகளை அறிந்து கொண்டனர். இதனால் புரியாத நோய்கள் எதனால் ஏற்படுகிறது என்பதனை ஆராய்ச்சி செய்தனர். மனித உடம்பினுள் உள்ள எலும்பு, தசை, நரம்பு, இரத்த நாளங்கள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்துள்ளன. இதனால் நாடியை பிடித்து பார்த்தவுடன் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை சித்தர்கள் கண்டறிந்தனர். நோய்க்கு மருத்துவம் செய்வதை விட அந்த நோய் உருவாக காரணம் என்ன என்பதை அறிந்து அதனை வேரோடு அகற்ற மருத்துவம் செய்தனர். இதற்கு மூலிகைகளையும் பயன்படுத்தினர். இவ்வாறு ஆதிகாலத்திலிருந்தே செயல்பட்டு வந்த மருத்துவம்தான் சித்தா, ஆயுர்வேதா, வர்மா, யுனானி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவம். இந்திய மருத்துவமும் ஜெர்மானிய மருத்துவமான ஹோமியோபதி மருத்துவமும் ஆங்கில மருத்துவமான அலோபதி மருத்துவத்திற்கு இணையாகவே கருதப்படுகிறது. நாட்டை ஆளும் மன்னர்களுக்கு என தனியாக ராஜ வைத்தியர்கள் நியமிக்கப்பட்டனர். சாதாரண மக்களுக்காக பல வைத்தியசாலைகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு மருத்துவம் செய்யப்பட்டு வந்தது. பின்னாளில் நம் நாடு ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு கீழ் வந்ததால் அவர்கள் அலோபதி மருத்துவத்தை நம் நாட்டில் புகுத்தினர். அதோடு எப்பேற்பட்ட நோயையும் குணப்படுத்தும் சித்தா, ஆயுர்வேதா மருத்துவ முறைகளில் சிலவற்றை களவாடி ஆங்கில மருத்துவத்தின் இணைத்து கொண்டனர். இதனால் ஆயுர்வேத மருத்துவமும் சித்த மருத்துவமும் பாரம்பரிய மருத்துவ குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே செய்யும் நிலை உருவாகியது. மற்றவர்கள் அறிந்து கொள்ளும் வாய்ப்பு இல்லாமலே போகிவிட்டது. குறிப்பாக கேரளாவில் ஆயுர்வேத மருத்துவம் இன்றும் சிறப்பாக உள்ளது. தமிழகத்தில் ஆங்காங்கே சித்த மருத்துவம் செழித்து வளர்ந்துள்ளது. ஆனால் ஆங்கில மருத்துவத்தின் தாக்கத்தால் இந்திய மருத்துவ முறைகளின் சிறப்பு எல்லா மக்களையும் சென்றடையவில்லை. மேலும் பல மருத்துவ சுவடிகள் சுயநலவாதிகள் சிலரிடம் சிக்கி வெளியேறாமல் அழிந்து வருகிறது. மேலும் இந்திய மருத்துவத்திற்கென சரியான பாடசாலைகள், கல்லூரிகள் இல்லாமல் குருகுல கல்வியாக மட்டுமே இருந்து வந்தது. இதனால் இடைப்பட்ட காலத்தில் இந்திய மருத்துவத்தின் பயன்கள் மக்களுக்கு முழுமையாக சென்றடையவில்லை. இந்திய மருத்துவம் கற்றவர்களும் சுயநலவாதிகளாக செயல்பட்டதால் கூட இந்த மருத்துவம் வளராததற்கு காரணமாக அமைந்தது. குறிப்பாக இந்திய மருத்துவம் மிகவும் நுட்பமான மருத்துவ முறையாகும். நோயின்றி வாழ, வருமுன் காக்க, வந்த பின் சிகிச்சை அளிக்க என வகைப்படுத்தி மருத்துவ முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு வந்தன. இதனால் காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் அதை முறையாக கடைபிடித்து நோயின்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். ஆனால் இன்றோ 30 வயது இளைஞன் கூட சர்க்கரை நோய் போன்றவற்றால் தாக்கப்பட்டு அவதிப்படுகிறான். இதற்கான காரணத்தை ஆராய்ந்தோமானால் அந்நிய நாட்டின் மீது உள்ள மோகமே என தோன்றுகிறது. இயற்கையை மறந்து போன மக்கள் சில சிகிச்சைகள் ஆங்கில மருத்துவத்தில் எளிமையாக நடைபெறுவதால் இந்திய மருத்துவத்தை நாடாமல் ஆங்கில மருத்துவத்தையே நாடினர். இதனால் பல விளைவுகளுக்கு ஆளாயினர். உதாரணமாக அண்மையில் சிக்குன்குனியா என்ற நோய் பல பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இதற்கு ஆங்கில மருத்துவத்தில் மருந்து கிடைக்கவில்லை. ஆனால் சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் இதற்கு மருந்துகள் இருந்தன. சித்த மருத்துவத்தில் இதனை மொழி முறிச்சான் காய்ச்சல் என்று அழைக்கின்றனர். சித்த மருத்துவத்தின் மருந்தே இந்த நோயை முழுவதாக அழித்தது. இதுபோல் எண்ணற்ற நோய்களை குணப்படுத்தும் தன்மை இந்திய மருந்துகளுக்கு உண்டு. தற்போது ஆயுர்வேத கல்லூரிகளும் சித்த மருத்துவ கல்லூரிகளும் மத்திய அரசின் அனுமதியுடன் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்தின்படி சிறப்பாக ஆங்கில மருத்துவத்திற்கு இணையாக நடத்தப்பட்டு வருகிறது. சித்த ஆயுர்வேத மருத்துவத்தின் பயன்களை மேலை நாட்டோர் புரிந்து கொண்டு இங்கு வந்து சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்து செல்கின்றனர். எதிர்வரும் காலத்தில் பக்க விளைவுகள் இல்லாமல் நோயின் மூலத்தை அறிந்து அதை அழிக்கும் திறன் கொண்ட இந்த மருத்துவ முறைகள் முன்னோடியாக இருக்கப் போவது என்பது நிச்சயம். தற்போது பள்ளி இறுதி தேர்வுகளை முடித்து
மருத்துவராக வர வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அலோபத்தியை பற்றி எண்ணாமல் எதிர்காலத்தை வளங்கொழிக்க வைக்கும் இந்திய மருத்துவத்தை படியுங்கள். அரசு பணிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நோயில்லா சமூகத்தை உருவாக்கவும் உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றவும் இந்திய மருத்துவ படிப்பு நிச்சயம் உதவும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் பிரீத்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது

ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ரோட்டில் பார்த்து போகணும் வீதிகள்.

0: தூக்கிடும், ஓரம் போ ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது, ஓரம் போ ஓரம் போ, ரோட்டில் வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: ஆக்சிடென்ட்ஸ்லாம் ரோட்ல நடக்கும் இல்லையா? ஸோ வாட் யூ திங்க் ஆர் த காசஸ் ஃபார் ஆல் திஸ் ஆக்சிடென்ட்?
3: பேசிக்லி ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் கேர்லெஸ்னஸ், பிளைண்ட் டிரைவிங் அண்ட் பீப்புள், யூனோ தேர் ஆர் மெனி மெனி காசஸ். இஃப் ஐ ஹேட் டு டெல் யூ, லெட் மீ டெல், மொபைல் ஃபோன்ஸ். மொபைல் ஃபோன் ஹேஸ் பிகம் அ நியூசன்ஸ் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். யா, இட் இஸ் ரியலி டீஸ் டேஸ் மெனி ஆக்சிடென்ட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ். மெனி பீப்புள் கிராஸ் யூர் ரோட் பை டாக்கிங் ஆன் ஃபோன் அண்ட் தே டோன்ட் ரியலைஸ் அதர் டேஸ் இஸ் தே ஜஸ்ட் சி ஒன் சைட் ஆஃப் த ரோட், யார் நோ டிராஃபிக் நோ கார் ஆர் யூ எனி வெஹிக்கிள் கமிங், பட் தே டோன்ட் சி அதர் சைட். தட்ஸ் ஹவு தே மீட் அன் ஆக்சிடென்ட். ஆர் மேபி பிகாஸ் ஆஃப் தம் அதர் பர்சன், தட் பர்சன் இஸ் டிரைவிங் புட் சடன் பிரேக் அண்ட் யூ நோ தட் மைட் ஆல்சோ லீட் டு ஆக்சிடென்ட். But I mean, when there's a sudden break in the front, other cars might tend to dash the car. Like, that's one cause of accident. Secondly, people don't wear helmet. And yeah, while driving also they talk. That's also one major, you know, mobile phone drawback. Well, I have met with an accident like some few months back. I'll tell you the story how it happened. The auto, it was an auto. Everybody got shocked when I used to say my accident was an auto. It like, seeing my leg, they think it's a bike accident, but it was an auto accident. Auto was going towards one lane. That person blindly was crossing one lane and there was another bike coming, speed. And at the bike, he dashed the bike. And the bike felt, you know, urge of escaping from that accident, that thing that because of that automan accident happened. That automan was trying to take a turn and appadi got toppled. And there, my leg came underneath the auto and I met for an accident. It was like a serious issue. Like that, only one more accident happened because of auto, where one girl, again auto got toppled till 1 kilometer. It was going, you know, after getting toppled, it got stretched along 1 kilometer. And that girl, full half of her body got fully injured and she underwent plastic surgery, full half body. It was like being a girl, so much of problems she had to face because of that. And like accidents, and there was another accident in ECR Road. It was like a very bad accident. 3 youngsters were going, 2 guys and 1 girl, and there one truck came and dashed them, and the other car, 2 cars met each other and they dashed, and one car was in such a condition that whoever was inside was for sure to die. But in that, only one person died. Another person met was very severe accident. He had undergone, like, you know, he was in ICU for so many days, and they took his brain, this other part of the brain, and put in the stomach for, you know, healing it and all. And finally, that person is all right now after like months of recovery. Another person got paralyzed from, you know, her leg got fully paralyzed, and now right now she's fine, but still see her life is like in such a big, you know, sad thing. And yeah, accidents happen because of many other things. You should never drive fastly night, especially night. Doors might look empty, but there are trucks are the maximum, you know, you can find at night, and they go at a speed and they don't even bother who's in front and who's at back. They go at their own, it's like as if their road. Night time, it's for the truck. Speed might thrill, but it really kills. So remember that. Wear helmet while driving, wear seat belt. Though it's in Chennai, there's no rules as like that, but in other cities there are rules, compulsory rules to wear helmet, you know, belt. You should also wear, though there's no rule, you make up the rule that you will wear seatbelt, because safe is what your life is. That car is of no use if you are not there. So remember that. So, and if you drive properly, people outside who are walking, it will be safe for them also. Your life depends on others, people's life also. So, accidents happen only because of carelessness, and if you are not, you know, careful enough. Thank you.
4: என் பேர் திவ்யா, நான் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன்.
2: ஆக்சிடென்ட் வந்து ரோடில் ரொம்ப காமனாக ஹேப்பன் ஆகுது இல்லையா? ஸோ என்ன மாதிரி காசஸ்லாம் வந்து அதில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க?
4: நான் வந்து மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷ் டிரைவிங். ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது. நம்பர் 2, செல்ஃபோன் ப்ராப்ளம்ஸ். செல்ஃபோனில் பேசினே இருப்பாங்க. இவன் தான் அவங்க செல்ஃபோன் கையில் எடுத்து பேசுறது இல்லை, ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசுவாங்க. ஆனால் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பேசும்போது வந்து கவனக்குறிப்பு இருக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. 3 என்ன பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு காருக்கும் ஒரு முன்ன போற வெஹிக்கிள்க்கும் உங்க வெஹிக்கிள்க்கும் வந்து கம்மியா டிஸ்டன்ஸ் இருக்காது. அப்ப வந்து அவங்க சடன் பிரேக் அடிச்சாலும் நீங்க ரொம்ப கிட்ட இருக்கிறதால ஸ்கிட் ஆயிட்டு வீந்துடுறீங்க. அதுவும் ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இந்த 3 காசு தான் நான் வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு மெயின் காசுன்னு நினைக்கிறேன்.
2: ஓகே, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
4: எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பா ஹெல்மெட் போடுங்க. இது எல்லா இடத்துலயும் போட்டிருக்கு, வேர் ஹெல்மெட், வேர் ஹெல்மெட், வேர் ஹெல்மெட். ஆனா நீங்க சொல்றீங்க இவ்வளவு வெயில்ல ஹெல்மெட் எல்லாம் போட முடியாது, எங்களால ஓட்டவே முடியல. ஆனா நீங்க ஒண்ணு யோசிக்கலாம், இன்கேஸ் நான் சொல்லல கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும், இன்கேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த வெயிலோட இந்த ஹெல்மெட் தான் உங்களுக்கு இப்ப வந்து காப்பாத்தும். சோ நீங்க கண்டிப்பா ஹெல்மெட் போட்டுக்கணும். நீங்க வந்து போன்ல இன்கேஸ் பேசுறீங்கன்னா அதை பிளீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னா, கண்டிப்பா எதனா இம்பார்ட்டன்ட் காலா இருந்தா கவனக்கிருப்பு கண்டிப்பா காமி ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் நிறைய பேர் பண்றாங்க. மார்னிங் டே டைம்ல பண்றதுனால ஈவினிங் டைம்ல இல்ல நைட் டைம்ல டிரைவ் பண்ணும்போது பண்றாங்க, அது ரொம்ப தப்பு. கண்டிப்பா ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ரேஷ் டிரைவிங். இப்போ வந்து நீங்க வந்து ஸ்பீடா ஓட்டுறீங்கன்னா காலியா ரோடு ஹைவே இருந்தா ஓகே, பட் நீங்க டிராபிக்ல வந்து அர்ஜென்ட்டா இருக்குன்னு சொல்லி ஸ்பீடா ஓட்டுறீங்க, அது ரொம்ப தப்பு. சப்போஸ் உங்களுக்கு எதனா அர்ஜென்ட்டா இருந்தா நீங்க வந்து சீக்கிரமா கிளம்பிடணும், இல்ல வேற எதனா வழி பார்க்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஆட்டோ லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆட்டோக்காரன் சீக்கிரமா சீக்கிரமா போவோம்னு சொல்லுவான், அந்த ஆட்டோக்காரரும் நீங்க கஸ்டமர் சொல்றாங்கன்னு சொல்லி அவ்வளவு ஸ்பீடா ஆட்டோ ஓட்டுறாங்க, பட் அது உங்களுக்கு தான் பாதிப்பு. யாருக்கு எவ்வளவு ஆட்டோல கூட ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு. சோ உங்களுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் வந்து சீக்கிரமா கிளம்பி உங்களை நீங்க தான் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். அதான் சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்.
5: தேங்க்யூ திவ்யா.
6: தேங்க்யூ. என் பேரு லக்ஷ்மி. இங்கே ஆக்சிடென்ட்ஸ்னா சொன்னீங்க கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேஷ் டிரைவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் சென்னையில் ஐ ரோட்டில் மெயின் ரோட்டில் அப்படி ரேஷ் ரொம்ப பயங்கரமாக ஓட்டுறாங்க, அதனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதுவும் இல்லாமல் இண்டிகேட்டர் போடுறதே கிடையாதுங்க, அவங்க லெஃப்ட்டில் போகிறாங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் போடுறாங்க, ரைட்டில் போட்டாங்கன்னா லெஃப்டில் போகிறாங்க. இப்போ எப்படி போட்டாங்க ஓட்ட தெரியாதவங்களாம், பாதி பேர்லாம் தெரியவே தெரியாது, அவங்களாம் எப்படில போவாங்க, ரொம்ப கஷ்டம். அந்த இந்த டிராஃபிக் பயங்கரம், அது அதனால தான் ஆக்சிடென்ட் ஆகுது. சடன் பிரேக் போடுவோம், பின்னாடி இந்த டொம்முனு மோதுவானுங்க, பா பயங்கரங்க. வேற ப்ரிவென்ஷன் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஒழுங்காக ஓடணும், ஸ்லோவாக அந்த ரேஷ் டிரைவர்ஸ் கிட்ட இருக்கும்போது ஸ்லோவாக ஓரமாக கார்னரில் போகிறது நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டர். வேற என்ன எனக்கு தெரியல. தேங்க்யூ.
5: உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
7: நான் ஸ்வேதா, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன்.
5: ஓகே, வந்து இப்போ ரோட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப காமனா ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது இல்லையா, ரொம்ப ஜாஸ்தி டிராபிக் ஜாம் அதனால. ஸோ என்னென்ன வந்து மெயின் காஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆக்சிடென்ட்ஸ்க்கு?
7: ஃபர்ஸ்ட் வந்து பீப்புளோட ஆட்டிடியூட், அதாவது இப்போ இருக்கிறவங்க எல்லாம் வந்து சுத்தமா டிராபிக் ரூல்ஸ் என்னன்னே தெரியறது இல்லை, ஏன்னா லைசன்ஸே அவங்க காசு கொடுத்துதான் இப்பெல்லாம் வாங்குறாங்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள். ஸோ வந்து அவங்க டிராபிக் ரூல்ஸ்னா என்னன்னே தெரியாம எப்படி அவங்க வண்டி ஓட்டுறாங்க. ஸோ ஆப்வியஸா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இதனால தான் வருது. பிளஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸே கிடையாது இப்போ இருக்கிற பீப்புள். And even if they have consciousness, அது வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்க, மித்தவங்களை பத்தி நினைக்கிறது இல்லை. அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ்க்கு காரணமே ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் தான் நான் நினைக்கிறேன்.
5: ஓகே, இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
7: யா, ஆஃப்கோர்ஸ் சேஞ்ச் இன் ஆட்டிடியூட். அண்ட் இப்போ வந்து ஆர்டிஓ ஆஃபீஸஸ்லாம் முதல்ல பார்க்கணும் உங்களுக்கு நிஜமாலே எலிஜிபிளா லைசன்ஸ் கொடுக்கன்னு. 16 இயர் ஓல்டுக்கெலாம் சும்மா லைசன்ஸ் கொடுத்து ஓட்ட வைக்கிறாங்க, விச் இஸ் நாட் ஆக்சுவலி கரெக்ட். அண்ட் 2 வீலர் ரொம்ப அவங்களே சென்சார் பண்ணணும், சில பேர் ஓட்டக்கூடாது ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ இப்போ புதுசாக ஆர்டிஓ வந்து இந்த ரிட்டன் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க, ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ வெரி குட் திங். ஏன்னா அட்லீஸ்ட் அந்த வகையில் தே வில் நோ வாட் தி ஆக்சுவல் டிராஃபிக் ரூல்ஸ் ஆர். அதனால அண்ட் ஹெல்மெட், ஆஃப்கோர்ஸ் ஹெல்மெட் கண்டிப்பாக போகணும். இப்போ நிறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க, பட் யாருமே இது பண்ணுறதில்ல. நம்ம காலேஜில் கூட ஹெல்மெட் வந்து உள்ள வரைக்கும் போடுறாங்க, வாட்ச்மேன் அங்கிள் பார்க்கலன்னா உடனே எடுத்துடுறாங்க. இதெல்லாம் அவங்களாம் நினச்சாதான் மாற்ற முடியும், நம்ம போய் எவ்வளோ தான் நம்மளும் சொல்லிட்டு இருக்கிறது. ப்ளஸ் செல்ஃபோன், எல்லாருக்குமே தெரியும் செல்ஃபோன் தான் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் காஸ் பண்ணுது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ.
5: உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க.
8: நான் மத்தூர் பேசுகிறேன்.
5: ஓகே, நீங்கள் வந்து ரோடில் ஆக்சிடென்ட் ரொம்ப இப்போ வந்து காமன் ஆகிடுச்சு. ஓகே, எப்போ எங்கே பார்த்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் டிராஃபிக் ஜாம்னால. ஸோ மெயினாக வந்து என்ன காஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு?
8: மெயினாக வந்து டீனேஜர்ஸோட ரேஷ் டிரைவிங், ஆஸ் இன் லைசன்ஸ் இல்லாமல் வந்து நிறைய பேர் வண்டி ஓட்டுறாங்க, விச் இஸ் டோட்டலி ராங். நம்மளுக்குன்னு ஒரு ஃபீலிங் இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு. ஐ மீன் நீங்கள் ஓட்டுறது, நீங்கள் ரேஷாக ஓட்டுறதுனால உங்களுக்கு மட்டும் அது வந்து பாதிப்பாக இல்லை, ரோட்டில் ஓட்டுற மற்றவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. செகண்ட் இஷ்யூ பார்த்தோன்னா வந்து இந்த பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவங்களும் ரேஷாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் இன் கவர்மெண்ட் பஸ்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இடிச்சு தள்ளிட்டாலும் அவங்க கவர்மெண்ட் பஸ்ஸுன்ற ஒரு தைரியம் இருக்கிறனால தே டோன்ட் இவன் ஸ்டே தர், அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அது தாண்டி பெஸ்ட் திங் வந்து டு யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் பெட்டர் தேன் டு யூஸ் யர் ஓன் டிரான்ஸ்போர்ட். நிறைய ஓன் டிரான்ஸ்போர்ட் வர வர நிறைய ரேஷ் டிரைவிங், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் தான் நடக்குமே தவிர. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் ஆல்வேஸ் எ பெட்டர் யூஸ். அண்ட் கண்டிப்பாக பெட்ரோலே அது கம்மி பண்ணும். ப்ரிவென்ட் பண்ணது, ஆஸ் ஐ செட், யூசிங் ஆஃப் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இஸ் எ பெஸ்ட் ப்ரிவென்ஷன். இன் த சென்ஸ் அபவுட் அதர்ஸ், நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள பத்தியும் நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கணும். நம்ம ஓட்டினா வந்து ஒழுங்கா ஓட்டணும், அது மத்தவங்களையும் பாதிக்கணும். நெக்ஸ்ட், ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் டிரைவ் பண்ணும்போது மொபைல் போன் கண்டிப்பா பேசவே கூடாது. எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சைடா நிறுத்தி நீங்க மொபைல் போன் பேசலாமே தவிர அப்படியே பேசிட்டே போகணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இயர் போன் போட்டுட்டு பாட்டு கேட்டு ஓட்டுறது வந்து இஸ் அனதர் வெரி பிக் ப்ராப்ளம் தீஸ் டேஸ். அவ்வளவுதான்.
5: தேங்க்யூ.
8: தேங்க்யூ.
9: நானே பாத்திருக்கேன். வேற பைக் ஓட்டுறவங்க ஹெல்மெட் போடாம அப்படியே கிரஷ் அண்டர் அ பஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப வயலண்ட், தேவையில்லாத விஷயங்கள் விச் ஒன் கேன் அவாய்ட். ஹெல்மெட்டோ போட்டு அண்ட் சேஃப்டியா நல்லா ஸ்லோவா ஓட்டி, யூ ஹவ் டு திங்க் ஆஃப். அந்த டைம்ல ஒரு செல்போன் கால் வச்சு டிஸ்ட்ராக்ஷன்லாம் ஆச்சுன்னா யூ ஷுட் அவாய்ட் தட் கால். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, யூ கேன் டாக் டு தட் பர்சன் லேட்டர். ஸோ செல்போன்ல அவாய்ட் பண்ணணும் அண்ட் ஹெல்மெட் போட்டு. ஸோ இதான் ஐ திங்க் திஸ் இஸ் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார். தேங்க்ஸ்.
10: ஹலோ, ஐ அம் தீக்ஷிதா, ஐம் ஸ்டடிங் இன் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ். Pavement created for them, and also zebra crossing. So all that is very important. And person who is driving, again he should be very careful when driving, because he has the responsibility of taking a particular bunch of people if he is traveling in a car to another place safely. Or if he is traveling in a bike, he must realize there's a family waiting for him. If not a family, there's someone waiting for him to come back home very safely. If that person is in another place and a family is in another place, when you hear a news of an accident of your child from other place, it's really heartbreaking. I have seen a family friend of mine, you should not drive when you're in tension, because this family friend of mine, he drove when he was in tension. Instead of the brake, he pressed the accelerator and he put himself to death, though wearing a helmet. So again, helmet, you should wear helmet, but wear it in such a way that it doesn't just fall down when driving.
5: Okay, thank you.
10: Thank you.
11: ஆக்சிடென்ட்ஸ் எதுனால ஆகுதுன்னா, நம்ம இந்த ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்ல வந்து எங்கேயாவது ஜல்தியாக போனோம். சி லாட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறேன், எஸ்பெஷலி நான் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் ஐ ஹோப் ஐ ப்ரே என்னோட டிரைவர் இல்லை ஆட்டோ டிரைவர் வந்து ஜல்தி ஜல்தி ஜல்தி பண்ணுவோன்ட்டு. நானே வந்து ஸ்கூட்டர் டிரைவ் பண்ணேன்னா ஐ சம்டைம்ஸ் டிரைவ் இட் வெரி ஃபாஸ்ட். தேட்ஸ் ஆக்சுவலி அ பிக் ப்ராப்ளம். நம்ம எங்கேயான போகணுன்னா, எஸ்பெஷலி ஸ்கூட்டர் இல்லைனா கார் எங்கேயான போகணுன்னா, இஃப் யூ ஆர் டிரைவிங் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் அன் ஹவர், ஹாஃப் அன் ஹவர் ஏர்லி, ஸோ தட் யூ நோ யூ கேன் ஸ்பெண்ட் that whatever driving time you have, that is spent in a very good time, so that you don't come up with any accident. Edana problem analo in the middle, you can actually cope up with it. So start. And lot of thing is that people don't tend to see their surroundings, especially motorbikes kaaram vandu vandu oru chinna sand irukum adla vandu or cycle or manushanu walk panna mudiyadhu adla poonduvaanga ellarum. So adu periya nuisance adu, especially for people who are in autos and cars. It's a very big nuisance. Surroundings without knowing, you know, avanga vandu edhume paakama yosikama vandu jaldi poiduvaanga avanga. So that's the biggest cause I think for accidents. Thank you.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம்,
12: நமது வானொலி,
1: நமது பெருமை.
13: உங்க
0: வீட்டுல ஃபேன் லைட் எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP Samudaya Vanoli 107.8. இன்று புது தினம், இந்த வசந்த புது தினம்.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டி வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம் ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்சை நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல வந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம் குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம் குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்க

0: மாற்றத்துக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்.
1: வணக்கம் சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆச்சரியப்படுத்த, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல டிவி வாங்குறாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, வாஷிங் மிஷின் வாங்குறாங்க, ஏசி கார், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்குறாங்க. அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரனும் இதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறான். ஒருத்தர் போன் வாங்கினா நம்மளும் அது வாங்கணும்னு ஆசைப்படுறோம். அது மாதிரி வாங்கிட்டு சந்தோஷமும் படுறோம். ஆனா அது வாங்கறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். இஎம்ஐ கட்டணும், ஆபீஸ்ல அட்வான்ஸ் வாங்கணும், இல்லைன்னா பேங்க்ல லோன் வாங்கணும், அதுவும் இல்லைன்னா நம்ம யார்கிட்டையாவது கடனாச்சு வாங்கணும். இப்படி கஷ்டப்பட்டு அந்த பொருள் ஏன் நம்ம வாங்கணும்? அது வாங்குறவங்க உண்மையாவே அது யூஸ் பண்ணணும்னு வாங்குறாங்களா, இல்ல வெட்டியா வந்தா பண்ணி தன்னோட ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக வாங்குறாங்களா, இல்ல அவ வச்சிருக்கா இவ வச்சிருக்கா நம்மளும் வச்சிருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக வாங்குறாங்களா, இல்ல ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்னு அப்படின்னு வாங்குறாங்களா? இது மாதிரி மத்தவங்க பார்த்து பொருள் வாங்குவது சரியா? அது மாதிரி யாராவது வாங்கி இருக்கிறாங்களா? அது வாங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதை பத்தி மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க
2: மத்தவங்களை பார்த்து நம்ம வந்து போன் வாங்கினா நம்மளும் போன் வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் ஏசி எது வாங்கினா நம்மளும் வாங்குறோம். இது மாதிரி மத்தவங்களை பார்த்து நம்ம வாங்குறது கரெக்டா தப்பான்னு நம்ம ஒருத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க உங்க பேர் என்ன?
3: என் பேர் ஸ்ருதி.
2: சொல்லுங்க, இந்த மாதிரி மத்தவங்க வாங்குறாங்க, நம்மளும் அதை பார்த்து நம்ம காசுல செலவு பண்ணி வாங்குறது சரியா தப்பா?
3: சின்ன வயசுலதான் அம்மா அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க மத்தவங்களை பார்த்து ஜெலஸா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு. சோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி எதுவும் வாங்கினது இல்ல, அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நான் தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுலயே வந்து ஹாப்பியா இருந்தேன்னா நல்லது. மத்தவங்களை பார்த்து ஜெலஸ் ஃபீல் பண்றது அவ்வளவு நல்லது இல்ல.
2: இப்ப மத்தவங்களை பார்த்து நம்ம வாங்குறத பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட கேட்கலாம். உங்க பேர் என்ன?
4: பிரியங்கா.
2: சரி, நீங்க சொல்லுங்க பிரியங்கா, இந்த மாதிரி மத்தவங்களை பார்த்து நம்ம அதை வாங்கணும் இதை வாங்கணும் ஆசைப்பட்டு வாங்கிட்டு இப்ப அதை வந்து நம்ம இஎம்ஐ லோன் எல்லாம் கட்டி நம்ம காசு செலவு பண்றோம், சரியா தப்பா? நீங்க அந்த மாதிரி வாங்கிருக்கீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க.
4: நான் அந்த மாதிரி வாங்கினது இல்லை ஃபர்ஸ்ட் திங், பட் நான் அந்த தாட்க்கு அகேன்ஸ்ட் தான். பிகாஸ் ஒருத்தங்களை பார்த்து இன்னொருத்தங்களை நம்ம அந்த ஒட்டு செய்யலாம், ஓகே இவங்க இதை வச்சிருக்காங்க அதுக்காக நான் அதை பார்த்து அதை வாங்குறேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் தாட். பிகாஸ் அவங்க லிவிங், அவங்க ஸ்டாண்டர்ட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அவர் லிவிங். ஸோ நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, நம்மளுக்கு என்ன இது இருக்கோ, பேக்ரவுண்ட் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி இட்ஸ் பெட்டர் இஃப் யூ கெட் திங்ஸ். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். சில பேர் வந்து ஐபோன் அவங்க வச்சிருக்காங்க, ஓகே லெட் மீ ஆல்சோ டேக் அன் ஐபோன் 6, நானும் வாங்கிக்கிறேன், இட் காஸ்ட் 50,000. பட் அந்த 50,000 ப்ராப்ளி அவங்களுக்கு இட் மைட் பி இன் அ வெரி ஸ்மால் டேர்ம், பட் கம்பேர்ட் டு அவர் சிச்சுவேஷன் அது ரொம்ப பெருசா இருக்கலாம். பட் ஸ்டில் தேவையில்லாம வி பிரஷர் அவர் ஃபேமிலி, எனக்கு ஐபோன் 6 வேணும், ஸோ வி பிரஷர் அவர் ஃபாதர் மதர், தே கெட். ஸோ அந்த இஎம்ஐல யா இட் வில் பி அ ப்ராப்ளம் அவங்களுக்கு. இன்டைரக்டா வி ஆர் கிரியேட்டிங் அ பிரஷர்.
2: தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க ஆண்டி.
5: ஆக்சுவலி என்னன்னா, மணி வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து வேரியஸ் ஆகும் இல்லையா. ஒருத்தர் பார்த்து நம்ம வாங்கணும்னு அவங்க கிட்ட பணம் இருக்கும், அதனால கடன் வாங்குவாங்க. கடன் வாங்கின ராசினால கடன் வாங்கும் போது அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான செலவுகள் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதை பார்த்து அவங்க பிள்ளைங்களுக்கும் அது இது இம்ப்ரூவ் ஆயிடும். நம்ம அம்மாவும் கடன் வாங்குறாங்கல்ல, அப்போ அது அது வந்து குழந்தைங்களுடைய இதுவும் வந்து குறைக்கிற மாதிரியும் இருக்கும்.
2: நீங்க சொல்லுங்க ஆண்டி இதை பத்தி. எனக்கு வந்து என்னன்னா, நம்ம சிலர் இந்த மாதிரி பார்த்ததுமே நம்ம தேவையில்லாத பொருட்களும் நம்ம வாங்கிடுவோம். அதாவது அன்வான்ட் அவங்க வாங்கியிருக்காங்க, ஸோ இது பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி, அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ நம்மளும் வாங்குறோம் அப்படின்னு மாதிரி நம்ம அது வந்து நம்மளுக்கு உண்மையிலே அது இட்ஸ் நாட் அ நெசசிட்டி, அது லக்ஸரியா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாம நம்ம அந்த மாதிரி பார்த்து வாங்கணும். நம்மளுக்கு எது தேவையோ அது மட்டும் நம்ம வாங்கணும். சும்மா அவங்க வாங்கியிருக்காங்க, அவங்க இது பண்றாங்க, அப்புறம் லோன் கட்டுறது, அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கும். கொடுக்க வாங்கும் போது நம்மளுக்கு நல்லா இருக்கும், அப்புறமா நம்ம ப்ரீபே பண்ணும் போது அப்பல தான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம். நம்ம வந்து அப்புறம் ஃபேமிலி அப்பதான் யோசிப்போம், நம்ம அவங்க வாங்கியிருக்காங்கன்னு வாங்க, அவங்க மேபி இதே மாதிரி வெள்ளம், நம்மளுக்கு அவ்வளவு இது இருக்காது. ஸோ அதனால அது வந்து பார்த்து வாங்குறது இட்ஸ் நாட் குட்.
6: என்னோட பாலிசி என்னன்னா, எப்போ வந்து மணி இருக்கோ அப்பதான் எதுவும் வாங்குவேன், கடனையும் வாங்க மாட்டேன். அது உண்மையிலே என்ன, மத்தவங்க அவ்வளவு பெருசு வாங்கினா கூட அதை பார்த்து நான் ஆசைப்படக்கூடாது. அது எப்போ எனக்கு என் கையில மணி இருக்கும் போது அந்த தேவைய என்னோட இஷ்டத்துக்கு ஃபுல்லா வாங்கிப்பேன். மற்றபடி கடன் வாங்கி வாங்குற என் பாலிசி கிடையாது, அதனால எப்போ பைனான்சியல் கஷ்டம் வர.
2: நீங்க சொல்லுங்க அங்கிள்.
7: ஆட்டோ டிரைவர் தானே. இப்ப என்னுடைய வருமானம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி தான் நான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு அமௌண்ட் அதை வச்சுதான் நான் இது பண்ண முடியும். இப்போ என்னை விட கொஞ்சம் அந்த மாதிரி இருக்காங்கன்னா, அவங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அந்த இது இது பண்ணலாம். லோன் வாங்குறதா சரி, இல்ல எந்த பொருள் சூஸ் பண்றதுனால அதாவது அவங்க அவங்க தராத்தரத்துக்கு மாதிரி பண்ணலாம். அவ்வளவு.
2: தேங்க்யூ. சொல்லுங்க அங்கிள்.
8: கஷ்டத்துக்கு தான் நான் வாங்குறேன், திருப்பி கொடுக்கணும். தேவையா இருந்தா அது வாங்கலாம். சப்போஸ் வந்து நம்மளோட வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப அது அவன் வாங்கியே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துல வாங்கலாம். பட் ஆனா அவங்க வாங்குறாங்க இவங்க வாங்குறாங்கன்ற இதுல எல்லாம் வாங்கிட்டோம்னா லோன் அப்புறம் யாரும் அடைக்கிறது? அவங்க அடைக்க மாட்டாங்க, நம்ம தானே அடைக்கணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் மந்த் எண்ட்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். தேங்க்யூ ஆண்டி.
9: சொல்லுங்க, நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். பொருளாதாரம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை நடத்தணும். கடன் வாங்கி எந்த சேவை செஞ்சோம்னாலும் வாழ்க்கை பின்னாடி பாதிக்கணும். சிரமப்படுவோம், கஷ்டப்படுவோம்.
10: தேங்க்யூ. இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அது பந்தாக்காக வாங்குறோமா இல்ல மத்தவங்க வாங்கிக்காங்கன்றது வாங்குறோமா? அது எதுக்காக வாங்க, அது வாங்கி கஷ்டப்படுறோம்ல, அதை பத்தி உங்க கருத்து கொஞ்சம் சொல்லுங்க.
11: ஆக்சுவலா வந்து மத்தங்காக நம்ம எதுவும் வாங்கல, சோ நமக்கு தேவையானது மட்டும் தான் நம்ம வாங்குறோம். இஎம்ஐ கட்டுறது அதாவது மற்றவங்களுக்காக வாங்குறது மட்டும்தான் கஷ்டமா இருக்கு. அதாம வேற அது ஒரு நல்லதா எனக்கு தோணுது. வேற எதுவும்
10: சொல்லுங்க ஆண்டி, உங்க கருத்து பத்தி.
12: இது வந்து நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் ஆகுது. பசங்க வந்து சில பேர் இது லோன் வாங்கி ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் பயங்கரமா பிரச்சனைகளும் இருக்குது அந்த பசங்களுக்கு. கெட்டா அது நெட்டில் வர்றது, இந்த மாதிரி பசங்க அந்த ஃபோன்லேயே பேசிட்டே இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் ஆகுது. பசங்க இது கவர்மெண்ட் குறைவே கம்மி ஆகிப்போகுது. அதனால வந்து இதை நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்படி பண்ணோன்றது மட்டும் பசங்க கொஞ்சம் தெரிஞ்சு நடந்துக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா. அதனால இந்த ஃபோன் வாங்குறதுனால வந்து பசங்க வந்து ரொம்ப வீட்டில் டார்ச்சர் வேற. ஃபோனுங்களை எப்படியாவது வாங்கிடுறாங்க. எந்த பகுதியிலாவது கடன் வாங்கணும் இல்லை இந்த ஃபோனு லோனில் வாங்கணும் இல்லையா அப்பா அம்மாட்டையாவது கேட்டு வாங்கணும். அதனால வந்து பசங்களுக்கு தவறான வழிகளில் எத்தனையோ பயன்படுத்துகிறாங்க. அதை கரெக்டான முறையில் பயன்படுத்தினா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்.
10: தேங்க்யூ. சொல்லுங்க,
13: எந்த பொருளுமே யூஸ் ஆகி நினைச்சா யூஸ் ஆகி தவறா நினைச்சா தவறு. லோன் வாங்குறது அவங்கவுங்க சௌகரியம் ஏற்ற மாதிரி. வசதியா இருக்கும் லோன் வாங்குவான், வசதி இல்லாதவன் கொஞ்சமா பார்த்து சின்ன பொருளை வாங்கிப்பான்.
14: மொபைல் தேவைதான். பட் ஆனா வந்து கேமரா போன் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒண்ணு. ஒண்ணு போன் வந்து பேசுறதுக்கும் மெசேஜ் அனுப்புறதுக்கும் மட்டும் போதும். தேவையில்லாத நம்ம வாங்கி பேசணும் அவசியம். அதுக்காக கடன் வாங்கணும், லோன் போடணும், இந்த மாதிரி ஒரு நெசசிட்டி தேவையில்லாத ஒண்ணு. ஃபர்ஸ்ட் அவாய்ட் பிளான் பண்ணா நல்லது. இந்த மாதிரி கேமரா போன் எல்லாத்தையுமே தவறுதான், கண்டிப்பா அதை ஏற்க முடியாது. தேவை என்னமோ அது மட்டும் போட்டா போதும். நம்மளால முடிஞ்சு மத்தவங்க ஹெல்ப் பண்ணுமா கண்டி. நம்ம வந்து மேல மேல வந்து நல்லா இருக்கணும், சோம்பேறி தான் ஆகும். நம்ம உடம்புக்கு தான் கேட்டது. எவ்வளவு நம்ம மேக்கப் இருக்கணும் வைக்கணுமோ அவ்வளவு நம்ம பாடி வந்து மேக்கப் ஆயிடும்.
10: இப்ப மத்தவங்க ஐபோன் வாங்குறாங்க, நம்மளுக்கு அந்த ஐபோன் யூஸே ஆகாது, ஆனாலும் பந்தாக்காக வாங்குறோம். கடன் கொடுத்தாச்சும் கொஞ்சம் வாங்குறாங்க. அது வாங்க அது பண்றது சரியா தப்பா, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்புதான். மத்தவங்க வச்சிருக்காங்கன்றதுக்காக நம்மளும் வச்சிருக்க முடியாதுல்ல. அவன் இன்னைக்கு கார்ல போவான், நாளைக்கு கார்ல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான். நம்மளும் கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனோம்னா யோசிப்போம். நம்ம தேவை என்னையோ அதுக்குதான் நம்ம யோசிக்கணும். நம்மளால என்ன முடியுமோ அதான். இப்ப எனக்கு ஐபோன் வாங்குற அளவுக்கு தேவை இருந்தது அப்படின்னு நான் அதை பத்தி யோசிச்சு அதை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வாங்கினாலும் அது தப்பு இல்ல. தேவையே இல்லாம ஒரு பொருளை வாங்குறது அந்த பொருளுக்கோட வேல்யூவே இல்லாத மாதிரி தானே இருக்கு. நீங்க சொல்லுங்க, ஐபோன் தேவை இருக்கு இல்ல இண்டிவிஜுவல் திங். ஒருத்தவங்க வாங்குறாங்கன்றதுக்காக வாங்குறது கம்ப்ளீட்லி சூப்பர். ஒருத்தனுக்கு காசு இருக்கு தேவையே இல்ல, என் பக்கத்து வீட்டுக்கார ஐபோன் வச்சிருக்காங்க, அதை யூஸ் பண்ண கூட தெரியாது, பட் இருந்தாலும் வாங்குவான். I don't think it's necessary at all. Phones mattum illa, nama fridge, washing machine, AC edhu vaangnalum vaangurom. Aama, nariya aunty la paathirken, pakkathu idha aunty idhu vechirukanga, naanu poi uncle torture panni adhe night aunty-ye poi adha vaangvaanga. Thevana kandipa we need it, we use it in a proper way. Thevai illadha adha vaangna kandipa it's a waste.
15: எல்லாருக்குமே செல்ஃப் ஐடென்டிட்டி இருக்கு. சோ நம்மளுக்கு நம்மளா இருக்கணும், நம்ம மத்தவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நம்ம நம்மளா இருந்தாதான் எல்லாரும் நம்மள எக்ஸெப்ட் பண்ணுவாங்க.
16: அதுக்காக சில பேர் கடன் எல்லாம் வாங்குறாங்க, அது கரெக்டா தப்பா?
15: இல்ல, ஆப்வியஸ்லி அது தப்புதான். பிகாஸ் கடன் சொல்றது நம்ம எதுக்கு வாங்கணும்னா, சப்போஸ் ரொம்ப நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் இருந்தாதான் நம்மளுக்கு அவசியம் இருந்தா மட்டும்தான் வாங்கணும். சும்மா கடன் வாங்கினா ஆக்சுவலி நம்மளோட டெட் தான் இருமே தவிர வேற பிரயோஜனம் எதுவுமே.
16: இப்ப மத்தவங்க வந்து ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க, ஐபோன் வாங்குறாங்க, நம்மளுக்கு நியூஸே இல்லாம கூட போலாம். ஆனா நம்ம வாங்குறோம், கடன் வாங்கியாச்சும் வாங்குறோம், அது வாங்குறது தப்பா கரெக்டா? சில பேர் பந்தாக்காக கூட வாங்குறாங்க, அது வாங்குறது தப்பா கரெக்டா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? பேரு?
17: என்னோட பேரு ஸ்ரீவித்யா. கண்டிப்பா நான் வந்து இந்த மாதிரி வாங்குறது நான் தப்புன்னு தான் சொல்வேன். ஏன்னா இப்போ மத்தவங்க கிட்ட இருக்கு அப்படின்றதுக்காக அவங்க வாங்குறோம் அப்படின்னு சொன்னா வந்து அவங்க கிட்ட இருக்கு அதனால அவங்க வாங்குறாங்க. இது வந்து இது நடுத்தர மக்கள் முடியுமா அப்படின்றது கஷ்டம். இப்போ அதே இது ஸ்கூல் லெவல்ல இருந்தே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் டு டூ ஃபேமிலில இருந்து வர ஒரு பையனுக்கும் நடுத்தர நிலையில இருந்து போற ஒரு பையனுக்குமே எவ்வளவோ டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவன் ஒரு நல்ல பென்சில் பாக்ஸ் வச்சிருக்கான், என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கூல் பையன் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே அது வந்து மனசுல அப்படியே பதிஞ்சிருது. அவங்க வீட்டுக்கு போய் சண்டை போடுறது அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இதே காலேஜ் லெவல்னா ஐபோன் லெவல் அந்த மாதிரி தான். சோ நான் வந்து பேசிக்காவே இது தப்புன்னு தான் சொல்வேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மள படிக்க வைக்கிறாங்க. அவங்க படுற கஷ்டம் வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும், அதாவது நல்லபடியா படிச்சு சம்பாதிச்சு அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும். அதை விட்டுட்டு அவ இதை வச்சிருக்கா இவ இதை வச்சிருக்கா என்கிட்ட இது கூட இல்ல நீங்க எனக்கு இது கூட பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம எந்த விதத்திலுமே அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது இல்ல. பிகாஸ் பேரண்ட்ஸ் நம்ம வாழ்றது நம்மளுக்காக நம்மளோட சந்தோஷத்துக்காக. அதை விட்டுட்டு நம்ம சும்மா அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அதை வச்சு அதை வாங்கி கொடுக்கல இது வாங்கி கொடுக்கலன்னு சொல்றது எந்த விதத்திலுமே சரியில்லை. பிளஸ் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க நம்ம சந்தோஷப்படுறோம், அவங்க நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க கஷ்டம் தான் பண்ண போறாங்க. ஆப்வியஸ்லி கண்டிப்பா தப்புதான். இப்போ ஹவுசிங் லோன்ஸ் எவ்வளவோ ப்ரொவைட் பண்றாங்க, அது வந்து இருக்கிறவங்களே வாங்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இப்போ ஒரு வீடு இருக்கு, இப்ப ஈஸியால எத்தனையோ பேருக்கு பங்களா இருக்கு, இருக்கிறவங்க மறுபடியும் மறுபடியும் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டு சும்மா பணம் இருக்கிறவங்க மறுபடியும் மறுபடியும் இன்னொரு பிளாட் வாங்குறது இது ரொம்பவே தப்பான விஷயம் தான். அதே மாதிரி இப்போ ஆப்வியஸ்லி எங்க பக்கத்துல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்களும் அப்படிதான். அவங்க வந்து எவ்வளவோ வந்து வசதி இருக்கு, அதை வந்து அந்த வசதியை வந்து அவங்க நல்ல முறையில பயன்படுத்தாம மத்தவங்களுக்காக வாடுறது அப்படின்றது ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் நம்ம நம்மளுக்காக வாங்கணும், மத்தவங்கக்காக வாடுறது மத்தவங்க பார்த்து நம்மள பாராட்டணும் அப்படின்னு ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்றது ரொம்பவே தப்பு.
16: இப்ப மத்தவங்களை பார்த்து நம்ம வந்து இது வாங்கணும் அது வாங்கணும் வாங்குறோம்ல, அது தப்பா? சரி, அந்த மாதிரி உங்க லைஃப்ல நீங்க இதை வாங்கி நீங்க லோன் கட்டி கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு கருத்து சொல்லுங்க.
18: என்னோட பேர் சங்கீதா. நான் வந்து நான் எதுவும் வாங்கி கஷ்டம்லாம் பட்டதில்ல, பட் நீங்க கேட்ட தப்பா ரைட்டா அப்படின்றது என்ன பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பா எல்லாம் அதே மாதிரி அவங்களை பார்த்து இதை பார்த்து அவங்க வச்சிருக்காங்களே எந்த பொருளும் வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல. பட் சேம் டைம் அந்த மாதிரி வாங்குறவங்க செய்யறது தப்புன்னு நான் சொல்லல. ஏன்னா வந்து நம்ம வாழ போறது கொஞ்ச நாள், லைஃப் இஸ் டூ ஷார்ட். சோ நம்ம நினைப்போம் அதுக்கு நம்ம படிச்சு பெரிய ஆள் ஆகி அதுக்கப்புறம் நம்ம லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டேட்டஸ் எல்லாம் உயர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம நினைச்சதை வாங்கலாம், அவங்கள பார்த்து இந்த நேரத்தில் எதுவும் வாங்க வேணாம் நினைக்கிறப்ப, இப்ப காலேஜ் படிக்கிற பையன் ஐபோன் வாங்கணும் நினைச்சானா அவன் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணணும் நினைக்க மாட்டான். அவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், அப்பயே அந்த காலேஜ் பையன் செய்யறான் அப்படின்றப்ப அவனோட கரண்ட் ஸ்டேட்டஸ்ல தான் இப்ப நியூஸ் பேப்பர் படிக்கிறத விட வாட்ஸ்அப்ல தான் நிறைய மெசேஜ் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அவன் அதனால அதை வாங்காம அவனோட சாக்ரிஃபைஸ் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அந்த ஏஜ்ல அதை என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். நம்ம தேவையானதை வாங்கிப்போமே, வாங்கிட்டு அதுக்கப்புறம் லைஃப்ல பாத்துக்கலாம். இருக்க போறது ஒரு லைஃப் வாழ்ந்தே ஆகணும், அதை என்ஜாய் பண்ணி தான் வாழ முடியும். இப்ப விட்டா அதை பின்னாடி எதுவும் வயசானதுக்கு அப்புறம் அதை என்ஜாய் பண்ண நினைக்க முடியாது. ஈவன் பெரியவங்க கூட சொல்றேன், பெரியவங்க பக்கத்துல இருக்கவங்க சேரி வச்சிருக்காங்க அது வாங்க, வீட்டு அவங்களோட வீட்டுல இருக்கவங்களுக்காக அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பாங்க. வீட்டுல இருக்கவங்க அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடாம இல்ல வீட்டுல கடை அடைக்கணும்ன்றதுக்காக நிறைய பண்ணிருப்பாங்க. ஒரு புடவையால அவங்க ஒண்ணும் அவங்களோட லைஃபே அவங்க இழந்துட போறது இல்ல. சோ அவங்களுக்கு பிடிச்சதான் அந்த ஏஜ்ல தேவையான வாங்கிக்கலாம். மத்தவங்களை பார்த்து வாங்குறதுனால ஒண்ணும் அவங்க
16: அதுக்காக கடன் வாங்குறாங்களே தப்பு இல்லையா?
18: இல்லாத சூழல கடன் தான் வாங்கி ஆகணும். எல்லா யாருமே கடன் வாங்காத இருக்க மாட்டாங்க. சோ அதை கொஞ்சம் குறைச்சுக்கலாம், நிறைய காசு கொடுத்து வாங்காம நிறைய கடன் காஸ்ட்லியான பொருளை ரொம்ப வாங்காம முடிஞ்சு இப்ப 10,000 ரூபாய் சேல வாங்கினா நம்மளால ஒரு 7,000 தான் முடியும்னா அது வாங்கலாம். 5,000 முடியும், 2,000 தான் கடன் வாங்கலாம். 10,000 கடன் வாங்குறது கொஞ்சம் தப்பு தான். மத்தபடி அதுக்காக எதுவுமே வாங்காம சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எல்லாம் இருக்க முடியாது லைஃப்ல. தேங்க்யூ.
10: இப்ப மத்தவங்க ஐபோன் வாங்குறாங்க, நம்மளுக்கு அந்த ஐபோன் யூஸே இருக்காது, ஆனாலும் நம்ம வாங்க நினைக்கிறோம். ஃப்ரிட்ஜ், ஏசி அதெல்லாம் நம்மளுக்கு நம்ம வருமானம் அவ்வளவு கட்டுப்படி ஆகாது, ஆனாலும் கடன் வாங்கியாச்சும் வாங்குறோம். அது வாங்குறது கடன் வாங்கியாச்சும் வாங்குறது கரெக்டா தப்ப. நம்ம எதுமாலும் யூஸ் பண்றதுக்காக வாங்குமா இல்ல பண்டாக்காக வாங்குறோமா, அதை பத்தி கொஞ்சம் உங்க கருத்துக்களை சொல்ல முடியுமா? உங்க பேரு?
19: சையது என் பேரு, சென்னைதான் இருக்கேன். இங்க நம்ம யூஸ்ஃபுல்காக வாங்கலாம், பட் பந்தாக்காக வாங்குறது வேஸ்ட். நம்ம யூஸ் பண்ணாலும் நல்லது.
10: இந்த அளவுக்கு ஐபோன் வாங்குற அளவு கிடையாது, பட் மத்தவங்க வச்சிருக்காங்கிறதுக்காக சும்மா ஆசைப்பட்டு பண்றாங்க, பட் ரெக்ரெட் பண்றாங்க ஃபியூச்சர்ல. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. தேங்க்யூ. சொல்லுங்க ஆண்டி உங்களோட கருத்து.
20: யூஸ் இருந்தா வாங்கலாம், நம்ம வாங்கினா ஒரு உபயோகம் தான். வந்தாக்கு இல்ல, வீட்டுல வச்சிருந்தா ஒரு பால் கேட்டு போவாது, குழம்பு கேட்டு போவாது. வச்சிருந்து அதை மறு நாளைக்கு மறு நாள் டைம் இருக்காது வேலைக்கு போறது, அது மறு நாள் வச்சு சுடு வச்சு சாப்பிடலாம்.
10: கடன்லாம் கூட வாங்கி வாங்குறாங்களா, அது தப்பா கரெக்டா?
20: கடன் கட்டுற மாதிரி இருந்தா வாங்கலாம், கட்ட முடியாதுன்னா வாங்க கூடாது.
10: இதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க ஆண்டி.
21: அதாம்மா, இப்ப கடன் வாங்கி வாங்கறதுனால நம்மளதான் நஷ்டமாகும். அது நம்ம கையில பணம் இருந்து வாங்கி யூஸ் பண்ணா அது மாதிரி வேறதான் கடன். இப்ப இது வரைக்கும் நான் எந்த பொருளும் மத்தவங்க பந்தாக்காக வாங்கி நான் இது வரைக்கும் அனுபவிச்சிருக்கேன். நான் எல்லாம் மிடில் கிளாஸ் தான், இருந்தாலும் மத்தவங்க கிட்ட இருக்குதே என்கிட்ட இல்லையே நான் இதுவரை ஒத்துப்பட்டதும் இல்லை. சரி, நம்ம கடவுள் இவ்வளவுதான் கொடுத்தாரு, நான் அது வந்து சந்தோஷப்பட்டுட்டேன். அத்தனை கடன் வாங்கி பந்தாவுக்காக செய்யறதெல்லாம் எனக்கு விருப்பம். என் பொண்ணு ஒரு டூ வீலர் வேணும்னு கேட்டுச்சு, கையில பைசா இல்ல, 30,000 தான் இருந்தது. 30,000 எங்க தம்பிய கேட்டேன், அவன் இல்லன்னா அதை கொடுத்தான். இப்ப புக் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அது போல அடுத்தவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே கால் பண்ணுமா, நம்ம கையில இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கும். அவ்வளவு.
10: மத்தவங்க வந்து காஸ்ட்லியான ஃப்ரிட்ஜ் வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க, ஐபோன் வாங்குறாங்க, இது நம்மளுக்கு யூஸ் ஆவாங்க, இதுங்க கூட போலாம். ஆனா நம்ம அது வாங்குறோம்னு நினைக்கிறோம், கடன் வாங்கியாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறோம். அது வாங்குறது தப்பா கரெக்டா? பந்தாக்காக வாங்குறோமா இல்ல நிஜமாலே அது யூஸ் ஆகுது அதுக்காக வாங்குறோமா, அதை பத்தி நான் கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியுமா? உங்க பேரு?
22: நான் கார்த்திக். இல்ல, அந்த மாதிரி யூஸ் ஆகாம இருக்க பொருள் வாங்குறது வேஸ்ட் தான். சும்மா லக்ஸரின்ற பேர்ல இல்ல ஷோ ஆஃப் அப்படின்ற பேர்ல வாங்குறது என்ன பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் தான். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது, நான் அந்த மாதிரி வாங்க மாட்டேன். அந்த மாதிரி வாங்குறது என்கரேஜும் பண்ண மாட்டேன்.
10: கடன் வாங்கி வாங்குறாங்க,
22: அதான் எல்லாமே அட்டர் வேஸ்ட். எதுக்கு அப்படி எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கி அப்படி ஷோ ஆஃப் பண்ணணும் அவசியமா? இருக்கிறது போதும், அப்படி ஆசை இருந்தா ட்ரீம் இருக்கலாம், அது இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அதுக்கு ஏத்த மாதிரி ஏர்ன் பண்ணிட்டு அவ்வளவு மணி வந்த பிறகு அப்புறம் வாங்கலாம். சும்மா அப்படி லோன் எடுத்து வாங்குறது அதெல்லாம் அட்டர் வேஸ்ட். நீங்க கேட்டீங்கன்னாக்க தேவைப்பட்டா வாங்கணும். நீங்க சொல்ற மாதிரி அந்த பங்குதாக்கு வாங்குறது அவன் வச்சு இந்த காசு சொல்லிட்டு நம்ம வாங்குறது அதெல்லாம் கிடையாது. நமக்கு அதனால யூஸ் இருக்கா, நமக்கு தேவையா? இப்ப இங்க வந்தான்னாக்கா அவளுக்கு ஒரு தனியா ஒரு போன் வாங்கி கொடுத்துதான் ஆகணும். அவ படிக்கிறதுக்கு லேப்டாப் வேணும், கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா வாங்கி கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் தேவை இல்லாம சும்மா வாங்கி வீட்டுல பந்தாக்கு வச்சுக்கிட்டு வேஸ்ட்.
10: பக்கத்து வீட்டுக்காரன் ஐபோன் வச்சிருக்கான், நம்மளும் ஐபோன் வாங்கணும். ஃப்ரிட்ஜ், ஏசி காஸ்ட்லியானது வச்சிருக்கான், நம்மளும் வாங்கணும். நம்மளுக்கு அந்த வருமானம் இல்லாம கூட இருந்தாலும் நம்ம வாங்கணும் ஆசைப்படுறோம், அது வந்து கரெக்டா தப்பா? கடன் வாங்கியாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறோம், அது கரெக்டா தப்பா? அது பந்தாக்காக வாங்குறோமா இல்ல நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வாங்குறோமா, அதை பத்தின கருத்துக்கள் நீங்க சொல்ல முடியுமா? உங்க பேரு?
23: ராஜு. ஒன்னு நம்ம சம்பாதித்தீத்துல வாங்கி ஒரு பொருளை யூஸ் பண்ணணும், அது நல்லா
0: வருது. அது இல்லாம நீ வாங்கிட்டியாப்பா நான் வாங்குறேன் பாரு, ஒரு பக்கம் 100,000 ரூபாய் 50,000 ரூபாய் 10,000 ரூபாய் கடன் வாங்கி வாங்கினோம்னா நாளைக்கு நம்ம தான் மாட்டிடுவோம். நாளைக்கு ஒரு கேசு கேசு போறப்ப நம்மள ஏதாவது இது பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச கருத்து
1: சில பேர் பந்தாக்காக ஐபோன் வாங்குறாங்க, ஏசி வாங்குறாங்க, காஸ்ட்லி மொபைல்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அவங்களுக்கு அது யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சும் அது வாங்குறாங்க. அது வாங்குறது கரெக்டா தப்பா? அதுக்காக கடன் கூட வாங்கி வாங்குறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு ஆசையா வாங்கிட்டு அதுக்காக கடன் கட்டி ரொம்ப கஷ்டப்படும். அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க.
0: என்னோட கருத்து என்ன சொல்றதுன்னா, கடன் வாங்கலாம், அது ஒன்று அதிகமாக வாங்கக்கூடாது. கடன் வாங்கிட்டு திருப்பி கட்டாமலும் இருக்காங்க, அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது.
1: மற்றவங்க வாங்குறாங்கன்றதுக்காக நம்ம கஷ்டப்பட்டு கடன் வாங்கி வாங்கலாமா?
0: அதுதான், அது இப்போ காசு நம்ம கிட்ட இருந்தால் பரவாயில்ல, வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் பண்ணிக்கலாம். வாங்காம

0: நம்ம காடை வாங்கிட்டா அது வேஸ்ட் தானே.
1: இப்போ நம்ம வந்து மத்தவங்க போன் வாங்க நம்மளும் வாங்கணும் ஆசைப்படுறோம்ல, ஏசி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எது வாங்கினாலும் நம்மளும் வாங்கணும் ஆசைப்படுறோம்ல. கடன் வாங்கியாவது அட்லீஸ்ட் இது வாங்கணும்னு பாக்குறோம். ஆனா கடன் வாங்கிட்டு அதை வாங்கி சந்தோஷப்பட்டு அப்புறம் அது கடன் கட்ட ரொம்ப கஷ்டப்படுறோம். அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க. அது வாங்குறது தப்பா கரெக்டா இல்ல கடன் வாங்கி வாங்குறது தப்பா, அந்த மாதிரி நீங்க சொல்லுங்க.
2: கடன் வாங்கி
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஐஸ்வர்யா. அது கடன் வாங்கி வாங்குறது இல்லன்னு தப்பு. நம்ம கிட்ட இருந்தா வாங்கலாம், இல்லைன்னா நம்ம கிட்ட இருக்க இப்ப வந்து சம்பாதனா 2000 இருக்கனா அதுக்கேத்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு எக்ஸஸ் தான் மணி போடலாம் வாங்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் எல்லாம் இல்லை. அப்படிலாம் இல்ல, மத்தவங்க வாங்குறவங்களுக்கும் நம்ம வாங்கணும் அப்படின்லாம் இல்ல. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாங்கணும்.
1: உங்களோட கருத்து சொல்லுங்க.
3: சிலர் பாத்தீங்கன்னா பந்தாவுக்காக வாங்குவாங்க, ஆனா சிலருக்கு தேவைப்படும். அது வாங்குறது அவங்கவுங்க டிசிஷன் சொல்லலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப பக்கத்து வீட்டுல கொஞ்சம் ரிச்சா இருக்காங்க, நம்ம கொஞ்சம் மிடில் ஆவரேஜ்ல இருக்கோம். அவங்க எல்லாத்தையும் வாங்கி போடலாம், அவங்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா மணிஸ் எல்லாம் இருக்கு. ஆனா நம்ம ஒரு இப்ப 30,000 வாங்குறோம்னா, ஆனா நம்ம பர் மந்த்துக்கு அதிகமா வாங்கி போடுறோம் இல்லையா, அது ஏன் அது மேக்சிமம் தப்புதான். நமக்கு ஏத்த மாதிரி நமக்கு தேவையானதை வாங்கிக்கணும்.
1: சில பேர் கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்கல்ல, அது கரெக்டா தப்பா?
3: கடன் வாங்கலாம், தேவையில்லாம கடன் வாங்கக்கூடாது. சும்மா பந்தாவுக்காக இதெல்லாம் வாங்கி போட்டு அப்படிலாம் கடன் வாங்கக்கூடாது.
1: சில பேர் பந்தாக்காக அவங்க போன் வாங்கியிருக்காங்க, நியூ மொபைல் வாங்கியிருக்காங்க, வாஷிங் மிஷின் பிராண்டட் வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கியிருக்காங்க. நம்மளும் வாங்கியே தீரணும்னு நினைப்போம். அது வாங்குறது கரெக்டா தப்பா? சில பேர் கடன் வாங்கியாச்சும் வாங்குறாங்க, அது வாங்குறது கரெக்டா தப்பா? நம்ம பந்தாக்காக வாங்குறோமா இல்ல நிஜமாலே நம்மளுக்கு யூஸ் ஆகுதா?
4: அதாவது நமக்கு பக்கத்துல உள்ளவங்க வாங்குறத பாத்துட்டு நம்ம வாங்கலாம், நம்ம வீட்டுல இல்ல அந்த பொருள், நம்ம வீட்டுல இல்ல நமக்கு அவசியம் அந்த பொருள் தேவைப்படுது, வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் நமக்கும் அவசியம்னா வாங்கலாம், கடன் வாங்கி கூட வாங்கலாம். தப்பு இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சிக்கலாம் இப்ப இருக்கிற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ல. ஆனா நமக்கு வசதி இல்ல, அடைக்கிறதுக்கு வசதி இல்லைன்னா நம்ம வாங்கக்கூடாது.
1: வாஷிங் மிஷின் நம்மளும் அதுக்கு ஆசைப்பட்டு வாங்குறோம்ல, கண் வாங்கியாவது வாங்கணும் கஷ்டப்பட்டு வாங்கிடுறோம். ஆனா கடன் அடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி மத்தவங்களை பார்த்து அவங்களுக்காக வாங்குறது கரெக்டா? நீங்க சொல்லுங்க உங்களுக்கு கரெக்டா.
2: அவங்களுக்காக வாங்குறது அவங்களோட விருப்பம், எது அதிகமா வாங்கலாம் கம்மியா அவங்களுக்கு தெரியும். அவங்க அவங்க விருப்பம் தான், அவங்கவுங்க விருப்பம் தான்.
1: மத்தவங்களை பார்த்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க
2: அது தப்பு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்க கூடாது.
1: கடன் வாங்குறாங்க,
5: ஒரு கல்யாணம் பண்ணோம், ஒரு ஏதோ வீடு வாங்கணும், ஏதோ ஒண்ணு வாங்கணும்னா அப்ப நம்ம என்ன பண்ணோம், கடன் வாங்குறோம்.
1: கடன் வந்து அதுக்கு வாங்கலாம், இப்ப தேவையில்லாத விஷயத்துக்கு வாங்குறாங்களா?
5: அதுக்கு பராமரிச்சு வாங்கலாம்.
1: வாங்குறாங்களே சிலர், அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாம சும்மா பந்தா காட்டுறதுக்காக வாங்குறாங்களே, அது சரியா தப்பான்னு மக்கள் கிட்ட கேட்டு அவங்களோட கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க எது வாங்கினாலும் வாங்கலனாலும் நம்ம அதை பத்தி கேர் பண்ணவே வேண்டாம். நமக்கு ஏதாவது வாங்கணும்னா அது நமக்கு யூஸ் ஆகுமான்னு யோசிச்சுதான் வாங்கணும். தேவையில்லாம பணத்தை பணத்தை செலவு பண்ணக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். இதே மாதிரி ஒரு நல்ல ஷோல உங்களை நான் திரும்பவும் மீட் பண்றேன். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க ஆர்ஜி நந்தினி.
6: எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் திருவள்ளுவன் ஹிப்ஹாப், ஒரு சென்னை பேஸ்ட் ஹிப்ஹாப் க்ரூ. வணக்கம், நான் தான் எம்சி கேனி ஃப்ரம் த பேண்ட் திருவள்ளுவன் ஹிப்ஹாப். யூஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. ஆர் ரேடியோ, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இளம் வட்டாரம்னு சொல்லலாம். அவங்க வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க, தப்புன்னு சொல்ல தமிழில் பேச வந்து தயக்கப்படுறாங்க. ஹிப்ஹாப் தமிழ் அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர். அவரும் இதே தான் சொல்லிட்டு இருக்காரு, நாங்களும் திருவள்ளுவர் ஹிப்ஹாப் தான் சொல்லிட்டு இருக்கோம், தமிழ் பேச பெருமைப்படு. அது வேற ஒன்றும் இல்லை. திருவள்ளுவர்னு எதுக்கு நாங்கள் பேர் வச்சோம்னா, கொஞ்சம் அவர் எல்லா சோஷியல் மெசேஜ்லாம் சொல்லியிருக்காரு, நம்மளும் ரெண்டு மூணு சொல்லலாம் அப்படின்னு தான். தமிழில் பேசுறது இன்னும் கூச்சம் கிடையாது, தமிழில் பேசலாம், தமிழ் நம்ம தாய்மொழி, அதை நம்ம மதிக்கணும். அதுதான் என்னோட சோஷியல் மெசேஜ். வணக்கம்.
7: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும், பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
8: You are listening to MOP Vaishnav.

0: தரம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ? இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போடப் போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து காலப்போக்கில் ஆரம்பிச்சாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பிச்சாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாம எவ்வளவு மீடியா சொன்னாலும் எவ்வளவு டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம தான் காரணம், வேற ஒன்னும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்திலேயே ஏதோ ஒண்ணு வந்து பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும். நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர்கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றதை கேட்கற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க. கேட்ட நல்ல விஷயத்த முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.

0: ஹலோ வணக்கம் சென்னை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPFM at 107.8. It's enriching. இன்னைக்கு நீங்க கேட்க போறது ஒரு எக்ஸைட்டிங் டாபிக். டாபிக் என்ன, ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், சொல்லிடுறேன் நானே. அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் உங்கள் பிரியமான தோழி நிவிதா. சரி, இன்னைக்கு டாபிக் வந்து ஒரு குழந்தை வளர்ந்து எல்லாம் ஒரு ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடலசன்ட் ஏஜ்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க எல்லாருக்கும். அது என்ன, 12th ரிசல்ட் எப்படா வரும்னு காத்துட்டு இருப்பாங்க. 12th ரிசல்ட் வந்த உடனே மார்க் கம்மியா வந்துச்சுனாலும் பிரச்சனை, ஜாஸ்தியா வந்துச்சுனாலும் பிரச்சனை. கம்மியா வந்துருச்சுன்னா நம்ம யோசிச்ச கோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. மார்க் ஜாஸ்தியா வந்துருச்சுன்னா ஐயோ நம்ம எடுத்த கோர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ படிக்க சொல்றாங்களே நம்ம வீட்டுலன்னு யோசிக்க வேண்டியது. இதே ஒரு பெரிய பிரச்சனை. இதுதாங்க நம்மளோட இன்னைக்கு டாபிக், ரொம்பவே முக்கியமான டாபிக். இல்ல, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் எ கேரியர். சரி, ரொம்ப நேரமா நானே இந்த டாபிக்கை பத்தி பேசிட்டு இருக்கேன்ல, இத பத்தி நம்ம ஆர்த்தி இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்ல வராங்க. கேட்டு எல்லாரும் பயனடைங்க.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் மனசுக்கு வருது ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது நம்ம அப்பா அம்மா கிட்ட போடுற சண்டை, கிடைக்கிற அட்வைஸ், இந்த மாதிரி விஷயம்தான். அவங்களோட நாம கம்மி டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம கேரியர் சூஸ் பண்றச்ச எவ்வளவு மதிப்பு தரும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அவங்க பிள்ளைகளை பத்தி நிறைய கனவு இருக்கு. சில சமயம் அந்த கனவு அவங்க பிள்ளைகளோட சக்திக்கு அதிகமாவே இருக்கு. இப்போ இருக்க ட்ரெண்ட்ல கல்வி ஒரு சோசியல் சிம்பலா மாறி இருக்குங்க. இந்த காலத்துல பிள்ளைங்க அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறது ரொம்ப சகஜமாயிருச்சு. இப்பெல்லாம் பேரண்ட்ஸ் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எவ்வளவு காசு வரும், சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குமா, இது மாதிரி நிறைய கேள்விக்கு சூஸ் பண்ண போற கேரியர் தாங்க பதில் சொல்லணும். ஒரு பிரச்சனை என்னன்னா, பேரண்ட்ஸ்க்கு அவங்க சூஸ் பண்ற கேரியர் பத்தின ஐடியாஸ்லாம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறத பிள்ளைகளுக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பிள்ளைங்களும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவரோட பிள்ளைங்களும் டாக்டர் ஆகணும் தான் நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சில பேரண்ட்ஸ் தான் தான் நல்ல கேரியர் சூஸ் பண்ணல, தன் பிள்ளையாவது நல்ல கேரியர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுவே பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரே எண்ணமா இருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. ஆனா என்னன்னா, பிள்ளைங்க சூஸ் பண்ற கேரியர்ல ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்குமோன்னு ஒரு எண்ணம் இருக்குங்க பேரண்ட்ஸ்கெல்லாம். கல்வியும் மதிப்பும் ஒன்னுன்னு நினைக்கிறாங்க. நம்ம இந்தியா நல்ல முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கு, பொருளாதார வகையிலயும் நல்ல முன்னேற்றத்துல போயிட்டு இருக்கு. அதனால நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கரியர் பேரண்ட்ஸும் பிள்ளைகளும் சேர்ந்து நல்லா விசாரிச்சு டெசிஷன் எடுத்தா வருங்கால பிள்ளைகள் நல்ல முன்னேற்ற பாதையில போறது மட்டுமல்லாமல் நம்ம நாடு முன்னேற்ற வழி தரும். டு சூஸ் எ பெஸ்ட் கேரியர், திங்க் டிஃப்ரெண்ட், சூஸ் பர்ஃபெக்ட்லி வித் ப்ராப்பர் கைடன்ஸ்.

0: Welcome back, listeners. You are listening to MOPFM at 107.8. It's enriching. இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இப்போ டியூன் இன் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு டாபிக் என்னன்னா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் அ கெரியர். இப்போ இந்த டாபிக்ல ஒரு நாடகம் கேட்க போறோம். இதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பிரவீன் அப்படிங்கிறவரு ஃபாதரா நடிச்சிருக்காரு, ராதா அஸ் டாட்டர், சுதா அண்ட் சம்யுக்தா அஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுல நானும் ஒரு ரோல் பண்ணிருக்கேங்க, நான் தான் அம்மா கேரக்டர்.
1: ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க?
2: ஏ நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க?
1: நான் நல்லா இருக்கேன். சுதா நீ?
3: ரொம்ப நல்லா இருக்கேன். ராதா நீ எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன் டி. லீவுக்கு எங்க போன?
3: மூணார் போயிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்?
1: சம்யுக்தா சொன்னா.
3: ஓகே ஃபைன் ஃபைன்.
1: எப்படி இருந்தது லீவ்லாம்?
3: லீவ்ல நல்லா இருந்தது. ஆனா மூணா ஜர்னி தான் ரொம்ப நல்லாவே இல்ல. ரொம்ப மலையா, அதனால சுத்தி ரொம்ப ஜர்னி ரொம்ப நல்லாவே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காலேஜ் ஐ மீன் ஸ்கூல் படிக்கப்ப போனோம்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. கேரளா ட்ரிப் சான்ஸே இல்ல.
1: சீசன் அந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது, எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தோம். சரி, ரிசல்ட் வந்துருச்சு,
3: என்ன ஆச்சு?
1: நினைக்கிறேன் எல்லாரும் பாஸ் தான், எல்லாரும் நல்லா டோட்டல் தான் வாங்கிருக்கீங்க. சுதா சொல்லவே இல்ல மேக்ஸ்ல சென்டம் வாங்கிருக்க.
2: தப்பு கணக்கு சரியா பாத்தியா?
1: பாத்தேன்டி, அவளுது தான்.
2: என்ன
1: மாதிரி?
2: சும்மா எப்பவுமே இன்ஜினியரிங் ஐடி போர் அடிக்கிறது. சரி, வித்தியாசமா கிரியேட்டிவ்ல போலாம்னு இருக்கேன்.
1: உங்க அப்பா வெறுத்துப்பாரா இதுக்கு?
2: இனிமேதான் குண்டு போடணும் தெரியல.
3: நீ என்ன எடுக்க போற ராதா?
1: நான் நர்சிங் தான் எடுக்கணும்னு இருக்கேன். ஆனா தெரியலடி, எங்க அப்பா என்ன சொல்லுவாரோ தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
3: நீ உங்க அப்பா சொல்றத பாரு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுக்க வேண்டியது.
1: ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்ல, என்னோட உனக்கே தெரியும், கசின்ஸ் எல்லாம் இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க. எங்க அப்பா கூட இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லுவாரு, ஆனா எனக்கு நர்சிங் தான் படிக்கணும்.
3: எல்லாருமே இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் போயிட்டு இருக்கிறது. நீ நர்சிங் யூ ஹாவ் ஸ்கோப், இந்தியாலயும் சரி அப்ராட்லாம் போனா ரொம்ப நல்ல ஸ்கோப் இருக்குல்ல.
1: தெரியும், எனக்கு தெரியும். பட் அது எங்க அப்பாக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, ஒரே பயம், அதே டென்ஷன் எனக்கு. 1 week ஃபுல்லா எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல.
3: ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எக்ஸாம் டென்ஷன், இப்போ இது ஃபுல்லா கோர்ஸ் என்ன எடுக்கிறதுனே டென்ஷனா இருக்கு உனக்கு.
1: ஆமா, ஆனா எனக்கு வந்து நர்சிங் தான் படிக்கணும்னு ஆசை சின்ன வயசுல இருந்து. உனக்கே தெரியும், நான் எப்ப பாரு அந்த நர்சிங் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பேன். எங்க அப்பாவை எப்படியாவது நான் சம்மதிக்க வைக்கணும். எனக்கு பயமா இருக்கு.
2: தெரியல, இனிமேதா சொல்லணும். அனிமேஷன் புது ஃபீல் வேற, கொஞ்சம் கஷ்டப்பட்டு போல தெரியல.
1: ஆனா சம்யுக்தா உங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு நினைக்கிறேன், ஏன்னா அவர் எப்பயுமே உன் இஷ்டத்துக்கு விட்டுருவாருல.
2: ஆமா, யூஸ்வலா தனி தெளிச்சுவார், பட் இந்த விஷயத்துல

0: தெரியல. ஏன்னா புது இண்டஸ்ட்ரி அனிமேஷன், ஏன்னா என் வீட்டில் எல்லாரும் இன்ஜினியர், ஸோ மேபி உனக்கும் எனக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரணும் தெரியல, இனிமேல் கேட்டு பார்க்கணும்.
1: சரி ஓகேப்பா, டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நான் அப்புறமா உனக்கு கால் பண்ணுறேன்.
0: என்ன சொல்றானு கேட்டு
1: கண்டிப்பா சொல்றேன். ஓகே, மெசேஜ்
0: பண்ணலாம். பாய்
1: பாய். அம்மா அப்பா வந்துட்டாராமா?
2: இல்லம்மா, அப்பா இன்னும் வரல, வர டைம் தான். ஏன் இவ்வளவு ஆவலா தேடிட்டு இருக்கா அப்பாவ?
1: இல்லம்மா, உனக்கே தெரியும், ரிசல்ட் வந்துருச்சுல, அதான் கொஞ்சம் பேசணும் அப்பாட்ட.
2: வண்டி சத்தம் கேட்கற மாதிரி இல்ல, அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன்
1: பாரு. ஓகே மேம், நான் போய் பாக்குறேன்.
3: அப்பப்பா ரொம்ப டயர்டா இருக்கு, இந்த டிராபிக்ல எப்படிதான் வண்டியை ஓட்டுறாங்களோ தெரியல. மைத்லி காபி கொண்டு வா.
2: தோங்க ஒரே நிமிஷம், தோ கொண்டு வரேன்.
1: அப்பா நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும்ப்பா.
3: என்னது பேசணுமா? காபி குடிச்சிட்டு இருக்கல, கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: குடிச்சாச்சா?
3: நை நை நைனு அவன் விஷயம் ஆவலன்னா சொல்லு.
1: பா பிளஸ் டூ ரிசல்ட் வந்துடுச்சுப்பா.
3: ஃபெயில் கீல் ஆவலல்ல?
1: ஐயோ ஃபெயிலா இல்லப்பா, நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன். நீங்களே எப்படி கேக்குறீங்க? ஃபெயிலா ஆக மாட்டேன் நானு.
3: உங்களுக்கே
1: தெரியும் நான் நர்சிங் தான் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் நர்சிங் படிக்கிறதுக்கு மாதிரி ஒரு நல்ல மார்க்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. நர்சிங் படிக்கணும்.
3: உங்களுக்கே
1: தெரியும் இப்ப வந்து இன்ஜினியரிங் படினா நான் எப்படி படிக்க முடியும்? இன்ஜினியரிங் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. இன்ஜினியரிங்லாம் நான் படிக்க மாட்டேன்.
3: நீ டாக்டரும் படிக்க மாட்டேன்ற, இன்ஜினியராவும் ஆக மாட்டேன்ற, அதுக்கு நடுவுல பண்ற நர்சிங்ன்ற.
1: ஆமா எனக்கு நர்சிங் சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை. அதனால எனக்கு நர்சிங் படிச்சா எனக்கு என்னோட எய்ம் சின்ன வயசுல இருந்து நர்சிங் தானே, அதனால அதே படிக்கிறேனே.
3: நீ வீட்டு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்ட, எப்படி நாட்டுக்கு போய் செய்வ?
1: நான்ப்பா என்னப்பா, பிளீஸ்ப்பா நான் படிக்கிறேனேப்பா.
3: என்னால ஒத்துக்கவே முடியாது ராதா. இதுக்கு என்ன ஸ்கோப் நீ நினைக்கிற? நர்சிங் படிக்கிறது உங்க கசின்ல என்ன படிச்சானுங்க பாத்தல? இன்ஜினியர் படிச்சானுங்க, டாக்டர் படிச்சானுங்க, வேற என்னத்தான் படிச்சானுங்க? எனக்கு பிடிக்கல நீ நர்சிங் போறது.
1: அப்பா என்னோட கசன் இன்ஜினியரிங் டாக்டர் படிச்சா அது அதேதான் நானும் படிக்கணுமா? எனக்குன்னு ஒரு தனி விருப்பம் இருக்குல்ல, நான் அதை படிக்கிறேன். நர்சிங்
3: நீ யாரோட பொண்ணு? சாதாரண ஆளோட பொண்ணு இல்ல. நான் யாருன்னு தெரியும்ல உனக்கு? என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு
1: தெரியும்ல? தெரியும அப்பா. படிப்புக்கும் ஸ்டேட்டஸ்க்கும் என்னப்பா சம்பந்தம்?
3: என்ன பொறுத்த வரைக்கும் சம்பந்தம் இருக்கு. நான் என்ன முடிச்சேன்? இன்ஜினியரிங் முடிச்சேன். இப்ப கை நிறைய சம்பாதிக்கிறேன். நர்சிங்ல நினைச்சு பாரு, எங்கெங்கயோ போனோம்னு நாட்டுல இருந்து, இந்த நாட்டுல இருந்து அந்த நாடு போனோம்னாங்க. இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. நம்ம ஸ்டேட்டஸ் சுத்தமா வராது வராது வராது.
1: பா நீங்களே நினைச்சு பாருங்கப்பா, நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தா அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. நான் உங்க ஃபோர்ஸ் கம்பேர் பண்ணி நீங்க படிக்க வைக்கிறீங்க, அத நான் படிச்சா நினைச்சுக்கோங்க, அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காதேப்பா.
3: நான் ஒத்துக்கவே முடியாது. நீ 1008 சொன்னாலும் என்னால ஒத்துக்க முடியாது. யார் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணா?
1: யாரும் இல்லப்பா, எங்க ஸ்கூல்ல ஒரு வாட்டி கூட்டிட்டு போனாங்க. அப்ப எல்லாரும் அந்த பாத்து இந்த நர்சிங் இந்த டாக்டர் கேம்ப் ஒண்ணு கூட்டிட்டு போனாங்க. அப்ப அந்த நர்சிங் பண்றத பாத்தேன் நானு. அதுல இருந்தே எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு அந்த ஆசை. அதுக்கப்புறம் 12th லீவ்ல அப்ப கூட்டிட்டு போகும்போது அது பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போச்சுப்பா. அது மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டோட அக்கா கூட நர்சிங்கா தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டேன் என்ன ஸ்கோப், அதோட என்ன வேல்யூ, அதெல்லாம் படிச்சா என்ன இருக்கு. அவங்க நல்ல ஃபியூச்சர், பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு தான் சொன்னாங்க.
3: இதெல்லாம் நீ எப்போ பண்ண? இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. உங்க அம்மாக்கு தெரியுமா?
1: அம்மாக்கு தெரியாது, அம்மா வந்து உங்ககிட்ட கேட்டுக்கோங்கன்னாங்க.
3: சோ அப்போ வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இத பத்தி பேசிருக்கீங்க, டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க.
1: அம்மாக்கு இல்ல இந்த இதுவும் இல்லப்பா, நான் உங்ககிட்ட தான் கேட்கணும்னு இருக்கேன்.
3: என்னால ஒத்துக்கவே முடியாது ராதா.
1: அப்பா நான் என்னோட ஃப்ரெண்டோட அக்காட்ட கேட்டேன், அவங்களும் பார்த்தாங்க, அவங்களும் நர்சிங் தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க எனக்கு ஹெல்ப் பண்றேனாங்க. மோர் ஓவர் அவங்க என்ன ஒரு வாட்டி அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க. அவங்க போய் பார்த்து அவங்க எப்படி சர்வீஸ் பண்றாங்கன்னு ரியலி இம்ப்ரெஸ்ப்பா. அவங்க ஒரு ஒரு இதுவும் விஷயத்தையும் எப்படி கேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க, அந்த பேஷண்ட் அவளை கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னவோ அது படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு.
3: இதெல்லாம் எங்க பாத்த? நீ எந்த ஹாஸ்பிடல்ல பாத்த?
1: அந்த அக்கா என்ன கூட்டிட்டு போனாங்கப்பா ஒரு ஹாஸ்பிடல் பக்கத்து. நம்ம வீடு இருக்குல்ல, நம்ம தெரு இருக்குல்ல, அது பக்கத்துலதான் ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு. அவங்க கூட்டிட்டு போய் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் பாக்கணும் எல்லாத்தையும். ஒரு பிளட் வந்தா எப்படி ட்ரீட் பண்ணணும், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும். சோ அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த ஸ்பாட் பார்த்தோன்னே சரி இதே படிக்கலாம், இதே ஒரு கெரியரா எடுத்துக்கலாம், நான் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வருவேன் பா, நர்சிங் எடுத்தா என்ன நம்புங்கப்பா பிளீஸ்.
3: நீ சின்ன பொண்ணு எத்தனை ஹாஸ்பிடல் பாத்துருக்க இது வரைக்கும் சொல்லு.
1: அந்த அக்கா என்ன ஒரு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாங்க, அது பார்த்தேன்.
3: அந்த ஒரு ஹாஸ்பிடல் தான் சென்னையில இருக்குதா இல்ல இந்த இந்தியாலே உலகத்திலேயே இருக்குதா? எவ்வளவு ஹாஸ்பிடல் இருக்கு உனக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்லயே வந்து பேஷன்ஸ்ன்றது கிடையாது, ஒரு வேலைய பொருந்தி செய்வியா சொல்லு பாக்கலாம்.
1: இல்லப்பா நான் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல, ஒன்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் கண்டிப்பா நல்லா தான் செய்வேன். நான் எனக்கு அதோட எய்ம் எனக்கு நர்சிங் படிக்கணும் தான் எய்ம், கண்டிப்பா நான் நல்லா பண்ணுவேன். வீட்டுல செய்யறத பாத்தெல்லாம் என்ன தப்பா நினைக்காதீங்க, ஐ மீன் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணாதீங்க, நான் நல்லா தான் படிப்பேன்.
3: ரெண்டாவது விஷயம், ஒரு நர்ஸ்க்கு முக்கியமான இது வந்து கிளீன் அண்ட் டைடினஸ், அது உங்ககிட்ட சுத்தமாவே கிடையாது.
1: அப்பா நீங்களே ஆபீஸ் நைட் லேட்டா தான் முடிச்சுட்டு வரீங்க, நீங்க வரும்போது நான் தூங்கிட்டே இருக்கேன். நீங்க என்ன எப்ப பாத்துருக்கீங்க? அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க. நான் என்னோட புக் ஷெல்ஃப், என் ட்ரெஸ் நானே அயன் பண்ணிப்பேன், கிளீனா தான் இருப்பேன் நான் எப்பயுமே. உங்களுக்கு தெரியுமா சாட்டர்டே சண்டே கூட என்னோட துணியை நான் தான் தோச்சுப்பேன், அவ்வளவு கிளீனா வச்சுப்பேன் எல்லாத்தையும். ஈவனோட நெயில்ஸ் கிளீன் பண்ணிப்பேன், என்னோட ஷூ சாக்ஸ் நானே தோச்சிருவேன், எல்லாமே இவ்வளவு கிளீனா இருக்கப்போ என்ன போய் எப்படி சொல்றீங்களேப்பா? நர்சிங்க்கு கிளீனிங் கிளீனினஸ் ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியும், நான் அதையும் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதெல்லாம் அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க, அம்மாக்கும் நான் ஹெல்ப் பண்றேன். இப்பெல்லாம் ரொம்ப பொறுமையா
3: அம்மா சொல்லாம பின்ன எனக்கு எப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும்?
1: ஸ்டார்டிங் அப்படிதான் போயிருந்தேன், கொஞ்சம் பொறுப்பு இல்லாம. இப்ப வந்து தெரிஞ்சிட்டேன்னா எனக்கு நர்சிங் படிக்க போறேன் அந்த எய்ம் வந்தனால நானே என்ன மாத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா.
3: ஏன்னா உனக்கு இப்ப இந்த நர்சிங் படிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக என்ன வேணா சொல்லுவ கரெக்டா?
1: அப்படி இல்லப்பா, நீங்களும் நினைச்சு பாருங்க, இப்ப எனக்கு பிடிச்சதானே நான் படிக்கிறேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு படிக்க சொன்னா என்னால அதை எப்படி படிக்க முடியும்?
3: உன்னோட நாங்க பெரியவங்க, நிறைய விஷயங்க தெரிஞ்சவங்க.
1: நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட என்னோட ஃபீலிங்ஸ் என்னோட இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறீங்க. உங்க இஷ்டப்படியே படி படினா என்னால எல்லாமே படிக்க முடியாதுப்பா.
3: ராதா இங்க பார், பொறுமையா சொல்றேன் கேட்டுக்கோ, என்னால ஒத்துக்கவே முடியாது. யோசிச்சுப்பார், நர்சிங் படிச்சானா நம்ம ஃபேமிலில என்ன எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சுப்பார்.
1: அப்பா நம்ம ஃபேமிலி எல்லாம் பார்த்தா என்னப்பா ஆகுறது, என் லைஃப் என்ன ஆகுறதுப்பா?
3: நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தனு வெச்சுக்கோ, நம்ம ராஜு மாமாவோட பையன் என்ன பண்றான்?
1: இன்ஜினியரிங்.
3: எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுமா?
1: தெரியும், நல்லா தான் சம்பாதிக்கிறான்.
3: எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? எந்த பிரச்சனையும் வரல பாத்தியா? ஸ்டேட்டஸ்ல அவங்க லெவல் அவங்க கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு கார் இருக்கு, செட்டில்டான ஒரு வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. நர்சிங் படிச்சா நீ எப்படி இதெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிற? ஒண்ணுமே கிடைக்காது, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது.
1: அப்பா காசெல்லாம் பார்த்தா அப்ப என்னோட எய்ம் என்ன ஆகுறது?
3: உன்னோட எய்ம தூக்கி குப்பையில போடு, அது முக்கியம் இல்ல, ஸ்டேட்டஸ் தான் முக்கியம்.
1: கண்டிப்பா உன்னால
3: நர்சிங் படிக்கவே முடியாது, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல வேற எந்த டாபிக்கும் பேசாத, நீ இன்ஜினியரிங் தான் படிக்கிற, அப்படி இல்லனா உனக்கு ஒரு சாய்ஸ் வந்து டாக்டரா கொடுக்கறேன், இது ரெண்டுத்துல எது வேணா செலக்ட் பண்ணிக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.
2: இவ்வளவு நேரம் நம்ம ஒரு நாடகம் கேட்டோம், இல்ல அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் இவ்வளவு ஆர்கியூ பண்ணாங்க, அதாவது அந்த பொண்ணுக்கு நர்சிங் எடுக்கணும், ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆகணும் அந்த பொண்ணுன்னு ஆசை. ஆனா ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரல, கடைசியில அவங்க அப்பா சொல்றது அந்த பொண்ணு கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. இதுல அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷம் கிடையாது, பொண்ணுக்கும் சந்தோஷம் கிடையாது, ரெண்டு பேருமே சாட்டிஸ்பாக்சன் இல்லாம ஏதோ ஒண்ணு நம்ம இந்த சிச்சுவேஷன் இட் இஸ் ஃபோர்சிங் அஸ் அதனால நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலே போயிட்டாங்க. இந்த மாதிரி தவறுகள் எல்லார் வீட்லயும் நடக்கிறது தாங்க, இது தவறுன்னு சொல்ல முடியாது, நார்மல் சைக்காலஜி. அந்த பொண்ணு வந்து நான் பண்றது நான் என்னோட இன்ட்ரெஸ்ட் எதுலயோ அதுலதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றதும், அவங்க அப்பா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு நீ இதை தான் படிக்கணும்னு சொல்றதும் ஒரு ஒரு வீட்லயும் நம்ம காமனா பாக்குற விஷயங்கள் தான். இப்ப வந்து நம்ம ஸ்டுடியோஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. யார் இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்? அவளோட வெயிட் பண்றீங்கல்ல, எம்பி வைஷ்ணவ் காலேஜ்ல பிபிஏ டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி அர்ச்சனா பிரசாத் மேடம் நம்ம ஸ்டுடியோக்கு இப்ப வந்திருக்காங்க. அர்ச்சனா பிரசாத் கிட்ட நம்ம ராதா கேள்விகள்லாம் கேட்க போறாங்க, வாங்க இந்த டிஸ்கஷனை கேட்கலாம்.
4: Thank you. Welcome to our show. Is social status is deciding factor in choosing a career?
2: Social status as such, I don't think largely influences choice of career. Maybe to a small extent, but family background. And maybe even to some extent, the community a person belongs to. Maybe to an extent it influences. For instance, why do I say family background? If a child has doctor parents and she sees these doctor parents, you know, as she grows up, maybe she is influenced towards taking up doctor as a profession, the medical profession itself. The positives from that are a large influence on her life. When I say community, I mean in a very, very specific sense. Say, for example, a child is born in a business community, a family with a business, where they run a family business. She would be largely influenced. There is a lot of temptation for her to take up her family business because there are a lot of positives. She can see her money, her family wealth growing in front. That is, so to that extent, yes, social status does affect choice of career.
4: As the educationalist, whose choice is important in deciding one's career? Is parents or children?
2: I think it should be a combined decision with the child's interest levels being the most important factor. The aptitude of the child. Of course, the parents' guidance is very, very important simply because they've seen life for a longer period of time. So they are in a position to analyze certain pros and cons better. The child might be able to perceive only the nicer aspects of a career. The parent can put forth to her the pluses and minuses, but the child's aptitude, interest levels are very, very important. So it should be done with a joint counseling session, I think. Parent and child, open talk between the parent and child should be what leads to the final decision.
4: How successful would you rate yourself in career you have chosen?
2: I can't rate myself simply because you'll have to check with the stakeholders, the parents' feedback, the students' feedback as to how they think I am performing in my job. But I am very happy in the career I've chosen, if that is any indicator of my success rate. I think if you love a job, then it does not seem dull or dreary at all. Half the battle is won because of your interest levels.
4: Is it your choice or is it your parents' choice?
2: It has been completely my choice, but supported by my parents right from the beginning. I am a qualified company secretary, but I did not choose to take up a professional career, a corporate career. I always wanted to be a teacher and they have supported me wholeheartedly.
4: As a parent, will you give your child the freedom to choose his or her career?
2: Absolutely. I mean, that would be, as a parent, I think my only role would be to give him maximum exposure, to give him the knowledge as to what are the career options that are available, give him opportunities to explore these career options, interact with people from varied professions, and then the choice will ultimately be his. Yes, as a parent, I will point out to him what I think are the pluses and minuses of those careers, just as the way my parents did. For instance, when I wanted to become a teacher, an academician, they did point out to me that if money cannot be the sole motivator of an academician, there has to be something more. Secondly, as an academician, I would have to constantly update myself. I can never give up on my reading habit. These were things that were pointed out to me. At the same time, my parents did point out that if I wanted to balance home as well as a career, a teacher's job is slightly easier simply because you get, your working hours are shorter. It can match with the time schedules of your child. Those were also the advantages that they pointed out to me. You can always remain young in this profession because you interact with younger people. But there are certain minuses, like you cannot expect to become a multimillionaire. Yes. At the same time, you have to keep updating yourself. There were lots of things that were pointed out to me. So tomorrow when my son chooses his career, I will take the initiative of finding out what the pluses and the minuses of that career are, and I will explain to him, but the decision will be ultimately his, and I will support him irrespective of what decision it is. At least I think I will support him.
4: Assume that your child choosing a career path that is totally different, not in a line with your expectation and dream. What will be your reaction?
5: Something totally different.
6: Totally different.
5: The world needs all people from all professions, right? If you are, there has to be someone who has to take up sports, someone who has to take up media. So it's perfectly okay with me. And if it's a line that I don't know much about, I will try to do some reading, try to find out more about the profession, give him some exposure, maybe give him a chance to take up a certificate program, something like that, to see whether that is the line in which he wants to be. And if he still wants to do it, yes, why not?
4: Money and fame versus satisfaction and happiness. Which one do you choose? Money or satisfaction?
5: According to me, job satisfaction and happiness in the job is most important. It surpasses anything else. It might sound very, very idealistic. It might look like as if it's a line from a moral science textbook. But ultimately, I think if you are satisfied and happy in the job, the money will seem sufficient, whatever it is. And today, academicians are not paid that badly. They are paid well, but definitely not in compared to a doctor or a lawyer. But satisfaction and happiness in a profession is most important.
4: Parents advise as a result of their experience, but children have their own perception about what they want. So which one works better?
5: Again, I will say a guided decision, a child's decision. Guided by the parent. Parent has more experience maybe, but a child has more exposure. I mean, a child of today will definitely have more exposure to the developments, what his peers are thinking, what his classmates are thinking. There is more enthusiasm, there is more adventure in a child's decision, and I think it has to be encouraged.
4: What is your message to the aspirants and the parents in choosing a career path?
5: Choose a profession you love and you will feel like as if you have not worked a single day in your life. It will just seem a part of your life.
4: What's your opinion about today's topic we have discussed so far?
5: I think it's something that requires intensive thought. Because there are so many examples of people who have chosen careers which and then have regretted it, have come to a stage in their life when they find their job a drab. Having to go to work itself is very dull. There are many examples of people who have chosen something they've had a passion for and have done so well in it. I think at a school level, or maybe even at a college level, in the first year, there should be parent-child counseling sessions. There should be career... we have so many career fairs, but I feel in essence these career fairs are actually marketing exercises by companies who want to pick up people for jobs. I think career fairs should be more in terms of counseling, where people are taught about, you know, if you get into banking, what are the various careers, where can you go? You join at this level, this is your entry level, where do you go from here? You join, if you're a software programmer, you join here, what can you do from here? Can you diversify? I think that is important. And as you must be aware, we have something called an interdisciplinary program in our college. I think programs like that are also very, very important, because maybe, for example, a student has chosen BSc Nutrition and Dietetics. She has done so because at that point she felt that was a good career choice. Her parents felt that was a good career choice. She has gotten in there. But after she joins the course, her mind changes. Her point of view changes. At that stage, she is given an interdisciplinary elective. Maybe she does a course on journalism. She finds that she has a better aptitude doing journalism. So she can always diversify there. So counseling, opportunities for other to taste other disciplines is very, very important. That will be something that we have to focus on. And that way, I feel this topic is good, because at least today you have made me think about several questions. Maybe the listeners of this program will also start thinking. They may not agree with whatever you say, they may not agree with whatever I say, but they will at least start giving it a thought, and somewhere we can make a difference.
4: Does a choice change according to the sex of the child?
5: It shouldn't. Ideally speaking, it shouldn't. I mean, Kalpana Chawla is an example. Kiran Bedi is an example. So it shouldn't change according to the sex of a child. But realistically, as a mother, if you ask me, if I had a girl child, I would tell her that there are certain professions which lend itself slightly better to a woman, because as per nature is intended only women to bear children, so she has to take a career break. There are certain professions which lend itself beautifully to career breaks. Or a woman can always operate out of home. If she works out of home, she does not have to even take that career break. So there are ideally speaking, no. But realistically, I think there are certain professions which are better suited for women. Any profession where you can work from home, where you can do freelance work, are slightly better suited for women and have less demanding hours.
6: Thank you, ma'am. Thank you for coming here.
5: Thank you for giving me this opportunity.
6: Thank you, ma'am.
0: ஸ்டூடெண்டோட லைஃப்லயும் ஒரு முக்கியமான கட்டம் எப்போனா 12th முடிச்சிட்டு அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் எவ்வளவு ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனோட ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கிற ஒரு ஸ்டேஜ். அதுல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃப்ரீடமே இருக்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபோர்ஸ்ட் பியர் ப்ரெஷரோ இல்ல பேரண்ட்ஸோட ப்ரெஷரோ அவங்க எந்த கெரியர் நெக்ஸ்ட் சூஸ் பண்ண போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்புறம் கடைசியில அவங்களுக்கு இஷ்டம் இல்லாம ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து அதுல போய் குப்பை கொட்டி இது ஒரு பெரிய கதைங்க. அதனால இன்னைக்கு நம்ம காரசாரமா அண்ணல் பறக்கிற ஒரு டிபேட் கேட்க போறோம். இதுல ஒரு டீம்ல பேரண்ட்ஸ் ரெண்டு பேர் வந்திருக்காங்க, மிஸ்டர் கார்த்திக் அண்ட் மிஸ்டர் முரளி வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரியாவும் அனுஷாவும் ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து அவங்களோட வாதங்களெல்லாம் வைக்க போறாங்க. சரி, விவாதத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ ஸ்டூடெண்ட் சைட்ல ரெண்டு பேரும் சாட்டிஸ்பாக்சன்காக தான் நாங்க படிப்போம்னு ஆர்கியூ பண்றாங்க. அடுத்து பேரண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கிற ரெண்டு பேரும் நாங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், ஸ்டேட்டஸ்க்காக தான் எங்க பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்றாங்க. சரி வாங்க, சாட்டிஸ்பாக்சனா ஸ்டேட்டஸான்னு ஒரு கை பாத்துடலாம்.
6: அவசியம்
7: எதிர்பார்க்கறது கிடையாது. அவங்க லைஃப் அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க.
6: ஆமா சார், எப்படி உங்களை எதிர்பார்க்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ இதுக்கு அப்புறம் வர லைஃப் வந்து உங்க லைஃப் வந்து டிஃபரெண்ட் டோட்டலா. அப்ப வந்து டாக்டர்னா டாக்டர் நல்ல ஸ்கோப் இருக்கு, இல்ல அட்வொகேட்னா அட்வொகேட் ஸ்கோப் இருக்கு நினைக்கிறாங்க. அப்ப இப்ப இருக்கிறதுல அப்படி இல்ல, டாக்டர் இப்ப எல்லாம் ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு டாக்டருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றான், ஒரு டியூட்டி டாக்டரா ஒர்க் பண்றான், எவ்வளவு 4000. சோ அது மாதிரி நீங்க இதே மாதிரி டாக்டர் அட்வொகேட் எல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது. இப்ப இருக்க ட்ரெண்ட் கேத்த மாதிரி மாறணும்ல.
3: ஏமா, உங்களுக்கு சின்ன போதுல இருந்து நாங்க டிரெஸ் கரெக்டா செலக்ட் பண்ணி கொடுக்கறோம், உங்களுக்கு வந்து படிப்பு கரெக்டா சொல்லி கொடுக்கறோம். ஆனா உங்களுக்கு படிப்புன்னு வரும்போது மட்டும் நீங்க அதை எப்படி செலக்ட் பண்ணலாம்? நாங்க உங்களுக்கு வந்து இருங்க, நாங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா எதுவும் உங்களுக்கு பாதகமா எதுவும் பண்ணிட மாட்டோம், சாதகமா தான் பண்ணுவோம்.
6: நீங்க பாதகமா சாதகமும் கிடையாது சார், உங்களோட கேரக்டர் இப்ப இருக்கிறது அதே மாதிரி 50 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே மாதிரி இருக்குமா? இல்ல, இப்ப இருக்க ட்ரெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயரே வந்து ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு.
3: நீங்க வந்து ஒரு இதுல போய் இப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கோர்ஸ்ல போய் விழுந்துட்டீங்க, விழுந்து முடிச்சுட்டு அப்பா அப்புறம் யாருகிட்ட வருவீங்க? அப்பா அம்மா கிட்ட தான் வருவீங்க. கண்டிப்பா வந்து கோர்ஸ் கட்டவங்க கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க. ஒரு டிகிரி வரலன்னா எங்க வருவீங்க? இப்ப ஏதோ ஒரு டிகிரி அன்ஆத்தரைஸ்ட் ஏதோ இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேர்ந்துட்டீங்கப்பா, சேர்ந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் வந்து அப்பா அம்மா காசு கட்டின சொன்ன என்ன, ஏன் நீங்க வந்து கவனிக்கல? அப்புறம் பிளேம் யார்கிட்ட வரும்? எங்ககிட்ட தான் வரும். அதனாலதான் ஒரு பெத்தவங்கன்ற கடமையில கரெக்டா ஆர்கனைஸ்டா எதுவா இருந்தாலும் பண்றோம். சின்ன போதுல
6: இருந்து
3: உங்களுக்கு பெஸ்டா ஒரு ஸ்கூலிங் கொடுக்கறோம், ஒரு பெஸ்டான ஸ்டடிஸ் கொடுக்கறோம். எல்லாமே பெஸ்டா கொடுக்கும்பொழுது கண்டிப்பா உங்க கரியரும் பெஸ்டா தான் கொடுப்போம்ன்ற நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு
6: பெஸ்டா கொடுப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கூட இப்ப வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனில போயிட்டு பணம் கட்டுறீங்க, ஒரு நல்ல காசு வரும், நல்ல எண்டிங்ல வந்து நல்லா வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க பண்றீங்க. அதே மாதிரி எல்லா கோர்ஸுமே நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பயோடெக்னாலஜி நல்ல கோர்ஸ்ன்னு சொன்னாங்க, என் ஃப்ரெண்ட் கூட தான் பயோடெக்னாலஜி பண்ணா, இப்ப வந்து ஃபுல்லா மாஸ் கம்யூனிகேஷன் பண்றா. எதுக்காக? ட்ரெண்ட் மாறி போச்சு. நீங்க அதே இதுல வந்து ஸ்டிக் பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற முடியாது. சோ நீங்க கூட தான் லாஸ் பண்றீங்க. எதுவுமே போனதுமே இது கண்டிப்பா ஸ்கோப் இருக்கு, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன்ல போக முடியாது, எல்லாமே உள்ள போய் நுழைஞ்சாதானே தெரியும்.
7: ஆனால் நாங்கள்லாம் என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு சந்தோஷமாக இருந்தோம். நீங்கள்லாம் இப்போ பணத்தை எதிர்பார்க்கறதுனால இது படிக்கணும் அது படிக்கணும்னு நினச்சி நீங்களே குப்பையில் விழற மாதிரி விழறீங்க. நீங்கள்
0: இல்ல மேடம், நம்ம வந்து இந்த நம்ம நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இஷ்டப்பட்டு சப்போஸ் இஷ்டம் இல்லாம ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் சேர்ந்தேன்னா, அப்புறம் கோர்ஸும் நான் சரியா பண்ண மாட்டேன், அப்புறம் சேர்ந்த வேலையும் சரியா பண்ண மாட்டேன், கடைசியில எல்லாமே வேஸ்ட் போகும். அதை தவிர சப்போஸ் என் கேஸே இன்ட்ரெஸ்ட் அனிமேஷன் இருந்ததுன்னா, ஒரு அனிமேஷன் கோர்ஸ் பண்ணி இப்போ நிறைய ட்ரெண்ட் மாறி இருக்கு. மேபி முன்னாடி வந்து ஒரு சன்னா ஹில் பி இன்ஜினியர் டாக்டர் ஐடி, அதை தவிர பட் இப்போ வந்து என்ன வேணா பண்ணலாம், இன்ஜினியர் அனிமேஷன் என்னெல்லாமோ கிரியேட்டிவ் சைடும் பயங்கரமா இருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா, நம்ம எதுக்காக வேலை போறோம், நம்மளுக்கு தானே, அதுக்காக எதுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கணும்? நாளைக்கு வந்து என் பையன் இந்த மாதிரி இன்ஜினியர் இருக்கு, அதுக்காக நம்ம இன்ஜினியரிங் படிக்கணுமா? நம்ம சந்தோஷமா தான், நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்க.
8: நம்ம ஸ்டூடெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே டாக்டர் ஐட்டா, அப்புறம் யாரு பேஷண்ட் ஆகுது? அது அவங்களோட கேள்வி. இவங்க என்ன சொல்றாங்க, என் குடும்பத்துல ஒரு டாக்டர் இருக்கணும், எனக்கு மத்தவங்களை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு பேரண்ட் சைட்ல சொல்றாங்க. சரி,
3: அனிமேஷன் டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்து பேசுனீங்க. அனிமேஷன்ல எல்லாத்துலயும் வந்து கெட்டதும் இருக்கு நல்லதும் இருக்கு. எத்தனையோ பேரு அனிமேஷன் முடிச்சவங்க வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. இடமே தெரியாத சுத்துற ஆளுங்களும் நான் பாத்துருக்கேன். என் ஃப்ரெண்டோட பையன் வந்து அனிமேஷன் முடிச்சான், ஆனா பிரயோஜனமே இல்ல.
7: இப்ப எங்க பிரதர்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா, எல்லாருமே நல்ல பொசிஷன், லாயர் அந்த மாதிரி அட்வொகேட் அப்படிலாம் இருக்கும்போது, எங்க மிஸ்ஸஸ் சைட்லயும் நல்ல இது இருக்கும்போது, என் பொண்ணையும் நான் வந்து நல்ல படிச்சு நல்ல இது வரணும், எங்களுக்கு ஈக்குவலண்டா வந்தாதான் இந்த சொசைட்டில இது ஸ்டேட்டஸ் இருக்கும், அதனால நாங்க வந்து அதுக்குதான் அவளை இது பண்ண முடியும்.
8: அதாவது பேரண்ட்ஸ் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபுல் கெப்பாசிட்டி, அதாவது உனக்கு ஒரு டாக்டர் ஆகிற அளவுக்கோ இல்ல ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இருக்கும்போது, நீ ஏன் ஹையஸ்ட்க்கு எய்ம் பண்ணாம அதுக்கு கீழே உன்னோட இன்ட்ரெஸ்ட்க்கு பேஸ் பண்ணி அதுக்கு கீழே ஏன் நீங்க எய்ம் பண்றீங்கன்னு அவங்க கேக்குறாங்க.
6: நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், ஹையஸ்ட் லோவஸ்ட் எல்லாம் கிடையாது. நான் டாக்டருக்கு படிச்சவங்களா, இப்ப எல்லாரும் டியூட்டி, எத்தனை பேர் இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஃபேமிலியில என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி என் பையன் டாக்டர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நிறைய காலேஜ்ல எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க, அவங்க எல்லாரும் 8 இயர்ஸ் அதே கோர்ஸ் தான் படிச்சிருக்காங்க. 4 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண வேண்டியது 8 இயர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எதனால? அவங்களால படிச்சு முடிக்க முடியாது. சோ நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நாங்க வரணும்னு நினைச்சீங்கன்னா, எங்களால எங்களோட சாட்டிஸ்பாக்சன் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சுத்தமா எங்களால முன்னுக்கு வர முடியாது. அதான் நான் சொல்ல வரேன்.
3: ஏமா, நான் ஒரே ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன், இதுக்கு லாஜிக்கலா ஆன்சர் பண்ணிட்டேன்னா அப்புறம் பெரிய விஷயம். ஒரு மலைக்கு போற ஒரு பாதை வழியா, அந்த மலையில இருந்து திருப்பி அந்த பாதையில வருவியா, இல்ல மேல இருந்து எகிரி குதிப்பியா? அந்த நம்பிக்கை எங்க மேலே இருக்க மாட்டீங்க? உங்களுக்கு கண்டிப்பான ஒரு கரெக்டான ஒரு கோர்ஸ் எடுப்போம், உங்களுக்கு கரெக்டா சூஸ் பண்ணி கொடுப்போம், ஏன் நம்ப மாட்டீங்க? சின்ன போதுல இருந்து அதே தான் அப்பவும் சொன்னேன், சின்ன போதுல இருந்து எல்லா விஷயங்களும் நீங்க நம்புறீங்க, ஆனா அந்த கோர்ஸ் ஒரு 12th முடிச்சோடனே எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு எப்படி நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க?
6: அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தா, அவ பேர் வந்து பிரியா மணின்னு. அவ வந்து டூரிசம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க டிராவல் ஏஜென்சி ஓனா எடுத்து, ஐ மீன் ஓனா ஒரு டிராவல் ஏஜென்சி ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக டூரிசம் சேர்த்து விட்டாங்க. லாஸ்ட்ல அயட்டா கோர்ஸ் ஒன்னு ஆரம்பிச்சாங்க, 20,000 பே பண்ணும். அதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் எல்லாம் வேற பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 40,000 வந்தது. லாஸ்ட்ல அந்த பொண்ணால கம்ப்ளீட்டே பண்ண முடியல, ஏன்னா அது ரொம்ப டஃப். அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் ஃபுல்லா வந்து வாட் இஸ் ஏ லைக் சயின்ஸ் குரூப்ல பியூர் சயின்ஸ் தான் பண்ணா. ஆனா அவளை வந்து டூரிசம் ஃபீல்ட்ல கொண்டு வந்தாங்க. இப்ப என்னாச்சு, அவளால கம்ப்ளீட்டும் பண்ண முடியல, அதுல இருந்து டிராவல் ஏஜென்சிலும் போக முடியல. சோ ஓன் பண்றதுக்கு அந்த நாலேஜ் ஃபர்ஸ்ட், அந்த நாலேஜ் கெயின் பண்ண முடியாது அவங்களால. சும்மா ஏதோ கடமைக்கு படிச்சோமா வந்தோமா அப்படிதான் இருக்கும்.
3: ஏமா, லைஃப்ல எல்லாத்தையும் ரிஸ்க் எடுக்கிறீங்க, சவால் எடுக்கிறீங்க. ஏன் அந்த அந்த பொண்ணால முடிஞ்ச அந்த கோர்ஸ் படிச்சு சூப்பரா வெளியே வந்திருக்க முடியுமே?
6: முடியும், பிடிச்சிருந்தா வந்திருக்க முடியும், பிடிக்காம எப்படி வர முடியும்?
3: அதுதான் உங்க மனசுலதான் இருக்கு. இதுவும் அதே தான், இப்ப நான் சொன்ன விஷயங்கள் தான் மனசுலதான் இருக்கு. உங்க மனசுல
6: நானும் உங்ககிட்ட சொல்றேன், அதே மனசுலதான் இருக்கு. இதுவும் சாட்டிஸ்பாக்சனும் இல்ல,
0: சண்டை
6: ஏன் அந்த ரிஸ்க் நீங்க எடுக்க மாட்டீங்கன்னு நான் கேக்குறேன் உங்ககிட்ட.
7: எது முடியலன்னா முடியாம தான் போவோம். நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நீங்களும் முயற்சி எடுத்து கம்ப்ளீட் பண்ணா நம்மளோட ஸ்டேட்டஸுக்கும் எல்லாருக்கும் இதா இருக்கும்.
6: அதை
7: நீங்க முடியல சொன்னீங்கன்னா எதுவுமே முடியாம தான் இருக்கும்.
6: நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க கஷ்டப்பட்டு எங்களுக்கு படிக்க வைக்கிறீங்க, அந்த படிப்பை வந்து நாங்க வேல்யூபிளா நாங்க உண்மையா படிச்சு வெளியே வந்தாதான் உண்மையா அதுக்கேத்த மாதிரி எங்களால ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் நாலேஜே கெயின் பண்ண முடியாம நீங்க உங்க சாட்டிஸ்பாக்சனுக்காக உங்க ஸ்டேட்டஸ்க்காக அதுக்காக நாங்க வந்து
3: சின்ன போதுல படிக்க வச்சிருக்கோம். இதுதான் ஒரே விஷயம், வேற எதுவுமே இல்ல. பிளைண்டா எங்க அப்பா சொன்னதை கேட்டோம், கேட்டு நடந்தால எங்க வாழ்க்கை நல்லா இருக்கு. அதே மாதிரிதான் நாங்களும் உங்களை நம்ப சொல்றோம். உங்களை வந்து உங்களை வந்து தேவையில்லாம எந்த இதுலயும் தள்ளி விட்டுற மாட்டோம். உங்களால படிக்க முடியாத தள்ளி விட்டுற மாட்டோம். உங்களை இவ்வளவு வருஷமா வந்து சின்ன போதுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். உங்களை விட உங்களுக்கு தெரியறத விட எங்களுக்கு அதிகமா தெரியும்.
2: அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட டேலண்ட்ஸ் நான் நீங்க பிறந்ததுல இருந்து நான் பாத்துட்டு வரேன், உங்களுக்கு என்ன டேலண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாதா, அதையே நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு அவர் கேக்குறாரு.
6: நாங்க டேலண்ட்ஸ் எடுத்துப்போ, அவங்க பிறந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்காங்க, ஆனா அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் டிஃபரெண்ட் அதிகமா இருக்கு, அதை தான் நான் சொல்ல வரேன். அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அது புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்.
2: அவங்க காலத்துல வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்கல, அவங்க அம்மா அப்பா சொன்னதே ஏதோ அவங்க பண்ணாங்க, ஆனா உங்களுக்கு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு.
6: அப்பத்துக்கு என்ன வந்தது, ஒரே நோய் டைஃபாய்டு, அதுக்கப்புறம் புதுசு புதுசா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நோய் வந்துட்டு இருந்தது. இப்போ எங்க பார்த்தாலும் திடீர்னு வந்தா சிக்கன் குனியான்றான், இங்க பார்த்தா வேற ஒரு நோயின்றான். சோ அந்த அளவுக்கு நிறைய நோய், நிறைய இப்போ வந்து
2: நோய் வந்தது வந்து சொசைட்டி லெவல் டெவலப் ஆயிடுச்சு.
6: டாக்டர் என்ன டாக்டர் எம்பிபிஎஸ் மட்டும் படிச்சா போதுமா, அதுக்கேத்த மாதிரி எம்எஸ் பண்ணணும். சோ இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கணும்.
2: என்னைக்குமே எங்க பசங்களுக்கு நாங்க சொன்னதே கிடையாது.
3: நாங்க என்ன சொல்றோம்னா, வேகம் இருக்கணும், அதே சமயம் விவேகமும் இருக்கணும். அது இப்ப இருக்க யங் ஏஜ் கண்டிப்பா கிடையவே கிடையாது, கண்டிப்பா. ஏன்னா உடனே கோர்ஸ், இப்போ யாராவது போய் பக்கத்து வீட்டுல கார் வாங்கினா நம்மளுக்கும் கார் வேணும்னு தான் நினைப்பாங்களே தவிர, அந்த காருக்கு எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும், அது எவ்வளவு செலவாகும் யோசிக்கவே மாட்டாங்க. யோசிக்கவே மாட்டீங்க நீங்க எப்பயுமே, லாஜிக்கலா யோசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், இந்த விஷயம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரவே வராது. கண்டிப்பா நாங்க பெஸ்டா செலக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு உங்க மேல எங்க மேல நம்பிக்கை இருக்கும்.
0: இல்ல பட் நீங்க எதுக்காக டாக்டர் வந்து ஒரு ஹையான ஒரு கேரியர், மற்ற கேரியர்ஸ் லோ, அது மாதிரி ஏன் நீங்க பிரிச்சு பேசுறீங்க? இப்போ ஜேர்னலிசமே எடுத்துக்கோங்க, தட்ஸ் நாட் ஹை லைக் டாக்டர் கேரியரா? ஒன்லி டாக்டர் கம்ஸ் வித் கேரண்டி, அந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா? நமக்கு எப்படி டாக்டர் ஆகலாம்னு அவ்வளவு டேலண்ட் இருக்கு, நீங்க எப்படி சொல்றீங்க?
3: சொல்றதெல்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா, பாயிண்ட். ஒரு ஜேர்னலிஸ்ட் எடுத்துங்க, ஒரு எக்ஸாம்பிள், நீங்க சொல்ற எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு தரேன். ஒரு ஜேர்னலிஸ்ட் எந்த டைம்ல வேணா போகணும், எந்த ரயோட் ஃபேஸ் பண்ணா அது பண்ணணும், அது வந்து ஒத்து வராத விஷயம். நம்மளால என்ன முடியும் பாயிண்ட், இப்ப நம்மளால வந்து தெரியாத விஷயத்துல போய் வச்சு சக்சீட் பண்ணி அது பண்றதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும் கண்டிப்பா. இல்ல இல்ல நான் சொல்றேன், 15 வருஷம் ஆகும். ஆனா உங்களுக்கு என்ன தெரியுதோ அத பண்ணீங்கன்னு வச்சுங்க, எங்கேயோ போயிடலாமே. ஏன் நீங்க வந்து தெரியாத விஷயத்துல போய் கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டே இருக்கும்?
0: தெரிய விஷயத்த அது பிடிச்ச விஷயம்ல, பிடிக்காத விஷயம்ல தலை கால் போட்டோம்னா அதுக்கப்புறம் வேலை கூட சரியா பண்ண முடியாது. சப்போஸ் இப்போ நான் டாக்டர் சேர்ந்தேன், எனக்கு டாக்டர் போய் இஷ்டமே இல்ல, எதுக்காக டாக்டர் போய் இஷ்டம் இல்லாம பண்ணி
6: அதெல்லாம்? நீங்க சொன்னது திடீர்னு கூடுவாங்க, திடீர்னு போகணும், நைட்ல வரணும். என் டாக்டர்ஸ்க்கு அது மாதிரி இல்லையா, திடீர்னு ஒரு பேஷண்ட் 12 o'clock வருவான், 12 o'clock முடியலன்னு சொல்ற, நீங்க போய் என்னால முடியாது, எனக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், நான் வீட்டுலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்வீங்களா, இல்ல போய் பாப்பீங்களா? அதுக்கும் வந்து இயர்ஸ் ஆகுது, 4 years படிக்கணும், அதுக்கு மேல ஒரு 4 years படிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாஸ்டர் ஆகணும்னா ஒரு லைக் நியூராலஜி, அதுக்கே நீங்க எத்தனை வருஷம் நீ சொன்னதெல்லாம்
3: நியூஸ் பேப்பர்ல பாத்துருப்ப, இல்ல உன்ன மாதிரி ஏதோ ஒரு ஜெர்னலிஸ்ட் சொன்னதை கேட்டிருப்பீங்க, ஓகேவா? இன்னைக்கு இந்தியாவோட நிலைமை என்னன்னு தெரியுமா? எத்தனை பேர் அமெரிக்கால இருந்து அப்ராட்ல இருந்து இங்க இந்தியாவுக்கு வராங்க தெரியுமா? இங்க இருக்கிற ட்ரீட்மெண்ட் மாதிரி எந்த இடத்துலயுமே கிடையாது. இப்பவும் ப்ரொவைட் பண்றாங்க எல்லா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருந்து எல்லாரும் எல்லா விஷயமும் அப்படி பார்த்தா பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதா செய்யும், பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். இப்ப நம்ம பேசுற விஷயங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பெத்தவங்க ஒரு நம்ம இங்க இந்தியாலயே இல்ல சென்னையிலயே வச்சுக்கோங்க, சென்னையிலயே வழி வழியா உங்க ஃபேமிலி டாக்டர் ஐ ஐ ஸ்பெஷலிஸ்டாவே இருக்காங்க இன்னமும். அது எல்லாருக்குமே தெரியும், இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும், அவங்க அப்பா ஐ ஸ்பெஷலிஸ்ட், அம்மா ஐ ஸ்பெஷலிஸ்ட், அவங்க படிக்கிற அவங்க ஃபேமிலியே அப்படிதான் இருக்கு, அவங்க அப்பாக்கு அப்பா எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, தாத்தா கொள்ளு தாத்தா எல்லாருமே ஐ ஸ்பெஷலிஸ்ட். ஏன் அவங்களுக்கு கரியர் இல்லையா? ஏன் அவங்க அப்படி நினைச்சிருந்தா போயிருக்கலாமே, இருங்க இருங்க, அவங்க நினைச்சிருந்தா போயிருக்கலாமே, அப்படி
8: ஒரு ஜர்னலிஸ்ட் கிட்ட தான் வந்து ஒரு டாக்டர்

0: விட்டுருங்களேன், என்னோட சாட்டிஸ்பேக்ஷன் ஏத்த மாதிரி நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ண வச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் ப்ரூவ் பண்றேனா இல்லையா அதான் பேச்சு.
1: இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம யாருக்காக கேரியர் சூஸ் பண்றோம், நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி என் பொண்ணு ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் இந்த மாதிரி பண்றோமா, நம்மளுக்கு இஷ்டப்பட்டு தானே பண்ணணும்.
2: அன்சக்சஸ்ஃபுல்லா என் பொண்ணு இந்த கோர்ஸ்
1: முடிக்கலன்னு
2: சொல்றதுனால பெருமையா
0: முடிச்சுட்டான்னு படிக்க முடியாம சொதப்பெல்லாம் போறது ரொம்ப நல்லா இருக்கா? இல்ல நீ என் பொண்ணு அவ்வளவு ஒரு கோர்ஸ் முடிச்சு படிச்சு முடிச்சுட்டு அவ இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கா, அது சொல்றது உங்களுக்கு மாற தட்டி சொல்றதுனால உங்களுக்கு பெருமையா? அதான் நாங்களும் சொல்றோம்.
2: என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் வைக்கிற கண்டிப்பா ஒரு சூஸ் பண்ற ஒரு கரியர்ல பெஸ்டா வருவான். ஆனா அவ என் பொண்ணு, அதனால பெஸ்டா
0: வருவான் போகுது. உங்க ஸ்டேட்டஸ்னால போகுது, சாட்டிஸ்பேக்ஷன் எங்க சாட்டிஸ்பேக்ஷனுக்காக உங்க நம்பிக்கை எங்க மேல வைங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். அதுதான் நான் சொல்றேன், உங்க ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், நீங்க அதே இடத்துல நிக்கிறீங்க, எங்க வழிக்கு வரமாட்டீங்க.
2: ஸ்டேட்டஸ் முக்கியம், நாங்க சூஸ் பண்ற விஷயங்கள் வந்து கரெக்டா இருக்கும், அதுதான் நாங்க ஸ்டேட்டஸ் நாங்க சொல்றோம். நாங்க சூஸ் பண்ற கரியர் இருக்கு பாத்தீங்களா, நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கோம், பட்டு ஏஞ்சிருக்கிறோம். நீங்க வந்து இப்பதான் ஃப்ரெஷ், இன்னும் இறங்க கூட இல்ல, டுவெல்த் முடிச்சிருப்பீங்க, டுவெல்த் முடிச்சு சூஸ் பண்றதுக்கே இப்படி இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நாங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு ஷெல்ல கொடுக்கறோம், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்க போது, உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்க போது.
3: நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் நாங்க உங்களை நல்ல கோர்ஸ்ல சேர்த்து விடுறோம், முடியுன்ற நம்பிக்கை. ஏன்னா உங்களை பார்த்ததுலேருந்து பிறந்ததுலேருந்து பார்த்ததுனால நீங்க எது கொடுத்தாலும் பண்ண முடியும் அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் உங்களை சேர்த்து விடுறோம். அப்படி முடியாதுன்றது தெரிஞ்சா நாங்கள் சேர்த்துருக்க மாட்டோமே. நம்ம எல்லாம் நல்லா படிச்சே நமக்கு சொசைட்டியில வரணும்ன்றதுனால தான் உங்களை அதில் சேர்க்கிறோம். நீங்களாம் எப்படி முடியாத அதை தீர்மானிக்க முடியும், முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும்போது அதை தான் நீங்க பண்ண முடியும்.
1: இல்லை பட் இஷ்டமே என்ன, எப்படி அந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் வரும், எப்படி படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும், கரிசில அதை சொதப்படுவோம்ல அந்த கோர்ஸ். அதை விட
2: இஷ்டமே இல்லாதது வந்து நீங்க உங்க ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டா வச்சுக்கிறீங்க, எங்களால முடியாது, என்னால முடியாது, என்னால பண்ண முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்கீங்களே தவிர, என்னால முடியும்னு இறங்கி பாருங்க, அப்புறம் முடியலன்னா அது வேற விஷயம்.
0: முடியும்னு சொல்றேன், அதே ஸ்டேட்டஸ்ல நீங்க எங்களால அவங்க மேல நம்பிக்கை வைக்க முடியாது, வைக்கவே முடியாது அப்படின்னு நீங்க இருக்கிறதோட நம்பிக்கை வைக்கலாம், வச்சுதான் பாக்கலாமே, அவங்க முன்னேறட்டோமே, நம்ம சான்ஸ் கொடுக்கலாமே, அதனால நீங்க நினைக்க மாட்டீங்க. அதுதான் நானும் சொல்றேன்.
1: இவ்வளவு நேரம் ரெண்டு தரப்போட வாதங்களையும் நம்ம கேட்டோம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்கு எங்களை படிக்க விடுங்களேன், ஏன்னா எங்களுக்கு கரியர் என்ன, நாங்க என்ன சூஸ் பண்ணோம், எங்களோட டேலண்ட்ஸ் என்ன, எங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும், சோ எங்களோட கரியரை எங்களோட லைஃப் பார்த்து எங்ககிட்டயே விட்டுருங்கன்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட சாட்டிஸ்பாக்சன் தான் அவங்களுக்கு முக்கியம், அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தரப்புல இருந்து வந்த வாதங்கள். பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, ஏமா உன்னை நான் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துக்கிட்டு வரேன், உன்னோட டேலண்ட்ஸ் என்ன, உன்னோட பிளஸ் என்ன மைனஸ் என்னன்னு எனக்கு தெரியாதா, இத்தனை நாள் உனக்கு எல்லாம் சூஸ் பண்ண, இப்போ வந்து என்னால சூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு அவங்க கேக்குறதும், இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதும், இதெல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் கேட்டோம். இவங்களோட கருத்தை எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதோட சேர்த்து நம்ம மக்களான நீங்க எல்லாரும் உங்ககிட்ட நாங்க வந்து உங்க கருத்தை கேட்க போறோம். சோ உங்களோட கருத்துக்களையும் வர செக்மெண்ட்ல கேட்கலாம்.

0: engineering, but I wanted to do journalism, so I adopted in the media field. It was entirely my satisfaction because ultimately it's me who's going to have a career and get settled in life. But I do try, you know, since they are parents, it's our duty to, you know, convince them that what this is our choice and what is the reason for our choice. And it's very important at the same time that you have your own perceptions about life, taking into your parents' considerations also. Thank you.
1: Hi, I'm a communication student. To the question that's been asked, I would like to take a neutral perspective here because I think you know, more satisfaction in your job than looking at your status or anything like that. But overall, if I see right now, I think parents have also taken a very understanding view towards this, and they're very helpful. They do not force us to choose our career anymore. They do not force their dreams on us anymore, because now they want us to work and do what we want, because ultimately you're the person who's going to be facing the consequences of whichever career you're going to choose. Only if you have an interest to do the work, you will work properly. I completely believe in that. So I think it's based mostly on satisfaction. And in my personal case, if I have to tell you, I think my parents have been very, very understanding. They've never forced me to choose my career based on my status or anything. They wanted me to follow what I was passionate about. And I think only that makes them happy. If I'm passionate about something and I'm doing it with a will, and if I'm doing it with a lot of happiness, I think that makes them more happy.
2: Hi, Naishwarya, doing BCom evening. எனக்கு ஆக்சுவலாக விஸ்காம் பண்ணணும்னு இருந்தது. பட் இப்போ ஏன் பிகாம் பண்ணுறேன்னா, எனக்கு தெரிஞ்ச விஸ்காம் இஸ் லிட்டில் டஃப் அண்ட் நிறைய ஊரெல்லாம் சுற்ற வேண்டியது வரும். ஸோ அதனால் எங்கள் அப்பா ஒத்துக்கல. ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் ஃபியூச்சர் வந்து கொஞ்சம் விஸ்காம் சம்மந்தப்பட்ட கோர்ஸாக எதாவது பண்ணலாம்னு இருக்கேன். மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆஸ் ஆஃப் நவ் ஐ ஹாவ் டு டூ பிகாம். இதுக்கப்புறம் நான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் படியாக பிஜி பண்ணலாம்னு இருக்கேன்.
3: Hi, this is Purnima doing my BSc Biotech in Etheraj. Probably I don't like this course, but it's because of my dad's status that he wanted me and he compelled me to do my BSc Biotech, and I'm more interested in communication, but it's all because of my parents' compulsion that I'm forced to join this course, but I don't like this course. So I've chosen this career due to my dad's status and compulsion.
4: I'm Aisha. I did my UG in BA Communications from Jyothi Nivas College, Bangalore. I have chosen my career based purely on my interest. My parents have always been very supportive throughout my career, throughout my education. They always wanted to choose me what I want and what I am interested in. And, you know, I've always been very grateful towards, especially towards my dad for, you know, being so supportive.
5: Parent of C. Priyanka, who is studying in Fatima Convent, and she is in 5th standard right now. And regarding her career, I think so, it is up to her choice. Like, you know, we should never force her opting for some other profession like that, depending on the status or whatnot. Definitely opt for this first option only. So that's it.
6: Hi, I'm a parent of Sudha. She is doing her BA TTM in Etheraj College. நான் வந்து தாமஸ் குக்கில் ஒர்க் பண்ணுறேன். அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு மை ஸ்டேட்டஸ், என்னோட பொண்ணு வந்து லிட்ரேச்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் நான் வந்து அதுலேயே என்னோட லைன்லேயே வந்து என்னோட பிஸ்னஸ் ஓரியன்டாகவே கொண்டு போனால் நான் ஐ கேன் ஓன் மை ஓன் ட்ராவல் ஏஜென்சி, நானே ஒன்று ஆரம்பிக்கலாம். ஸோ அதனால் அவ்வளோ என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் அவளை படிக்க வைக்கணும்னு ஆசை. பிஏ டூரிசம்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு அந்தளவுக்கு ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பொண்ணு வாண்டடாக அதில் தான் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால், ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன டிடிஎம். ஸோ என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அதை சூஸ் பண்ணேன். இப்போ அதை அவள் தான் இப்போ அதை என்னதான் அவள் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிடிச்சாலும் இப்போ டிடிஎம் ஒழுங்காக தான் படிக்கிறான்.
7: என் பேர் கவிதா, எனக்கு ஒரு பையன் இருக்கான். என் பையன் வந்துட்டு லயோலா காலேஜில் பயோடெக்னாலஜி படிக்கிறான். ஆக்சுவலி அவனுக்கு வந்து விஸ்காம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் நாங்கள் வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணி பயோடெக்னாலஜியை சேர்த்து விட்டோம். இப்போ அவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. எங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு விஸ்காம் தான் படிக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்து விட்டோம். என் பேர் கவிதா, எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்துட்டு எஸ்ஆர்எம்மில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கான். எங்களுக்கு வந்துட்டு அவனை இன்ஜினியரிங் படிக்கணும்னு தான் ஆசை. அவனுக்கு நான் விஸ்காம் ஏதோ ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் அவன் ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டோம். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படிச்சுட்ருக்கான். எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டஸ் தாங்க முக்கியம். ஆனால் எங்களுக்கு எங்கள் ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். அதனால் நாங்கள் அவனை ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் சேர்த்து விட்டோம்.
8: Hi, my name is Maitli. I'm working in ABN AMRO Bank. Talking about a career or a satisfaction, I have my daughter. Since our family is fully doctors, some family is based fully on doctors, so I chose my daughter's career also. I wanted her also to become as a doctor, so that's why I wanted her to get inside a medical college. So status is very important for our family.
9: Hello, my name is Krishna and I'm doing my second year in law college. Hello, my name is Tafsneem and I'm doing my first year in my law college. And well, I really wasn't interested in law, but it was because of my father who, you know, gave me this idea of doing it. Okay, after I left 12, I was pretty much confused and I didn't know what to do. And basically, I was, you know, I'm interested in painting and, you know, things like theater and artistic things like that. But then there was this huge discussion with my dad, who, and then we both of us discussed, like, you know, what's, you know, good and what's bad. And later on it was decided that, you know, whatever artistic thing I can pursue, like, on as a part time, and, you know, my basic thing should be something which should reflect the status. And since my dad is into a similar field, he wanted me to do law as well. So that's how I am a law student. But given a choice, I think I'd always you know, give my artistic abilities a shot.
10: Hi, I'm Shalini. I'm doing my final year BDS. And the reason I even chose this course in the first place is because it was a compulsion made by my parents. And it's due to their status. They're pretty... Both my parents are doctors. One is a gynec and one is a surgeon. And, you know, they actually pushed me into taking up this course in the first place. And initially I found it a little difficult coping up with classes, and it was very tedious. And but then now it seems like I have a lot of you know, job prospects, and I'll make you know, something out of myself by actually taking up this course. So probably it really worked in my favor, all, you know, the push and or the struggle that they went through to actually get me into this course and the money that they invested. So I'm pretty happy that this course works in my favor at the end.
11: என் பேர் ரமணம்மா. நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் பையன் வந்து பிகாம் படிக்கிறாங்க. அவங்க இஷ்டப்படுறமே படிக்கிறாங்க. நாங்கள் வந்து கன்ஃபார்ம் இது படிக்கணும் அது படிக்கணும்னு சொல்லவே இல்லை. என் பையன் இஷ்டத்துக்கே நான் விட்டுட்டேம்மா.
12: தமிழ் எம்ஓபியில் தான் ஒர்க் பண்ணுறேன். என் பேர் கிரிஜா. நான் எம்ஓபி வைஷ்ணவ காலேஜில் 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். லேப் அசிஸ்டண்ட். நான் நியூட்ரிஷன் டயட்டிஸ்ட் லேப் அசிஸ்டண்ட். என் பேர் கிரிஜா. நான் எம்ஓபி வைஷ்ணவில் ஒர்க் பண்ணுறேன். 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். என்னோடய ரெண்டு சன், ஒரு டாட்டர். ரெண்டு சன்னும் படித்தவங்க தான். அவங்கவுங்க இஷ்டப்படி அவங்கவுங்களுக்கு என்ன குரூப் எடுத்து படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி அவங்கவுங்க இஷ்டப்படி தான் விட்டேன். பெரிய பையன் காமர்ஸு, எக்கனாமிக், அக்கௌண்ட்ஸு, பிஸ்னஸ் மேக்ஸாம் படித்தான். சின்ன பையனும் அதே தான் படித்தான். பட் ஆனால் காலேஜ் சேர்க்கும்பொழுது நீ என்ன குரூப் எடுத்து படிக்க போகிறப்பான்னு, அம்மா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இப்போல்லாம் ரொம்ப வேல்யூண்ணா. ஓகே, உன்னோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லு, அதன் பிரகாரம் நான் அதை இது பண்ணுறேன்னு. அப்போ அவன் சொன்னான், நான் பிசிஏ பண்ணுறேன். ஏன்னா பிசிஏ பண்ணால் கம்ப்யூட்டர் ஆஃப் அப்ளிகேஷன், அதை படித்தோம்னா கம்ப்யூட்டரில் ஒரு நல்ல நாலெட்ஜ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் தானே நிறைய இருக்குது, அதனால் நீ உன் இஷ்டம் போல் படிப்பான்னு சொன்னால் அவன் பிசிஏ முடித்தான். பிசிஏ முடிச்சுட்டு எம்பிஏ ஹெச்ஆர் படித்தான். கம்ப்யூட்டர் லைன்லேயே படித்து அதில் ஒர்க்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஸோ நீ வந்து ஹெச்ஆர் படிக்கிறியா சொல்லு, படிக்கட்டும். இல்லை மார்க்கெட்டிங் படிக்கிறியா எம்பிஏல? ஓகே, மார்க்கெட்டிங் பண்ணு. மூணு பேரும் அவங்கவுங்க விருப்பப்படியே படிக்க விட்டேன். அவங்க மூணு பேரும் நல்லா படித்து மூணு பேரும் நல்ல லெவலில் பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சின்ன பையன் ஸ்டான்சர்ட்டில் ஒர்க் பண்ணால், பொண்ணு வந்து கேரிட்டாரில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கை ஒர்க் பண்ணுறான். அவங்கவுங்க விருப்பப்படுது. இப்போ எம்சிஏ படிக்கிறேன்னா, கரஸில் படிக்கிறேன்னா, ஓகே உன் இஷ்டம் நீ படின்னு சொல்லிட்டேன் நான்.
13: என்னோடய பேர் முருகானந்தம். நான் கேர்டேக்கராக இருக்கிறேன். என்னோடய டாக்டர் வந்து சௌமியா, இந்த காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கு. பிஎஸ்சி மேத்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கு. இது ப்ரொஃபஷனலாக எங்களுக்கு தகுந்த மாதிரி இல்லைனாலும் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இப்போ பிள்ளைகளை வந்து எங்களை போல் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றக்காக அவங்களுடைய ப்ரியாரிட்டி படியும் படிக்க விடுறோம். அதே நேரத்தில் எங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ரெண்டு குழந்தைங்க இருக்குது. ரெண்டு, ஒன்று வந்து பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கும், ஒன்று வந்து ப்ளஸ் ஒன் படிக்குது. ரெண்டு பேருமே நல்ல டேலண்ட்டாக படிக்கிறாங்க. ஆனால் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, பேங்கிங் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் 90% வந்து அவங்களுக்குடைய ப்ரியாரிட்டி தான். அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதுபடி தான் நாங்கள் பண்ணணும். அவங்கள பில்டப் பண்ணி விடணும், அவ்வளோதான் நம்ம கடமை.
14: தேங்க்யூ சார். ஹாய், நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணுறேன். எங்கள் அப்பா வந்து, ஓகே, என் பேர் ஸ்வாதி அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா இந்த கோர்ஸ் என்னை வந்து சேர்த்தது காரணம் என்ன, என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான். ஐ ஐ எம் வெரி க்ரியேட்டிவ் பர்சன். எனக்கு வந்து மோர் ஆஃப் லைக் கம்யூனிகேஷன், ரொம்ப பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அண்ட் பேசிக்லி ஐ எம் கைண்ட் ஆஃப் அ சிங்கர். ஸோ ஐ சைட் எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் தான் பார்க்கணும்னு நான் சொன்னேன். ஆக்சுவலி ஐ வாஸ் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மை டுவெல்த். எங்கள் அப்பா வந்து நீ இன்ஜினியரிங் எடுத்தால் உனக்கு நல்லது, உனக்கு பெட்டர் ஃபியூச்சர் ஸ்கோப், ஃபோர் இயர்ஸ்லேயே யூல் கெட் அ பெட்டர் ஜாப். நான் சொன்னேன் இல்லை, எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டோ அதான் நான் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ ஐ வாஸ் டேக்கன் பார்ட் ஃபார் திஸ் பிகாஸ் ஆஃப் மை சாட்டிஸ்ஃபேக்ஷன்.
15: ஹாய், நான் பவித்ரா பேசுகிறேன். செகண்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா படிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் வந்து நான் டென்த்லேயே வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் கோர்ஸ் படிக்கணுன்ட்டு. எனக்கு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்றதுனால எங்கள் அங்கிள் வந்து இந்த கோர்ஸ் படினாங்க. அப்போதுலேருந்தே இந்த கோர்ஸ் தான் விடாப்பிடியோ நினச்சேன். ஏதோ வந்து விஸ்காம்க்கு எல்லாம் அதுக்கெல்லாம் நான் ஜாயின் பண்ணணுன்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன். இந்த காலேஜில் மட்டும்தான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன். விஸ்காம்க்கும் போட்டேன், எலக்ட்ரானிக் மீடியம் விஸ்காமில் தான் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பக்காவாக எழுதினேன். அதில் கிடைக்கல, மோசமாக எழுதுனேன். எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு எனக்கு கிடைச்சிது. அதுவும் நினச்சேன் எலக்ட்ரானிக் மீடியா தான் கிடைக்கணுன்ட்டு ஃபஸ்ட்லேருந்தே. அதே மாதிரி அதே கோர்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் அப்பா அம்மாவும் ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்ன நான் எந்த எது நான் எதை விரும்பினேனோ அதை தான் எங்கள் அப்பா அம்மா ஜாயின் பண்ணி விட்டாங்க. என்னோட இஷ்டத்துக்கு தான் ஜாயின் பண்ணாங்க. ஓகே.
16: இவ்வளோ நேரம் ரெண்டு தரப்பினரும் ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து பேரண்ட்ஸ் சைட்லேருந்து அவங்களோட வியூஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க, ஆர்கியூ பண்ணாங்க, இதெல்லாம் கேட்டோம். அதை தொடர்ந்து மக்களான உங்களோட கருத்தையும் கேட்டோம் இல்லையா. இப்போது இது எல்லாத்தையும் கேட்கும்போது என்ன தெரியுமா தோணுது, ஒரு கெரியரை சூஸ் பண்ணும்போது ரெண்டு சைட்லேயுமே ஈகோ இல்லாமல் ரெண்டு பேரும் அவங்களோட வியூஸை தெள்ள தெளிவாக நிதானமாக கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸோட நல்லதுக்காக தான் யோசிப்பாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஃபியூச்சர் தான் முக்கியம். ஸோ இவங்க ரெண்டு பேரோட வியூஸும் சிங்க் ஆகணும்னா அதுக்கு முதல்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இந்த விஷயத்தில் என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு தரப்பும் ஒன்னா உட்காந்து ஒழுங்கா நிதானமா டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் பிரச்சனையே இல்லைங்க. அஞ்சு காமன் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம அருள் நம்மளுக்காக சொல்ல வராங்க, கேட்கலாம்.
17: ஹாய், நான் தாங்க உங்க அருள். பேரண்ட்ஸ் உங்களுடைய அனுபவத்தை வச்சு உங்க குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சு அவங்களோட கெரியரை சூஸ் பண்ணாதீங்க. உங்க குழந்தைங்களோட சந்தோஷம் தானுங்க உங்களுக்கு முக்கியம். செகண்ட், உங்களுடைய குழந்தைங்களை எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே வைக்காதீங்க. அவங்களுக்கு வெளி உலக அனுபவமும் வேணும். நீங்கள் உங்களோட விருப்பு வெறுப்புகளுக்காக உங்கள் பிள்ளைங்களை அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் ஈடுபடுத்தாதீங்க. ஃபோர்த், எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தால் அதை பார்த்து அவங்களே நல்ல விஷயத்தை கற்றுப்பாங்க. ஃபிஃப்த், உங்களுடைய பெண் குழந்தைங்களை ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் தான் எடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு எதில் விருப்பமோ அதுவே படிக்க வைங்க.
16: இவ்வளோ நேரம் நம்ம அருள் வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் காமனாக பண்ணுற ஒரு அஞ்சு தப்புகளை சொன்னாங்க. இது தப்புகள்னு சொல்ல முடியாது, இது காமனாக நடக்கிற விஷயங்கள் தான். அதனால இப்போ அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சைட்லேருந்து பேரண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணலாம், அவங்களோட விருப்பங்களை எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட நிதானமாக அப்ரோச் பண்ணி தெரிவிக்கலாங்கிறத அருள் மறுபடியும் சொல்ல வராங்க, கேட்கலாம்.
17: கெரியரை சூஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எப்படியெல்லாம் பேசணுன்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் இதோ உங்களுக்கு சில டிப்ஸ். ஃபர்ஸ்ட், கம்யூனிகேஷன். உங்களுடைய ஐடியாஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வெளிப்படையா பேசிருங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்க மனசுல விஸ்காம் தான் படிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை வெளிப்படையா சொல்லிருங்க. நான் விஸ்காம் தான் படிக்க போறேன், மித்த எந்த கோர்ஸும் படிக்க மாட்டேன்னு சொல்லிருங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட. செகண்ட், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்னென்ன ரீசன் கோர்ஸ் வந்திருக்கோ அதை பத்தி பேசுங்க. எக்ஸாம்பிள், மீடியா ஓரியன்டா இப்ப நிறைய கோர்ஸ் வந்திருக்கு, அதுல உங்களுக்கு விருப்பப்பட்ட கோர்ஸ உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லுங்க. அடுத்து, நீங்க சூஸ் பண்ற கெரியருக்கு ஒரு ப்ராப்பரான ரீசன் கொடுங்க. இந்த கெரியரை ஏன் சூஸ் பண்றீங்க, என்ன வேலை கிடைக்கும், கோர்ஸ் பத்தி டீடைல்ட் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இந்த கோர்ஸ்ல உங்களோட எபிலிட்டி, இன்ட்ரெஸ்ட் பத்தி எடுத்து சொல்லுங்க. அடுத்து, உங்க பேரண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஒரு சில நேரம் உங்க பேரண்ட்ஸ்க்கு சைக்கலாஜிக்கலா பிடிக்கலனாலும் அந்த கோர்ஸ் பத்தி நிதானமா எடுத்து சொல்லுங்க. அடுத்து, நீங்கள் சீரியஸாக ஆர்கியூ பண்ணுறப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கு மரியாதை கொடுத்து பேசுங்க. ஏன்னா உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு நல்லது தான் நினைப்பாங்க. அதனால் அவங்கள முதல்ல பேச விடுங்க. அப்புறம் நீங்கள் விருப்பப்பட்ட கோர்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பாசிட்டிவாக சொல்லுங்கள். அடுத்து எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த கோர்ஸ் பற்றி உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசுங்க. இவ்வளோ நேரம் நம்ம அருள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிப்ஸ் கொடுத்தாங்க, அதாவது அவங்க பேரண்ட்ஸ் எப்படி நிதானமாக அப்ரோச் பண்ணி எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி. அடுத்து பேரண்ட்ஸ் அவங்க சைடில் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றத எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து சொல்லலாம், இது ஒரு பெரிய கேள்விக்குறினா. ஏன்னா ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறது எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கிற ஒரு விஷயம். அதனால பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் இதை அலர்ட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டியர் பேரண்ட்ஸ், இதோ உங்களுக்கான டிப்ஸ். முதல்ல பேரண்ட்ஸ் எப்பவுமே அவங்க குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுங்க. சப்போஸ் உங்கள் குழந்தை இந்த கோர்ஸ் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைய கூப்பிட்டு வச்சு அந்த கோர்ஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக கேட்டுக்கோங்க. எந்தெந்த காலேஜஸ் அதுக்கெலாம் அவைலபிள்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படணும். உதாரணமாக உங்கள் குழந்தைக்கு அனிமேஷன் ஃபீல், மேக்ஸ், சயின்ஸ் அந்த மாதிரி எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பார்த்து சேர்த்து விடுங்க. தேர்ட், எப்பவுமே உங்கள் குழந்தைங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்ய சொல்லாதீங்க. உதாரணத்துக்கு உங்கள் பையனுக்கு பி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா அந்த இதில் சேர்த்து விடாதீங்க. நீங்கள் அப்படி மீறி சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒரு வெறுப்போடு படிப்பாங்க. அதனால் அவங்களோட ஃப்யூச்சரையும் பார்த்து அவங்களுக்கு எந்த கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ சேர்த்து விடுங்க. அடுத்து எப்பவுமே உங்கள் குழந்தைங்களை பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணுங்க. உதாரணத்துக்கு உங்கள் பையன் கேட்டரிங் தான் படிப்பேன்னு சொன்னால், சரிப்பா நீ கேட்டரிங் படி, நீ படித்தனா இந்த மாதிரி வேலை கிடைக்கும், இந்த மாதிரி நீ ஃபாரின் போகலாம், அந்த மாதிரி பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணுங்கள். கூடுதலாகவே நீங்கள் கேட்டரிங் பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க இன்னும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் நெகட்டிவாக மட்டும் என்கரேஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்து உங்கள் குழந்தைங்க கெரியர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள கவுன்சிலிங்க்கு கூட்டிகிட்டு போங்க. அப்போது அவங்களோட தாட்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்குங்க. இவ்வளோ நேரம் நம்ம அருள் நம்மளுக்காக நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. காமனாக நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ், எப்படி நம்ம வந்து குழந்தைகள் எப்படி பேரண்ட்ஸ் அப்ரோச் பண்ணணும், பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்திருப்போம். ஸோ இவ்வளோ நாளாக தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம எல்லாரும் அருளோட டிப்ஸ் கேட்டு பயனடைஞ்சிருப்போம் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நம்மளுக்கே தெரியாம பல பல கோர்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மீடியா ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா வெறும் கேட்டரிங் இல்லைங்க, அதுல நிறைய இருக்கு. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ஃப்ரண்ட் ஆஃபீஸ், இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் அதுலயும் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப முக்கியமா 12th முடிச்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குன்ற டீட்டெயில்ஸை கேதர் பண்ணி வச்சுக்கணும். அந்த கோர்சஸ்ல எந்த கோர்ஸ் அவங்க சூஸ் பண்ண போறாங்க, எதுல அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சூஸ் பண்றதுலதான் அவங்களோட லைஃபே இருக்கு. அதனால நிறைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பத்தி நம்ம பூனம் நம்மளுக்கு சொல்ல வராங்க.
18: The most preferred career by a today's youth. Popularity of the media with the younger generation. The School of Media makes us to understand the needs and demands for electronic media. The Department of Communication and Media Studies have decided to start a pupil to know about broadcast communication. This course is designed to provide and program in broadcast communication. The course is designed to provide in depth analysis of the multifarious aspects of media and inoculate a professional excellence. This course unfolds exhaustive study into the understanding and make of the television and radio production, filmmaking, script writing, web designing, graphics and animations. Media management introduces the students to the nuisance of the management principles. These concepts will give the students a better understanding of the corporate scenario, work culture, leadership, ownership, media economics, media law, etc. Traditional careers like medicines and engineering, medicines. This study sought to describe the factor influencing career choice of a final year medical students, the effect of a new 4-week attachments in a general practice on career choice, and changes a career choice towards a general practice. This cohort of a doctors should be followed up in order to discover the ultimate career choices. Engineering. Engineers design and build much of the world around us. Engineers are involved in many aspects of society that touch us all. Studying engineering gives you the background you will need to get involved in the building, the work, the world that you would like to see. This degree would develop the research and analytical skills that will help you to succeed as you choose a traditional field of work or follow non-traditional career path. Engineering opens the door to challenging and rewarding variety of lifestyles. Engineering is a problem solver. It can be found in every type of work like sports, communication, environment, production, law, computers, etc. Many more. Its most significant contributions: rise of designing industry. This would represent the digital content creation industry, from high-powered computers and graphic cards to highly sophisticated software. Many technical things are involved in it. More work experience, less qualification would also sometimes work out. It would be based on your work experience that how well a pupil can be qualified well in higher level for the job. That can normally be based on experience, ideas, talents, which a person should utilize. Her talent plays a major role based on the person's achievements. Outcome: it is meant when a person can earn well and can enjoy his work well. When a person can earn and coordinate well, he can perform his job well and enjoy the job income, and it would also be an interactive work.
16: இவ்வளோ நேரம் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் இன் சூசிங் அ கேரியர். இந்த டாபிக்ல நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம கேட்டோம், டிப்ஸ் கேட்டோம், அப்புறம் ஒரு ஸ்கிட், டிபேட் எல்லாம் கலந்த ஒரு கதம்பமா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சதுன்னு சொல்லணும். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி பிரசன்ட் பண்ணது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆர்த்தி, அருள்மொழி, ராதா அண்ட் பூனம். இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் எம்ஏ கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். சரி நேர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா, என்டர்டெய்னிங்கா, எக்ஸைட்டிங்கா இருந்திருக்கும் நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமான தோழி நிவிதா, saying tata bye bye. Keep listening to MOP FM 107.8. It's enriching.

0: ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர், எஸ். அம்மா நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிம்மா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்லை, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதை நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக் இது வந்து. நான் சொல்றது எந்த காலகட்டம்னா வந்து திரையுலகத்தில் அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல, அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள், டப்பிங் ஆயிருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு. ஆனா இதோ நாளைக்கு பாருங்க, கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோம் நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மூலையில வாழறாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல, ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், நான் இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்க இருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளா இங்கே உட்காந்து கைத்தட்டிட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கைத்தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அந்த நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்னு அப்படின்ற அவார்டை அவர் மேடை ஏறிவாங்க. நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கை தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யோர் செல்ஃப். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த சமுதாய வானொலியை நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
1: We can develop every day if you listen to what we say.
2: You're listening to MOP 107.8. It's enriching.

0: Praia. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்களோட ஆர்ஜே திவ்யா. நிறைய பேர் இன்னைக்கு தங்களோட மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ வெளியே சொல்லாம தவிக்கும் போது ஒரு மனிதர் யூ ஆர் நாட் அலோன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு ஆறுதலா இருக்கும்ல. டுடே வி ஹாவ் அ கெஸ்ட் ஹூ எக்ஸாக்ட்லி டஸ் தட். ஒரு ஐடி ஃபர்ம்ல டிரெக்டராக பணியாற்றினதுல இருந்து இன்னைக்கு ஒரு சர்டிஃபைட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலராக இருக்கும் வரை ஹர் ஜேர்னி இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் இன்ஸ்பைரிங். 9 வருடங்களுக்கு மேல மென்டல் ஹெல்த் செக்டர்ல ஸ்பெஷலைஸ்டாக ஒர்க் பண்ற இவங்க யங்ஸ்டர்ஸ்ல இருந்து மேரிட் அடல்ட்ஸ் வரைக்கும் பல பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்து மனதளவுல போராடிக்கிட்டு இருக்க பல பேருக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்றாங்க. July 24 அனுசரிக்கப்படுற செல்ஃப் கேர் டேக்கு இவங்களை மாதிரி ஒரு டிஸ்டிங்கிஷ்டான ஸ்பீக்கர் அழைச்சதுல நாங்க ரொம்பவே பெருமை அடைறோம். சோ வித்அவுட் எனி ஃபர்தர் அடு, லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் சௌந்தரம் அவர்கள்.
1: Thank you, Divya.
0: Welcome, ma'am. So, to begin with, first things first, உங்களோட ஜர்னில இருந்து இந்த இன்டர்வியூ தொடங்கலாம். ஒரு ஐடி ஃபார்ம் டைரக்டராக இருந்திருக்கீங்க அண்ட் ஒரு 9 years கம்ப்ளீட்டா யூ ஹவ் ஸ்பெஷலைஸ்ட் இன் மென்டல் ஹெல்த். சோ இந்த ஜர்னி உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு?
1: Yeah, 9 years in the journey with mental health nu solumbodhu nariya vishayangal and IT la oru director ah irundhathu abdingiradhu vandu adu kandipa adu vandu oru business like namma vandu enna da manushanga kuda nariya vishayam pannanalume business ingra oru mukkiyathuvatha mattume kuduthu na irundanala da indha field na choose panni okay manushangaloda ennangal edhu eppadi irukku avangala vandu namma oru human angle la namma anugumbodhu enna விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு எடுத்தது தான் சைக்காலஜிங்கிற அந்த சப்ஜெக்டை எடுத்து நான் இதுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆனேன். ஸோ இந்த 9 years வந்து ஒரு ஐ மீன் முக்கியமான ஒரு 25 years ஆஃப் ஹோல் ஜேர்னியில் அந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த 9 years. அண்ட் அந்த 9 years நிறைய பேரோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் எஸ்பெஷலி வேரீடு செக்டர் ஆஃப் பீப்புள் அண்ட் ஆல்சோ நிறைய ஏஜ் குரூப்போட மனுஷங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது வார்த்தையால சொல்ல முடியாது.
0: ஓகே, யா. சோ மேம், இன்னைக்கு செல்ஃப் கேர் டேவை முன்னிட்டு ஒரு இன்டர்வியூ அப்படிங்கறதால வாட் டஸ் செல்ஃப் கேர் மீன் டு யூ அப்படிங்கறத பத்தி சொல்ல முடியுமா?
1: செல்ஃப் கேர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேருக்கு நிறைய விஷயம் டக்குன்னு தோணலாம். பட் என்னை பொறுத்த மட்டுக்கும் செல்ஃப் கேர் அப்படின்னு என்கிட்ட கேட்டால் அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்னர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பார்வை. ஸோ நம்ம இன்னர் செல்ஃபை புரிஞ்சிக்கிட்டால் மாத்திரமே நம்மளை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுனா மாத்திரம்தான் மற்றவங்களை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ என் பார்வையில் செல்ஃப் கேருங்கிறது நம்மளை பற்றின ஒரு புரிதல் அப்படின்னு நான் வச்சிருக்கேன்.
0: செல்ஃப் அனாலிசிஸ் தான் செல்ஃப் கேர்னு சொல்றீங்க. ஓகே,
1: அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்னர் செல்ஃப்.
0: ஓகே, சோ ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்ல உள்ளவங்க பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி மைண்ட் செட் ஷிஃப்ட்ஸுமே வந்து செல்ஃப் கேர்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
1: கண்டிப்பா. சி, மைண்ட் செட் அப்படின்னு நம்ம போகும்போது மைண்ட் அப்படின்னாலே என்ன? மைண்டுங்கிறது வந்து நம்ம ஒரு எண்ணங்கள், ரைட்? ஸோ எண்ணம் வந்து தான் நம்மளோட எமோஷனையும் நம்மளோட பிஹேவியரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ நம்ம எண்ணங்கள், அதனால தான் அந்த காலத்திலேயே எண்ணம் உயர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணத்துக்கு நிறைய முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். தாட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ எப்பவுமே அதுக்காண்டி ஒரு மனுஷன் பாசிட்டிவாவே திங்க் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நிஜமா அது முடியாது. ஸோ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்ங்கிறத தாண்டி நம்ம எண்ணங்களை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விதத்தில் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சோர்வாக இருக்கோம், நம்மளால சில விஷயங்கள் பண்ண, நம்ம நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் பண்ண முடியல அப்படிங்கிறத வேணா நம்ம நெகட்டிவ்னு சொல்லலாம். ஸோ அப்போ என்னவா இருக்கும், நம்மளோட எமோஷன் என்னவா இருக்கும்னு பார்க்கும்போது நம்மளோட எமோஷன் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம், நம்மளுக்கு சில விஷயங்களுக்கு கோபம் வரலாம், இரிட்டேட் ஆகலாம், இந்த மாதிரி நம்மளோட எமோஷன் இருக்கலாம். ஸோ இதனால நம்மளோட பிஹேவியர் எப்படி இருக்கும், அப்ப கண்டிப்பா நம்ம வந்து சில விஷயங்கள்ல ரொம்ப முனைப்பா ஒரு எனர்ஜியோட செய்ய மாட்டோம், நம்மளுக்கு வந்து சில இதுல ஈடுபாடே இருக்காது, நம்ம ரொம்ப ஒரு மாதிரி ஓகே இந்த டே ஏண்டா போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ நம்மளோட பிஹேவியர் எமோஷனி இது வந்து ரொம்ப பெரிதளவுல இன்ஃபுளுன்ஸ் பண்றதுனால எண்ணங்களை வந்து நம்ம பாசிட்டிவா மாத்துறதுன்னா என்ன அர்த்தம்னா ரியலிஸ்டிக் திங்கிங், எது சாத்தியம் அப்படின்னு பார்த்துட்டு ரியலிஸ்டிக்கா நம்ம நம்மளை சுத்தி உள்ள சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன ரீசோர்சஸ் இருக்கு அதை வச்சு நம்ம எப்படி ரியலிஸ்டிக்கா இருக்க முடியும்னு நம்ம மாத்தும் போது கண்டிப்பா அது ஒரு செல்ஃப் கேர் ஸ்ட்ராட்டஜி தான். நினைப்பே வந்து நம்மள ஒரு நல்ல ஒரு இதுக்கு நம்மள கொண்டு போகுது. சோ அப்போ ரியலிஸ்டிக்கா நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், முக்கியமா நம்மள நம்ம இந்த செல்ஃப் கம்பாஷனுங்கிற மோடுக்கு நம்ம போவோம். சோ நெகட்டிவா நம்ம தாட்ஸ வைக்கும் போது நம்ம என்ன பண்றோம்னா செல்ஃப் கிரிட்டிக்கா மாறிடுறோம். நம்மளே நம்ம இதுக்கு நான் லைக் இல்ல, இதை என்னால முடியாது, இது நான் பண்ணினா சரியா வராது, ஐ எம் அ ஃபெயிலியர். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நம்ம நெகட்டிவா இருக்கும் போது தோணுது. ஆனா நம்ம பாசிட்டிவா மாறும்போது, ரியலிஸ்டிக்கா நம்ம திங்கிங்க கொண்டு போகும்போது நம்மளால வந்து ஒரு அளவுக்கு வந்து செல்ஃப் கம்பாஷனோட இருக்க முடியுது. சோ அதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் செல்ஃப் கேருக்கு.
0: சோ இப்போ செல்ஃப் கேர் அப்படின்னு சொன்னோடனே ஒரு காமனான மிஸ்கன்செப்ஷன் இருக்கு மேம், காஸ்ட்லியான ஸ்கின் கேர், எக்ஸ்பென்சிவ் பபிள் பாத், இதெல்லாம் தான் வந்து செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லிசனர்ஸ்க்கு விரிவாக செல்ஃப் கேரை டிஃபைன் பண்ணணும்னா என்ன சொல்வீங்க?
1: இது ரொம்ப நல்ல ஒரு க்வெஸ்டின் தியா. ஏன்னா இன்னி டுடேஸ் வேர்ல்ட் வந்து ரொம்ப ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு உலகம் இல்லையா. நம்ம எதுவுமே பார்க்கும்போது எப்படி எடுக்கிறோம்னா செல்ஃப் கேர், நான் இங்கே இந்த பார்லருக்கு போனேன்னு மென் ஆர் விமன் கேன் ஃபீல், ஆர் சம் பீப்புள் கேன் ஃபீல் நான் ஒரு ஹை லெவல் லக்ஸுரியஸ் ஹாலிடே போயிட்டு வந்தேன்னு அதை செல்ஃப் கேர்ல எடுத்துக்கிறாங்க. இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஸ்பாக்கு போறது செல்ஃப் கேர்னு நினைக்கிறாங்க. இல்ல ஒரு பெரிய ஒரு கிராண்டா ஒரு கெட்டவே இதுக்கு போயிட்டு வர்றது கூட செல்ஃப் கேர்ங்கிற ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். இதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது. அண்ட் இது வந்து இதனால வந்து ஓகே அப்படின்னா வந்து ஐ டோன்ட் ஐ ஃபீல் குட் அப்படின்னா கண்டிப்பா யூ வில் ஃபீல் குட் ஓகே, அதுல எந்த எள்ளளவும் சந்தேகம் இல்லை. ஆனா இது ஒரு நிரந்தரமான ஒரு விஷயமா அப்படிங்கறது தான் அதுல ஒரு, இது வந்து ஒரு மொமெண்டரி பிளஷரை மாத்திரமே கொடுக்கும் ஓகே. நம்மளுக்கு வந்து அந்த நிமிஷத்துல அந்த ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு நம்ம ஜாலியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம், அதை கூட நம்ம என்ஜாய் பண்ணலாம். பட் நம்ம வந்து என்னைக்குமே ஒரு வி ஹாவ் டு ஃபீல் குட் ஃப்ரம் வித்தின் அப்படின்னா அது வந்து கண்டிப்பா வந்து இந்த ஸ்பானாலேயோ ஒரு இந்த மாதிரி ஒரு பபிள் ஸ்பா வாட் எவர் இது இந்த மாதிரி ஒரு இன்டர்பிரேட் பண்ணி இந்த உலகம் இருக்கிறதுங்கிறது ஒரு கவலையான ஒரு விஷயம். ஸோ அது நிரந்தரமான ஒரு விஷயத்துக்கு இப்போதான் நம்ம பார்வையை நம்ம கொண்டு போகணும், விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் செல்ஃப். அதுதான் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பயணமா இருக்கும்.
0: ஓகே மேம், ஸோ இப்போ ஒருத்தர் செல்ஃப் கேர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, தன்னைத்தானே கவனிச்சுக்க தொடங்குறாங்க அப்படின்னா லைஃப்ல இந்த விஷயத்த கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு நீங்க சொல்ற ஒரு ரிச்சுவல்னா என்னவாக இருக்கும்?
1: ஓகே, ஸோ கண்டிப்பாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு செல்ஃப் கேர் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். செல்ஃப் கேருங்கிறது வந்து ஓகே நான் வந்து என்னை பற்றின ஒரு புரிதல் மட்டுமே இருந்தால் போதுமா அப்படின்னா அது மட்டும் இல்லை. அண்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் நம்ம லிசனர்ஸ்க்கு நம்ம தெரியப்படுத்துறது என்னென்னா, ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணுற ஒரு செல்ஃப் கேர் விஷயம் இன்னொருத்தங்களுக்கு ஒர்க் பண்ணாரு. தட் இஸ் there is no size which will fit everybody in. Okay, idu da self care routine appadina sila vishayangala define pannittu irukamudiyadu because people are different, manushinoda emotion thinking process ellame different. So unakku work pandrathu onnoda friend ku work pannama polam. So oru 20 vayasu oru pennu ku work pandrathu oru 40 vayasula ulla oru mother ku work pannama irukum. So self care ngiradhu avanga avanga avangalukku genuine ah enna work aagudungiradha first அந்த செல்ஃப் அவேர்னஸ் வேணும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு. ஸோ இது வந்து கட்டாயமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஸோ அது எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னா நம்மளுக்கு அந்த செல்ஃப் அவேர்னஸோட நம்ம வந்து ஓகே இது இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது இதுதான் என்னோட நீடு. நம்மளோட நீடே நிறைய பேருக்கு வந்து தெரியாது, அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு உங்களோட தேவைகள் என்ன அப்படின்னா சில ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் விஷயத்த தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட தேவைகள் என்ன, என்ன அவங்களோட லிமிட்ஸ் ஓகே. எல்லாருக்குமே ஒரு த்ரெஷோல்டு இருக்கு ஓகே. நம்மளால சில விஷயங்கள் சிலவங்கள பார்த்தா நம்ம லைட்டா ஒரு சின்ன திட்டு கூட அவங்களால தாங்க முடியாது, தே ஆர் வெரி சென்சிட்டிவ். ஆனா நிறைய பேர் வந்து ஒரு ரொம்ப கடுமையான சொல்ல கூட ஈஸியா எடுத்துட்டு கூட போயிருவாங்க, அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை வந்து உண்டாக்காது. ஸோ பீப்புள் ஆர் டிஃபரெண்ட். ஸோ அவங்களோட லிமிட்ஸ் என்ன, அவங்களோட தேவைகள் என்ன, எது அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு, எது அவங்களோட கண்ட்ரோல்ல இல்லை, இந்த மாதிரி சில விஷயங்கள் எதுக்கெல்லாம் அவங்க ட்ரிகர் ஆகுறாங்க, அந்த மாதிரி சில விஷயங்களை அவங்களை அவங்க வந்து அந்த செல்ஃப் அவேர்னஸை கொண்டு வந்தது வந்து ரொம்பவே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அதை பேஸ் பண்ணி அவங்க அதுக்கப்புறமா ஓகே, எனக்கு ஃபிசிக்கலாகவும் கூட இப்போல்லாம் நிறைய பேர் வந்து எனக்கு கைலாஷ்க்கு போகணும், எனக்கு வந்து ஹைக்கிங் பிடிக்குது அப்படிங்கிறாங்க. பட் மனதளவில் நம்மளுக்கு அது ரொம்ப இதை ஈடுபாடு இருக்கலாம், நம்ம நினைக்கலாம் அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு. பட் ஃபிசிக்கலாக சில பவுண்ட்ரிஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்து அவங்க ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபிசிக்கலாகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், மென்டலாகவும் சில விஷயங்கள் எனக்கு இதெல்லாம் ஓகேவாக இருக்கு, எனக்கு இதெல்லாம் கண்டிப்பாக என்னால் முடியாது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணும்போது அவங்களால ரொம்ப வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிறது ஒரு ரிலேட்டிவ் டேர்ம், பட் அவங்களால காம் அண்ட் குவைட்டாக அவங்க லைஃபை என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
0: ஓகே ஓகே மேம். ஸோ இன்னைக்கு பல பேர் இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கர்ஸ் ஆக இருக்காங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ஆக்கியூபைடாகவே இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு செல்ஃப் கேர் அட்வைஸ்னா நீங்கள் என்ன சொல்வீங்க?
1: பியூட்டிஃபுல் க்வெஸ்டின். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உலகம் வந்து நிஜமாக ஒரு டிமாண்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அவங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் சொசைட்டிலேருந்தும் அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு தன்னை தானே நிறைய அச்சீவ் பண்ணுங்கிற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் உள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கிறனால அவங்களுக்கு அவங்க ஜேர்னி வந்து சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் ஓவர்லோடட். ஓகே, ஸோ அதனால அவங்க வந்து நாட் ஜாக் ஆஃப் ஆல் பட் தே ஹாவ் டு பி மாஸ்டர் ஆஃப் ஆல்ங்கிற ஒரு கட்டாயத்துக்கு இன்னைக்கு உலகம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே மாஸ்டராக இருக்கணும் அப்படின்னா இட் இஸ் நாட் தட் ஈஸி இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன பண்ணுறது, இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால்னு மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இதுக்கு அவங்க வந்து அவங்களே சம்டைம்ஸ் ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை இந்த உலகம் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ எப்படி அவங்க வந்து இந்த செல்ஃப் கேரை கொண்டு வர்றது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க வந்து இந்த மல்டி டாஸ்கிங்கிறத பற்றின ஒரு புரிதல் அவங்களுக்கு வேணும். ஓகே, வென் யூ டூ மல்டி டாஸ்கிங் டெஃபினெட்லி தெர் இஸ் சம்திங் விச் யூ வில் பி புட்டிங் இட் அஸ் ஃபர்ஸ்ட், சம்திங் யூ வில் பி புட்டிங் இட் அஸ் செகண்ட்.
0: ஓகே
1: ரைட், அது இல்லாமல் நம்ம மல்டி டாஸ்கிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பரீட்சை வருது படிக்கிறோம், அது சைமல்டேனியஸாக நம்ம ஃப்ரெண்டுக்கும் சேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டு யூ மீன் டு சே தட் யூ வில் பி ஏபிள் டு படிக்கவும் முடியும் ஃப்ரெண்டுக்கும் சேட் பண்ண முடியுமா?
0: நோ.
1: ஓகே, ஸோ அந்த அந்த மினிட்ல நம்ம வந்து நம்மளோட ஃபோக்கஸ் எங்கே கொண்டு போகிறோம், ஒன்று அந்த புக்கில் இருக்கு, இல்லைன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து அந்த ஃப்ரெண்டோட சேட்டில் இருக்கு. ஸோ தெர் இஸ் நோ மல்டி டாஸ்க் காக்னிட்டிவ் ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லும்போது, அதாவது நம்மளோட பிரெயின் சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது மல்டி டாஸ்கிங்கிறது வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி.
0: ஓகே,
1: ஸோ இந்த புரிதல் வந்து ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேணும். ஓகே, நான் அதையும் பண்ணிடுவேன் இதையும் பண்ணிடுவேன் அவங்க அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பதில் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிறது பெட்டர்.
0: ஓகே
1: ஓகே, அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு ஓகே இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை நான் வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா இது அப்படின்னு அந்த ஆர்டர் வைஸ் அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால ஈஸியாக கொண்டு போக முடியும். இதில் மூணாவது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து தே ஹாவ் டு ஐடென்டிஃபை நான் நெகோஷியபிள்.
0: ஓகே
1: ஓகே, இந்த விஷயம் எல்லாம் நான் வந்து கண்டிப்பாக காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறமா அவங்க வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே செல்ஃப் கேர் வருது.
0: ஓகே
1: ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் நெகோஷியபிள் அப்படின்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட் யூ வில் நோ ஃபுட், ஓகே ஸ்லீப், இதெல்லாம் பேசிக் திங். இதை நம்ம விட்டு கொடுத்துட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது தான் என்ன அஃபெக்ட் ஆகுது, நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் பாடி பட் ஆஸ் வெல் அஸ் அவர் மென்டல் ஹெல்த் ஆல்சோ. ஓகே, ஏன்னா நிறைய நேரம் முழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு தேவையாக இருக்கலாம், ஏன்னா நிறைய விஷயம் பண்ணணும்னா யூ மைட் ஹாவ் டு ரியலி சிட் ஃபார் அ லாங் அவர்ஸ் அண்ட் தென் ஒர்க், பட் தேர் ஷுட் பி சம் கைண்ட் ஆஃப் அ மெக்கானிசம், ஒரு மெக்கானிசம் வேர் இன் வீக்கெண்டில் ஐ ஷுட் கேட்ச் அப் வித் ஸ்லீப். ஓகே, ஒரு வீக்குக்கு இந்த ரெஸ்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை, அப்போ வந்து நான் வேறு விஷயத்த எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சில விஷயங்களை நான் நெகோஷியபிளாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மல்டி டாஸ்கிங்கில் இறங்கும்போது எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் பி ஏபிள் டு அச்சீவ் வாட் எவர் ஹி ஆர் ஷீ டிசைர்ஸ் டு.
0: ஓகே மேம், ஐ திங்க் மச் நீடட் அட்வைஸ் நீங்கள் சொல்லியிருக்கிறது. அண்ட் மேம், உங்களோட கரியரில் நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போதான் லைஃபோட மீனிங்கை ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரைட் நவ் நம்மளோட லிசனர்ஸ்ல யாராவது இஃப் தே ஃபீல் லாஸ்ட் அண்ட் ஸ்டக் இன் லைஃப், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க?
1: யா, இது ஒரு நல்ல க்வெஸ்டின். ஏன்னா நிறைய பேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் லைஃப் இல்லை. நம்ம என்னைக்குமே வந்து எல்லா தருணத்துலையும் நம்மளால ஓடிக்கிட்டே இருக்கவும் முடியாது, எல்லா தருணத்துலையும் நம்ம சோர்ந்து உட்கார மாட்டோம். அது வந்து ஒரு கர்வ் மாதிரி தான், அப்பும் இருக்கும் டவுனும் இருக்கும். ஸோ இப்போ சிலவங்க கொஞ்சம் சோர்வாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம், நம்ம சொசைட்டியில் நம்ம எல்லாருமே தயங்குற ஒரு விஷயம், அதை அக்னாலேஜ் பண்ணுறது. ஓகே, இப்போ ஆமா எனக்கு சில விஷயம் சரியில்லை, நான் சரியா இல்லை, எனக்கு இது வந்து இப்படி ஃபீல் ஆகுது, எனக்கு இரிட்டேட் ஆகுது, எனக்கு சில கோபங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீலிங்ஸை நம்ம அக்னாலேஜ் பண்றது. நம்ம எப்போ இதை வந்து சப்ரஸ் பண்ணிட்டு அதை இல்லைன்னு நினைச்சு நம்ம தள்ளிவிட ஆரம்பிக்குமோ, தென் இட் பிகம் சோ ஹார்டர்.
0: Okay.
1: For whoever it might be, even not only for students, for anybody, any kalakattathil irukkravanga, vayasanavangala irundhalum seri, adolescents ah irundhalum seri, ellarume first nammaloada feelings enna sandoshanalum seri adu sohanalum seri ediyume nama vandu acknowledge pannikkanum.
0: Okay.
1: Adukaprama adu validate pannanum. Idu rendum pannale first vandu we will feel little bit okay within ourselves. It is okay to feel whatever last ah irukkirathu vandu, it is not a difficult thing. It is okay to feel that way. So acknowledge pannadhukku apprama, then they can start hitting the pause button.
0: ஓகே,
1: ஒரு பாஸ் பண்ணிட்டு என்னைக்குமே ஓட முடியாதுல்ல, எல்லாருமே எல்லாரும் சூப்பரா அந்த குதிரை மாதிரி ரேஸ்ல ஓடிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ நம்ம ஒரு பாஸை அமுத்திட்டு, ஓகே என்னென்ன எனக்கு நடக்குது, எதனால நான் இப்படி ஃபீல் பண்றேன் அப்படின்னு அந்த வை க்வெஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டு, ஓகே இந்தந்த ஏரியா எனக்கு ஐ எம் நாட் கம்ஃபர்டபிள் வித், தீஸ் ஆர் மை டிஃபிகல்ட் ஏரியா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு, அப்புறமா கொஞ்சம் அந்த பேசிக்ஸோட அவங்க கனெக்ட் பண்ணணும். இங்க பேசிக்னு நான் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, ஸ்லீப், ஃபுட், சின்ன சின்ன எக்ஸசைஸ், இதுதான் வந்து அவங்கள திருப்பி வந்து ஓடுறதுக்கு உண்டான எனர்ஜியை கொடுக்கும். எப்போ நம்ம இந்த மூணு அடிப்படையான ஒரு விஷயம், தூக்கம், ஃபுட், நம்மளுக்கு வந்து பழக்க வழக்கங்கள், ரொட்டீன், இது எதுவுமே சரியில்லைங்கும் போது வி ஃபீல் லாஸ்ட், வி ஃபீல் ஸ்டக் வித் த நார்மல் செல்ஃப்.
0: True.
1: Okay. So, இதான் இந்த மூணு. ஒன்று அக்னாலேஜ் பண்ணுறது, அக்னாலேஜ் பண்ணிட்டு கொஞ்சம் பாஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கறது. அப்புறமா ஸ்லோவாக கொஞ்சம் அந்த பேசிக்ஸோட நம்ம ரீகனெக்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா, எவ்ரிபடி வில் பி ஏபிள் டு அந்த ரெசிலியன்ஸ் பில்ட் ஆகி திருப்பியும் அவங்க என்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்களோ அதில் எந்திரிச்சு ஓட முடியும்.
0: ஓகே மேம், வெரி வெல் சார், தேங்க்யூ மேம். ஸோ இப்போ தொடர்ச்சியாக தற்கொலை எண்ணிக்கைகள் வந்து அதிகமாயிட்டே வருது, ரொம்ப அலாமிங்கான ஒரு ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அண்ட் ஒர்க் பிளேசஸில் ரிசல்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் செல்ஃப் கேரையும் இன்க்ளூட் பண்ணுற ஒரு கல்ச்சரை உருவாக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா?
1: ஆக்சுவலி இது வந்து ஒரு முடியுங்கிறத விட அது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப தேவை. ஓகே, இட் இஸ் நாட் அ டிசைட் திங். ஓகே, இது இருக்கலாம் அப்படின்னு ஒரு லக்ஸுரியா அது கொண்டுவரவே முடியாது, அது வந்து ஒரு நெசசிட்டி, இட் இஸ் அ பேசிக் நெசசிட்டி அப்படிங்கிற பார்வையை தான் நான் முன்வைக்கிறேன். ஸோ நம்ம கல்ச்சர்ல கண்டிப்பா வந்து இட் ஹாஸ் டு பி அன் இன்க்ளூசிவ் கல்ச்சர் வேர் இன் வி ஹாவ் டு இன்க்ளூட் செல்ஃப் கேர் ஆஸ் த நார்ம். ஓகே, அது வந்து இன்னைக்கு உள்ள ஒரு அகெயின் இட்ஸ் அ பிஸ்னஸ், இட்ஸ் அ வெரி கமர்ஷியல் வேர்ல்டில் நம்ம வாழ்கிறோம். அதனால வந்து வி டோன்ட் ஈவன் கிவ் த ஸ்பேஸ் டு த பர்சன் டு ரெஸ்ட், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால தான் நிறைய விஷயங்கள், நம்ம தற்கொலை எண்ணங்கள் ஆகட்டும், எதுவுமே அந்த சூசைடல் ஐடியேஷன் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் தட். யூ ஃபீல் ஃபட்டீக் போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி, ரைட்? ஸோ அதனால அது ஒரு இன்க்ளூசிவ் கல்ச்சரை நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். பட் that has to start not only from the society but adu or individual la inda thodanganum na nanikiren.
0: Okay,
1: as an individual ah nama ellarume vandu okay and the self awareness, enak self awareness ingiradha or core skill ah nama kondu varanum.

0: நம்ம இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ்னு நம்ம எப்படி ஓடுறோமோ அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த செல்ஃப் அவேர்னஸ். அத கோர் ஸ்கில்ல நம்ம பார்க்க நம்ம பார்வையை மாற்றும் போது வி வில் பி ஏபிள் டு மச் பெட்டர் பொசிஷனில் நம்மளை நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுதான் அடிப்படையாக ஒரு இண்டிவிஜுவல்லேருந்து தொடங்கணும். அண்ட் வித் சொசைட்டி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஒரு எஜுகேஷன் ஆர் ஒரு எம்ப்ளாயராக எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பிகாஸ் ஐ ஹாவ் ஆல்சோ ரன் அ ஃபார்ம் ஃபார் 25 இயர்ஸ் ஐ ஹேட். ஸோ ஆஸ் அ டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது ஒரு விஷயம் முக்கியமாக நாங்கள் சொல்கிறது வந்து இட் இஸ் வேல்யூ ரெஸ்ட்.
1: ஓகே
0: ஓகே, ரெஸ்ட்டுங்கிறது வந்து இட் இஸ் நாட் சம்திங் தட் வில் கர்டைல் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. ஓகே, ஒரு எம்ப்ளாயராக நம்ம வந்து எம்ப்ளாயிக்கு வந்து நம்ம ரெஸ்ட் கொடுக்கறனால நம்ம ப்ரொடக்டிவிட்டி போயிடும் அப்படின்னு அந்த எம்ப்ளாயர் வந்து நினைக்கவே கூடாது. அது ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தென் எம்ப்ளாய் ஃபார் அன் எம்ப்ளாய். ஸோ வேல்யூ ரெஸ்ட் ஆஸ் மோர் தென் எனி திங், அதை ப்ரையாரிட்டியாக வைக்கும்போது things will automatically fall in place. அப்படி ஒரு கல்ச்சரை நம்ம கொண்டு வந்தா மட்டுமே நம்மளால இந்த பேர்ன் அவுட்ங்கிற ஒரு விஷயம் ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து அது ஒரு எபிடமிக் மாதிரி மாறிட்டு இருக்கு. a lot of people are feeling burnt out.
1: Yes,
0: right. So அதை கம்பேக் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்கு நம்ம கண்டிப்பா நம்மளை மாத்தே ஆகணும்.
1: Yes, ma'am. Actually, நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கீங்க, which is இன்னைக்கு ஹசல் கல்ச்சர்ல ரெஸ்ட்டுக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸே இல்லை. So very rightly said, ma'am. நெக்ஸ்ட், டாக்கிங் அபவுட் த டேபூஸ் இன் த சொசைட்டி. ஸோ ஒரு நபருக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்லை அவங்க சஃபர் ஆயிட்டு இருக்காங்கன்னா சொசைட்டியில வீக்கா தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தே டோன்ட் சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் டு யூ திங்க் இஸ் கோயிங் ஃபார் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வென் யூ ஆர் இன் நீட்? அந்த ஸ்டிக்மா எப்படி பிரேக் பண்றது மேம்?
0: Yeah, today's world, I think, இது ஐ மீன் முந்தி இருந்ததுக்கு விட இப்போ நிறைய மாறிட்டு இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இதுக்கு போயிருக்கோமானா அந்த நம்பர்ஸ் இல்லை தான். பட் அந்த புரிதல் இப்போ ஸ்லோலி இட் இஸ் டேக்கிங் இட்ஸ் ஓன், இது கொஞ்சம் கொஞ்சம் அந்த புரிதல் வருது. பட் முக்கியமாக என்ன, பீப்புளோட எண்ணங்களை எப்படி அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னா, எப்படி நம்ம வந்து கையை ஒரு ஆர்கனாக நம்ம பார்க்குறோம், கண்ணுக்குன்னு கண் டாக்டர்கிட்ட போகிறோம், காதுக்குன்னு காதுக்கு ஒரு டாக்டர் ENT ஸ்பெஷலிஸ்ட் போறோம், கண்ணு உறுத்துச்சுன்னா கண் டாக்டர்கிட்ட போறோம், இவ்வளவு விஷயங்களை நம்ம பாத்துக்கிறோம், ரைட்? சோ பட் ஆனா ஒரு ஜெனரல் ஃபிசிஷியன் இருக்காங்க, அவங்கள்ட்ட போறோம். ஆனா பிரெயினுக்கு மாத்திரம் நம்ம வந்து when it comes to brain, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பாடியே நம்ம எடுத்துட்டு போறதே பிரெயின் தான். ஆனா அதுக்கு வந்து சில விஷயங்கள் பிரெயின்ல அதுக்காண்டி டிஸ்பங்க்ஷன் இல்லை, பட் ஜஸ்ட் ஒரு தாட்ஸ் வந்து சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படிங்கும் போது நம்ம வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போக, பட் அட்லீஸ்ட் ஒரு தெரபிஸ்ட் நம்ம வந்து என்ன எனக்கு இந்த மாதிரி கொஞ்ச நாளா இந்த ஃபீலிங் இருக்கு அப்படின்னு அவங்க ஓப்பனா போய் ஒரு ஹெல்ப் எடுத்துக்கிறதுங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் வந்து தே திங்க் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அதை கண்டிப்பா அவங்க பிரேக் பண்ணி எப்படி எல்லா ஆர்கனுக்கும் அவங்க வந்து ஒரு டாக்டரை போய் அணுகுறாங்களோ அதே மாதிரி வென் இட் கம்ஸ் டு பிரெயின் தே நீட் டு, இதுதான் வந்து அவங்க ப்ரையாரிட்டியா வச்சு இதுக்குன்னு உள்ள ஹெல்ப் அவங்க கண்டிப்பா எடுத்துக்கணுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் திங். அண்ட் த செகண்ட் திங் இஸ், இதுல வீக்கா ஃபீல் பண்றதை விட பீப்புள் ஹூ கோ அண்ட் சீக் ஹெல்ப் தே ஆர் த கரேஜியஸ் ஒன்.
1: ட்ரூ.
0: இது மாத்தி ஆக்சுவலி தெர் இஸ் அ ஸ்டிக்மா தட் இந்த மாதிரி போறவங்க வீக்குன்னு, இந்த மாதிரி போறவங்க தான் தே ஆர் வெரி ஸ்ட்ராங் பீப்புள், ஒன்லி மென்டலி ஸ்ட்ராங் பீப்புள் கேன் டூ தட், ரைட்? ஸோ வி நீட் டு பிரேக் தட் ஸ்டிக்மா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். திஸ் இஸ் நாட் வீக் அட் ஆல், திஸ் இஸ் பீங் கரேஜியஸ் அண்ட் புட்டிங் த செல்ஃப் at the foremost thing and prioritize பண்றனால தான் அவங்களால அத பண்ண முடியுது. So salute to them whoever take help.
1: Definitely ma'am. And do you think in the numbers in the மாறி இருக்க முன்னாடி கிப்போ அந்த stigma break ஆயிருக்கு நினைக்கிறீங்க?
0: Definitely. Stigma வந்து முந்திக்கு இப்போ they don't see them as one different person in the society. Okay. So இது இப்போ வந்து okay, it is just like going out and seeking an ஒரு பிரச்சனைக்கு நம்ம போய் எப்படி ஒரு help எடுத்துக்குவோமோ அதே மாதிரி தான் போகலாங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மென்டல் ஹெல்த் கண்டிப்பா மாறி இருக்கு. முந்திக்கு இருந்ததை விட இப்ப நம்பர்ஸும் ஸ்டேபிளா அது இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வருது. சோ தட் வே இட்ஸ் எ குட் திங்.
1: கூடிய விரைவில் இன்னும் இந்த அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகணும் அப்படின்னு நம்புவோம்.
0: நம்புவோம்.
1: அண்ட் இப்போ உங்களோட கரியர்ல நீங்க நிறைய நபர்களை சந்திச்சிருப்பீங்க, சோ அந்த செல்ஃப் கேர், இந்த சுய அக்கறைங்கிற விஷயத்த ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், அவங்களே தன்னை கவனிச்சுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறி இருக்கு. ஏதாவது சக்சஸ் ஸ்டோரி ஷேர் பண்ண முடியுமா?
0: Yeah, so there are a lot of people I have met and who have really self-care vandu avanga life maati porati potrukkena na sollanum. And recently I can share a story wherein one of my clients who will be in their in her late 20s, okay, but ana avanga vandu she lost her father in her childhood. So or 6th 7th padikkumbodhu she lost her father. So adukaprema it was a single mother. Due to illness her father passed away. So mom was a single mom and அப்படியே ஒரு brought up ல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபேமிலியை அந்த செல்ஃப் பத்தின ஒரு இதே மறந்துட்டாங்க. பிகாஸ் தே வெண்ட் இன் டு த ஃப்ளோ ஆஃப் லைஃப், ரைட்? ஸோ ஓடியே ஆகணுங்கிறனால மதர் ஹேட் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் த சில்ட்ரன். ஷீ ஹேட் ஒன் எல்டர் பிரதர் அஸ் வெல். ஸோ அம்மாவுக்கு சில விஷயங்கள் நம்ம சொன்னால் கஷ்டமாயிரும் அப்படிங்கிறனால த சைல்ட் ஆல்வேஸ் புட் ஹர் செல்ஃப் அஸ் அ லாஸ்ட் ப்ரையாரிட்டி.
1: ஓகே,
0: ஸோ அப்போ வந்து நான் வருஷங்கள் அப்படியே போகுது, நம்ம டென்த் முடிக்கிறோம் டுவெல்த் முடிக்கிறோம், வாட் எவர் இஸ் போஸ்ட் ஆன் ஹர் ஷீ டுக் இட். படிப்பாகட்டும் தனக்கு என்ன ஒரு கொடுத்தாலும் ஷீ ஓகே நம்ம இதை பண்ணி ஆகணும், அம்மாவுக்கு இது நம்மளும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கூடாது. அவர் பிரதர் இஸ் தேர், ஷீ ஹீ வாஸ் அன் எல்டர் பிரதர். ஸோ அதனால ஓகே அண்ணா வந்து ஹீ இஸ் ஜஸ்ட் நவ் செட்டிலிங் இன் லைஃப், நான் அதை சொல்லக்கூடாது இதை சொல்லக்கூடாதுன்னு. ஸோ ஷீ எல்லா காலகட்டத்திலையுமே ஷீ ஹஸ் புட் ஹர் செல்ஃப் அஸ் த பேக் சீட். ஸோ இது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா ஷீ அந்த கிளைண்ட் ஷி பிகேம் சோ வல்னரபிள். ஓகே, ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த பாசங்கிறதுல வந்து ஒரு கிடைக்கலையோ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால அந்த ஏக்கத்தினால ஷி வெண்ட் அண்ட் ஷி ஃபெல் இன் டு அ ட்ராப். ஓகே, ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போயிட்டாங்க. ஓகே, ஸோ ஏன் இது நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்தே இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் போஸ்ட் ஆனர், பட் ஆனால் அவங்களோட சிச்சுவேஷனால அவங்க வந்து தனக்குண்டான ப்ரையாரிட்டிஸை அவங்க செட் பண்ணிக்கல. அண்ட் அது அந்த புரிதல் ஒரு அடலசன் வயசில் அந்த புரிதல் வரும்போதும் அவங்க எமோஷன்ஸை உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது, அதை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது, நிறைய நேரத்தில் எதையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பாசிவ் மோடுக்கு தன்னை போய் போய் போய் அவங்களால வந்து அந்த அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போயிட்டு தென் வென் she realized she was not able to come out of it. And okay. then when she she sought help and aprama was step by step we were able to work with her. Okay. And make things and the clarity and the purpose, what is under our control, what is not under our control, appadina sila vishayangala avangalukku vandha nama avanga kuda work panumbodhu avangalala and the self prioritize panna mudinjathu avangalala and the கான்ஃபிடென்ஸ் வந்தது அவங்களுக்கு ஃபேஸ், ஓகே நானும் ஒன்றும் தப்பு பண்ணல, இது வந்து எனக்கு தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு அந்த ஒரு தைரியம் வந்ததுக்கப்புறம் டுடே ஷீ இஸ் ஐ மீன் ஷீ இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் அஸ் அ பட்டர்ஃப்ளை அண்ட் லீடிங் ஹர் ஓன் லைஃப். ஸோ இது வந்து ஒரு ஸ்டோரி ஐ விஷ் டு ஷேர்.
1: டெஃபினெட்லி அன் அமேசிங் ஸ்டோரி. அண்ட் ஃப்ரம் வாட் யூ டோல் மேம், ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் சொல்லிருக்கீங்க செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து லெட்டிங் அவுட் ஆர் இமோஷன்ஸ் கூட இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்னு நான் ஃபீல் பண்ணேன்.
0: டெஃபினெட்லி டெஃபினெட்லி. அந்த ரைட் டைம்ல அதை சப்ரஸ் பண்ணாம அது வந்து இட் கேன் பி ராங், இட் கேன் பி ரைட், அண்ட் தெர் இஸ் நத்திங் ரைட் அண்ட் ராங். ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே மறந்துறது வந்து இதுனா இப்படிதான் ரைட்டு, அதுனா அப்படிதான் அப்படின்னு, தட் இஸ் ஆல் திஸ் திங் வி செட், ரைட்? ஸோ அதனால வந்து தப்புன்னு எதுவும் இல்லை, ராங்னு ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளை நம்ம வந்து வெளிப்படுத்தணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுவே வந்து நம்ம செல்ஃபை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்.
1: ஓகே மேம். ஸோ அடுத்ததாக விமனை பத்தி பேசும்போது எஸ்பெஷலி ஹோம் மேக்கர்ஸ் செல்ஃப் கேர் அப்படிங்கிற விஷயத்தை கம்ப்ளீட்டா இக்னோரே பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெண்கள் எஸ்பெஷலி ஹோம் மேக்கர்ஸ்க்கு உங்களுடைய ஒரு அட்வைசர் நீங்க சொல்ல விரும்புறது என்னவாக இருக்கும்?
0: சி, பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹோம் மேக்கர்ஸ் தே ஆர் த பேக் போன் ஆஃப் த ஃபேமிலி.
1: எஸ்
0: இதை வந்து அவங்க முதல்ல உணரணும்.
1: ஓகே
0: ஓகே, தே திங்க் அதர்வைஸ். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒன்றுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறது இல்லை. ஓகே, எந்திரிக்கிறோம், வாட் எவர் த ஹோம் அந்த டெய்லி சோர்ஸ் ஏதோ பண்ணுறோம், பட் திஸ் இஸ் வாட் ஐ ஆம் ஜஸ்ட் நத்திங் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்து அதுலேருந்து அவங்க வெளியில் வரணும். தே ஆர் எவ்ரி திங். ஓகே, ஒரு ஃபேமிலி இன்னைக்கு அவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்குனாலும் காலேஜுக்குனாலும் இல்லை தே ஒர்க்குக்குனாலும் போக முடியுது அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தெம்.
1: True.
0: Okay, they are everything to that family. They are the backbone of that family. So, avungalukku self-care ngaradhu has to be, it is not at all a luxury. It is something which they have to get into it.
1: Yes.
0: So, adhula vandhu mukkiyathuvam vaindhathu and the self-awareness. Avungaloda limits enna physically. நம்மளுக்கு இதுதான் முடியும், என் ஹெல்த்துக்கு இது முடியாது அப்படிங்கறத அவங்க கண்டிப்பா பாத்துக்கணும். அண்ட் மென்டல் இல்ல ஐ மீன் மென்டலி ஆல்சோ வாட் டே கேன் டூ. அண்ட் ரொம்ப முக்கியமா அவங்க அவங்களுக்கு வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புது என்னன்னா, இந்த சொசைட்டல் செல்ஃப் கேர்னு ஒரு விஷயம் நாங்க சொல்லுவோம். அதாவது பிகாஸ் தே ஆர் அட் ஹோம் அண்ட் தே ஹாவ் டைம் அட் தேர் ஹேண்ட், தே ஆர் த பீப்புள் ஹூ இண்டல்ஜ் தெம்செல்ஸ் வித் ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், அந்த கனெக்டட்னஸ் வைக்கிறது அவங்க தான். ஸோ அதுல நிறைய அவங்க வந்து அஃபெண்ட் ஆறாங்க, தே பிகம் சோ எமோஷனல், தே கெட் சோ மச் ரிஜெக்ஷன்ஸ். மேபி அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஒரு விஷயத்த பண்ணலாம், ஆர் ஒரு ரிலேஷன்ஷிப் மூவ் பண்ணலாம், பட் இட் மே நாட் எண்ட் அப் வெல் வித் ஹூஎவர் மேபி த ரிலேட்டிவ் தே ஆர். ஸோ இந்த சொசைட்டல் செல்ஃப் கேருங்கிறது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் இன் மை கண்ட்ரோல், வாட் இஸ் நாட் இன் மை கண்ட்ரோல், ஐ கேன் நாட் சேஞ்ச் தட் பர்சன். ஸோ என்னோட திங்கிங் தான் நான் என் கையில் இருக்கு, ஸோ என்ன நான் எப்படி வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் இஸ் வெரி மச் எசென்ஷியல் ஃபார் ஹோம் மேக்கர்ஸ். அந்த ஒரு தோர் இருந்தாங்கன்னா அவங்களால எல்லாத்தையும் இல்லை, அவங்கள நல்லா ஃபர்ஸ்ட் பார்த்துக்க முடிஞ்சா மாத்திரமே அவங்களால மற்றவங்கள நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ அது செல்ஃபிஷ்னஸ் இல்லை, இட் இஸ் செல்ஃப் கேர் இஸ் தி திங் ஃபார் தெம்.
1: ட்ரூ மேம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஹோம் மேக்கர்ஸ் டென் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் எவ்ரி திங், எது நடந்தாலும் அது அவங்க தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதாலே ஐ திங்க் அவங்களோட ப்ரெஷரும் ஜாஸ்தி ஆகுது அண்ட் செல்ஃப் கேர் இக்னோரும் ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
0: அந்த டெஃபினெட்லி எஸ் அண்ட் தட்ஸ் டோன்ட் ஈவன் realize it. இன்னைக்கு காலகட்டத்தில் அதுதான் அவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங்கிற அது இல்லை. ஸோ அவங்க செல்ஃப் கேரை ரொம்ப ஒரு அவேர்னஸோட ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது தே வில் பி ஏபிள் டு அந்த மென்டல் அந்த பிரேக் டவுன் ஆகட்டும், இல்லை ஒரு எமோஷனல் டாண்டரம் ஆகட்டும், அவங்களால அந்த பேர்ன் அவுட் ஆகட்டும், இது எல்லாமே இல்லாமல் அவங்கள வந்து பார்த்துக்க முடியும். செல்ஃப் கேருங்கிறது என்னது, நம்மளை நம்ம ஒரு இல்னஸ்லேருந்து ப்ரிவென்டிவ் மெஷர், இட் இஸ் அ ப்ரிவென்டிவ் மெஷர் டு லீட் sustainable living, right? That is what is self-care. அது வந்து இன்னைக்கு நான் ஒரு நாள் பண்ணிட்டேன் நாளைக்கு நான் பண்ணலன்னா it doesn't work that way.
1: Yeah.
0: So as homemakers they have to be at their செல்ஃப் கேரை பொறுத்த மட்டுக்கும் என்றைக்குமே அவங்க வந்து டோஸில் என்றைக்குமே இருக்கணும்.
1: ட்ரூ மேம். அண்ட் தன்னை மட்டுமே கவனிச்சிக்கக்கூடிய சுயநலமானவர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் சொசைட்டிக்காக செல்ஃப்லெஸ்ஸாக சுமை தாங்கியாக இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் மற்றவங்களையும் பார்த்துக்கிட்டு சுய அக்கறையோட தன்னையும் பார்த்துக்கிற மனிதர்களை உருவாக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: கண்டிப்பா. ஆஸ் நான் ஏர்லியர் சொன்ன மாதிரி, நான் சுமைதாங்கியா இருந்தாலும் சரி இல்லை தன்னைத்தானே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, வென் வி சே செல்ஃப் கேர் இட் இஸ் நாட் அட் ஆல் அ செல்ஃபிஷ் ஆட்டிடியூட். ஒன்லி செல்ஃப் கேர் பண்ணிக்கிட்டவங்களால மாத்திரமே அடுத்தவங்களை பார்த்துக்க முடியும். ஸோ அதனால இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் தேஸ் ப்ரையாரிட்டைஸ் தேர் செல்ஃப். அவங்க அவங்கள பத்தின புரிதலை கொண்டு வந்துட்டு அந்த அவேர்னஸுக்கு அப்புறமா அவங்க வந்து அவங்களுக்கு என்ன விஷயம் ஒர்க் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது ப்ரையாரிட்டைஸ் பண்ணி இந்த சொசைட்டி கூடயும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் கூடயும் இந்த பயணம் பண்ணும்போது மட்டுமே அவங்களால அடுத்தவங்களையும் பார்த்துக்க முடியும். அதை விட்டுட்டு அவங்க வந்து அதாவது அதர்ஸ் ஃபர்ஸ்ட், ஓகே, தே வாண்ட் டு பி பிளீசர்ஸ் பேசிக்கலி. ஸோ அவங்களால வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ணி நோ சொல்ல முடியாது. ஸோ they get into that in the mode and they become people pleasers.
1: Yeah.
0: Right? So appa enna adu appo they feel burnt out.
1: ஓகே,
0: என்னால் எல்லாருக்குமே எல்லாம் பண்ண முடியுது ஆனால் என்ன பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு செல்ஃப் பிளேமுங்கிற மோடுக்குள்ளே போயிடுறாங்க.
1: ஓகே.
0: ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் என்ன யாராக இருந்தாலும் சுமைதாங்கின்னு இல்லை செல்ஃபிஷ் ஆட்டிடியூடுன்னு இல்லை, செல்ஃப் கேர் இஸ் ஆஃப் ப்ரையாரிட்டி.
1: ஓகே மேம். நீங்கள் சொன்னோன்னே ஐ ரிமெம்பர் இன் இங்கிலீஷ் ப்ராப்ளம், யூ கான்ட் போர் ஃப்ரம் அன் எம்டி கப்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்மளை செல்ஃப் கேர் பண்ணால் தான் மற்றவங்களையும் பார்த்துக்க முடியும். வெரி ரைட்லி செட் மேம். அண்ட் லாஸ்ட் க்வெஸ்சன், இது வரைக்கும் லைஃப்ல நான் என்ன சரியாவே பாத்துக்கல அப்படின்னு இப்போ வரைக்கும் ஃபெட் அப்பா இருக்கிறவங்க கூட ரைட் நவ் ஏதோ ஒரு ரியலைசேஷனுக்கு வராங்க நான் என்ன பாத்துக்கணும் அப்படின்னு, ஸோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: ஓகே, பியூட்டிஃபுல் லாஸ்ட் க்வெஸ்சன். ஸோ எல்லாருமே வந்து செல்ஃப் கேரை வந்து ஒரு தனிச்சு பார்க்காம, ஓகே, இட் ஹேஸ் டு பி எ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். அண்ட் ஒரு புரிதல் வந்து என்ன வரணும் அப்படின்னா, நான் வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்ங்கிறது, ஒரு நாள் ஓவர் நைட்டில் ஒரு விஷயத்த ஓவர்ஹால் பண்ணிட முடியாது. ஓகே, பிகாஸ் அவர் மைண்ட், அவர் பாடி, அவர் சோல், அவர் எமோஷன், அவர் ஃபீலிங், இது எல்லாமே மிஷின் இல்லை. ஓகே, வி ஆர் மேட் அப் ஆஃப் திங்ஸ் விச் இட் ஒன் டே இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே.
1: ட்ரூ.
0: ஓகே, ஸோ செல்ஃப் கேர் ஹாஸ் டு பி எ கண்டினியூஸ் ப்ராசஸ். இது வந்து புரிதல் வந்து எல்லாருக்குமே வேணும்.
1: ஓகே,
0: அப்படின்னா மாத்திரமே அவங்கள வந்து அவங்க நல்லபடியாக பார்த்துக்க முடியும். ஸோ வித் தேட் ஐ பிலீவ் தட் இஃப் கேன் இதை கண்டினியூஸாக நான் வந்து என்னைய வந்து நல்லா வச்சுக்க முடியும் அப்படின்னு அவங்க ஒரு பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ள இதில் இறங்கினாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக அந்த பிளேம் என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் ஐயோ இது வரைக்கும் நான் என்னை நல்லா பார்த்துக்கலையோ, நான் எதுவுமே எனக்காக நான் பண்ணலையோ அப்படிங்கிற அந்த செல்ஃப் பிளேம்லேருந்து அவங்களால ஃபஸ்ட்டு வெளியில் வரணும்.
1: ஓகே
0: ஓகே, பிகாஸ் நத்திங் இஸ் டூ லேட்.
1: ட்ரூ.
0: Right. Mm. And அந்த செல்ஃப் பிளேம் வந்து என்னை பொறுத்த மட்டும் அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க ஏன் இவ்வளோ நாள் பார்த்துக்காம இருப்பாங்க, ஒன்று அவங்க வேற யாரையோ வேற விஷயத்தை அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது அதனால அவங்க வந்து தன்னை தானே அந்த ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ரைட். ஸோ அதனால அந்த செல்ஃப் பிளேம்ங்கிறது தேவையே இல்லை.
1: Yes, ma'am.
0: So they need to just first of all move out of it. அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் நினைக்கிறேன். அதை மூவ் பண்ணிட்டு ஓகே சின்ன சின்ன மாற்றங்கள் ஷிஃப்ட் ஃப்ரம் த ரிக்ரெட் அண்ட் டேக் கெட் இன் டு ஆக்ஷன்.
1: ஓகே
0: ஓகே, சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸ் போதும். ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் ஓகே எனக்காக நான் வாக் பண்றேன். எக்ஸ்ட்ராவா ஒரு டம்ளர் வாட்டர் டெய்லி நான் குடிக்க ஆரம்பிக்கிறேன். சிம்பிள் திங்ஸ் விச் டெஃபினெட்லி மேக்ஸ் அ லாட் ஆஃப் திங் இன் அவர் மென்டல் மேக்கப் ஆஸ் வெல் அஸ் அவர் பிசிக்கல் மேக்கப். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு அக்னாலேஜ் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் இன் அஸ் அண்ட் நாட் டூ எனி கைண்ட் ஆஃப் அ செல்ஃப் பிளேம் திங். ஸோ அந்த ரிக்ரெட் மோட்லேருந்து ஆக்ஷன்ல இறங்கணும். ஆக்ஷன்ல சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் நம்ம அவங்களை எடுத்து வைக்க சொல்றோம், மேஜரா எதுவும் சொல்லல. சோ சின்ன விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வரது, கொஞ்சம் ஒரு மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கிறது, சில விஷயங்கள் தாங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவோ ஜென்யூனா இருக்கணும் எல்லா விஷயமுமே அவங்க பண்றது. நாட் ஃபார் த சொசைட்டி ஆர் நாட் ஃபார் எனி அதர் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட், டூ ஃபார் யுவர் ஓன் செல்ஃப். அது வந்து ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாத ஒரு விஷயமா கூட இருக்கலாம். பிகாஸ் மெனி பீப்புள் நவடேஸ் தே புட் எவ்ரி திங் அண்டர் த பிராக்கெட் ப்ரொடக்டிவிட்டி. இது பண்ணா எனக்கு வந்து யூஸ் இருக்காது, ஐயோ நான் யூஸ்ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்றேன். டோன்ட் கெட் இன் டு தட் ஸ்ட்ரெஸ் மோட் அட் ஆல். ஓகே, ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. எதுனாலும் நீங்க பிடிச்சு பண்ணீங்கனாலே தட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப். So that is the thing to start with. உங்களுக்காக அஞ்சு நிமிஷம் எது பிடிக்குதோ அது ஜென்யூனா பண்ண ஆரம்பிங்க. Then I'm sure that is a self-care you give for your own self.
1: Yes, ma'am. Thank you so much. So, CRS-ல இது உங்களுடைய முதல் அனுபவம், அதை பத்தி ஷேர் பண்ணிக்க முடியுமா? How it was?
0: Thank you, Divya. It was a very lovely experience. First of all, இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்துட்டு வர்றதுங்கிறது it requires a lot of thinking process.
1: Yes.
0: And hats off to you. And the questions were so beautiful. And, and the thought process வந்து I really appreciate, because every question was whoever the listener may be, at whatever the spectrum may be and whatever the age avanga irunda kuda, and the questions ellame you have covered in all angle. So thanks to you and thanks to this FM also.
1: Thank you, ma'am. Thank you so much. We are also very proud to have you today. So romba romba nandri, ma'am, ungala insights ah pagirndukadukku. So neerkale Soundaram ma'am oda nadandha indha session self care pathi pesnad mattum illamal நமக்கே நம்மள வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நாம இன்னைக்கு இந்த செஷனோட முடிவுக்கு வந்திருக்கலாம். பட் உங்களோட செல்ஃப் கேர் ஜர்னிக்கு இந்த செஷனோட தொடக்க புள்ளியாக அமையட்டும். அண்ட் வித் தட் இது உங்களோட ஆர்ஜே திவ்யா சைனிங் ஆஃப். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது திறமை.

upright. You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.

வெல்கம் டு MOPCRS 107.8. இன்னைக்கு நம்ம ஷோல ரஷ்மிகா, சப்னா, அப்புறம் நான் பவானி வந்திருக்கோம். நாங்க இன்னைக்கு குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். உங்களுக்கு குளோபல் வார்மிங்னா என்னன்னு தெரியுமா? இந்த பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால, குப்பை எல்லாம் கண்டபடி போடுறதுனால, அதுக்கப்புறம் மரத்தை வெட்டுறதுனால, அதுவும் இல்லாம தண்ணீர் நிறைய வேஸ்ட் பண்றதுனால இந்த குளோபல் வார்மிங்னு ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த குளோபல் வார்மிங்னால நம்ம பூமி சூடாயிட்டே போறது, அதனால மலைகள்ல இருக்கிற பனிக்கட்டியெல்லாம் வெள்ளமாகி நம்ம வீட்டு அதெல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் வண்டியில இருந்து வர புகைகள்னால, எஸ்பெஷலி இந்த புகையில வந்து கார்பன் டை ஆக்சைடு ஒரு கேஸ் இருக்கு. இந்த கேஸ் தான் குளோபல் வார்மிங்க்கு முதல் காரணமா இருக்கிறதா ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க.

0: கேக்குறதுக்கு ஸ்டே டியூன் டு MOPCRS 107.8. குளோபல் வார்மிங் பத்தி சில பேர் பேச போறாங்க நம்ம ஷோல. முதல்ல கிருபாகரன் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். இவர் ஒரு வெப் டிசைனர்.
1: குளோபல் வார்மிங்னால என்ன ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: குளோபல் வார்மிங்னால பாத்தீங்கன்னா வந்து சராசரி பூமியின் வெப்பநிலை வந்து அதிகமாகுது. சோ இதனால பாத்தீங்கன்னா பருவநிலை வந்து மாற்றங்கள் அடையுது. சோ பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல மழை பெய்யறது இல்ல. அதுக்கு அடுத்து ஈஸியா வந்து ஐஸ் கியூப்ஸ் அதாவது பனிமலை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உருகுது. இதுல பாத்தீங்கன்னா வந்து கடல் நீர் மட்டும் அதிகமாகறதுனால இதனால வந்து என்ன சொல்றது, நிறைய உயிரினங்கள் வந்து இதுல அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதுல. சோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா பிளான்டேஷன் அதாவது கிரீன் ஹவுஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய செடி வளர்க்கறது மரம் வளர்க்கறது. சோ இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம், ரிடியூஸ் பண்ணலாம் குளோபல் வார்மிங்க. இந்த இது வந்து ரிடியூஸ் பண்ணலாம்.
1: ஓகே சார், தேங்க் யூ, ஹேவ் எ நைஸ் டே.
2: ஓகே, பை.
0: அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில பேச போறது சாம் பாபு. இவர் வந்து பிரின்சிபல் ஃபார் செயின்ட் பீட்டர் ஸ்கூல் கொடைக்கானல்.
3: ஹலோ சார், குளோபல் வார்மிங் பத்தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி தெரியப்படுத்தலாம்?
4: குளோபல் வார்மிங்கை பற்றி எங்களுடைய பள்ளிக்கூடத்துல வந்து கிரீன் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் உருவாக்கியிருக்கோம். அந்த கிரீன் சர்க்கிள் மூலமா தொழிற்சாலையில் கூட்டிட்டு போய் அதனுடைய புகையையும் அதனுடைய நச்சுத்தன்மையும் அதனுடைய விளைவுகளையும் நாங்க எடுத்து சொல்றோம். அடுத்தது கார்களுடைய வரக்கூடிய புகைகளுடைய அதனுடைய நச்சுத்தன்மை, கார்பன் மோனாக்சைடு பற்றி, அதனுடைய விளைவுகளை பற்றி, அதனால வரக்கூடிய வியாதிகளை பற்றி எடுத்து சொல்றோம். அதற்கு அடுத்ததாக அதுக்கு விழிப்புணர்வு தரம்படியாக பிள்ளைகளுக்கு நிறைய உதாரணங்கள் எடுத்து காட்டுறோம். எத்தனை விஷயம், எத்தனை விதமான வியாதிகள் குளோபல் வார்மிங்னால வந்துட்டு இருக்குது. ஐநா சபை வந்து 100 கோடி மரம் வருஷம் முழுசும், வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு 100 கோடி மரம் உலகம் முழுசும் நடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்கான். அதுபடி இந்தியாவில வந்து 96 லட்சம் மரங்களை வந்து நம்ம நட்டுட்டோம். அதற்கு காரணம் வந்து இந்த மாணவர்கள் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு தான். அப்படி வந்து மாணவர்களுக்கு நிறைய மரங்கள் நடுறதுக்கும் மரங்கள் மூலமா வரக்கூடிய லாபத்தையும் கற்றுத்தர்றோம். ஒரு மரத்து மூலமாக 36 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஆக்சிஜன் நம்ம கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு அவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளிலேயோ தோட்டங்கள்லயோ மற்ற இடங்களிலயும் மரங்கள் நடுறதுக்கு உதவி செய்யறாங்க. அதே நேரத்துல மரங்கள் வெட்டாம இருக்கிறதுக்கும் அவங்க வந்து அவேர்னஸ் ஊர்வலம் நடத்துறோம், பலவிதமான நோட்டீஸ் அடிச்சு ஊர் மக்கள் கொடுக்கறோம். இந்த விதமாக பல விதத்திலயும் இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து உலகத்துல இந்தியாவில் உள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இந்தியாவில் நாட்டுல வந்து 96 லட்சம் இல்ல கிட்டத்தட்ட பல கோடி மரங்கள் நம்ம நட்டோம்னா நம்முடைய நாடு வந்து இந்த ஓசான் லேயர்ல இருந்து தப்பிக்க முடியும். ஓசான் லேயர் மூலமா தான் நமக்கு ஸ்கின் கேன்சர் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதை வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்க வந்து விழிப்புணர்வு கொடுக்கும்படி நிறைய எஜுகேஷன் கொடுத்துட்டு
0: இருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில டாக்டர் மிஸ்ஸஸ் கற்பகம் பேச போறாங்க. இவங்க வந்து மீனாட்சி காலேஜ்ல பேராசிரியரா இருக்காங்க. இவங்க ஹேண்டில் பண்ற சப்ஜெக்ட் வந்து என்வாயன்மெண்டல் எக்கனாமிக்ஸ். கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் குளோபல் வார்மிங்க்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, இன்னும் மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: புவிவெப்பம் கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய ஆக்ஷன் எடுக்கலாம். அதுல முக்கியமான ஆக்ஷன்ஸ் நான் இப்ப ஹைலைட் பண்றேன். ஒண்ணு வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து ஒரு தனி லா கொண்டு வரணும். இதுதான் பரவலா இப்ப எல்லா சித்திரங்களையும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கா. ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது அழியா சக்தி இல்ல புதுக்கொள்ளும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். இதோட உபயோகத்தை மேம்படுத்துமாறு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். அது தவிர இப்பவே இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸுக்கு கவர்மெண்ட் நிறைய இன்சென்டிவ் சலுகைகள் கொடுத்துருக்கா. அது பத்தாது, இன்னும் மேலும் பல சலுகைகள் கொடுத்தால் இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அதனால குளோபல் வார்மிங்கோட பொட்டென்சியல் உள்ள வாயுக்களின் எமிஷன்ஸ் வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு குளோபல் வார்மிங் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து டீஃபாரஸ்டேஷன். காடுகள்ல இருக்கிற மரங்கள் வந்து எப்போதுமே ஆக்சிஜனை வந்து வெளியில தள்ளிட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழித்துக் கொள்ளும் சக்தி வாய்ந்தது. எந்த மரத்துக்குமே அந்த ஒரு தனி சக்தி உண்டு. மக்கள் சுவாசிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு ஆக்சிஜனை உள்ளிழித்துக் கொள்கிறோம். மக்கள் தொகை அதிகமாகும் காலகட்டங்களில் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தியாகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு மரங்கள் உள்ளிழித்துக் கொள்வதால் ஓரளவுக்கு இந்த பூம் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக் கொள்ள முடியுது. ஆனால் காடுகள் இப்பொழுது வேகமாக அழிந்து வருகின்றால் இந்த கார்பன் டை ஆக்சைடு கொள்ளும் ப்ராப்பர்ட்டி குறைந்து வருகின்றது. அதனால குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆகிருக்கு. அதனால கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் நிறைய இன்னும் நிறைய ஆல்ரெடி இருக்கு, இன்னும் நிறைய வரணும். அந்த டீஃபாரஸ்டேஷனை தடுக்கிறதுக்கு இன்னும் பல நடவடிக்கைகள் இன்னும் ஸ்ட்ரிக்டா நிறைய எடுக்கணும். இதை பத்தின விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரம், அந்த காலத்துல வந்து போர் காலத்துல வந்து வீட்டுக்கு ஒரு மகன் அப்படின்னு ராஜா காலத்துல எல்லாம் அறிவிச்சிருக்கா, அந்த மாதிரி இப்போ நம்ம போர் அடிப்படைங்கிற மாதிரி நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு மரம் நட வேண்டும்ங்கிற ஒரு ரூலாவே அதை கொண்டு வரணும். அதை அப்புறம் மனிதனுடைய அன்றாட வாழ்வில் லைஃப் ஸ்டைல்ல வந்து நிறைய இந்த புவி வெப்பம் அதிகரிக்கும் நடவடிக்கைகள் நிறைய உள்ளன. அந்த வந்து தடுக்கிறதுக்கான அதை எப்படி எல்லாம் குறைக்கலாம், எப்படி லைஃப் ஸ்டைல மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். வேளாண்மையாலும் தொழில் வளர்ச்சியாலும் நாட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை அளிவிக்கும் பல திட்டங்களை கவர்மெண்ட் யோசிச்சு அந்த சுற்றுச்சூழல் வல்லுநர்களுடன் யோசிச்சு கலந்தாலோசித்து அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்.
0: இப்ப ஸ்ரவந்தி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஸ்ரவந்தி வந்து எம்ஓபி வைஷ்ணவ்ல ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்.
1: ஹாய் ஸ்ரவந்தி. ஓகே, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துல கிளீனா எப்படி வச்சுக்கிறது?
6: சரி, சுத்தி வர லாட் ஆஃப் குப்பை தொட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதுல வந்து போடணும். அண்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ரீசைக்ளிங் பண்ண முடிஞ்ச மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ரோட்ல வந்து குப்பை எல்லாம் போடக்கூடாது. அதுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கோ அதுலதான் போடணும். கலர் கலரா குப்பை தொட்டி இருக்கும், அந்த கலர் குப்பை தொட்டிக்கு ஏற்ற மாதிரி டிஸ்போஸ், லைக் ஒன் வில் பி ஃபார் பயோடிக்ரேடபிள் வேஸ்ட், ஒன் வில் பி ஃபார் நான் பயோடிக்ரேடபிள் வேஸ்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் அங்கங்க சைன் போர்ட் வச்சு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்.
0: அடுத்ததாக மிஸ்ஸஸ் கீதா பேச போறாங்க. இவங்க வந்துட்டு மீனாட்சி காலேஜ்ல ஒரு ஆசிரியரா இருக்காங்க. அவங்க தியோசாபிக்கல் சொசைட்டில ஒரு ரொம்ப ஆக்டிவ் மெம்பர். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். பெட்ரோல்ல ஓடுற வண்டிகள் குளோபல் வார்மிங்க்கு ஒரு காரணமா இருக்கு, ஆனா இதை விட ஏதாவது பெரிய காரணம் இருக்கா?
7: மோட்டார் வெஹிக்கிள் வர கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் விட கூட லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங்ல இருந்து வர மீத்தேன் கேஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து 18% அதிகமா இருக்கு. கால்நடைகள் உண்ட உணவை செரிக்கும் போது அது வாயில் இருந்து கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேன் கேஸும் வெளியேறுகிறது. அது தவிர மாமிசம் உற்பத்தி செய்யறதுக்கும் கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கும் காடுகளை அழிக்கிறார்கள். மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியேறுகிறது. இதனால் காடுகளை அழித்தால் புவி வெப்பம் அதிகரிக்கும். அதனால மாமிச உணவை உண்பதை குறித்து சுற்றுச்சூழல் அடிப்படையிலும் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கு நல்லது.
0: ஓகே, தேங்க்யூ.
7: தேங்க்யூ.
0: இப்ப நம்ம கூட ராஜேஷ்னு ஒரு என்வாயன்மெண்டல் இன்ஜினியர் பேச போறாங்க. குளோபல் வார்மிங் இப்படியே நீடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல என்ன மாதிரி விளைவுகள் வரும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்க.
8: குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போச்சுன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் சொல்லக்கூடிய பனிப்பாறைகள், அதுதான் நம்முடைய வாட்டர் சேவிங்ஸ் பிளேஸ், அது ரிசோர்ஸ், அது அதெல்லாம் உருகிரும். உருகி அது வந்து கடல்ல கலந்து கடலுடைய மட்டம் உயர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பல மைல் அளவு உள்ள சிட்டிகள் எல்லாம் மூழ்கிரும். அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் விளைவு. இரண்டாவது விளைவு என்னன்னா, உலகம் முழுவதும் மக்களுக்கு தோல் வியாதிகள் பெருகி தோல் கேன்சர்ஸ் எங்க பார்த்தாலும் வரும். மூன்றாவது, ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்காது, அதனால நம்முடைய நாடு உலகம் முழுவதுமே ஒரு பெரிய கலாமிட்டி உருவாகக்கூடிய நிலைமை இருக்குது. அடுத்ததாக குளோபல் வார்மிங் மூலமா நமக்கு வேண்டிய மழையும் வராம போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆகையால் பருவ காலங்கள் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப மாறிட்டே இருக்குது பருவ காலங்கள், மழை வர காலங்கள்ல மழை வர மாட்டேங்குது. அதற்கு காரணம் மரங்கள் இல்லாதனால, குளோபல் வார்மிங்னால. அதனால உலகம் முழுதுமே பஞ்சம் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. இப்ப இந்தியா முழுசும் பஞ்சம் வந்திருக்கு. சில நாட்கள்ல சில நார்த் இந்தியால மழை பெய்யும், சவுத் இந்தியால மழை பெய்யாது. சவுத் இந்தியால நார்த் இந்தியா மழை பெய்யாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரேதான் இந்தியா முழுசுமே மழை பெய்யாம இருக்கிற காரணம் குளோபல் ஒரு ரீசன் சொல்றாங்க. இதே நேரம் மாறிட்டே போச்சுன்னா, நம்ம கவலீனமா நம்முடைய உலக மக்கள் இருந்தாங்கன்னா, நம்முடைய நாடு உலகம் முழுவதுமே பல விதமான வியாதிகள்னால, புரிந்து கொள்ள முடியாத வைரஸ்னால நாம் பாதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள், இதன் மூலமா வரக்கூடிய விளைவுகள் வருவதற்கு சாத்தியம் உண்டு.
0: தேங்க்யூ சார்.
8: ஓகே பாய்.
0: அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ வரப்போகுது. இப்ப நாங்க யாரு இன்டர்வியூ பண்ண போறோம்னா, மிஸ்டர் சி கருணாகரன். இவர் வந்து ஃபார்மர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் இட்காட் லிமிடெட். அண்ட் இப்போ வந்து அவர் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி ஃபார் எனர்ஜி அண்ட் ஃபியூவல் யூசர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியால சேர்மனா இருக்காரு. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாமா? கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட்னா என்ன? கிரீன் ஹவுஸ் இஃபெக்ட்னால குளோபல் வார்மிங் எப்படி உருவாகுது?
9: குளோபல் வார்மிங் என்பது நாம வந்து எனர்ஜி அல்லது எரிசக்தின்னு சொல்றோம் இல்லையா, நிலக்கரியை எரிக்கிறது, பெட்ரோலிய எண்ணெய் எரிக்கிறது, இதெல்லாம் வச்சுதான் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பயன்படுத்துறோம். அல்லது கார்ல, பஸ்ல, ஏரோப்ளேன்ல எல்லாம் போகிறோம். அது இல்லாம நாம நம்முடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னு சொல்ற ஒரு ஒரு பாட்டமுறையை நம்ம வச்சுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம செய்யறதுனால, இது எரிக்கிறதுனால கரிமல வாயு மேல போகிறது. அந்த கரிமல வாயு மேல போக போக குளோபல் வார்மிங் அதிகமாகிறது.
0: ஓகே ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், ஓசோன் லேயர் டிப்ளீஷனுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் என்ன வித்தியாசம்?
9: ஓசோன் லேயர்ங்கிறது அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு பிரச்சனை. அது வந்து நம்ம குளோபல் வார்மிங்ன்றது அட்மாஸ்பியர்ன்ற நமக்கு இதுக்கு மேல பூமிக்கு மேல இருக்க ஒரு 8-7 மைல் தூரத்துல இருக்க காற்று மண்டலத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுனால ஏற்படுறது. ஆனா ஓசோன் துளைங்கிறது அதுக்கு மேல இருக்க ஸ்ட்ராட்டாஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டாஸ்பியர்ல இருக்க ஓசோன்ல அது வந்து சூரிய ஒளியில இருந்து வர அல்ட்ரா வயலட் வீச்சை நமக்கு காப்பாத்துது. அது அந்த ஓசோன் லேயர நாம வந்து அத அழிச்சுட்டு வரோம். அதுக்கு காரணம் இந்த கரிமல வாயு போன்ற வாயுக்கள் கிடையாது. குளோரோஃபுளோரோ கார்பன்ஸ் ஒரு பர்டிகுலர் சில கெமிக்கல் வாயுஸ் தான் அது செய்யறது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். ஆகினால அதுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது.
0: ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், இப்படி நம்மளோட ஒரு செயலும் ஒரு செயலும் எப்படி குளோபல் வார்மிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்றது, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேச முடியுமா?
9: ஆமா, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட்ன்றது நாம வந்து இந்த பூமியினுடைய தாங்கும் சக்தின்னு சொல்லலாம். அந்த பூமியினுடைய தாங்கும் சக்தியை தாண்டி அதுக்கு மேல நாம அத இது பண்றோம், சுரண்டிட்டு வரோம். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நாம எடுத்துட்டு வந்தோம்னாக்கா அந்த விஷயம் மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு அது குறைஞ்சிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் அத கம்ப்ளீட்டா காணாம போயிடும். அதே மாதிரிதான் இப்போ ஃபிஷிங் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, மீன் பிடிக்கிறோம். அந்த மீன் உற்பத்தி ஆகிற அளவுக்கு தான் நம்ம மீன் பிடிச்சோம்னா நம்ம கண்டினியூஸா நம்ம மீன் சாப்பிடலாம். ஆனா அந்த அதுக்கு அது உற்பத்தி ஆகிற அளவை விட அதிகமா நம்ம சுரண்டனோம்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அங்க இருக்க மீனே கிடைக்காது, நம்ம யாருக்குமே மீனே கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி பூமி வந்து தானா தாங்கும் சக்தினா அது தானா ரீஜெனரேட் பண்றது. அந்த சக்தியை விட இப்ப நம்ம அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அது பேர் தான் ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஏக்கர் ஃபுட் பிரிண்ட் இருக்குன்னு கணக்கு போடுவாங்க. அவங்க கேட்டிருக்க அந்த ஏக்கர் வந்து பூமியில இருக்க மொத்த ஏக்கரை விட அதிகமான ஏக்கரை நம்ம பூமி கிட்ட வந்து நம்ம டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
0: ஓகே, குளோபல் வார்மிங் போயின்னு சில பேர் சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு ஐ மீன் வேலிட், இது இது எப்படி நம்ம உண்மை இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா இதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம?
9: அதாவது குளோபல் வார்மிங் நிஜமாவே நடக்கல, அது எல்லாம் சும்மா புரளி அப்படின்னு சில பேர் ப்ரோபகண்டா செய்யறாங்க. இது செய்யறவங்க யாருனாக்கா பெட்ரோலிய கம்பெனிகள், பெரிய பெரிய கார் கம்பெனிகள், அந்த மாதிரி அமெரிக்காவில ஐரோப்பியில இருக்க இந்த கம்பெனிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு புரளிய கலப்பி குளோபல் வார்மிங் பத்தி நடவடிக்கை எடுக்கட்ட தடுத்துட்டு வராங்க.
0: ஏன்னா
9: அவங்க லாபத்து நோக்கம் அப்படி செய்யறாங்க. ஆனா உலகத்துல இருக்க விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து குளோபல் வார்மிங் நடக்குது, ரொம்ப டேஞ்சரஸ், இது இதுக்கு மேல நடக்காம நம்ம தடுக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒருமித்த கணக்கு கருத்து அவங்க சொல்லிட்டு வராங்க. சோ நம்ம விஞ்ஞானிகள் சொல்றதா கேட்கணுமே தவிர இந்த மாதிரி ப்ரோபகண்டா புரளி எல்லாம் நாம கேட்க கூடாது.
0: ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குளோபல் வார்மிங் இதே நிலையில இது மாதிரியே நீடிச்சுட்டு இருந்ததுனா இன்னும் சில வருஷத்துல எந்த இடத்துல கொண்டு விடும்? இந்த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ், இந்த 30 வருஷம் கடந்து என்ன மாதிரி நிலையில் நம்ம நம்மளை எதிர்பார்க்கலாம்?
9: குளோபல் வார்மிங்னால முக்கியமான விளைவுகள் என்னன்னா,

0: அந்த அளவுக்கு கடல் மட்டும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா மலையில இருக்க ஐஸ் வடதுருவம் தென் துருவத்துல இருக்க ஐஸ் கட்டி எல்லாம் உருகி எல்லாமே கடல்ல போயிடும். அது இன்னொரு இது. மூன்றாவது, அது வந்து இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்குள்ள நம்ம பெரிய தாக்குதலை ஏற்படுத்த
1: என்னன்னாக்க
0: உணவு உற்பத்தி குறைஞ்சு போயிடும். பயிர்கள் நிறைய பூச்சிகள் வரும். அது இல்லாம மழை பருவங்கள் மாறி வரும், மாறி மாறி வரும். எப்ப மழை எதிர்பார்க்குமோ அப்ப பெய்யாது. நம்ம எதிர்பார்க்காத மழை பெஞ்சு நட்ட பயிரை அழிச்சிடுறோம். அந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால உணவு உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி நம்ம நாட்டுல பஞ்சம் பெருக்கெடுக்கும். இந்த மாதிரியான பலவிதமான அழிவுகள் இருக்கு. அதனாலதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க நம்ம உடனடியா நடவடிக்கை எடுத்து குறைக்கலனாக்க இன்னும் ஒரு 100-200 வருஷத்துக்குள்ள நாம இருக்க மனித இனமே அழிஞ்சு போயிடும். விஞ்ஞானிகள் ஒரு சொல்லிருக்கிறது இந்த இன்னும் ஒரு 70-80 வருஷத்துக்குள்ள உலகத்துல இருக்க உயிரினங்கள்ல கால் பகுதி உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்
1: அப்படின்னு
0: சொல்லியிருக்காங்க.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூல கலந்துட்டதுக்கு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார், பை பை.
0: Bye.
1: இப்ப சப்னா நமக்கு சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க, குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம் இவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஃபர்ஸ்ட் டிப் வந்து மின்சாரம் எப்படி சேமிக்கணும் சொல்றேன். ஃபேன், லைட், டிவி எல்லாம் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க அப்போ நேரத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணா குளோபல் வார்மிங் குறைக்கலாம்.

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: இப்ப ரெண்டாவது டிப் பவானி சொல்ல போறாங்க. குளோபல் வார்மிங்க குறைக்கிறதுக்கு இன்னொரு டிப் நான் சொல்றேன். இப்போ நம்ம குப்பையை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி குப்பைகளை வந்து மக்கி போகக்கூடிய பொருட்கள், மக்கி போகாத பொருட்களா தனித்தனியா பிரிச்சிடலாம். மக்கி போகாத பொருட்கள் வந்துட்டு அவங்க ரீசைக்கிள் பண்ணி திருப்பி நமக்கு அதையே கொண்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. மக்கி போகக்கூடிய பொருட்கள் வந்து பூமிக்குள்ள போய் மக்கி போயிடும். ஸோ இந்த விதத்துல வந்து இந்த ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அந்த விதத்துல குளோபல் வார்மிங்கும் கட்டுப்படுத்தலாம்.

0: இப்ப ரஷ்மி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாமா?
1: தண்ணியே சேமிங்க, பைப்ப திறந்தா மூட மறந்துடாதீங்க, பாத்ரூம் கழுவுற நேரம், துணி துவைக்கிற நேரமும் சிக்கனமா தண்ணியே செலவு பண்ணுங்க.

0: இப்ப சப்னா என்ன சொல்ல போறாங்கன்னு கேக்கலாம்.
1: உங்க கார் பைக் எல்லாம் அடிக்கடி சர்வீஸ்க்கு கொடுங்க, அப்போ புகைய குறைக்கலாம்,

0: want to help stop global warming, here's the eco tip of the day. Check your car tires each month to ensure they are properly inflated. Underinflated tires waste gasoline and leads to faster wear and tear of tires. So here's your chance, make a change.
1: இப்போ பவானி இன்னொரு டிப் சொல்ல வராங்க. ஏசி அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கம்மியாக செலவாகும், மின்சாரம் சேமிக்கலாம். அப்புறம் ஏசி யூஸ் பண்ணுறதுல இன்னொன்று இருக்குது, இந்த ஃபில்டர்ஸை அடிக்கடி செக் பண்ணோம், அதுக்குள்ளே தூசி அப்பப்போ வந்து மாட்டிக்கும். அப்போ அந்த ஏசி வந்து இன்னும் கரண்ட் இழுக்கும். ஸோ அந்த ஃபில்டர்ஸ் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சா ஏசி கொஞ்சம் பெட்டராக யூஸ் ஆகும். அது அப்போ வந்து மின்சாரம் சேமிக்க முடியும்.

0: How many of us use air conditioners in our daily lives? Did you know that the usage of air conditioner releases harmful chlorofluorocarbons into the environment? This EFC leads to global warming and in turn gives faster melting of glaciers, more severe floods, prolonged drought and even UV rays to enter the earth, causing skin cancer, mutation, genetic disorders and what not. Do you still think AC is cool? Well, here's the eco tip of the day to help stop global warming. Minimize the usage of air conditioners, and even if you do not set the temperature below 24 degrees Celsius. So here's your chance, make a change.
1: இப்போ ரஷ்மி ஏதோ ஒரு டிப் கொடுக்க போறாங்களாமே, என்னன்னு கேக்கலாம்.
2: மரத்தை வெட்டாதீங்க, அப்படியே வெட்டினாலும் ஒரு மரத்துக்கு ரெண்டு மரத்தை வளங்க. இந்த மாதிரி செய்தா குளோபல் வார்மிங்க கட்டுப்படுத்தலாம்.

0: Do you want to help stop global warming? Here's the eco tip of the day. What a better way to go green than planting a tree? Trees help suck up the carbon dioxide, provide cleaner air, and save 2,000 pounds of carbon dioxide a year. So here's your chance. Make a change.
1: இப்போ பவானி இன்னொரு மூணு டிப்ஸ் சொல்ல போறாங்க.
2: இப்போ மரத்தை நடுறத பத்தி பேசறச்ச நமக்கு சில சமயம் நேரம் இருக்காது, இல்லைனா மறந்துடுவோம். அதனால இந்த மாதிரி வேணா நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு இல்லைனா நம்மளோட கல்யாண நாள் அன்னைக்கு வருஷம் ஒரு மரம் இல்லைனா ரெண்டு மரம் வளர்க்குறதா ஒரு முடிவு எடுத்தாக்க குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் பிளாஸ்டிக் எரிக்கிறத கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, எந்த பொருளையும் எரிச்சாக்க கண்டிப்பாக உடம்புக்கு கெடுதலாக இருக்கிற கேஸஸ்லாம் அது வெளியில் வருது. நம்ம அதை மூச்சு எடுக்கிறச்சு அதுவும் நம்ம உடலுக்குள்ளே போய் கண்டிப்பாக நமக்கு நிறைய நோய்கள் வருது. குளோபல் வார்மிங்க்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய காரணம். இந்த மாதிரி ரோடில் பிளாஸ்டிக் எரிக்கிறது, அப்புறம் குப்பையை எரிக்கிறது, பேப்பர் எரிக்கிறது. இப்போ போகி கூட இப்போ குப்பை எரிக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால கொஞ்சம் பண்ணாக்க கண்டிப்பாக குளோபல் வார்மிங் குறைக்கலாம்.

0: வெப்பமாகிறது எப்படின்றத ரஷ்மி, சப்னா அப்புறம் பவானி நாங்க சொன்னோம். அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில என்ன வருதுன்னா, ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட். வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்னப்பா இவ்ளோ போக எங்க இருந்து வருது திடீர்னு?
1: இது போகி அன்னைக்குதானே பண்றாங்க.
0: ஆனா அதுவுமே தப்பாச்சே, அரசாங்கமே போகி அன்னைக்கு குப்பை எரிக்கிறத தடை செஞ்சிருக்கே. இவங்க என்னடானா சாதாரண நாள்லயே இவ்ளோ குப்பை எரிக்கிறாங்க?
2: இந்த மாதிரி குப்பை எல்லாம் எரிக்கிறதுனாலதான் பூமி சூடாயிட்டு வருது. இதுதான் குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க.
1: அப்படியா? இதனால என்ன ஆகுது?
0: இதனால மலைகள்ல இருக்கிற பனியெல்லாம் உருகி வெள்ளம் ஆகிட்டு வருது. அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற புகையினால மூச்சு சம்பந்தப்பட்டு நோய்கள் வரும்.
3: This is a public service announcement brought to you by MOPCRS 107.8.
2: இப்போ குளோபல் வார்மிங் பத்தி ஒரு அழகான ஜிங்கிள் கேட்கலாமா?
0: ஒரு பாடலா? ஆமா கேட்கலாமே.

0: அன்பின நேர்களே, பாட்டை ரசிச்சீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்தது வந்து இந்த பூமி உஷ்ணம் ஆகிறத பத்தி ஒரு நாடக வடிவத்துல சொல்ல போறோம்.
1: கமலா கிளாஸ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவங்க டீச்சர் கிட்ட சொல்றாங்களாம்,
0: டீச்சர் டீச்சர் நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன், என்னன்னு கேக்குறீங்களா?
1: ஓகே, என்னன்னு கேப்போ. கமலா ஒரு சாக் பீஸ் எடுத்து போர்டுல ஒரு மரம் வரைஞ்சாங்க. வரைஞ்சிட்டு சொன்னாங்க,
0: நீங்க நம்மள சுத்தி இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுக்கிறதுக்கு ஒரு மெஷின் பத்தி பேசினீங்கல்ல, இது ஏற்கனவே நம் பூமியில இருக்கிறது தான். செடி கொடி புல் எல்லாம் இதே வேலையை தான் செய்யுது. ஆனா உலகத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை இழுக்க மரம் வளர்க்கணும்னா சுத்தமா இடமே இல்லை. ஏன்னா நம்ம மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல நிறைய வீடுகள் கட்டிட்டு இருக்கோம்.
1: டீச்சர் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க, வெளியே போய் ஆளுமா ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு அவங்க கிட்டேயே சொல்லிக்கிட்டாங்க, இதே மாதிரி அடுத்த தலைமுறை எவ்வளோ நாள் தான் சுவாசமான காற்றே உணர போறாங்களோ. மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டே போறதுனால வர தலைமுறைகள் மிஞ்ச போறது என்னன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ரோக்ராமில் சொன்னதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நம்ம சுற்றுப்புற சூழலை காப்பாற்றலாம், குளோபல் வார்மிங்கையும் சீக்கிரமாக குறைக்கலாம். இப்படிக்கு ஃபர்ஸ்ட் எம்ஏ ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் சப்னா, பவானி அண்ட்
1: ராஷ்மிகா
0: ஃபார் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. என்ன நேர்களே, நாடகத்தை கேட்டீங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகளும் இந்த மாதிரி அவங்க பர்த்டே அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம பூமியிலேருந்து அது வெப்பமடைகிறத ரொம்ப சுலபமா நம்ம காப்பாத்தலாம்.
2: அடுத்தது வருது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட், கேட்கலாமா?
0: ஆ, கேட்கலாமே.

0: அடடா, என்ன பஸ் சிக்னல்லே நிற்குது, ஆனால் என்ஜின் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுவும் புகையை வெளியே ஏற்றுது. அதனால் சிக்னலில் நிற்கிற கொஞ்ச நேரமாவது என்ஜினை ஆஃப் பண்ணி வைக்கணும். இப்படி செஞ்சால் குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன இந்த பஸ்லேருந்து வர புகை ஒரே கருப்பாக இருக்கு?
0: ஆமாப்பா, லெட்டட் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால தான் புகை குறிப்பாக வருது. இதை குறைக்க தான் இப்போலாம் எல்பிஜி அன்லெட்டட் பெட்ரோல் உபயோகிக்க வண்டி எல்லாம் வந்திருக்கு.
1: இதை தவிர்த்து ஜனங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் போகணுன்னா நடந்து இல்லாட்டி சைக்கிளில் போனாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்துக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ரொம்ப நல்லது.
0: This is a public service announcement brought to you by MOP CRS 107.8.
1: இப்போ மிஸ்டர் கருணாகரன் பேசுறத கேட்டீங்க இல்லையா, இவர் வந்து ஒரு பெரிய நிர்வாகத்துல ஒரு சேர்மனா இருக்காரு. ஆனா நம்ம பொதுமக்களுக்கு இந்த குளோபல் வார்மிங் பத்தி எவ்வளவு விவரமா தெரியும்ன்றத நம்ம போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடலாமா?
0: போயிட்டு வந்துடலாமே.
1: இப்போ நம்ம வந்துட்டு ஓலிக்ஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து இந்த குப்பை எடுக்கிற உங்க கிட்ட இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேக்கலாம். ஹலோ, உங்க பேர்
2: என்ன?
1: சரி, இப்போ வந்து எக்ஸ்னோரால அப்புறம் இங்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா குப்பையெல்லாம் தனித்தனியா அள்ளி போடணும்னு. மக்கி போற குப்பை மக்காத குப்பைய எப்படி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, எது மக்கி போகும் எது மக்கி போகாது
2: அப்படின்னு?
1: இந்த பிளாஸ்டிக் அப்புறம் மத்ததெல்லாம் எப்படி நீங்க தனித்தனியா பிரிக்கிறீங்க, மக்கி போறது மக்கி போகாதத?
2: பிளாஸ்டிக் மட்டும் அது பிளாஸ்டிக் பூமியில போட்டா மக்காது, அதனால அதை வந்து தனியா பிரிச்சிருவோம். மக்கிற பொருளை அப்படியே குப்பை தொட்டில போட்டுருவோம்.
3: சொல்லி ரிப்பேர் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால பொல்யூஷன் வரலாம், அதை நம்ம சரியும் பண்ணலாம்.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட கலந்துக்கிட்டதுக்கு.
3: வாங்க.
1: ஹலோ, உங்க பேர் என்ன?
4: என் பேர் கலா.
1: நீங்க என்ன பண்றீங்க?
4: ஹிஸ்பானில ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
1: ஓகே மேடம், இப்போ வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ்லாம் பூமிக்குள்ளே போய் புதஞ்சிடுறது, நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால பூமிக்குள்ளே போய் புதஞ்சிடுறது, ஆனால் இதனால என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
4: தெரியாதுங்களா?
1: நீங்கள் பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குவீங்களா, இல்லை வீட்லேருந்து எதனா கறிக்கா அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்கும்போது எதனா துணி பை இல்லை பேப்பர் பை எடுத்துகிட்டு போகிற பழக்கம் உண்டா, இல்லை நீங்கள் அங்கே கொடுக்குற
4: அங்கே கொடுக்குறதுலே வாங்கிட்டு வருவோம்?
1: அங்கே கொடுக்குற பிளாஸ்டிக் கவரையே நீங்கள் வாங்கிட்டு வருவோம்.
4: ஆமாம்.
1: வீட்லேருந்து துணி பை
4: இல்லை கூட எடுத்துகிட்டு போவோம், லன்ச் கூட இல்லைன்னா அங்கே கொடுக்குறதுலே வாங்கிட்டு வருவோம்.
1: சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்.
4: தேங்க்ஸ்.
1: ஹலோ, உங்கள் பேர் என்ன?
5: சவுந்தரராஜன்.
1: நீங்க என்ன பண்றீங்க?
5: ஆட்டோ ஓட்டுறேன்.
1: சரி, இப்போ நம்ம மரத்தெல்லாம் வெட்டுறதுனால பூமி சூடாயிட்டே வருது, இது பத்தி உங்களுக்கு தெரியுமா?
5: உண்மைதான், அது மரம் வெட்ட வெட்டினா குளுமை வந்து ஆக்சுவலா வந்து கேட்டீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நிழல் இது இருக்கோ அதுக்குள்ள இந்த மழைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மரம் வெட்டிட்டோம்னா மழை வராது.
1: அப்புறம் இவ்வளவு புகை வருது எல்லாம் வண்டியில இருந்து, இதுவும் பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
5: உண்மை, அது உண்மைதான், அது புகை அதிகமா வரதெல்லாம் உங்களுக்கு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் எது அதிகமாக ஆகும்னா கேட்டீங்கன்னா இன்னும் வெயில் அதிகமா தான் வரும் ஆக்சுவலா.
1: சரி, உங்களுக்கு மரம் வளர்க்குற பழக்கம் உண்டா?
5: உண்டு, மரம் செடி
1: என்ன நீங்க என்ன பண்றீங்க?
6: வீட்டு வேலை செய்யுங்க.
1: சரி, இப்ப வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் நீங்க குப்பை போடுறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் அது மக்கி போகாத பொருள் மக்கி போகிறத பொருள் அப்படி நீங்க பிரிச்சு போடுற பழக்கம் உண்டா?
6: அப்படி பிரிச்சு போட மாட்டான், அந்த பேப்பர் கடையில கொண்டு போய் போட்டுரும், சேர்த்து வச்சுட்டு பேப்பர் கடையில.
1: அதுக்கப்புறம் நீங்க மரம் வளர்க்குறீங்களா? அதான் மரம் வளர்க்குற
6: பழக்கிறது எல்லாம் கிடையாது, மரம் வளர்க்க மாட்டோம். இடம் கிடையாது, அவசியம் பண்ணல இருக்கிறான்.
1: நீங்க அப்படின்னா மொட்டை மாடியில இல்லைன்னா பால்கனியில வளர்க்கலாம் இல்லையா?
6: அதை வளர்க்கலாம். சும்மா ஒரு மணிப்பிளா செடி ஒரு பல்புல போட்டு வாசப்படியில வச்சுக்கிறோம் அவ்வளவுதான்.
1: அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மரம் வெட்டுறதுனால அதுக்கப்புறம் இந்த புகையெல்லாம் இருக்கிறதுனால பூமிக்கு பூமி சூடாயிட்டே வருது, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
6: அது தெரியாது, நாங்க கேஸ் வச்சிருக்கோம், கேஸ் அடுப்புல வைக்க முடியாதாங்க.
1: சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ். இப்ப தெரியுதா நம்ம நம்ம குளோபல் வார்மிங் பத்தி இவ்வளோ பேசுறோம், ஆனா கூட இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவங்க பேசிடுறது வச்சு நமக்கு என்ன தெரியுது, குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம அப்படியே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்குமே வழிய நிறைய பேருக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாததுனாலதான் அவங்க பிளாஸ்டிக் எல்லாம் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் மரம் வெட்டுறது இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதனால என்ன ஆகுதுன்னு கூட தெரியறதே இல்ல. இவங்கள்ட பத்தி தெரியப்படுத்தினா கண்டிப்பா அவங்களும் எதனா முயற்சி எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். இப்ப வந்து நம்ம எவ்வளவோ பேருக்கு குளோபல் வார்மிங்கே தெரியல, அதை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் பிளாஸ்டிக் நிறைய வாங்குறாங்க, அவங்களுக்கு பிளாஸ்டிக் செலவு பண்றதுனால என்ன ஆகுதுன்னே தெரியுதுல. மரம் வளர்க்கறதோட ஒரு இம்பார்ட்டன்ஸே தெரியாம போயிடுச்சு, அதோட முக்கியத்துவமே தெரியாம போயிடுச்சு. ஆனா எல்லாரும் அப்படி இல்லங்க. இப்போ எஜுகேட்டட் பீப்புள் எல்லாம் வேலைக்கு போறவங்களை கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு இதை பத்தி ஓரளவுக்கு நாலெட்ஜ் இருக்கு, இதை பத்தி ஓரளவுக்கான அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க.
0: மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம்லாம் கேட்ட பிறகு அட்லீஸ்ட் இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்.
7: அண்ணாச்சி 1 kg வெண்டைக்காய் போடுங்க.
0: அப்புறம் எனக்கு 1.5 kg தக்காளி கவர்ல பேக் பண்ணி தரீங்களா?
7: ஏன் வீட்டுல அந்த கவர் இல்ல, துணி பை எடுத்துட்டு வரலையா நீங்க?
0: அதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு யாருக்கு ஞாபகம் இருக்கும்?
7: இல்ல பொறுமைதான் இருக்குமா? இந்த மாதிரி அலட்சியமா இருக்கிறதுனால தான் நம்ம என்விரான்மெண்ட் 4 மோசமாயிட்டு வருது.
0: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க?
7: பின்ன

0: என்னங்க நம்ம தெருவிலேயே பாத்துக்கோங்க, எவ்வளவு பிளாஸ்டிக் குப்பை பக்கம் பக்கமா கிடக்குது. அப்படி செய்யறதுனால செடிகள் ஊட்டச்சத்து கிடைக்காம போகுது.
1: இதனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது?
2: முதல்ல பிளாஸ்டிக் கவரில் கரிகா வாங்கினா ரொம்ப நேரம் வச்சா புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா பிளாஸ்டிக் ஒரு மக்கி போகாத பொருள், அதனால அது பூமியில பொதிஞ்சு செடிகளை வளர விடாம பண்ணுது. அது மட்டும் இல்ல, நாய் மாடு அப்புறம் மற்ற ஜந்துகள் தெரியாம அதை சாப்பிட்டு செத்து போயிடுது.
1: இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியாம போச்சு.
2: இனிமே நாங்க பிளாஸ்டிக் கவர் அப்புறம் மற்ற பிளாஸ்டிக் பொருளை வாங்குறத ஒரேடியா நிறுத்த போறோம்.
1: This is a public service announcement brought to you by MOP CRS 107.8.
3: இப்ப பூமி வெப்பமடையறத பத்தி ஒரு வர்க்கிங் உமன் கிட்ட இருந்து அவங்களுக்கு இதை பத்தி தெரியுமான்னு தெரிஞ்சுக்கலாமா?
4: இப்ப நம்ம ஒரு வர்க்கிங் உமன் கிட்ட இருந்து குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம், இல்ல குளோபல் வார்மிங் எந்த

0: அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில ஏற்படுற சுகாதார கேடுகள், அதனால நமக்கு வந்து நடக்கிற வந்து தீமைகள், இதெல்லாம் வந்து நிறையவே வந்து விழிப்புணர்வு எல்லாம் பண்றாங்க. அதனால குளோபல் வார்மிங் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.
1: அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்ஸ் பத்தி தானே சொல்றீங்களா?
0: ஆமா, இப்போ பிளாஸ்டிக்ஸ் பத்தி என்ன சொல்றது, இப்ப நீங்க கேட்டீங்க முதல்ல குளோபல் வார்மிங் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. குளோபல் வார்மிங்ல வந்து மெயினா வந்து இப்ப நம்ம வந்து இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப வந்து நம்ம மிட் அக்டோபர்ல இருக்கும். இப்ப மிட் அக்டோபர்ல நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரெய்னி சீசன் இருக்கணும். ஆனா இப்ப வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மேல வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஹீட் வந்து நம்ம இப்ப வந்து நம்ம அந்த சம்மர் அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கு. சோ இதெல்லாம் எதோடைய பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து குளோபல் வார்மிங், அதாவது வந்து பூமி வந்து ரொம்ப உஷ்ணமாயிடுது. நம்ம வந்து அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மெயின் காரணம் வந்து என்னன்னா அந்த காலத்துல நிறைய வந்து மரம் நடுவாங்க. அதனால வந்து என்ன ஆகும், நிறைய வந்து கட்டடங்கள்லாம் வந்து கம்மியா இருந்து மரம் ஒரு இவ்வளவு ஒரு பூமின்னு எடுத்துக்கிட்டா இத்தனை இடங்கள்ல தான் வந்து இவ்வளவு மரம் இருக்கணும், இவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கணும், இவ்வளவு லேண்ட் ஏரியா இருக்கணும், இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா சென்னை மாதிரி சிட்டியும் சரி, சென்னை மட்டும் இல்ல இப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மக்கள் வந்து தொழிற்சாலைகள் ஜாஸ்தி ஆகுது. அதனால வந்து நிறைய கட்டடங்கள் தான் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறதுனால எல்லா மரங்களையுமே வந்து அவங்க வந்து அழிச்சிடுறாங்க. எந்த வீட்லயாவது வந்து இப்ப எங்கேயாவது வந்து தோட்டம் எல்லாம் இருக்கா? எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் பிளாட்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரே கட்டடம் கட்டடமா இருக்கு. சோ இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலத்துல நம்ம வந்து அசோகர் மரம் நட்டார், அசோகர் மரம் நட்டார்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரலாற்றுல படிச்சுட்டு இருக்கோம். அசோகர் மரம் நட்டார்னு வரலாற்றை மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கோமே தவிர இப்போ வந்து யாராவது மரம் நட்டுறாங்களா? இன்னும் ஒரு கற்பனை கதையெல்லாம் கூட சொல்றாங்க, 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு வந்து நம்ம ட்ரீ விதவிதமான ட்ரீ எல்லாம் வந்து எல்லா ரோட் சைட்ல எல்லாம் ரெண்டு பக்கமும் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பின்னாடி வர்ற சந்ததியினர் வந்து புக்ஸ்லயும் சரி இல்லைன்னா வந்து அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து அவங்க வந்து கதை சொல்ற மாதிரி ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிட போகுது அப்படிங்கறதுனாலதான் இப்ப வந்து இந்த ட்ரீ மரம் நடுறது வந்து ஜாஸ்தி வந்து அவேர்னஸ் வந்து இப்ப பப்ளிக் கிட்ட வந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பா வந்து என்னன்னா நிறைய ட்ரீ சாப்லிங்ஸ், அதாவது மரக்கன்றுகளை வந்து ஒரு கிஃப்டா கொடுக்கறது, சின்ன சின்ன ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஹேபிச்சுவல் ஆக்குறதுக்காக அது அவங்களுக்கு வந்து மரக்கன்றுகள் எல்லாம் நட வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து மினிஸ்டர்ஸோட பிறந்த நாளோ இல்ல அவங்க வந்து ஒரு பெரிய தேச தலைவர்களோட பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து ஒரு மரம் நடுறத வந்து ஒரு ஃபங்க்ஷனா வந்து வச்சு வந்து கொண்டாடுறாங்க. இப்போ வந்து நிறைய வந்து கோயில் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா இப்ப நிறைய வந்து அவங்கவுங்களோட நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அங்கெல்லாம் மரம் வந்து நட்டு அந்த மரத்தை அவங்களே பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரியான விழிப்புணர்வுகள் எல்லாம் வந்து ஜாஸ்தியா வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் பெரிய பெரிய ஒரு பிளாட் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் கூட வந்து ஒரு அசோசியேஷனா சேர்ந்து அந்த அவங்க இருக்கிற ஏரியால வந்து 100 மரம் நட்டேன், 200 மரம் நட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு செய்தியா மட்டும் இல்லாம வெறும் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாம மட்டும் இல்லாம ஒரு ஒரு காமன் மேனும் வந்து அந்த மரத்தினால ஏற்படுற நன்மைகள் வந்து நிச்சயமா வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மரத்தை அழிக்காம அதே சமயம் மரத்தை வந்து நடுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த குளோபல் வார்மிங்க்கு வந்து நம்ம வந்து ஒரு அதை வந்து தடுக்கலாம். மரம் வந்து நிழலோட அருமை வெயில போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மரத்தோட அருமை இப்பதான் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். ஒரு அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஹிந்து ரிலிஜன்ல ஒரு ஒரு கோயிலையும் வந்து ஒரு ஒரு மரத்தை வந்து ஸ்தல விஷயமா கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மரத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற அந்த மரத்தை வந்து நிச்சயமா நம்ம வந்து அழிக்க கூடாது. அதனாலதான் நமக்கு வந்து நல்ல மழை வரும், நிறைய வந்து செடி கொடிகள் இல்ல இருந்தாதான் நம்ம வந்து பூமி வந்து ஆரோக்கியமா இருக்கும், பசுமையா இருக்கும். மரம் நடுறது வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். அப்புறம் நீங்க அடுத்தது கேட்டீங்க பிளாஸ்டிக் பத்தி கேட்டீங்க. குளோபல் வார்மிங்க்கு வந்து அடுத்தது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த பிளாஸ்டிக் தான். அதாவது பிளாஸ்டிக் வந்து என்னன்னா நம்ம நிலத்தை வந்து மாசுபடுத்துது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிளாஸ்டிக் இப்போ நம்ம பூமி கடையில போடுற குப்பைகள் வந்து மண்ணோட மண்ணா மக்கி, சிலது வந்து மக்கி அது உரமா போயிடுது, சிலது வந்து அது வந்து மக்காத தன்மை உடையது. அந்த பிளாஸ்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கவே மக்காது, அது மக்கறதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பூமி வந்து நம்ம நல்லா விளைஞ்சிருந்தா நல்லா இருந்தாதான் நமக்கு நல்லா வந்து நெல்லெல்லாம் நம்ம நல்லா வந்து நல்லா நம்ம பயிர் நம்மளால நல்லா செழித்து வளரும். அப்பதான் நம்ம வந்து நிறைய வந்து உணவுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். நம்ம வந்து நம்ம நாடு எஸ்பெஷலி வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. நம்ம வந்து இப்பயே வந்து அந்த அப்பைக்கிப்போ இப்ப நம்மளுடைய இது வந்து மகசூல் எல்லாம் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படின்லாம், விவசாயிகள்லாம் பட்னி எல்லாம் இருந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அப்போ அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஸோ நம்ம வந்து வருங்காலத்துல

0: வந்து நம்ம உணவு வந்து வேற்று நாட்டில் வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணி நம்ம அந்த சாப்பிட்ற நிலைமை வந்து நமக்கு வந்துடவே கூடாது. எப்பயுமே நம்மளே பயிர் செஞ்சு நமக்கு அது சன் சஃபிஷியண்ட்டாக இருக்கணும். விவசாயிகள் வந்து எஸ்பெஷலி வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே உணவு கிடைக்கும். இப்பயே பார்த்தீங்கன்னாக்கா அரிசியெல்லாம் எவ்வளோ விளைவிக்குது, ஜாஸ்தி விளைவிக்குது, விலைவாசிகள், காய்கறிகள் எல்லாமே எதுக்குதுன்னா விளைச்சலோட பற்றாக்குறையினால தான். ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பூமியை வந்து நல்லா ஆரோக்கியம் இருக்கணும். இந்த குப்பை வந்து போடுறது வந்து பிரிச்சு போடுறதுக்கு வந்து மக்களுக்கும் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கறத அதாவது நம்ம சொன்னோம் அந்த பிளாஸ்டிக் எவ்வளவு கெடுதல் ஆடுது, அந்த பிளாஸ்டிக்கை பேன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இப்ப வந்து நிறைய வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. குறிப்பா வந்து கார்பரேஷன்ல கூட பாத்தீங்கன்னாக்கா செய்தி நம்ம மெரினா கடற்கரையில கூட நிறைய வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து இப்ப பேன். அது வந்து பிளாஸ்டிக்ஸ் யாரும் யூஸ் பண்ணவும் கூடாது. அங்க இருக்கிற ஷாப் கீப்பர்ஸும் அதாவது அந்த கடைக்காரர்களும் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நல்ல ஆரோக்கியமான விஷயம். கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ பப்ளிக்கு அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு 3 ரூபாய் பிஸ்கட் நீங்க வாங்குறதுக்காக கடைக்காரர்கிட்ட ஒரு 50 பைசா பிளாஸ்டிக் பேக் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்குற மென்டாலிட்டி தான் பப்ளிக்கு ஜாஸ்தி இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதனால அந்த மாதிரி பிளாஸ்டிக் வாங்கினா இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு தெரிய வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் வந்து பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த பிளாஸ்டிக்னால என்னென்ன கெடுதல் வருது அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் மாதிரி நிறைய அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் ஜாஸ்தி இருந்தாதான் அந்த காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து துணிப்பை யூஸ் பண்ணுவாங்க, ஜூடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ திருப்பி இப்போ பிக்கப் ஆகிட்டு இருக்கு. பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லலாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த ரீயூசபிள் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஜூட் பேக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் ஜூட் பேக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ் டெஃபினட்டாக வந்து அது கம்ப்ளீட்டாக வந்து அது பேன் பண்ணிட்டு அந்த ரீயூசபிள் ரீயூஸ் பண்ண முடியாத இதை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். மூணாவது வந்து குளோபல் வார்மிங்க்கு முக்கியமாக வந்து இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்க பொல்யூஷன். அந்த பொல்யூஷன் வந்து எப்படி ஜாஸ்தி வந்து இப்போ வந்து முதலெல்லாம் வந்து நம்ம வந்து மக்கள் நிறைய நடந்து போவாங்க, சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து கம்யூட்டிங்க்கு வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து கார் அப்புறம் வந்து வேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வீட்லேயும் வந்து ஒரு டெஃபினட்டாக வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 சன் இருக்காங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு 2 பைக் வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு கார், ஒரு ஒய்ஃப் ஒரு கார், ஒரு மேல்தட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூட அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படி வந்து ஏன் அதையே நம்ம வந்து ஒரே ஃபேமிலியில் ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா ஒரே காரில் யூஸ் பண்ணலாம். நிச்சயமாக வந்து நாங்கள் நடந்து போங்க, சைக்கிளில் போங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து இப்போ சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ அதனால் அந்த யூஸ் பண்ணுற காரையே வந்து நம்ம வந்து எப்படி சயின்டிஃபிக்காக வந்து இன்னும் அதை வந்து யூசேஜை குறைச்சி நம்ம வந்து எப்படி அது பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து யோசிக்கலாம். ஒரு அபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒரு 20 பேர் வந்து இருந்தாங்க, ஒரே ஏரியாவுக்கு போனாங்கன்னா எல்லாரும் தனித்தனியாக ஒரு வண்டியோ இல்லை ஒரு காரோ யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு காமனாக ஒரு வேன் எடுத்துட்டு ஒருத்தவங்க வந்து கம்யூட்டிங்க்கு யூஸ் பண்ண அதாவது போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணோம்னா நிறைய வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆகிறதோட இன்னொன்று வந்து என்னென்னா அந்த பெட்ரோலும் வந்து நமக்கு வந்து கன்சப்ஷன் வந்து ரொம்பவே குறைச்சலாக இருக்கும். அது மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு கூட வந்து பெற்றோர்கள் வந்து ஸ்கூலில் ஆப்ரேட் பண்ணுற வேன் இல்லை பஸ்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து ஒரே இடத்துல வந்து நிறைய வந்து அதே வழியாக வர்றவங்க வந்து ஈஸியாக வந்து அந்த ட்ராவலிங்க்கும் டிராஃபிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பொல்யூஷனுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெட்ரோலும் நமக்கு வந்து நிறைய சேவ் ஆகும். தேவையில்லாமல் ஏன் நம்ம வந்து காசை வந்து பெட்ரோலில் வந்து அன்னெசரியாக யூஸ் பண்ணணும். அப்புறம் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நடை தூரத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் வண்டி யூஸ் பண்ணாமல் சைக்கிள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நடந்தே போகலாம். எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ் ஆச்சு, நமக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து காசும் வந்து நமக்கு வந்து மிச்சமாகும். ஸோ இதை வந்து பப்ளிக் வந்து கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணலாம். இருக்கவே இருக்கு நம்மளுடைய வந்து கவர்மெண்ட் விட்டுருக்கிற வந்து பஸ்ஸஸ் இப்போ நிறைய சொகுசு பேருந்துகள்லாம் பஸ்ஸஸ் நம்ம வரோம். இன்ஃபேக்ட் ஏசி பஸ் எல்லாம் கூட வந்து நம்ம நிறைய விட்டுட்டாங்க. இப்போ பாருங்க நீங்கள் வந்து ஒரு காரு இல்லை கால் டாக்ஸி நீங்கள் எடுத்துட்டு வந்து ஒரு சென்ட்ரல்லேருந்து ஒரு ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னா நமக்கு 200 ரூபாய் ஆகும். பட் இதே இப்போ அந்த ஏசி பஸ் சென்ட்ரல்லேருந்து எல்லா இடத்துக்கு விட்டுருக்காங்க ஒரு அது ஒரு 25 ரூபாய் 20 ரூபாயிலே முடிஞ்சிருது. மோரோவர் அட் அ டைம் தான் எத்தனை பேர் அதனால பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறைய நல்ல நிறைய டிலக்ஸ் பஸ் எல்லாம் இப்போ நிறைய வசதிகளோடு இருக்குங்க. அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தப்பு கிடையாது, அதனால ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது. ஸோ இதனால நம்ம நிறைய சொசைட்டிக்கு நம்ம வந்து நன்மை பண்ணுறோம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கன்செப்ஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும். இப்போ பொதுவாக வந்து நம்ம வீட்லேயே அதிகமாக யூஸ் பண்ணுறோம், எல்லாமே வந்து எலக்ட்ரிக் மயமாயிடுச்சு. ஸோ அதனால பவர் வந்து நம்ம வந்து நிறைய சேவ் பண்ணுறதுல வந்து நம்ம நிறைய வந்து இது பண்ணணும். ஸோ ஒரு ரூம்ல இருக்கும், இன்னொரு ரூம்ல வந்து தேவையில்லாமல் ஃபேன் ஓடிட்டு இருந்ததுன்னா போய் வந்து அதை ஆஃப் பண்ணுற மென்டாலிட்டி நம்ம வந்து கற்றுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும். ஸோ வந்து தேவையில்லாமல் எங்கெங்க வந்து கரண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணினாலே நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கன்செப்ஷன் வந்து ஜாஸ்தி வரும். ஸோ வந்து தேவை இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும், தேவையில்லாததப்ப வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம கத்துக்கிட்டோம்னாலே நம்ம நிறைய காசு மிச்சம் பண்ணலாம். கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து நிறைய யூஸ் நம்ம சேவ் பண்ணி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கறது வந்து ஒரு அலாரம் வந்து யாருக்கோ கிடையாது, நம்மளே நம்ம எல்லாமே இந்த பூமியில இருக்கோம். எவ்வளவோ பாக்குறோம் நம்ம வந்து அதர் கண்ட்ரில வந்து பூமி அதிர்ச்சி வருதுன்னு சொல்றோம், சுனாமி வர எங்கேயோ வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கட்சியில நம்ம நாட்டுல வந்து நம்ம சகோதரர்கள் பல பேர் வந்து வாழ்க்கை இழந்தாங்க. ஸோ வந்து பூகம்பம் வருது, கட்டடம் வந்து இடிஞ்சு கீழே விழுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிலநடுக்கங்கள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பூமிக்கு வந்து நம்ம பண்ற அநீதினால நமக்கு வந்து கிடைக்கிற பாதிப்புகள். பூமி வந்து எப்படி அநீதிகள், நம்ம தான் அதுக்கு அநீதிகள் இழைக்கிறோம். அதனால அதை நம்ம தடுத்துக்கு கட்டுக்கிட்டாலே நம்ம பூமியில பீஸ்ஃபுல்லா வாழலாம். அதனால நிச்சயமா வந்து இந்த பவர் கன்செப்ஷன் வந்து நம்ம ரொம்ப செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வேர்ல்டு எல்லாத்துலயுமே உலகத்துல எல்லாமே பவர் ஆஃப் கேம்பெயின் எல்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு இவெண்ட் மாதிரி இல்லாம அன்றாட நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து எங்கெங்க எலக்ட்ரிசிட்டி தேவையோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாதப்ப ஆஃப் பண்ணி வச்சுக்கிற மென்டாலிட்டியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தண்ணி, அதை கூட நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்றோம். தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எஸ்பெஷலி சென்னை மாதிரி ஊர்லாம் பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து சம்மர்ல எத்தனையோ பேர் ஒரு குடத்துக்கு வந்து எத்தனையோ கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நம்ம கண் கூட பாக்குறோம். பாலை விட தண்ணி வந்து இப்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. மினரல் வாட்டரோட பாட்டில் வந்து நீங்க பால் விலையோட ஜாஸ்தியா விற்கிறாங்க. ஸோ அப்ப அவ்வளவு தண்ணி தட்டுப்பாடு இருக்கிறப்ப தண்ணியை வந்து எஸ்பெஷலி நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ அது அந்த மாதிரி இந்த வேஸ்டேஜ் வந்து நம்ம குறைச்சிட்டோம்னாலே நம்ம வந்து நிறைய வந்து கன்சம்ஷன் பொல்யூஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து பப்ளிக்கு வந்து மீடியா எஸ்பெஷலி மீடியாவோட கையில தான் இருக்கு. உங்களை மாதிரி வந்து வானொலி, அப்புறம் வந்து தொலைக்காட்சி, அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் சரி, மேகசின்ஸும் சரி, எல்லாரும் வந்து மக்களுக்கு நிறைய இதனால இந்த மாதிரியான செய்திகளை நிறைய வந்து நம்ம மக்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே கேட்பாங்க. அதனால நம்ம வந்து பூமிக்கு வந்து பூமி தாய்க்கு நம்ம வந்து கொடுக்குற வந்து ஒரு பெரிய நம்ம அம்மாவுக்கு ரொம்ப பேர்டன் கொடுப்போம்மா, பூமியை தாயின்னு தானே சொல்றோம். அப்ப நம்ம அம்மா வந்து உடம்பு கஷ்டப்பட்டோம்னா நம்ம எவ்வளவு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறோம், எவ்வளவு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்றோம். ஸோ இந்த பூமியை நம்ம அந்த தாய் மாதிரி நம்மள தாங்கிட்டு இருக்கு. அந்த அப்போ நம்ம அந்த தாய்க்கு வந்து எவ்வளவு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதனால அந்த பூமியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம கையில நம்ம தான் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயத்த நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும். பிளாஸ்டிக் யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா தயவு தட்சணமே இல்லாம போய் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்து எஜுகேட் பண்றதுக்கு வந்து கத்துக்கணும். ஸோ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய நீங்களாம் எஜுகேட் பண்ணுங்க, அவங்களோட சர்வீஸ் வந்து சொசைட்டிக்கு ரொம்பவே தேவை. ஸோ இது என்ன இந்த எம்ஓபி சமுதாய வானொலியில மூலமா நீங்க வந்து நிறைய இந்த என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டுட்டு இன்னும் நிறைய நீங்க அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் யங் ஜெனரேஷன், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் ரிகார்டிங் குளோபல் வார்மிங்.
1: தேங்க்யூ மேம். இப்ப பாத்தீங்களா, இவங்க எவ்வளவு விஷயம் சொன்னாங்க. குளோபல் வார்மிங் இப்ப எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நாங்க நம்புறோம், ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து இதை தடுக்கிறதுக்கு முயற்சி இப்பவே பண்ண ஆரம்பிச்சாதான் ஓரளவுக்கான நம்ம பூமி கொஞ்ச நாளான வாழும். இல்லனா ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளேயே நம்ம பூமியோட கதி என்ன ஆகும்ன்றத நம்மளால நினைச்சு கூட பாக்க முடியாதுங்க. வணக்கம் நேர்களே, MOPCRS 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம குளோபல் வார்மிங் பத்தி பார்த்தோம், குளோபல் வார்மிங்னால என்னெல்லாம் வருதுன்றத கேட்டோம். நம்ம கூட இப்ப 3 பேர் இருக்காங்க. வணக்கம்மா, உங்க பேர் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: என் பேர் பத்மாசினி, நான் ஒரு இல்லத்தரசி. இந்த பூமி உஷ்ணம் பத்தி பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன் நான். இந்த பூமி உஷ்ணம்ங்கிறது ரொம்ப நாளா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இதை பத்தி நிறைய பேசிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இதனுடைய விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளா இருக்கும். நம்மளுடைய இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நம்ம எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துறோமோ அப்பதான் நம்மளுடைய சந்ததிகள் நல்லபடியா இந்த பூமியில வாழ முடியும். அதுக்காக இந்த பூமி உஷ்ணம் பத்தி நம்ம ரொம்ப யோசிக்கணும், அதுக்கு என்னென்ன விளைவுகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும், அதை எப்படி எப்படி சரிப்படுத்தலாங்கிறத ஒரு சாதாரண ஒரு குடிமகனா இருந்தா கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: வணக்கம் மாய், உங்க பேரு என்ன?
3: என் பேர் சந்திரா, நானும் இல்லத்தரசி. இந்த குளோபல் வார்மிங்கிறது கட்டாயமா எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் பல விஷயம் இதை பத்தி இப்ப நடந்துட்டும் இருக்கு, நம்ம பாக்குற நடந்துட்டு இருக்கு. எனக்கு முக்கியமா படுறது என்னன்னா, இப்ப எல்லாம் கிளைமேட் சேஞ்ச் எல்லாம் வந்து நிச்சயமா தெரியுது. மழை வர வேண்டிய காலத்துல வெயில் அடிக்கிறது, வெயில் திடீர்னு வெயில் அடிக்கிறதே மழை சடனா வந்துடுது. அது அதனால நிச்சயமா அந்த அந்த பாதிப்பே குளோபல் வார்மிங்கோட பாதிப்பா தான் இது இருக்குங்கிறது நிச்சயமா தெரியுது.
1: பூமி வெப்பம்க்கு இதுதான் ஒரு இது பாதிப்புகள் இப்படி நம்ம பாக்குறோம்.
3: நிச்சயமா இது இருக்கும்னு பார்த்தாலே இப்ப தெரியுது, இப்ப நடக்கிற இந்த மாற்றத்தினால தெரியுது.
1: வணக்கம்மா, உங்க கருத்துக்கள் என்ன?
4: உங்க பேர் மிஸ்ஸஸ் மீனாட்சி, நான் ஒரு இல்லத்தரசி. எனக்கும் இதை பத்தி நிறைய நம்ம நிறைய படிக்கிறோம், இதை பத்தி அவேர்னஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம நிறைய அதை வந்து இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் என்னவோ அது கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும். அது ஃபர்ஸ்ட் மெயினா வந்து நிறைய உயிர்கள் செத்து போறது. நம்ம ஒரு நாளைக்கே நிறைய இது வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய செத்து போறது. அதனால நமக்கு நிறைய இதுலயே நமக்கு நிறைய ஃபுட் ஷார்ட்டேஜ் எல்லாம் வரும். இது நிறைய இன்னும் இதோட எஃபெக்ட்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போக போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம இம்மிடியட்டாக பண்ணுறது பெட்டர். இப்போ டிவியில் மீடியாலெல்லாம் எல்லா தள்ளுபடி அதெல்லாம் ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இதையும் நம்ம ரொம்ப எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பேசணும் அதை பற்றி. அப்போதான் எல்லா மீடியாலையும் தெரிய வரணும். அப்போ தான் அதுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
2: அவங்க சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எத்தனையோ நம்ம வந்து ரேடியோலையும் டிவிலையும் நிஜமா இந்த தள்ளுபடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருது குழந்தைகளுக்காக பெரியவர்களுக்காக. ஆனா முக்கியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா இது உலகத்தையே பாதிக்க கூடிய ஒரு விஷயம். இந்த பூமி உஷ்ணங்கிறது உலகத்தையே பாதிக்கக்கூடியது. இது யாரோ தனிப்பட்ட ஒரு கண்ட்ரியோ தனிப்பட்ட ஒரு நகரமோ இதனால பாதிக்கப்படுறதுன்னு சொல்ல முடியாது. அதனால இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி ரோடை பெருசு பண்றோம், வீடுகள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாத்தையுமே இப்ப என்ன பண்றாங்கன்னா தரிசா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப ரியல் எஸ்டேட்ல நிறைய வேல்யூ இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்றாங்க, நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டையே வித்துடுறாங்க. எல்லா இடத்துலயும் கட்டடங்கள் வந்துடுறது. இந்த கட்டடங்கள் பெருக பெருக கண்டிப்பா உங்களுக்கு வெப்பம் ஜாஸ்தியா தான் பரவும். அதனால முதல்ல இந்த மரங்கள் வெட்டுறதையும் செடி கொடிகள் வளர்க்கறது நிறுத்துறதையும் இதெல்லாத்தையும் நம்ம முதல்ல நிறுத்தணும். அதாவது நிறைய செடி கொடிகள் வளர்த்தணும். இப்போ நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு எங்க இடம் இருக்கு செடியெல்லாம் வளர்க்கறதுக்குன்னு சொல்றது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஏன்னா இப்ப புது விதமா டெரஸ்ல எல்லாம் நம்ம பெரிய பெரிய மரங்கள் கூட வளர்த்துறாங்க. சில அக்ரிகல்ச்சரிஸ்ட் எல்லாம் போய் நம்ம பார்த்தோம்னா அவங்க எல்லாம் இதை பிராக்டிக்கலா பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட டெரஸ்லயே விதவிதமான மரங்கள் முதல் கொண்டு வளர்த்து எந்த அளவுக்கு அவங்களோட அந்த கிரீனை வந்து அந்த ஏரியால ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப எங்களுக்கு இடம் இல்லைங்கிறது எக்ஸ்கியூஸ் கிடையாது. இதே போல தனி வீடுகள் இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க வீட்டுல வீட்டை சுத்தி மரங்கள் நட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
3: எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா, வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் அதனால ரொம்ப பொல்யூஷன் ஏற்படுறது, அதுவும் பாதிப்பு. அதனால இந்த குளோபல் வார்மிங்க்கு இது தெரியுதுன்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுல ஒரு வாகனம்ங்கிறது போய் இப்ப எல்லாம் ரெண்டு மூணு நாலு சக்கர வாகனமே ரெண்டு வச்சுக்கிறாங்க அவங்கவுங்க எடுத்துட்டு போய். இதனால வந்து ரொம்ப சிட்டியில பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஜாஸ்தியாருது. அது அதுவும் ஒரு பாதிப்பு நிச்சயமா இருக்கும் தான் எனக்கு தெரியுது.
4: அதுக்கு ஒரு சொல்யூஷனா இந்த கார் பூலிங் மாதிரி பண்ணலாம். அது வந்து நடைமுறையில் அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல. பட் இது நம்ம முதல்ல முயற்சியே நம்ம எடுக்காம அது முடியாது முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு கார் பூலிங் பண்ணி பாக்கலாம். அது எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆறுது, ஸ்கூலுக்கு ஒரே அந்த ஏரியால போற பசங்களை எல்லாம் ஒரே ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் டேர்ன் போட்டு அழிச்சிட்டு போறது, அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் ஒன் மோர், அந்த ஏர் ஃபிளையிங்லாம் நிறைய அது இருக்கிறதுலே மேக்சிமம் பொல்யூஷன் வந்து அந்த ஏர் இதோட அது எமனேட் பண்ற அந்த ஏர்ல தான் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டைம் சேவ் பண்றோம் நிறையா, ஆனால் சீக்கிரம் போறோம்னு. பட் நம்ம அந்த எண்டில் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தோம்னா நம்மளோட ஹெல்த் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாருது. அதனால நம்ம கூடுமானவர்களும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, இந்த ட்ராவலிங் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாருமே யூனிட்டியோட கொஞ்சம் பண்ணினோம்னா அட்லீஸ்ட் நம்ம அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து வெஹிக்கிள்ஸ் எடுத்துன்னு போறதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். தட் வே நம்ம இந்த இது ப்ரிவென்ட் பண்ணலாம்.
3: நீங்க சொல்ற மாதிரி உடம்பும் பாதிப்பு நிறைய ஏற்படுறது அதனால.
2: ஆமா, இதை தவிர்க்கிறதுக்கு இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா சைக்கிளுக்குன்னு ஒரு லேனே இருக்கும், எந்த ரோட்ல போனாலும் எக்ஸப்ட் மெயின் ரோட்ஸ் அதில் இருக்காது, மற்றபடி எந்த ரோட்ல பார்த்தாலும் எல்லா ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸுகளை கனெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை சைக்கிளுக்குன்னு சில லேன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஊர்கள்லேயும் ஆரம்பித்தோன்னா சைக்கிளிங் இஸ் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் ஒன்று, ரெண்டாவது பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும். சோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வேண்டியது தானே, பொல்யூஷன் இல்லாம இருக்கும் அதே சமயம் எக்ஸசைஸும்
1: உடல்
2: நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான
4: சைக்கிள். இப்போ ஹைபிரிட் கார்ஸ் நிறைய டொயோட்டா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க ஹைபிரிட் கார்ஸ்னு, பட் இப்ப ஸ்லோவா அதெல்லாம் வந்து இப்போ பெட்ரோல் இல்லாம இந்த காய்கறிகள் அதுல இருந்து வர எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பெட்ரோலுக்கு எல்லாம் ஃபியூயலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு. பட் அதெல்லாம் இன்னும் நமக்கு நிறைய அவேர்னஸ் வரல, வெளியில நிறைய டைம் அதெல்லாம் நம்ம ஸ்லோவா நம்ம ஒரு ஸ்கிராச் எதுவுமே ஸ்கிராச்ல இருந்தா ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் ஒரு அதுக்கு ஒரு ஸ்பிரிட் யாராவது வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஒன்ஸ் அது நல்லா டெஃபினட்டா அது மேல நல்லா க்ரோ ஆகும், அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது
3: இயற்கையா கிடைக்கிற பொருள் எல்லாமே இப்ப குறைஞ்சிட்டு வருது, எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸ் கலந்து அதுவும் ஒரு பெரிய
4: பாதிப்பு தான்.
2: ஆமா, இந்த அக்ரிகல்ச்சர்ல எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால உரங்கள் எல்லாம் கெமிக்கல் உரங்கள் யூஸ் பண்றதுனால என்னன்னா அங்கேயும் தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் திஸ் குளோபல் வார்மிங். அதனால நம்ம வந்து செயற்கை உரங்கள்னு இப்போ நிறைய அவேர்னஸ் ஜாஸ்தியாயிருக்கு, அது எப்படி பண்ணலாங்கிறதுக்கெல்லாம் நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடக்கிறது. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி கிளாஸுகள் அட்டன் பண்ணி எஸ்பெஷலி அந்த ஃபார்மர்ஸ் அவங்க அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு வந்து இயற்கை உரங்கள் எப்படி தயாரிக்கலாம், இயற்கையில மண்புழுக்களை எந்த அளவுக்கு வளர்த்து அதை எப்படி நம்ம வயல்களில் விட்டு எந்த அளவுக்கு நம்ம உரத்தை
1: பயன்படுத்தலாம்
2: அப்படிங்கறதெல்லாமும் நிறைய கிளாஸஸ் நடக்கிறது இல்லைன்னு இல்ல, நிறைய அவேர்னஸ் இருக்கு.
4: அதே மாதிரி
2: ஆனா அதை பயன்படுத்திக்க தெரியணும்.
4: அதே மாதிரி இ வேஸ்ட்னு சொல்லி இப்ப நிறைய எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாம் நிறைய பண்றாங்க, யூஸ் அண்ட் த்ரோங்கிற கான்செப்ட் வந்து எடுத்தது. அது வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அப்படி இருக்குங்கனால நம்மளும் அதை இமிட்டேட் பண்ணி பண்றோம். ஆனா அவ்வளவு தூரம் நம்ம வந்து த்ரோ பண்றதுலேருந்து வர எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. அதுக்கு கூடுமானவர்களும் இருக்கிற பொருளையே நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ண பார்க்கணும், தூக்கி தூக்கி திரும்பி ஒன்று பண்ண அதை ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம சோம்பலி தரப்பட்டு அடுத்தது டக்கு டக்குன்னு வாங்கிடுறோம். இப்போ வேற நிறைய சேலு ஆஃபர்ல போடுறாங்க, டக்குன்னு வாங்கிடுறோம்.
3: அதை மாதிரி பண்ணாம வந்துடுது, அந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியில போட்டுடலாம் புதுசு வாங்கிக்கலாங்கிறது, அதனால கார்பேஜ் தான் சேர்றது, இதனாலயும் பாதிப்பு நிறைய இருக்கு,
4: அதனால நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் வருது. சோ அதுல இருந்து வர எமனேட் ஆற அந்த கேசஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண கூடுமான ரீசைக்ளிங் பண்றது ரொம்ப நல்லது. அது ஒரு மெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ஃபீல் பண்றேன்.
2: ஆமா, முக்கியமா இந்த பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, பாலித்தீன் கவர்ஸ் இதெல்லாம். இப்போ ரீசெண்டா எங்க வீட்டுல நம்ம சென்னை
1: நகராட்சியில
2: இருந்து முனிசிபாலிட்டில இருந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு பேக கொடுத்துட்டு போயிருக்காங்க.
1: ஓகே,
2: அந்த பேக்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மக்காத ஐட்டம்ஸ், அதாவது பிளாஸ்டிக்ஸ் உடஞ்சு போன பிளாஸ்டிக் மத்த ஐட்டம்கள், கிளாஸ் இல்ல பிளாஸ்டிக்ஸ், இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரே குப்பையா கொண்டு போய் எரிஞ்சு விடுறோம். அதனால என்ன இருக்குன்னா இந்த பிளாஸ்டிக்கு வந்து அழிக்கவே முடியாது, இட் டேக்ஸ் லாங்
1: ஆயிரம் வருஷம் ஆகும் சொல்றாங்க
2: ரொம்ப. அதனால என்ன இருக்கு நம்மளுக்கு இந்த பொல்யூஷன் எல்லாம் உண்டாருது. அதனால நான் அவங்க வந்து பிரிச்சு இந்த கவர்ல போட்டு வைங்க, எவ்ரி 15 டேஸ்ல நாங்க வந்து அதை எடுத்துன்னு போறோம். அதுக்கு கூட என்னன்னா நம்ம நல்லபடியா கவர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வே பண்ணி அதுக்கு உண்டான காசு கூட கொடுக்குறோம்னு சொல்றாங்க. வெதர் வி டேக் இட் ஆர் நாட் தட் இஸ் அனதர் திங், பட் அந்த அளவுக்கு இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் பீப்புள் ஷுட் கோஆபரேட் வித் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன். அதனால அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த மக்கர ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கு நிறைய இப்போ வழிமுறைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதனால எல்லாரும் தயவு செய்து இந்த பிளாஸ்டிக் அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தனியா, மக்கர் ஐட்டம்ஸ் தனியா, நம்ம வீடுகளே தனித்தனி கவர்ல போட்டு வந்தா அந்த யார் குப்பை எடுத்துன்னு போறாங்களோ அவங்களுக்கு கரெக்டா கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அதை எந்த அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணலாங்கிறது கவர்மெண்ட்ல தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராசஸ் கோயிங் ஆன். அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும், அதுக்கு நம்ம பொதுமக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும்.
1: அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் தூக்கி போடுறத பத்தி சொன்னீங்க, நமக்கு செல்போன் ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னா உடனே ரோட்ல கொண்டு தூக்கி போட்டுடுறோம், இல்லை அப்படியே அப்படியே வெளியில எங்கேயா போட்டுடுறோம். இதுக்கு பதிலா அதை கொண்டு அதே கடையில இதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க, இந்த பழைய கெட்டு போன இது மாதிரி உடஞ்சு போன செல்போன்லாம் அவங்களே சேர்த்து வச்சுக்கிட்டு அதுல இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை வந்து திருப்பி அதை யூஸ் பண்ணி புது செல்போனுக்கு பயன்படுத்துவாங்க. அது அந்த மாதிரி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் இல்லையா.
2: கரெக்ட், ரொம்ப கரெக்ட்.
4: எதுவுமே மேக்சிமம் யூஸ் பண்றதுதான் நம்ம நம்மளோட பூமிக்கு செய்யற பெரிய பெரிய கைமாறு அதுதான்.
3: இந்த விஷயங்கள்லாம் பாதி மக்களுக்கு தெரியாத போயிடுறது, அதை தெரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது, இந்த ரேடியோ இதெல்லாம் பேசி கேட்டுருந்தாதான் மக்களுக்கும் தெரியும், இதை பத்தி தெரிய வரும்.
2: இதுக்குதான் நீங்க உங்க மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கெல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது எங்களை சுத்தி இருந்த எங்க ஏரியாவை சுத்தி இருந்த கிராமங்கள்லாம் எங்க காலேஜ்ல அடாப்ட் பண்ணிப்போம். அடாப்ட் பண்ணிட்டு அங்க போய் இந்த மாதிரி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லி கொடுத்து எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு, அல்லது ஸ்லம்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு அங்க போய் இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லி எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நீட்டா அந்த இடத்த வச்சுக்க முடியும், என்னென்ன மாதிரியான தொழில்கள் பண்ணலாம், இந்த மாதிரி சாமானங்களை வச்சிருந்து இன்னும் ரீசைக்கிள் பண்ணி எப்படி எப்படி தொழில்கள் பண்ணலாம், கை தொழில்கள், பேப்பர் எல்லாம் அரைச்சு கூழ் பண்ணி அதுல பொம்மைகள் பண்ணலாம், அதுல பேப்பர் பேப்பர் பிளேட்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏஜ்லயே நீங்க போய் இந்த மாதிரி எல்லாம் அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
4: இது தவிர இப்போ நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்றதுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப்பும் பண்றாங்க. சோ அந்த மாதிரி குரூப், அந்த மாதிரி இவாள் எல்லாம் அவங்களுக்கும் இது ஒரு பெரிய இன்கம் ஆகும். இந்த மாதிரி நிறைய கைவினைகள், கைவினை பொருட்கள்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு அது ஒரு சான்ஸ் கிடைச்சு, அதுல இருந்து அவங்க ஒரு இன்கம் அவங்க கெயின் பண்றாங்க. ரீசைக்கிளிங்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு யூனிட்டோ ஏதோ வச்சு அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி அதை ஏற்பாடு பண்ணி விடலாம்.
1: அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே உங்களுள்ள, அதுல நீங்க சொன்னீங்க ஒரு நாளைக்கு நிறைய ஸ்பீஷிஸ் அனிமல்ஸ் விலங்குகள் செத்து போயிட்டு இருக்கு.
3: நாளைக்கு கிட்டத்தட்ட 50 மினிமம் ஒரு 50 ஸ்பீஷிஸ் ஆகுது நிச்சயமா அது
1: செத்து போயிடுறதுன்னு. இதுக்கே இப்படின்னா கண்டிப்பா இது நம்மளையும் ஒரு 100 வருஷத்துல
2: பாதிப்பு, நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இப்போ இந்த குளோபல் வார்மிங்னால ஆக்சுவலா என்ன ஆயிட்டு இருக்குன்னா, ஆர்டிக் சர்க்கிள் எல்லாம் உங்களுக்கு எல்லா ஐஸ் எல்லாம் உருகின் இருக்கு. அப்படி உருகிறதுனால நம்மளுக்கு நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அதனால என்ன ஆகுதுன்னா, இப்போ உங்களுக்கு இந்த கடலோட மட்டம் வந்து ஜாஸ்தி ஆகின்னு போறது. ஆனா என்ன ஆகுதுன்னா, இந்த குளோபல் வார்மிங்னால இங்க எமினேட் ஆற இந்த வெஹிக்கல்னால எமினேட் ஆற மீத்தேன், அப்புறம் கார்போஹைட்ரேட், கார்பன் டை ஆக்சைடு, அண்ட் தென் ஆல் திஸ் வாயுக்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அட்மாஸ்பியர்ல தங்கி போயிடுறது. அது தங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு நம்மளுடைய சர்ஃபேஸ் ஸ்பேஸ் சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே பாய்சன் ஆயிடுது. அந்த மாதிரி ஆனதுனால என்ன ஆகுது, சரியான கிளவுட் ஃபார்மேஷன் இருக்க மாட்டேங்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா, உனக்கு கடல் வந்து எப்பவுமே சூடாயிடுறது. சூடாக என்ன ஆகுதுன்னா, கடல்ல வாழக்கூடிய நிறைய ஸ்பீஷிஸ் டெய்லி செத்து போயிட்டு இருக்கு. கோரல்ஸ் எல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு கடல்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்.
3: இதெல்லாம் மரம் நடலாம் ஒண்ணு
1: கண்டிப்பா,
2: நிறைய மரங்கள், அதாவது மெயின் ரோட்ல மரங்கள் நட முடியலன்னா கூட அங்கெல்லாம் டிராபிக் ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னா கூட, குறுக்கு ரோடுகள்ல எல்லாம் நம்ம வீடுகள் எங்க ஜாஸ்தி இருக்கு அந்த இடங்கள்ல நிறைய ரோடுகள்ல மரங்கள் இல்ல. முந்தியெல்லாம் அவென்யூன்னு சொல்லுவாங்க. அவென்யூன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ரோடுகளை தான் நம்ம அவென்யூன்னு சொல்லுவோம். அப்படி நிறைய அவென்யூக்கள் இருந்தது முந்தி, ஆனா இப்ப எதுவுமே இல்ல. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் ஆயிட்டுங்கிறதுனால ஒரு காரணம்னு சொல்றோம். ஆனா இதுலயும் வந்து எப்படி மொட்டை மாடியிலேயே நம்ம செடிகள் வளர்த்தலாம், பால்கனியில வளர்த்தலாமே, பால்கனியில நம்ம நிறைய செடிகள் வளர்த்தலாம். இது அவங்கவுங்கள பொறுத்த மட்டும் கொஞ்சம் நம்மளை சுத்தி கிரீன் பண்ணிட்டோம்னா, இது ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதோட இஃபெக்ட் வந்து
4: நிறைய இருக்கும். இது தவிர ஒரு இது வந்து இப்ப நம்ம வந்து எலக்ட்ரானிக் இது கரண்ட் எல்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்றோம், அதை கொஞ்சம் ஓரளவு கன்சர்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். மெயினா அன்பிளக், நம்ம சொருகிட்டு நம்ம சுவிட்ச் போட்டாதான் நமக்கு கரண்ட் வருதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம அதை அன்பிளக் நம்ம சொருகிட்டு நம்ம சுவிட்ச் போட்டாதான் நமக்கு கரண்ட் வருதுன்னு நம்ம சொல்றோம். நம்ம அதை அன்பிளக் பண்றது வந்து எப்பயுமே அதை ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். அதே மாதிரி அன்வான்டா லைட் எல்லாம் இது பண்ணாம வேணானா வேணுங்கிறச்ச போட்டுட்டு வேணாங்கிறச்ச அணைச்சுடணும். அதெல்லாம் ஒரு ஹேபிட் எல்லாருக்குமே.
2: அதே மாதிரி நம்ம வீடுகள்ல வந்து இந்த குண்டு பல்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பல்புக்கு பதிலா நம்ம டியூப் லைட் யூஸ் பண்றது ரொம்பவே நல்ல
3: பவர் சேவிங்.
2: லாட் ஆஃப் ஹீட் அந்த பல்பு, அதனால அது நம்ம யூஸ் பண்றதை விட நம்ம டியூப் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது.
1: அப்புறம் இவ்வளவு பேசியிருக்கோம் நம்ம, இப்போ நம்ம நேயர்களுக்கு நீங்க ஒரு ஒருத்தரா என்ன சொல்ல விரும்புங்கிறீங்க?
2: நான் என்ன பொறுத்த மட்டும் நம்ம ஒரு ஆம் ஜனதா லெவல்ல, நம்ம சாதாரண ஒரு மனுஷன்ற லெவல்ல நம்ம என்ன பண்ண முடியும் டே டு டே லைஃப்ல அப்படின்னா, நம்ம வீட்டுல இருக்கிற குப்பைகளை பிரிச்சு மக்கற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் திங் இன்சைட் த ஹவுஸ். அவுட்சைட் த ஹவுஸ் நீங்க வரும்பொழுது செடி மரம் கொடிகள் வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். உங்க வீட்டை சுத்தி மரங்கள் செடிகள் இருக்க மாதிரி பாத்துக்கணும். இதனால நம்ம வீட்டை சுத்தி நம்ம குளிர்ச்சியா வச்சுக்க முடியும் அப்படிங்கறச்சே, அது ஒவ்வொரு வீட்லயும் நடக்கும்போது அந்த ஏரியாவே நல்லா இருக்கும். சோ நம்ம ரோடுகள்லயும் குப்பை இல்லாம பாத்துக்கணும். அதுக்கு நம்ம அசோசியேஷன் எல்லாம் ஃபார்ம்

0: பண்ணலாம். நம்ம ஆனா ஆக்டிவா வேலை பண்ணணும், நம்ம ரோட்ல குப்பை இல்லாம பாத்துக்கணும், நிறைய செடி மரங்கள் ரோட்லயும் வளர்க்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி வீட்டுல இந்த குண்டு பல்பு யூஸ் பண்றது போல நம்ம
1: எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா படுறது மேக்ஸிமம் நம்ம குறைக்க பாக்க பாக்க நமக்கு டெஃபினட்டா நிறைய அந்த பொல்யூஷன்ல இருந்து நம்மள நம்ம காப்பாத்திக்க முடியும். மெயினா அந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் இந்த வீசிங் ட்ரபிள் வருது, நிறைய ஹெல்த்ல ப்ராப்ளம் வருது. அட்லீஸ்ட் அதுக்காகவாது நம்ம வந்து கொஞ்சம் இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஆட்டோமொபைல் இது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது வந்து ரொம்ப நல்லது, கூல் பண்ணி பண்ணணும். அதுதான் என்னோட கருத்து.
2: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மீனாட்சி மேடம், ரொம்ப அழகா நமக்கு சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. சந்திரா மேடம், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம பொதுமக்களுக்கு?
3: எனக்கு முக்கியமா படுறது இந்த வாகனங்கள் வந்து நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றம் ஏற்பட்டுனா இப்ப மெயினா தெருக்கள்ல பார்த்தா வாகனங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுல ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்து அதுக்கு நிச்சயமா நடக்க நடைமுறையில கொண்டு வந்து பண்ணினா அது ஒரு சாத்தியமாகும்னு தோணுது. இந்த பொல்யூஷன்னால தண்ணியில மெயினா இதனால வந்து அந்த செத்து போறதெல்லாமும் கொஞ்சம் அதுவும் நம்ம பாதிப்பு ஏற்படாத இருக்கும். உடம்புக்கும் இது வந்து நிறைய நல்ல இது விஷயம், வியாதிகள் குறைய ஆரம்பிக்கலாம். அதனால எனக்கு அதுதான் தோணுது.
2: நீங்க நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க, நான் என்ன கருத்துக்கு சொல்ல விரும்புறேன்னா, ஒரு ஆர்ஜேவா இருந்துட்டு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பக்கத்துல எங்கேயா போகறச்ச எதுக்கு நம்ம ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போனோம், பக்கத்து கடை பக்கத்து கரிகா கிடைக்கலாம், நம்ம நடந்தே போலாம், இல்ல சைக்கிள் கூட யூஸ் பண்ணலாமே, நம்ம
0: ஒரு எக்ஸசைஸாவும் இருக்கும் நமக்கு.
2: தேங்க்யூ நம்ம ஷோக்கு வந்து நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு.
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூமா.
2: ஓகே, இப்ப நம்ம நேயர்கள்கிட்டேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க குளோபல் வார்மிங் பத்தி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்க நம்புறோம். இனிமேலாவது குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்போம். இந்த நல்ல கருத்துடன் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி,
4: ராஷ்மிகா,
5: சப்னா
2: ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன்.
5: பாய்.

0: எக்ஸாம் எப்படிடா பண்ண?
1: சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ஸில் வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே

0: ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா,
2: உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையில இருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான் 5ஆம் படை டைரக்டர் பத்ரி தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOPயின் சமுதாய வானொலி 107.8.
4: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா, நான் வெளில போறேன். கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன். லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்திருக்க.
1: எதுக்கு நான் அன்னைக்கு திருப்பி வந்தது திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில் வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னார். அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பித்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசை வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமாக இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுன்னு.

மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ மீன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினைச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் இஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் அது பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது, பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.

0: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே எம்ஓபி சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சியை வழங்குறாங்க.
1: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே சுபஸ்ரீ. இன்னைக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது பேசு சென்னை பேசு நிகழ்ச்சி. இதில் பங்கேற்க வந்திருக்கிறவங்கள் கத்திவாக்கம் மேல்நிலை பள்ளி மாணவ மாணவிகள் கவி நிலவின், நளினி, முத்துசெல்வி, வேதவல்லி, அபி ஃபாத்திமா, யோகலக்ஷ்மி, ரூபன் சக்கரவர்த்தி. இவங்க அவங்களோட பேச்சு திறனை நம்ம கிட்ட வெளிக்காட்ட போகிறாங்க. நிறைய தலைவர்கள் மற்றும் நல்ல விஷயங்களை பத்தி பேச போறாங்க, கேப்போமா?
2: அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இங்கு கொடுத்திருக்கும் தலைப்பு நான் விரும்பும் தலைவர். நான் விரும்பும் தலைவர் வ.உ. சிதம்பரனார். நாட்டு விடுதலைக்காக ஆங்கிலேயர்களின் கொடுமைகளை உள்ளாக்கி தமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் திறந்து தியாகம் செய்த நல்லவர்களுள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார் ஆவர். இவர் கப்பலோட்டிய தமிழன் என்றும், செக்கிழித்த செம்மல் என்றும், தொண்டு திலகர் என்றும் போற்றப்படுகிறார். இவர் சிறந்த இலக்கண தொண்டர், விடுதலை வீரர். எட்டயபுரத்திற்கு அருகில் உள்ள ஒட்டபிடாரம் என்னும் ஊரில் 1872 உலகநாதம் பிள்ளைக்கும் பிராமாயி அம்மையாருக்கும் மகனாய் தோன்றினார். இவர் கல்லூரி படிப்பை முடித்த பின் ஒட்டபிடாரத்தில் எழுத்தாளராக பணியாற்றினார். பின்னர் தந்தையின் அனுமதியுடன் திருச்சி சென்று சட்டக்கல்வி பயின்று 1896 சட்டக்கல்வி தேர்வு எழுதி வ.உ.சி. வழக்கறிஞர் ஆனார். நம் நாட்டு கடலில் கப்பல் விட நமக்கு உரிமை இல்லை, உப்பு எடுக்க உரிமை இல்லை. இதை கண்டு வருந்திய வ.உ.சி. நாவாய் சங்கத்தை தொடங்கினார். இவரது பேச்சை கேட்ட மக்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரியாயினர், சிதம்பரனாரின் தொண்டர்களாயினர். ஆங்கிலேயர்களது வணிகத்தை இந்தியாவை விட்டு ஓட வைக்கும் என்பதே வ.உ.சி.யின் போராட்ட கொள்கையாகவும், அதன்படி அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் நிறுவனம் ஒன்று ஏற்படுத்தி அதில் கப்பல் ஓட்டினார். அந்நிய துணி எரிப்பு போராட்டங்களில் கலந்து கொண்டார். அவரது போராட்டங்கள், பத்திரிகைகள் இதன் மூலமாக தமது போராட்ட உணர்வை அனைவருக்கும் உணர்வூட்டினார். நம் நாட்டுக்கும் மொழிக்கும் நன்மைகளை பலவற்றை செய்த வ.உ. சிதம்பரனாரின் பெயரும் புகழும் என்றும் இப்புவியில் நிலைத்திருக்கும். நாமும் அவர் காட்டிய வழியில் இன்று நம் நாட்டையும் மொழியையும் பேணி காத்திடுவோம். நன்றி, வணக்கம்.
3: அனைவருக்கும் வணக்கம். இன்று ஓர் அனாதையான ஆதரவற்ற சூழலில் ஓர் உருவம் என் மனக்கண் முன்னே தோன்றி மறைகிறது. விசும்பும் சத்தமும் உறும்பும் உறும்பலும் கேட்கின்றன. கண்ணை மூடி ஆழ்ந்தேன். யாரது, யாரது என தேடினேன். ஆம், அதே உருவம். கருப்பு கோட்டு, முறுக்கும் மீசை, கனல் தெரிக்கும் அக்னி பார்வை கொண்ட உருவம். யார், யார்? அவரே பாரதியார். ரதத்தில் ஏறி பாரதமெங்கும் தம் கவித்திறனால் விடுதலை வேள்வியை வளர்த்தவர். இன்று தமிழனுக்காக தமிழன் மட்டுமே போராடுகின்ற அவல நிலைக்கு ஆளாகி உள்ளோம். ஆனால் இம்மரத்தமிழன் இந்தியாவின் ஏனைய அனைத்து மக்களின் சுதந்திரத்திற்காக போராடினார். பட்டி தொட்டி எங்கும் சோம்பி கிடந்த சொரணையற்ற மக்களை தம் பாட்டால் தட்டி எழுப்பினார். சம்பட்டையால் அடிப்பட்ட எக்கு போல பாமரன் படை வீரனானான். விடுதலை போராட்டத்தில் அனைத்து தரப்பினரையும் வீரநடை போட வைத்தான். ஆங்கிலேய யாரடா பாரதி அவனை பிடி என்றான். இடைத்தானா பாரதி, உனக்கும் பெப்பே, உன் பாட்டனுக்கும் பெப்பே என்றான். சாதியை ஒழிக்க நினைத்த பாரதி அதை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என எண்ணி முதலில் குழந்தைகளிடம் இருந்து ஆரம்பித்தான். சாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்றான். பெண் கல்வியை வலியுறுத்திய பாரதி ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்து அவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பட்டி வைப்போம் என்று விந்தைய மனிதன் தலை கவிழ்ந்தார் என சாடினார். மேலும் ஆங்கிலேயனுக்கு மிரட்டல் விடும் பொருட்டு நம் இந்திய வீரர்களின் வலிமையை உணர்த்தவும், நம் இந்திய வீரர்களை உற்சாகப்படுத்தவும் அக்னி குஞ்சொன்று கண்டேன். அதை யாங்கோர் காட்டினில் பொந்தினில் வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தலையில் வீரத்தின் குஞ்சொன்று மூப்பென்று முண்டோ. தத்தி தருகிட தத்தி தருகிடதித்தோம், தத்தி தருகிட தத்தி தருகிடதித்தோம். யாமறிந்த புலவரிலே பாரதியை போல், கம்பனை போல், இளங்கோவை போல் இனிதெங்கும் காணோம். நன்றி, வணக்கம்.
4: அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு மகளிர் முன்னேற்றத்தை பற்றி. மாதர் போற்றும் மாந்தருக்கு மாலைகள் தர வேண்டும் என்று பாடினர் கவிஞர் பெருமக்கள். மங்கையராய் பிறப்பதற்கு நல் மாதவம் செய்திடல் வேண்டும் என்று கவிமணி கூறியுள்ளார். பெண்ணை தாயாக கருதி வந்த பாரத நாட்டில் பெண்கள் அடிமைப்பட்டும் கொடுமைப்படுத்தப்பட்டும் வருகிறார்கள் என்பது உண்மை. பெண்களை பெண்களே அழிக்கவும் முற்படுகிறார்கள் என்பது வேதனை. பெண்ணின் நிலை. புராதன காலத்தில் பெண்ணிற்கென பெருமை இருந்தது. அதனால்தான் தாய்நாட்டை நரிகள் நதிகளையெல்லாம் பெண்ணின் பெயர் கொண்டு அழைத்தார்கள். சங்க காலத்தில் பல பெண் புலவர்கள் வாழ்ந்தனர் என்பதிலிருந்தும் ஜான்சி ராணி, ராணி மங்கம்மாள் போன்ற மகளிரின் வீர வாழ்க்கையிலிருந்தும் பெண்கள் எல்லா துறையிலும் சிறந்து விளங்கினர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் காலப்போக்கில் இது மாறியது. பெண்களின் மீதான அடக்குமுறை வளர தொடங்கியது. அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு என்ற கேள்வி வளர்ந்தது. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட தொடங்கினார்கள். இன்றளவும் சமுதாயத்தில் பெண்களுக்கு இரண்டாம் இடமே தரப்படுகிறது. நடு இரவில் ஒரு இளம்பெண் தனித்து வீதியில் நடந்தால் நாட்டில் அமைதி நிலவுகிறது என்று ஏற்றுக்கொள்வதாக காந்தியடிகள் கூறினர். ஆனால் பட்ட பகலிலேயே பெண்களை சீரழிக்கும் கான்களை பற்றிய செய்திகள் வந்த வண்ணமே இருக்கிறது. அரசும் பல திட்டங்களை கொண்டு வந்து மகளிர் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டியுள்ளது. வரவேற்கத்தக்கது. மாநில அரசும் மத்திய அரசும் வரதட்சணை எதிர்ப்பு சட்டம், மகப்போர்கால உதவி சட்டம், தொழிற்சாலை வீதிகள் சாரத சட்டம், சம ஊதிய சட்டம் போன்ற சட்டங்களை உருவாக்கி மகளிர் முன்னேற்றத்தினை மகளிருக்கான 33% இட ஒதுக்கீடு தரவும் ஏற்பாடுகள் நடத்த வண்ணம் உள்ளன. நன்றி.
5: காடுகள் பாதுகாப்பு. காடுகள் நாட்டின் அரண் என்றார் சான்றோர்கள். அக்காடுகள் பாதுகாக்க மாநில அரசும் மத்திய அரசும் அரும்பாடுபட்டு வருகின்றனர். காடுகளினால் கிடைக்கும் நற்பலன்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. காடுகளினால் நமக்கு உண்டாகும் பலன்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காடுகளை பசும்பொன் என்று அழைத்தால் அதில் தவறில்லை. காடுகளின் பயனை அறிந்து நாம் மத்திய அரசும் வனத்துறையும் பாதுகாப்பு என்று ஓர் அமைப்பு சட்டத்தை நிறுத்தியுள்ளது. அரசாங்கத்திற்கு மட்டுமல்ல, காடுகளை பாதுகாக்கும் பொறுப்பு நம் யாவருக்கும் உண்டு. காடுகளே மழைக்கு முக்கிய காரணமாக விளங்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடர்ந்த மரங்கள் கொண்ட காடுகளே கருமேகங்களை குளிர்வித்து மழையாக பொழிகின்றனர். காடுகளில் உள்ள மரங்கள் வேர்கள் மண்ணில் உருவாகின்றனர். நன்றி, வணக்கம்.
1: சாலை விதிகளை கடைபிடித்தல். நாட்டின் ஒழுங்கு முறைக்கும் நடைமுறைக்கும் சட்ட ஒழுங்கை நாம் எவ்வாறு கடைபிடிக்கிறோமோ அதே போல் சாலை விதிகளையும் பின்பற்றுவது ஒவ்வொரு குடிமகனின் கடையாகும். விபத்துக்குள் ஏதும் நிகழா வண்ணம் ஏற்படுத்தப்பட்ட சட்டமே சாலை விதிமுறையாகும். சாலையின் நடுவே நடந்து போய் கொண்டிருக்கும் போதுதான் நான் எங்கு வேண்டுமானாலும் நடப்பேன், அது என் உரிமை என்று கூறி வாகனங்கள் செல்லும் பாதையில் நடந்து சென்றால் பெரும் உயிர் சேதம் ஏற்படும். சாலை விதிகளை பற்றி எண்ணி பாருங்கள். காவல்காரர்கள் கை காட்டி நமது வாகனத்தை நிறுத்தும் போது நமக்கு கோபம் வந்தாலும் நாம் சாலை விதிமுறைகளை அனுசரித்து போகத்தான் வேண்டும். அப்படி சாலை விதிகளை போலீஸ்காரரையும் அலட்சிப்படுத்தி விட்டு சென்றால் நம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று நினைத்து கொள்வதில் அயவில்லை. சுதந்திரம் உரிமை என்பதெல்லாம் தனி மனிதனை பெருந்து விஷயமில்லை, சமூகம் முழுவதிலும் அது பங்குண்டு. நம்முடைய சுதந்திரம் பிறருடைய சுதந்திரத்தால் குறுக்கிட வரையில் ஒரு தொல்லையும் இல்லை. ஆனால் இந்த வரம்பை தாண்டும் போதும் குழப்பம்தான் நிலவும். எடுத்துக்காட்டாக இசை பயிற்சிக்கான இரவு 12 முதல் விடியற்காலை வரை பயிற்சியை நடுவிலேயே அல்லது வீட்டின் நடுவிலேயோ செய்தால் அது பிறர்க்கு தொல்லையைத்தான் தரும். அவர்களுக்கு வேண்டுமென்றால் எங்கேயானாலும் மலை அடிவாரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் சென்று பயிற்சியை மேற்கொள்ளலாம். இவ்வாறு செய்யும் போது பிறரின் உணர்ச்சிகளின் மதிப்பு கொண்டு வகையிலும் அமையும். சாலை விதியை நம் எதிர்காலத்தின் தலைவிதி. இதனை நடைமுறைப்படுத்துவதே சிறந்த வழி. சாலை விதிமுறைக்கும் எதிர்மாறா நடத்தல் உயிர் இழப்பு தான் ஏற்படும். எனவே சாலை விதிகளை பிறப்பாற்றுவது அவசியமாகும். நன்றி, வணக்கம்.
6: தலைப்பு: குழந்தைகள் தின விழா. இந்தியாவின் ஒளிவிளக்காக திகழ்ந்த மாந்தருள் மாணிக்கமாக ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குழந்தைகள் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இவ்விழா பாரத நாடெங்கும் ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுகிறது. பாரத நாட்டின் பிரதமராக திகழ்ந்த நேரு அவர்கள் தம் நாட்டு மக்களிடம் பேரன்பு கொண்டிருந்தார். குழந்தைகளிடம் கொண்டிருந்த பேரன்பு அளவிட முடியாதது. இதனை உணர்த்தும் வகையில் தன் பிறந்த நாளாகிய நவம்பர் 14 குழந்தைகள் நாளாக கொண்டாட செய்தார். இவர் குழந்தைகளிடையே இருக்கும் போது தம் கவலை அனைத்தையும் மறந்து விடுவார். பள்ளி மாணவ மாணவியர் தத்தம் பள்ளி கூடங்களில் காலையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கொண்டாடுகிறார்கள். விழாவிற்கு தலைமை தாங்குதல், சொற்பொழிவாற்றுதல், கலை நிகழ்ச்சிகள் நடத்துதல் முதலியன மாணவர்கள் மேற்பார்வையிலேயே நடைபெறும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக நின்று பணியாற்றுவர். இதனால் மாணவர்களுக்கு இளம் வயதிலேயே செயலாற்றும் திறமை வளரும். 14/11/2000 அன்று எங்கள் பள்ளியில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. அன்று காலை முதல் எங்கள் பள்ளி மாணவர்கள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்த வண்ணம் இருந்தனர். மண்டபத்தில் நேரு அவர்களிடம் படம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பள்ளி மாணவர்கள் பலர் நேரு அவர்களின் வரலாற்றையும் அவர் குழந்தைகளிடம் கொண்டிருந்த அன்பை பற்றி பேசியும் பாடல்கள் இசைத்தும் மகிழ்ந்தனர். மாறுவேட போட்டியும் நடைபெற்றது. பரிசுகளும் இனிப்பும் வழங்கப்பட்டன. எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கும் ஆற்றல் பெற்ற மாணவர்களாகிய நாம் நேருவை போல் விளங்க வேண்டும். பிறரிடம் அன்பு கொள்ள வேண்டும். அறிவாற்றலுடன் சிறந்து வாழ வேண்டும். குழந்தைகளின் வருங்காலம் சிறப்புடைய வேண்டுமெனில் நேரு போன்ற ஆன்றோர்களின் வாழ்க்கை சிறந்த எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். எனவே நாம் இத்தகைய விழாக்களை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி பயன்பெற வேண்டும். நன்றி, வணக்கம்.
7: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கூபூமிகா. என பேச வந்த தலைப்பு என்னவென்றால் விடுதலை திருநாள். எங்கள் பள்ளியில் ஆண்டுதோறும் பல விழாக்களை கொண்டாடுகிறோம். விழாக்கள் பொது அறிவை வளர்க்கின்றன, நண்பனை உண்டாக்கின்றன. விழாக்கள் எவ்வாறு கொண்டாட வேண்டும் என்ற பயிற்சியை மாணவர்கள் பெறுவதற்கு துணை செய்கின்றன. பள்ளியில் கொண்டாடும் விழாக்களுள் விடுதலை திருநாளும் ஒன்றாகும். அவ்விழாவை பற்றி கட்டுரையில் காண்போம். பாருக்குள்ளே நல்ல நாடே நம் பாரத நாடே ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டது. நாம் அப்போது பட்ட துன்பங்கள் ஏராளம். நம் நாட்டு தலைவர்கள் இரத்தம் சிந்தி சுதந்திரத்தை நமக்கு வாங்கி தந்துள்ளனர். இதற்காக காந்தியடிகள் நேரு சர்தார் பல்பால் படேல் கப்பலோட்டிய தமிழன் வாவூசி திருப்பு குமரன் போன்றோர் தம் உயிர் தந்து விடுதலை பெற்று தந்தனர். தண்ணி விட்டு வளர்த்து கண்ணீரால் காத்த விடுதலை நமக்கு 1947 ஆகஸ்ட் திங்கள் 15 கிடைத்தது. அந்நாள் முதல் நாம் விடுதலை திருநாளை சிறப்பாக கொண்டாடுகிறோம். விடுதலை நாள் விழா அன்று கோட்டையிலே கொடியேற்றம் நடைபெறுகிறது. அணிவகுப்புகள் நடைபெறுகின்றன. ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன. பொதுக்கூட்டங்களில் தலைவர்கள் உரையாற்றுகின்றனர். நாடு உனக்கு என்ன செய்தது என்பதனை விட நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்னும் கென்னையின் மேற்கோளை சொல்லி பெற்ற விடுதலை பேணி காக்க வேண்டும் என்பதை பலரும் அறிவித்துகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் பள்ளியிலும் விடுதலை திருநாள் விழா கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டு மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள் விழாவிற்கு தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தது. மாணவர்கள் சில சுதந்திர வரலாற்றை நடித்து காட்டினார். மன்ற செயல நன்றிக்கு பின் நாட்டு பாடலுடன் கூட்டம் இனிது முடிந்தது. மாணவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனி சிறந்தனவே என்னும் பாரதியின் பொன்மொழியை போற்றி பரப்பிடுவோம். அனைவரும் உழைத்து பாரதம் பாரினில் சிறக்க பாடுபடுவோமாக.
8: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது பேச வந்துள்ள தலைப்பு என்னவென்றால் உடற்பயிற்சி. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் ஆகும். உடல் நோயற்று இருக்க வேண்டும் என்றால் நாம் அன்றாடும் உடற்பயிற்சி செய்வது இன்றியமையாதது ஆகும். உடற்பயிற்சி நமக்கு நோயற்ற வாழ்வை மட்டுமின்றி நம் உடலுக்கு வலிமையையும் அழகையும் தருகிறது. நம் உடலையும் மனத்தையும் வலிமையாக வைத்திருக்க உதவுவது உடற்பயிற்சி ஆகும். குழந்தைகள் உடற்பயிற்சி செய்வதால் உடல் சீராக வளர வைக்க செய்கிறது. உற்சாகத்தையும் சுறுசுறுப்பையும் தருகிறது. இரத்த ஓட்டம், உணவு செரித்தல் போன்ற உடலில் உள்ள இயக்கங்களையும் செய்வன செய் உடற்பயிற்சி உதவுகிறது. நன்றி.
1: என்ன நேர்களே, பேச சென்னை பேசு நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிங்களா? இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆர்ஜே சுபஸ்ரீ. நன்றி, வணக்கம்.

0: வணக்கம் நேயர்களே, இது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் யார் வேணா வந்து அவங்களுடைய திறமைகளை பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்துருக்கிறது நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு குட்டி நேயர் இன்னைக்கு வந்திருக்காங்க. உங்களெல்லாம் அவங்களுடைய மழலை குரல்ல நம்மள மகிழ வைக்க போறாங்க. அது யாருன்னு அவங்க குரலை இப்ப கேக்கலாமா? ஹலோ
1: ஹலோ,
0: உங்க பேர் என்ன?
1: சஹானா.
0: சஹானா, சஹானா அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. அழகான ராகத்தோட பேரு உங்க அம்மா உனக்கு வச்சிருக்காங்க. நீ நல்லா பாடுவியா?
1: நல்லா பாடுவேன்.
0: ஓகே, நீ எந்த கிளாஸ் படிக்கிற? முதல்ல அத சொல்லு.
1: எல்கேஜி.
0: எல்கேஜி. எல்கேஜி பாஸ் பண்ணி அடுத்து எப்ப என்ன போற? என்ன கிளாஸ் போற?
1: யுகேஜி.
0: யுகேஜி. ஓ, வெரி குட். அப்புறம் இன்னைக்கு நீ வந்து இங்க ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்திருக்க. நீ வந்து உன் பேரே சஹானான்னு வச்சிருக்க. நீ ரொம்ப நல்லா பாடுவியா? உனக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்குமா?
1: எனக்கு மைக்ல பாட ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? சரி, நாங்களும் உன்னோட குரலை கேக்குறதுக்கு எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம ஒரு பாட்டு கேக்கலாமா? சஹானாவோட அழகான குரல்ல. சஹானா, நீ என்ன இப்போ நம்மளுக்காக பாட போற?
1: நான் வந்து வசுதேவ சுதந்திரம் பாட போறேன்.
0: ஒரு ஸ்லோகம் சொல்ல போறியா? ஸ்லோகத்தை பாட போறியா? சரி, பாடு பாக்கலாம்.

0: ரொம்ப நல்லா பாடியிருக்கே கிருஷ்ணா மேல. கிருஷ்ணா உனக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: கிருஷ்ணா ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? சரி, உனக்கு வேற ஏதாவது பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு?
1: கஜானனம், ஆஞ்சநேய சூரா, அப்புறம் வந்து அப்புறம் ராமையா ராமபத்ராய கஜானனம், அப்புறம் வந்து
0: அப்புறம் சரி, முதல்ல நம்ம கஜானனம் கேக்கலாமா? நீ பாடுறியா? கஜானனம்னா யார பத்தி அது?
1: கஜானனம் கணேஷா.
0: கணேஷா, கணேஷா எப்படி இருப்பார்?
1: கணேஷா வந்து குண்டர்பா.
0: ஓகே, குண்டர்பரா. அவருடைய முகம் யாரு, எது மாதிரி இருக்கும்? அவருடைய ஃபேஸ், அவருடைய ஃபேஸ் யார் மாதிரி இருக்கும், எது மாதிரி இருக்கும்? கணேஷா வந்து கணேஷ் ஃபேஸ் யார் மாதிரி இருக்கும்?
1: நிறைய
0: பேர் குழந்தைங்க எல்லாம் இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? பாப்பாங்களா? எல்லாருக்கும் எலிஃபென்ட். அப்புறம் வேற என்னென்ன அனிமல்ஸ் இல்ல உனக்கு பிடிக்கும்? உனக்கு எலிஃபென்ட் ரொம்ப பிடிக்கும்.
1: டைகர், பீகாக், அப்புறம் வேற என்ன இருக்கு? டைகர்,
0: டைகர்,
1: லயன்.
0: ஓகே,
1: அப்புறம் என்ன? எலிஃபென்ட்.
0: ஓகே, பீகாக் பிடிக்குமா?
1: பீகாக் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, பீகாக் வந்து என்ன கலர்ல இருக்கும்?
1: ப்ளூ கலர்.
0: ஓகே, உன்னோட Dress கூட எனக்கு ப்ளூ கலர்ல தான் இருக்கு. ஓகே, ரொம்ப கியூட்டா நீ சொன்ன உனக்கு பீகாக் பிடிக்கும். பீகாக் என்ன பண்ணும்?
1: அந்த எல்லாமே ஃப்ரூட் சாப்போ, அப்புறம் நட் சாப்போ, அப்புறம் நட் சாப்போ,
0: ஓகே,
1: வெஜிடபிள் சாப்போ, பீன் சாப்போ,
0: ஓகே,
1: அப்புறம் நட் சாப்போ.
0: ஓகே, அது என்ன பண்ணும்? மழை வந்தா அது ஒரு மாதிரி அதோட விங்ஸ் வச்சு என்ன பண்ணும்? அது
1: டான்ஸ் ஆடும்.
0: ஓகே, டான்ஸ் ஆடும் பீகாக். நீ பாத்திருக்கியா பீகாக் டான்ஸ் ஆடுறத?
1: பாத்திருக்கேன்.
0: எங்க பாத்திருக்க பீகாக் டான்ஸ் ஆடுறத?
1: பீகாக் டான்ஸ் ஆடுறது ரெயின்ல பாத்திருக்கேன்.
0: ரெயின் வரும்போது பீகாக் டான்ஸ் ஆடுறத பாத்திருக்கியா?
1: அப்புறம் ரெயின்ல பியூட்டிஃபுல்லா கலர் கலரா ரெயின்போ வரும்.
0: அம்மா, என்னென்ன கலர்ஸ் இருக்கு ரெயின்போல உனக்கு தெரியுமா?
1: ரெட், ஆரஞ்சு.

0: பிளாக்.
1: பிளாக் இருக்குமா?
0: ஜவுன் இருக்கு.
1: ஓகே. சஹானா பார்த்துருக்கிற வானவில்ல ப்ரௌன் பிளாக் எல்லாம் இருக்கும். இதுதான் நேர்களே குழந்தைகள் அப்படிங்கிறது. குழந்தைகள் பேசுறதும் பார்க்கறது அவங்க எல்லாத்தையுமே வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணலாம் வானவில் மாதிரி. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு சஹானாங்கிற ஒரு குட்டி நேர் வந்திருக்காங்க. சஹானா, நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கஜானனம், அதாவது கணேஷா பற்றி பாடுறேன்னு சொன்னியே, பாடுறியா? ஓகே.

0: macam.
1: ஓகே, ரொம்ப அழகா நீ பாடின. உனக்கு நிறைய ஸ்லோகம் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. யார் சொல்லி கொடுத்தா? ஸ்கூல்லயா வீட்லயா? உங்க மம்மா?
0: என்ன மம்மா? சிவானி ராகம் நேஹால கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
1: கூட்டின் வரியா ஒரு நாளைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்?
0: ஆ, கூட்டின் வரலாம்.
1: ஓகே, அப்புறம் உனக்கு மயில் ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன இல்லையா?
0: மயில் ரொம்ப பிடிக்காம அப்புறம் வந்து நான் வந்து ஆஞ்சநேயர் சூரா படித்தேன். சூரா
1: பாட தெரிஞ்சிருக்கு, டான்ஸ் ஆட தெரிஞ்சிருக்கு, ஸ்லோகம் எல்லாம் சொல்ற, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நல்லா விளையாடுவியா?
0: நல்லா விளையாடுவேன்.
1: ஓகே, உனக்கு மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்லோகம் எல்லாம் கூட ரொம்ப அழகா நீ வந்து பாட்டா பாடுற. ஸோ நீ வந்து மியூசிக் பத்தி என்ன நினைக்க? மியூசிக், சவுண்ட் ஆஃப் மியூசிக், அதை பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமாமே? அதெல்லாம் பாடுவியாமே?
0: டீச்சரா? டீச்சர் சொல்லி கொடுப்பாங்க.
1: சொல்லி கொடுப்பாங்களா? சரி, எனக்கு தெரியவே தெரியாதே சஹானா, எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடு ப்ளீஸ்.

0: மி.
1: ஓகே சஹானா, நீ இந்த பாட்டு வந்து கிட்டாரோட எல்லாம் வச்சு பாடுவியா?
0: ஆமா.
1: உனக்கு தெரியுமா கிட்டார் என்ன?
0: கிட்டார் தெரியும், ஆனா வாசிப்பேன்.
1: வாசிப்பியா? அது கூட கத்துன்றிருக்கியா?
0: அது கூட கத்துன்றிருக்கேன்.
2: பாட்டு டான்ஸ் எல்லாமே நீ கத்துட்டு இருக்க. வெரி குட். நீ அடுத்த வாட்டி இங்க வரும்போது நீ வந்து என்ன எடுத்துன்னு வருவ?
0: மைக்.
2: மைக் இங்கே இருக்கும். பாடுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன எடுத்துன்னு வருவ?
0: கிட்டார்.
2: வெரி குட். கிட்டார் எடுத்துன்னு வந்து இந்த
0: பாட்டை
2: வாசிச்சு காமிப்பியா? இந்த பார், இந்த பாட்டை கிட்டாரோட நம்ம ரெக்கார்ட் பண்ணலாமா? ஓகே. எப்ப வரப்போற அடுத்த வாட்டி?
0: சண்டே.
2: சண்டே வரியா? ஓகே. சஹானா, இன்னைக்கு நீ எங்க வந்திருக்க? எம்ஓபி ரேடியோக்கு வந்து அழகா நீ பாட்டெல்லாம் பாடின, பேசின. இத அடுத்த வாட்டி வரும்போது கிட்டாரோட உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் கூட்டின்னு வரேன்னு சொல்லிருக்க இல்லையா? நாளைக்கு நம்ம இத ரேடியோல போடுவோம். அப்ப ரேடியோல நீ மட்டும் இல்ல, ஓ ஃப்ரெண்ட்ஸ், உங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மம்மா எல்லாரோடையும் கேட்க போற சஹானா பாடுறத. சஹானா பாடுறது சஹானாவோடைய ஃபேமிலி மட்டும் இல்ல, நம்ம எம்ஓபி லிசனர்ஸ் எல்லாரும் கேட்க போறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு சஹானா, பேபி சஹானா வந்து அழகா நம்மளெல்லாம் பாட்டு பாடி ரொம்ப மகிழ்விச்சாங்க. சஹானா மாதிரி உங்க குழந்தைக்கும் நிறைய திறமைகள் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவங்களுடைய குரலும் ரேடியோல கேட்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, வாங்க எம்ஓபி வைஷ்ணவ கல்லூரியின் சமுதாய வானொலி 107.8. ஸோ சஹானா ப்ராமிஸ் பண்ண மாதிரி அடுத்த வாட்டி கிட்டாரோட வந்து என்ன மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் மகிழ்விக்க போறாங்க. இப்போ இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.
0: தேங்க்யூ.

உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை MOP சமுதாய வானொலி 107.8.

0: குடிபோகம் எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளணுமா இல்ல மப்பிரமான

0: புரியுது புரியுது சொல்லுறது. அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத,
3: குடியிலிருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

0: என்னங்க சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பல இருந்தா இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்னும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளவுதான். ஆனா நிறைய

0: டைம் இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியாது.
1: நீங்க வீட்ல இருந்தே ஏதாவது பிசினஸ் பண்ணலாமே.
0: நான் ஒண்ணுமே படிக்கலங்க, நான் என்ன பிசினஸ் பண்ண முடியும்?
2: படிச்சாதான் பிசினஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிசினஸா என்னங்க சொல்றீங்க?
2: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இப்ப இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடே, இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்கார் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

என் கண்ண கட்டி கட்டல விட்டது சாமி சாமி சாமி. எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய், நான் தாங்க உங்க வினிதா பேசுறேன். சோ ப்ளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. நன்றி.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம் நிகழ்ச்சி. வழங்குவது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இப்போ பேங்க் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய பேருக்கு தோன்ற ஒரே விஷயம் கடன். முன்னாடிலாம் பேங்க்குக்கு போனால் பணத்தை டெபாசிட் பண்ணுறது, அப்புறம் அதை பின்னாடி எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ எவ்வளவோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. பேங்க்குக்கு நீங்கள் போகணும்னு கூட அவசியம் இல்லை, ஆன்லைனில் பணம் கட்டிக்கலாம், மொபைல் ஃபோன்ஸில் கூட பணம் கட்டலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஷோவில் பேங்க் லோன்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே நீங்கள் கேட்டிங்கன்னா நடுவில் காசு எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற பற்றி சில குறிப்புகள் நான் தரப்போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போகலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM.
1: எக்ஸாம் எப்படிரா பண்ண?
2: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
1: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?

0: it in the residence, you can keep it there. It will fetch you interest. And you can take loans, what is available and manageable for your needs. Student, education is very important for all of us. They can take a loan, but be truthful in repayment. After you get your job, employment, be sure that you repay it to the bank so that they can fund another student. They can fund another student in times of need. A small scale industry can be developed in a broader scale by the loans available, and they should take it according to their needs. Saving in a small way will help any human being in a larger scale in times of need. So, bank account is very essential for every Indian in a country.
1: Ma'am, can you give us other examples?
0: Home-based business like making of pickles and papads, catering to offices and banks in a small way, then making of paper bags for marriages, then cakes, pastry business, cakes, and supplying to houses. All these people can apply to the bank for funds.
2: Thank you, Mrs. Janaki. நேர்களே, இப்போ நீங்க கேட்ட இன்டர்வியூ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வர செக்மெண்ட்ல ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM.
3: எக்ஸாம் எப்படிரா பண்ண?
4: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
3: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
4: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுக்கு பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்களும் உங்க குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. ஏய் நித்யா, அப்பா இந்த வாட்டி துபாய்லேருந்து வந்தார்ல, இந்த மாசம்தான் ஒழுங்கா அவருக்கு சம்பளம் கிடைச்சிருக்கு. என் ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை எல்லாம் ஒழுங்கா கட்டிட்டாங்க. ஆனா பாக்கி இருக்க பணத்தை அம்மா உண்டியல்ல சேர்த்து வைங்கன்றாங்க. பக்கத்து வீட்டுல கேட்டா அப்படியெல்லாம் வச்சா யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, முதல்ல ப்ராப்பர்ட்டியா வாங்கி வைங்கன்றாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலடி, நீ ஏதாவது சொல்ல.
3: அப்படியெல்லாம் போட சொல்லாத அவங்க கிட்ட. முதல்ல பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போய் பைசாவை போட சொல்லு. நீங்க சேர்த்து வைக்கிறதோட நிறையவா கிடைக்கும். இன்னும் அங்க நிறைய ஸ்கீம்ஸ் கூட இருக்கும் உங்களுக்கு நீங்க யூஸ் பண்றதுக்கு.
5: The more you save, the more you get. Banks are our friends. This public service announcement was brought to you by MOP CRS 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: டிப் 2. மாசம் ஃபுல்லா வாங்க வேண்டி இருக்கிறத பிளான் பண்ணி வாங்குங்க. முதல் வாரம் இந்த இந்த செலவு, அடுத்த வாரம் வேற ஒரு செலவு அப்படின்னு பிளான் பண்ணி வாங்குங்க. டிப் 3. Funds are for emergencies.
2: நம்மள நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின விழிப்புணர்வு இல்ல. இத பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க அடுத்த வர டிராமாவை கேளுங்க.
6: சாந்தா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்.
7: அக்கா மறந்துடாதீங்க, நாளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டே.
6: கவலைப்படாத சாந்தா, 10 எக்ஸ்ட்ரா சவாரி எடுத்தாவது ஃபீஸ் கட்டிடுறேன்.

0: மவுண்ட் ரோட்ல ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமே ஷாம்லா, அங்கதானே ஆட்டோ ஓட்டுவா?
1: அவளோட சவாரி ஏரியா வேற அங்குதானே?
0: கூட்டிட்டு போங்க.
1: இங்க ஷாம்லா யாராவது அட்மிட் பண்ணிருக்காங்களா?
2: ஒரே நிமிஷம், ஐசியூல இருக்காங்க. நேரா போய் லெஃப்ட்ல போங்க.
1: சாரி மேடம், சாரி மேடம், என் அக்கா ஷாம்லா நீங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப சீரியஸா. சாரி மேம்.
3: ஷாம்லாவா? அவங்க கேஸ் நான் தான் அட்டெண்ட் பண்றேன்.
1: மேடம் அவங்க எப்படி இருக்காங்க? மேடம் உங்களை காப்பாத்துருவீங்கல்ல?
3: அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா, இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும்.
1: ஆபரேஷனா? எவ்வளவு ஆகும் மேடம்?
3: குத்து மதிப்பா ஒரு 3 லட்சம் ஆகும்னு வச்சுக்கோ.
1: ஐயோ, ஃபீஸ் வேற கட்டணும். இப்ப அவங்களோட ஆப்ரேஷனுக்கு நான் எப்படி காசு தருவேன்?
3: மா, எப்படியாச்சும் சீக்கிரமா ரெடி பண்ணுமா.
4: 3 லட்சமா? இருக்கிற நகை வித்தா கூட அவ்வளவு காசு வராதேமா, ஆட்டோ வித்தா கூட அவ்வளவு காசு வராது.
1: ஐயோ, அவ்வளவு காசு நான் எங்க போவேன்?
2: 2 மணி நேரத்துக்கு பிறகு
1: டாக்டர், என்கிட்ட 40,000 தான் இருக்கு.
4: 40,000 ரூபாய் தான் இருக்கு தமிழ்ல. 40,000 தான்
1: டாக்டர், என்கிட்ட 40,000 ரூபாய் தான் இருக்கு. எப்படியாவது எங்க அக்காவை காப்பாத்திட்டீங்களே, பிளீஸ்.
3: கவலைப்படாதம்மா, கவர்மெண்ட்ல இதுக்காக தான் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்ப கூட காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கூட ஒன்னு போட்டிருக்காங்க. அது வந்து வருஷத்துக்கு 72,000 கீழே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு. கவலைப்படாதம்மா, கண்டிப்பா உங்க அக்காவை காப்பாத்திரலாம். ஓகே நேர்களே, இந்த டிராமா மூலமா நீங்க காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் மூலமா தராங்க. அதுல ஒரு 3 முக்கியமான ஸ்கீம்ஸ் பத்தி இப்ப நான் சொல்றேன். முதியோர் சிகிச்சை காப்பகம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் வந்து அவங்க 1971 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வந்து இப்ப வயசானவங்க, அதாவது 60 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு குடும்பத்திற்கு மினிமம் 1 லட்சத்திலிருந்து 4 லட்சம் வரைக்கும் அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரியும் ஒரு ஸ்கீம் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் புதுசாக பிறந்த குழந்தைங்களுக்கு கூட பேபி கேர் கிட் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்களை கூட தராங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் தராங்க. ஸோ இந்த ஷோ மூலமா நீங்க நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM.

0: 4. முதல்ல உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பேங்க்ல போய் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க 18 வயசா இருந்துட்டு ஏதாவது கொஞ்சம் சம்பாதிச்சா கூட அதை முதல்ல போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டிப் 5, வட்டிக்கு காசு எடுக்காம ஒரு பேங்க்லேருந்து லோனா வாங்கிக்கோங்க. யாரும் பின்னாடி ரொம்ப துரத்த மாட்டாங்க, உங்களால மாசா மாசம் ஈஸியா கட்டவும் முடியும்.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM. இப்போ இந்த ஷோ இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகுது. இந்த செக்மெண்ட்டுக்கு பேர் மணி மேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோவில் 3 புத்திசாலியான பசங்க வந்திருக்காங்க. அவங்க யார் என்னங்கிறத இப்போ அவங்களே அறிமுகப்படுத்திப்பாங்க.
2: ஹலோ, என் பேர் லக்ஷ்மி, எனக்கு 13 வயசு ஆகுது. எனக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்.
3: என் பேர் தீபா, எனக்கு 11 வயசு ஆகுது. எனக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்ப பிடிக்கும்.
4: ஹாய், என் பேர் பவித்ரகுமாரி, எனக்கு வந்து புக்ஸ் படிக்க பிடிக்கும். அப்படியே நான் நிறைய எழுதுவேன். எனக்கு இந்த காம்படிஷனில் சேர்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு படிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். என் கிளாஸில் நான் தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட். தேங்க்யூ.
1: இந்த குழந்தைங்கள்லாம் இப்போ ரொம்ப அழகாக பேசினாங்க. புதுசாக இந்த ஷோவை கேட்குறவங்களுக்கு இந்த செக்மெண்ட்டோட பேர் வந்து மணி மேட்டர்ஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த செக்மெண்ட்குள்ளே போகலாம். முதல் சுற்றுக்கான முதல் கேள்வி நம்ம பவித்ராவுக்காக. ரெடியா பவித்ரா?
4: Yeah.
1: ASIP இன் விரிவாக்கத்தை கூறவும்.
4: Agriculture Sector Investment Program.
1: சரியான விடை. இரண்டாவது கேள்வி தீபாவிற்காக. 4 வெளிநாட்டு வங்கிகளின் பெயர்களை கூறவும்.
3: HSBC, ABN AMRO, RBS, Deutsche Bank.
1: இந்த சுற்றுக்கான கடைசி கேள்வி லக்ஷ்மி அவங்களுக்கு. டிடிக்கும் செக்குக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை கூறவும்.
2: டிடி வந்து ஒரு பேங்க் இஷ்யூ பண்ணுறது, ஆனால் செக் வந்து நம்ம பர்சனல் யூஸ்க்காக.
1: இவங்களும் இன்னைக்கு சரியான விடை சொல்லியிருக்காங்க. இந்த சுற்றில் நீங்கள் 3 பேருமே சரியான விடை சொன்னதுனால இரண்டாவது சுற்றுக்கு தேர்வாயிருக்கீங்க. இரண்டாவது சுற்றுக்கு போகலாமா? இரண்டாவது சுற்றில் ஒவ்வொருத்தருக்கும் 10 வினாடிகள் தான் கிடைக்கும். நம்ம இரண்டாவது சுற்றுக்கான முதல் கேள்வி லக்ஷ்மி அவங்களுக்கு. ஏதாவது 2 கவர்மெண்ட் ஸ்கீம்ஸின் பெயர்களை கூறவும்.
2: முதல்ல வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஆஃப் இன்கம் ஸ்கீம், அதுக்கப்புறம் நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் ஸ்கீம்.
1: அழகா சொன்னாங்க. இரண்டாவது கேள்வி பவித்ரா அவர்களுக்கு. காப்புறுதி அல்லது இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன?
4: காப்புறுதிங்கிறது வந்து பேங்கோட பாலிசி. அது என்ன பண்ணணும்னா, நம்மளோட லைஃப்ல ஏதாவது லாஸ் சப்போஸ் டெத் இல்லைன்னா கார் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம போட்ட அமௌண்ட், நம்ம போட்ட மணி வந்து நம்மளுக்கு திருப்பி ஒரு லார்ஜர் சம்ல வந்து ஹெல்ப் பண்ணும்.
1: இந்த சுற்றின் கடைசி கேள்வி தீபா அவங்களுக்கு. சேமிப்பு கணக்கை துறப்பது எப்படி?
3: சேமிப்பு கணக்கு
1: உங்களுக்கு 10 வினாடி தான் இருக்கு தீபா, நீங்க சீக்கிரம் சொல்லணும். இன்னும் 3 வினாடி தான் இருக்கு. ஓகே தீபா, நீங்க வந்து நேரம் கடந்த காரணத்தினால் இந்த சுற்றோட நீங்க வெளியேறணும். இறுதி சுற்றுக்கு தேர்வாயிருக்க 2 பேர் பவித்ரா மற்றும் லக்ஷ்மி அவர்கள். போன சுற்றில் வந்து நேரம் கடந்த காரணத்தினால் தீபா அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவங்க இப்போ இவ்வளோ தூரம் இந்த கேமில் ட்ராவல் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி அவங்க சொல்லுவாங்க.
3: ரொம்ப ஃபன்னாக இருந்தது, ஆனால் அவுட் ஆயிட்டேன்னு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. பட் பரவாயில்ல, மம்மி சொன்னாங்க நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து வின் பண்ணிக்கலாம் அப்படின்னு.
1: ஓகே, ரொம்ப அழகாக விளையாண்டாங்க இன்னைக்கு. ரொம்ப நன்றி தீபா. இப்போ நம்ம இறுதி சுற்றுக்கு வந்தாச்சு. இறுதி சுற்றுக்கான இறுதி கேள்விக்கு யார் முதல்ல பதில் சொல்கிறாங்களோ அவங்க தான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றியாளர். இறுதி கேள்வி நல்லா கவனமாக கேளுங்க. காசோலை செல்லாமல் போவதற்கு 3 காரணங்கள் அளிக்கவும்.
4: ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து டேமேஜ் ஆயிருந்து தான் செக். சப்போஸ் கிழிஞ்சிருந்துனா இல்லைனா ப்ராப்பர் கண்டிஷன் இல்லைனா அது ஒன்று. இரண்டாவது வந்து இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ், ஏன்னா நீங்கள் அது பர்சனல் யூஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் கரெக்டான அமௌண்ட் இல்லைன்னா பிரச்சனை ஆகும். தேர்ட் வந்து டேட் பிரச்சனை, நீங்கள் அங்கே ஃபில் பண்ணுவீங்கல்ல அஞ்சு இது ஃபில் பண்ணும்போது டேட்டை ஒழுங்காக ஃபில் பண்ணலன்னா அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ இதுதான் ஆன்சர் நினைக்கிறேன்.
1: பவித்ரா அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்காங்க, ரொம்ப அழகாக இந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியோட வெற்றியாளரும் அவங்க தான். இன்றைக்கி நம்ம மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றவர் பவித்ரா. வாழ்த்துக்கள் பவித்ரா.
4: தேங்க்யூ, ரொம்ப நன்றி.
1: நம்ம ஷோ இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக போச்சு. இன்னைக்கு வந்த மூணு குழந்தைகளுமே ரொம்ப புத்திசாலியாக ஸ்போர்ட்டிவாக விளையாடினாங்க. அவங்க மூணு பேருக்குமே இந்த நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஐஸ்வர்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM.
0: டிப் 6, ஃபோன் பின்னாலே நிறைய காசு ஆகுங்க. நீங்க போஸ்ட்பெய்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா நீங்க போனை யூஸ் பண்ணலனாலும் 200 ரூபாய் வீணா கட்ட வேண்டியிருக்கும். முதல்ல ஒரு ப்ரீபெய்ட் சிம்மா வாங்கி போன் யூஸ் பண்ணிக்கோங்க. டிப் 7, மாசா மாசம் இந்த கடையில தள்ளுபடி அந்த தள்ளுபடி ஆடி தள்ளுபடின்னு எல்லா கடையிலும் ஏதாவது போட்டுட்டு தாங்க இருக்காங்க. உங்களால ஒரு பண்டிகை மாசத்துல துணி வாங்க முடியலனா அந்த மாதிரி கடைகளா தேடி வாங்குங்க. டிப் 8, வர சம்பளத்துல அட்லீஸ்ட் ஒரு 10% சேவ் பண்ணிக்கோங்க. டிப் 9, காசை வீட்டுல வைக்காம லேண்டா வாங்கி வைங்க. இந்த மாதிரி பண்ணி நிறைய பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க.
1: பணம் என்பது நம்ம வாழ்க்கையில மிக அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதை சேமிக்கிறதும் சேமிக்காததும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதியில மிஸ்ஸஸ் ஜானகி அவங்க பேங்க் லோன்ஸ் பத்தி அவங்களுக்கு விவரமா பேசினாங்க. இந்த ஷோவோட இரண்டாவது பகுதியில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பத்தின ஒரு சின்ன டிராமாவையும் நம்ம கேட்டோம். இந்த ஷோவோட இறுதி பகுதியில சின்ன பசங்களிடையே பேங்க் பத்தின விழிப்புணர்வு எவ்வளவு இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. மீண்டும் அடுத்த முறை இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: Connect from the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: And so you're listening to MOP Community Radio 107.8, the best infotainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா? என்ன
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான், பென் வாங்கணும்.
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
3: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏய், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
3: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அதோ கொடுக்காத.
2: யார் அது?
1: என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
3: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
1: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
1: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதான் வாங்குறோம், இல்லைன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு

வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்தீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்க.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன், 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன், 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரி நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வீட்டுகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: You are listening to MOP Vaishnav

பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத சிகரெட் குடிக்காத, கெடுக்காத உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்ன போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத சிகரெட் குடிக்காத, குடிக்காத சிகரெட் குடிக்காத, கெடுக்காத.

0: இருக்க முடியலையே. ஐயோ என்னத்த செய்யறது.
1: புலிகளின் வாழ்க்கை மனசுல யோசி இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே, ராசா சிகரெட்ட குடிக்காதே.
0: குடிக்கலையா இனிமே குடிக்கலையா, நிலைக்கணுமையா உயிரை நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 라스네. 어 라스네. 어 라스네.
1: 너라마.
0: 시그나봐.
1: 나마.
0: 임부터 나 탈에 고시는 그래. 가설 왔다 이나 반르데. 탈에 떠딩는 와 엄마 코브라운나. 자, 엄마 왔는가 이난 깨래.
2: 예, 이거 봐라. 말라라도 보이기도. 아이키노 와카르는 소리를래.
1: 에빠, 나 빨리 그럼 보내봐.
2: 나 벌프도 보내면래. 군대기는 다 소리 만들어봐. 뿌리라 이거.
1: 보아빠.
2: 그래.
3: சக்கரே, ஏய் சக்கரே, எங்க மாவும் புருசன்?
0: தா கூப்பிடறேன் சாமியா. தா பசுனையா கூப்பிடறாரு, வந்து இன்னான்னு கேளு.
2: வந்துட்டேன் சாமியோ. கூப்பிடறேன் சாமியோ. ஏனா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க?
3: ஏய் சக்கரே, நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க. மருமகனுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். காடை இருக்குமாப்பா? ஆமாண்டா, அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க, தங்க மாட்டாங்க. அதனால 10 காடையும் 5 கவுதாரையும் உடனே கொண்டு வந்து கொடுத்துரு.
2: போங்க சாமி, கொண்டாந்து
3: மறந்துடாத சக்கரை.
2: தொட்டு குடிச்சிருக்கல, மறந்துருவனே. காலிம்பா பாடி ஆந்துட்டம்மா. காலையில
1: வரல.
2: நான் வளையத்து
1: வரேன்.
2: என்ன
1: பிடிக்க முடியாது போ.
4: போயிட்டானே.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாருன்னா ஒருத்தர் வர சொன்னாரு, யாருன்னா ஒருத்தர் என் கூட வர.
1: நீங்க

0: ऑपरेशन பண்ணியாச்சு இப்போ ஒன்னு சொல்ல முடியாது
1: கங்கிராட்டா சாமி கடவுள் மாதிரி நம்புறோம்
0: நீங்க யாரு
1: நான் தான் சாமி எங்க நரிக்குறவங்க சங்கத்து தலைவர்
0: சரி எல்லாரும் என் ரூம்க்கு வாங்க அங்க போய் பேசலாம் வாங்க உட்காருங்க
2: அதிர்ச்சியா
0: இருக்கும் தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு
1: போய் பார்த்து
0: வாடு கொண்டு வந்திருப்பாங்க சரி நீங்க போங்க நானும் வரேன்

0: 맞아. 뭐래.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க ஷாபி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுதான் சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும்ட்டு இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு ஒளியும் மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதன இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியட்டா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 மில்லிகிராம் கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரியா?
2: ஏண்டா சக்கரை இம்புட்டி வாசனா, எனக்குன்னு டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி இருக்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதானே மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாடுறது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு பொட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட மூணு பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். ஊசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம்னு தானே சொல்றோம். ஆனா உன் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு. எப்படி மனுஷனுக்கு உபயோகமா இருக்க, அதே மாதிரி மனுஷன் சேர்த்த பிறகும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கு சாமி.
0: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒண்ணு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானம்மா? சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டர் கணிப்பை ரெடி பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
4: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.
5: என்ன சக்கர இன்னும் போல?
6: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
5: என்னது?
6: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு, இந்த துட்டை நாங்க வாங்கிட்டோம்னா என் புள்ள செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. பாரு சாமி,
4: ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னிய குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் நாலு பேரை வாழ போறான், அவன் சாவே இல்ல குப்பி, அவன் சாவே இல்ல. நீ வாமச்சம் போலாம்.
7: You are listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. வணக்கம், இது வினோத் சந்தர். நான் இசையமைப்பாளர் சந்திரபோசுடைய மகன். இன்னைக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லலாம்னு வந்திருக்கேன். இசையமைப்பாளருடைய மகன்றதுனால இசையை பத்தியே பேசலான்னு. இப்போ இந்த காலத்து இசை எல்லாமே ரொம்ப நல்ல நவீன டெக்னாலஜி வச்சுட்டு நல்ல வெஸ்டர்ன் கல்ச்சரை பேஸ் பண்ணி நிறைய இசைகள் வருது, ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ குழந்தைங்களாம் நிறைய இசையை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு 2 வயசு 3 வயசுலேருந்து குழந்தைங்க வந்து எப்போ பார்த்தாலும் டிவியை பார்க்கறது, ஃபுல்லாகவே சன் மியூசிக் இந்த மாதிரி பல பல வானொலிகள் இந்த மாதிரி நிறைய இதில் பாட்டுகள்லாம் கேட்குறாங்க. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் என்னன்னா, கொஞ்சம் நல்ல கருத்துள்ள பாடல்கள்லாம் சின்ன வயசுலேருந்து கொடுத்தா ரொம்ப அருமையா இருக்கும். அந்த ஒரே ஒரு சோஷியல் மெசேஜ் தான் எனக்கு வேணும். ஏன்னா இப்ப எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இருக்கே தவிர லிரிக்ஸ் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும். இதுக்காகவே நானும் என் நண்பர்களும் அப்பாவுடைய இதை விட வேணாம்னு சொல்லிட்டு நானும் என் நண்பர்களும் சேர்ந்து சூச்சு டிவின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து சின்ன குழந்தைங்களுக்கான பாடல்கள். அதில் வந்து இந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல இன்ஸ்பைரிங்காக இருந்து பெரிய லெவல் வரத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அப்புறமா வந்து ஒரு தப்புலேருந்து திருந்தி அடுத்த தடவை அந்த தப்பு பண்ணாமல் இருக்க எப்படி நம்ம கற்றுக்கிறது, இந்த மாதிரி நல்ல வேல்யூஸ் இருக்கிற பாட்டுகளாக நாங்கள் எழுதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சினிமாவிலையும் இந்த மாதிரி பாடல்கள் நிறையா வந்ததுன்னா பார்க்குற இள வயது குழந்தைகளுக்கு வந்து நல்ல இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஏன்னா இந்த நாட்டு இப்போ நாட்டில் நடக்கிற பல ராங்கான விஷயங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல, இவங்க சின்னவங்க தான் நாளைக்கு நாட்டை ஆள போகிறாங்க, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நல்ல எண்ணத்தை விதைக்கிறது தான் நாங்கள் பிளான் பண்ணி சூச்சி டிவியில் பண்ணுறோம். அதே மாதிரி சினிமாலேயும் அந்த மாதிரி அதர் மீடியாலேயும் அந்த மாதிரி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன். நன்றி.

0: எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞ்சிக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.
1: வணக்கம். நமது எம்ஓபி சமுதாய வானொலியின் 107.8 அறிவு பயணத்திற்கான தேடலில் உங்களுடன் பயணிப்பது அப்துல் கரீம். நமது எம்ஓபி சமுதாய வானொலியின் 107.8 அறிவு பயணத்தின் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி தமிழ் இலக்கியத்தை பார்த்துட்டு இருந்தோம். மீண்டும் இலக்கணத்திலையும் சில தலைப்புகளை பார்க்க போகிறோம். அந்த தலைப்புகள் என்னென்னதோ ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துடலாம். பொருத்துதல், தொடரும் தொடர்பு அறிதல், பிரித்தெழுதுக, எதிர்த்தொல்லை எடுத்தெழுதுகள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழைத்திருத்தம், பிழைத்திருத்தத்திலே பல வகைகளை நம்ம பார்த்தோம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். இப்போ அடுத்தது ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல்ன்றதை இப்போ இன்றைக்கி வகுப்பில் பார்க்கலாம். ஒளி வேறுபாடு அறிந்து பொருளை அறிதல், இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வகை இருக்குது. இது எல்லாம் குறைந்த சொற்கள் தான் இருக்குது. இது மறுபடியும் கேட்டதையே மறுபடியும் கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 11 வகுப்புலையும் 12 வகுப்பில் பார்த்தீங்கன்னா இதுக்கான கம்ப்ளீட் லிஸ்ட்டு வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ரகரம், ரகரம் சின்னரா பெரியரா, லகரம் சிறப்பு லகரம், நகரம் நகரம் ரெண்டு சொல்லினா நகரம், லகரம் லகரம் சிறப்பு லகரம், நகரம் நகரம் ரெண்டு சொல்லினா. இதுலேயே தான் திருப்பி கேட்பாங்க. அதில் ஒரு சின்ன எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்துடலாம். இறை இறை, இறைன்றது சின்னரா, இறைன்றது பெரியரா, சின்னரா இறைன்றது உணவு, பெரியரா இறைன்றது இறைவன் தேடுதல். அடுத்தது அழகு, அழகு அழகு அழகு மூணுலா வரும், சின்னலா பெரியலா சிறப்பு லகரம். அழகுன்றது மெஷர்மெண்ட், இத்தனை யூனிட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், மெஷர்மெண்ட் அழகு. இன்னொரு இது மூக்கு, மூக்கு கூட அழகுன்னு, இப்போ கிளி மூக்கை கிளீன் அழகுன்னு, குருவி அழகுன்னு. இன்னொரு அழகு பெரியலா, அது வந்து பெண்மயில், பெண்மயிலாக அழகுன்னு. இன்னொன்று அழகு எழில் பியூட்டி, அதை தான் அழகுன்னு. ஆணி ஆணி, ஆணின்றது ரெண்டு சுழினா ஆணி தமிழ் மாதம், ஆணி மூணு சுழினின்றது சுவரில் அடிப்போம் தெரியுமா ஆணி, அந்த ஆணி. அடுத்தது தேநீர், தேநீர் தேநீர்ன்றது குடிக்கும் நீர், தேநீர் வந்து தாப்பகத்தில் வரும் நான் தெரியுங்களா தேநீர். இன்னொரு ரெண்டு சுழி நீ போட்டு கொடுத்தோன்னா தேநீர். தேநீருக்கும் தேநீருக்கும் என்ன வித்தியாசம்னா தேநீர் வந்து நம்ம டீ குடிக்கிறோன்னா அதுதான் தேநீர். தேன் ரெண்டு சுழி நீ போட்டால் தேனுக்கு வரும்னு தெரியுங்களா தேன் நீ, அந்த தேன் வந்து தேனீக்கு தேநீர் அந்த இதில் வர ரெண்டு சுழினா வந்து தேன் கலந்த நீர். தேநீர்ன்றது நம்ம குடிக்கிறது, தேநீர்ன்றது தேன் கலந்த நீருக்கு தேநீர்னும். இல்லை இன்னொரு உதாரணத்தை பார்த்தீங்கன்னா சிறியவர் பெரியவர், இது சில இடத்துல நிறைய குழப்பம் உண்டாக்கும். சிறியவருக்கு எந்த ரா பொண்ணும் பெரியவருக்கு எந்த ரா பொண்ணுன்றது, சிறியவர்ன்றது பெரிய ரா பொண்ணும், சிறியவருக்கு பெரியராகவும் பெரியவருக்கு சிறியராகவும் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொடர்பு படுத்தி சொன்னீங்கன்னா தேர்வுகளை எழுத ஈஸியாக இருக்கும். சிறியவருக்கு பெரியரா, பெரியவருக்கு சிறியரா, புரியுதுங்களா. அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழி, அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. என்னங்க இது ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன, ஆங்கிலத்தில் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, 26 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 26 எழுத்துக்களில் ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் தான் பொருள் இருக்கும். உதாரணத்துக்கு ஏ, ஏனா என்ன ஒரு இல்லைனா ஒரு ஓர். அடுத்தது ஐ, ஐன்றது பார்த்திங்கன்னா நான். இந்த ரெண்டு எழுத்துக்கு தான் பொருள், ஒரே ஒரு வார்த்தையில் பொருள் இருக்கும். அதே போல் தமிழில் பார்த்திங்கன்னா 247 எழுத்துக்களில் 42 எழுத்துக்களுக்கு தனித்தனியே பொருள் உண்டு. அதுலேயும் ஒரு ஒரு எழுத்துக்கும் நிறைய பொருட்கள் உண்டு. அந்த மாதிரி என்னென்னதை நம்ம முறைப்படுத்தி பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த 42 எழுத்துக்களில் நம்ம நிறைய நடைமுறை வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு ஆ, ஆன்னு சொல்லுவோம், ஆவின் பால், ஆ ஆன்றது பசு, பசுவின் பால் தான் ஆவின் பால். நம்ம வாங்குவோம் பாருங்க, காலைல எழுந்திரிச்சோன்னா ஆவின் பால், ஆவின் பால், ஆன்ற பசு, பசுவின் பால். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வரும் அந்த ஈயை ஓட்டு பண்ணுவோம், ஈன்றது ஒரு வகை பூச்சி. பூச்சி இனத்தை சேர்ந்தது. இதெல்லாம் நம்ம நடைமுறையில் காவரிசையில் பார்த்தீங்கன்னா கை, கைனா நம்மளுடைய ஒரு உறுப்பு கை. கோ, கோ என்றால் அரசன், அரசன் வாழும் இல்லம் தான் கோயில்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு கோயில், கோ என்றால் அரசன், அரசன் வாழும் இல்லம் கோயில். அடுத்த தா, தா வரிசையில் பார்த்தீங்கன்னா தா எதையாவது தா. தீ நெருப்பு. தை தமிழ் ஆண்டுகளில் ஒன்று தை. மா, மான்றது பெரிய. மை கண்ணுக்கு வைக்கும் மை. இதெல்லாம் நம்ம நடைமுறையில் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பா, பா என்றால் பாட்டு நூல் இதெல்லாம் சொல்லலாம். பூ தலையில் வைக்கும் பூ, பூச்சூடுதல். பை நம்ம எப்போவும் கையை பாலித்தீனை அவாய்ட் பண்ணுங்கள், பையை எடுத்துகிட்டு போங்கன்னு நமக்கு நிறையா எஸ்எம்எஸ் வாயிலாகவும் நிறையா விழிப்புணர்வுகளும் நிறைய வருது. போ, போன்றது நம்ம வெளியே போ, அந்த போன்ற வார்த்தை நம்ம நடைமுறையில் நிறைய உபயோகப்படுத்துவோம். நா, நாக்கு. நீ எதிரில் இருக்கோம் நீ. நை, நைன்றது நெஞ்சு போச்சுன்னு வாங்க. வாழைப்பழத்தை வைத்தால் நெஞ்சு போச்சுன்னு வாங்க. நைந்து போவதால் நசுங்குதால் அழிதால். வா வரிசையில் பார்த்தீங்கன்னா வா இங்கே வை. அதே போல் சா வரிசையில் பார்த்தா சி, ஒரு ஏளனமாக சொல்லும்போது சி. இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துகிற நிறைய வார்த்தைகள்லாம் இதிலே வந்துடுது. இது இல்லாமல் ஒரு 42 மொத்தம் சேர்ந்து 42 எழுத்துக்கள் என்னென்னன்றதை நம்ம ஒவ்வொரு வரிசையாக பார்த்துடலாம். உயிர் எழுத்துக்களில் என்னென்ன இருக்குன்னா ஆ, ஆ நம்ம பார்த்தோம் பசு. இ பூச்சி. உ ஏ ஐ என்றால் ஐயம். ஓ அதே போல் கா வரிசையில் பார்த்தீங்கன்னா கா, கூ, கை, கோ. சாயினத்தில் பார்த்தீங்கன்னா சா, சி, சே, சோ. இந்த மாதிரி தா இனத்தில் பார்த்தா தா, தீ, தூ, தே, தை. நா இனத்தில் பார்த்தா நா, நீ, நே, நை, நோ. பா இனத்தில் பார்த்தா பா, பூ, பே, பை, போ. இது எல்லாமே புத்தகத்தில் இருக்குது. மா இனத்தில் பார்த்தா மா, மா என்றால் பெரியது. மீ, மூ, மே, மை, மோ. வா இனத்தில் வா, வி, வை, வவ். அது இல்லாமல் மூன்று தனியாக வரும். யா, யா என்றால் யாப்பு. நோ, தூ, தூ என்றால் துன்பம். இந்த 42 எழுத்துக்களை மாற்றி மாற்றி தான் கேட்குறாங்க. அது எல்லாமே புத்தகத்தில் இருக்குது. அதை சமச்சீர் கல்வி புத்தகத்தில் ஒரு தடவை நம்ம பார்த்துட்டோன்னா தேர்வுக்கு போகும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்த தலைப்புகள் வேர் சொல்லை கண்டறிதல். நாங்கள் வேர் சொல்னா என்ன, நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். வேர் சொல்னா ஒரு சொல்லை கொடுத்து அதோடய வேர் சொல் என்னன்னு கேட்பாங்க. அது ரொம்ப எளிமையான பகுதி. என்ன வேர் சொல்னா, வேர் சொல்ல ரெண்டே ரெண்டு விதி தான். வேர் சொல் எப்போதும் கட்டளையாக இருக்கும், பிரிக்க முடியாது. இப்போ நடந்தான்றதில் வேர் சொல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட. இந்த நட மறுபடியும் மேற்கொண்டு பிரிக்க முடியுமானா, பிரிக்க முடியாது. நடன்றதே ஒரு கட்டளை. கல்வின்றது படின்றது அர்த்தம். அந்த படியை மேற்கொண்டு நம்மளால் பிரிக்க முடியாது. கல்ன்றதை பிரிக்க முடியாது. வருக, வருகன்றதுடைய வேர் சொல் வா. வா மேற்கொண்டு பிரிங்க, பிரிக்க முடியாது. வான்றதே கட்டளை சொல்லாக தான் இருக்குது. அதுதான் ஒரு எளிமையான பகுதி. இது மேற்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதணும். ஒரு நடந்தான், வென்றான். வென்றான்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா வென்றானுக்கு வேர்ச்சொல் வெல். விழுந்தான் வீழ். எழுந்தான் எழு. படித்தான் படி. இந்த மாதிரி எல்லாம் வர்றது தான் வேர்ச்சொல்லை கண்டறிதல். அடுத்த பகுதி வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுட்டு வினையச்சம் வினையாளனின் பெயர் தொழிற்பெயர் உருவாக்குதல். ஒரு வேர் சொல்லை கொடுத்துவாங்க. இப்போ தான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும். அந்த சொல்லை வச்சுட்டு வினைமுட்டு வினையச்சம் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர். இது எல்லாமே கொஞ்சம் லகுவான பகுதி தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக எழுதிடலாம், எளிமையாக இதுக்கு விடை சொல்லிடலாம். வேர் சொல் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இருக்குன்னு. கட்டளை சொல்லாக இருக்கும், பிரிக்க முடியாது, மேற்கொண்டு அதை பிரிக்க முடியாது. இதை வினைமுட்டை எப்படி ஆக்கணும்னா, முதல்ல ஒரு வேர் சொல் கொடுத்தா அதோடய தொழில் என்னன்னு பார்த்துக்கணும். அதை இறந்த காலத்துக்கு மாற்றிட்டு பாலோடு சொல்லணும். இப்போ ஃபார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கல். கல்ன்றது படிக்கிறத கல். அந்த கல்லுடைய வேர் சொல், அந்த கல் வேர் சொல்லாக இருக்குது. அதை தொழிலாக மாற்றிக்கிட்டு கற்றல். அதுவும் இறந்த காலத்தில் சொன்ன கற்றான், ஆண் இல்லை பெண்பாலில் மாற்றிக்கலாம். கட்டான், கற்றால், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதை வினைமுட்டாக மாற்றும்போது வேர் சொல் தொழிலையும் தொழிலையும் மாற்றி தொழிலாக மாற்றிட்டு இறந்த காலத்தில் பாலோடு சொல்லணும். இப்போ நட, நட வந்து தொழிலை மாற்றினா நடந்த, நடத்தல் தொழிலை மாற்றின நடத்தல். இதை இறந்த காலத்தில் நடத்தவன், நடந்தவன், நடந்தவன் ஆண் பாடம்னு சொல்லலாம், பெண் பாடம்னு சொல்லலாம். நடந்தவள், நடந்தவன், எப்படி வேணாலும் சொல்லலாம். அங்கே ஆப்ஷனில் அந்த இதில் என்ன இருக்கோ, ஆண் பாலில் இருக்கோ பெண் பாலில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். வினையச்சம், வினையச்சத்துடைய விகுதி பார்த்திங்கன்னா இன் இ உ ஆகியவற்றில் முடியணும். பேரட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஆள முடியும், வினையச்சத்தில் பார்த்தீங்கன்னா இன் இ உ பல இ உ இதில் தான் அதிகமாக முடியும். இன்னுன்றது சில இடத்துல முடியும். இப்போ கல் பார்த்தோம், கட்டான்னு பார்த்தோம், அது வினைமுற்று. இதை வினையச்சத்தில் மாற்றினா கடைசியில் ஊல விகுதி முடியணும். அப்போ கட்டான்றத கற்று, நடந்தான்றது நடந்து, படுத்தான்றது படுத்து. இந்த மாதிரி ஊல முடிஞ்சதுதான் அது செய்து, நடத்தி, காண்பி, இந்த மாதிரி ஈல முடிஞ்சு பாருங்க. இதெல்லாம் வினையச்சம். வினையால் அணையும் பேர்னா அந்த வினையை அணைச்சி வர்றது. நம்ம மேலே பார்த்தோம் கட்டான், கட்டான்றது வினைமுற்று. கற்றவன் யார் அதை செய்கிறாங்களோ அந்த வினையை அணைச்சி வர்றதால அது கற்றவன். தொழிற்பெயர், தொழிற்பெயர்னா தொழில்னா என்ன, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் வெர்ப். வினை, நம்ம என்ன வினை பண்ணுறோமோ அதுதான் தொழில். நடத்தல், விளையாடுதல், படித்தல், தல்ல முடியும். தல், அல், கை, இந்த மூணு முடிவில், இந்த மூணு விகுதியில் இந்த மூணு முடிஞ்சால் அது வந்து தொழிற்பெயர் ஆகும். தல், அல், கை ஆகியவற்றில் முடிந்தால் அது தொழிற்பெயர் ஆகும். உதாரணத்துக்கு கற்றல், நடித்தல், பாடுதல். கை முடிகிறது வாழ்க்கை. சில இதில் விதிவிலக்கு இதெல்லாம் இந்த மூணு இதுலேயும் வராது. ஆட்சி, அடக்கம், ஆக்கம், அறிவு, செய்கை, சாக்காடு, ஒழுக்கம், நோன்றல், இதெல்லாம் உங்களுக்கு தொழிற்பெயரில் வரும். இதெல்லாம் சில விதிவிலக்கு. மறுபடியும் சொல்கிறேன், ஆட்சி, அடக்கம், ஆக்கம், அறிவு, இதெல்லாம் செயல். ஒவ்வொரு செயல், ஆட்சின்றது ஆட்சி செய்தல், அடக்கம், ஆக்கம், அறிவுன்றது ஒரு செயல், செய்கை, சாக்காடு, இறத்தல், ஒழுக்கம். ஒழுக்கம் நிறைய தடவை கேட்டுருக்காங்க. ஒழுக்கம் நோன்றல்லாம் அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்த ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் பார்த்திங்கன்னா நாலு அல்லது ஐந்து சொற்கள் மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. அகர வரிசை இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. அதை அகர வரிசையில் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னுவாங்க ஆங்கிலத்தில். அதில் அமைச்சு எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த விடையில் கரெக்டாக நீங்கள் பொறுத்துனீங்கன்னா அதுதான் இதில் ஈஸியான முறை. தமிழில் 246 எழுத்துக்கள். இதில் விதி என்னென்னா அகர வரிசையில் முதல்ல உயிர் எழுத்துக்கள் வரணும், பிறகு மெய் எழுத்துக்கள் வரணும், அதன் பிறகு உயிர்மை எழுத்துக்கள் வரணும். உயிர்மை எழுத்துக்கள்னால் என்னென்னு தெரிஞ்சிங்கன்னா கா, கி, கி, கு அந்த மாதிரி வரும். உயிர் எழுத்துக்களில் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்களில் கா, கா, கி, கி, கவு வரைக்கும் அப்படி அந்த வரிசையில் வரும். எந்த காரணத்து கொண்டோ காங்கா சானானே என்ற முறையில் வரிசைப்படுத்தக்கூடாது. இதுதான் இதோட விதி. முதல்ல உயிரெழுத்துக்கள், பிறகு மெய் எழுத்துக்கள், அதன் பிறகு உயிர்மை எழுத்துக்கள். உயிர்மை எழுத்துக்கள் இந்த வரிசையில் வரும். கா, கா, கி, கி, கு, கு, குன்னு நம்ம சொல்லுவோமே அந்த வரிசை. இப்போ அந்த வரிசையில் சா, சா, சி, சு அந்த வரிசையில் வரணும். எக்காரணத்தொண்ணும் கா, ஞா, சா, ஞா என்ற வரிசையில் வரிசைப்படுத்தக்கூடாது. நம்ம பண்ணுற தப்பே இந்த வரிசையில் வரிசைப்படுத்துறது தான். எல்லாரும் மிஸ் பண்ணுறதே அந்த வரிசையில் படுத்துறது தான். இது எளிமையான பகுதி. நம்ம எங்கே விழுறோன்னா வழுக்கிறோன்னா இந்த மாதிரி வரிசைப்படுத்துறதெல்லாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்று தர நோட் குறிப்பெடுத்துங்க. உதாரணத்துக்கு 5, 2, 6, 1, 7, 8 இந்த மாதிரி ஒரு 6 எழுத்துக்கள் சொற்கள் கொடுத்துருக்காங்க. 5, 2, 6, 1, 7, 8 நம்ம என்ன படுத்துவோம், 1, 2, 5, 7, 8 வரிசைப்படுத்துவோம். இந்த வரிசைப்படுத்துறது என்ன வரும், ஆனால் எழுத்தில் வரிசைப்படுத்தும் போது அகர வரிசையில் முதல்ல வர்றது ஆ, 6, ரெண்டாவது வரு 2, இ, அ, ஆ, இ அந்த வரிசையில் ஆ முதல்ல வரும், 6, ரெண்டாவது 2, மூன்றாவது 8, 8ன்றது ஏ, அதுக்கப்புறம் தான் ஏ, 7 நாலாவது வரும், ஐந்தாவது 5, ஏக்கப்புமா தான் ஐ வரும், கடைசியாக 1. நம்ம முதல்ல அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்பர்ஸில் பார்த்திங்கன்னா 1 தான் முதல்ல வரும். அந்த மாதிரி இடத்துல நம்ம சில இடத்துல நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அடுத்தது இன்னொரு உதாரணம், படம், பட்டம், பாடம், படிப்பு. படம், பட்டம், பாடம், படிப்பு. முதல்ல நம்ம இந்த விதியில் பார்த்திங்கன்னா முதல்ல எது வரும், உயிரெழுத்துக்கள், உயிரெழுத்துக்களை பா வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒற்று, ஒற்ற எழுத்துக்கள்னா மெய் எழுத்துக்கள். பட்டம் ரெண்டாவது வரும், பட்டம் முதல்ல வரும், அடுத்தது படம், பார்க்கப்புமா பா, பாடம், மூன்றாவது டி, படிப்பு. பட்டம், படம், பாடம், படிப்பு. இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம், கண்ணன், மூணு சுழி கண்ணன் நமக்கு பெயர் சொல்லுவோமே, கண்ணன், கன்னி, கண்ணகி, கல்வன். கண்ணன், கன்னி, கண்ணகி, கல்வன், இதில் எது முதல்ல வரும்னு பார்த்திங்கன்னா கண்ணன். கண்ணில் பார்த்தீங்கன்னா முதல்ல உயிரெழுத்து கா வந்தது, அதுக்கப்புறமா ஒட்டெழுத்து இன் வந்திருக்கு, இதில் எல்லாத்துலேயும் ஒட்டெழுத்து வந்திருக்கு. ரெண்டாவது இதில் எல்லாத்துலேயும் முதல்ல கா தான் ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒட்டெழுத்து இருக்குது. இதில் ஒட்டெழுத்தில் முதல்ல எது அகர வயசு பிடி வருதுன்னா இன். இந்த இன்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருது, கண்ணனும் வருது கண்ணகியும் வருது. இந்த கண்ணனா கண்ணகியான்றது அடுத்த இதில் நம்ம பார்த்துடலாம். கண்ணன்றதில் கண்ணகி, மூணாவது எழுத்தும் நாதா வருது, மூன்று சுழி நாதா ரெண்டுத்துலேயும் வருது. நாலாவது எழுத்தை வச்சு தான் இப்போ நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். இதில் வந்து ஒட்டெழுத்து வந்து கீ வந்திருக்கு. கண்ணனில் ஒட்டெழுத்து இன்னு, கண்ணகியில் கீ வந்திருக்கு. எது முதல்ல வரும்? ஒட்டெழுத்து தான் முதல்ல வரும். கண்ணன்றது முதல்ல, அடுத்தது கண்ணகி. இப்போ மூன்றாம் எழுத்து கண்ணன் முதல்ல, கண்ணகி ரெண்டு. இப்போ மூன்றோ நாலோ எதுன்னுன்றத கன்னியா கல்வனான்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். கன்னி கல்வன், இதில் முதல்ல எது வரும்? கன்னின்றது ரெண்டு சுழினி, இல்லுன்றது கல்வன், பள்ளிக்கு ஸ்கூலுக்கு வருமே இல்லு. இதில் முதல்ல எது வரும்னா இல்லு தான் வரும், கல்வன் கல் கல்வன் அது மூணாவது வரும், கன்னின்றது நாலாவது வரும். இந்த மாதிரி அகர வரிசைப்படி ரொம்ப எளிமையான பகுதி, இது நிறைய இருக்குது. எட்டாம் வகுப்புலேருந்து அகர வரிசைப்படி எழுதுகள்னு சொற்களை சீர் செய்கன்னு நிறைய வந்துட்டுருக்கு. அதெல்லாம் நீங்கள் பழக பழக உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். பார்த்தோன்னே நீங்களே சொல்லிடலாம் அந்த மாதிரியான இது எளிமையாக இருக்கும். அடுத்தது நம்ம இலக்கணத்தை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ உலக தமிழ் மாநாடு, நம்ம தமிழ்நாட்டில் உலக அளவில் உலக தமிழ் மாநாடு எத்தனை நடந்திருக்குன்னு கேள்வியெலாம் நிறைய வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா சில இடத்துல நான்காவது உலக தமிழ் மாநாடு எங்கே நடந்தது, மதுரை மாநாடு மதுரை உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது, ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு எந்த ஊரில் நடைபெற்றது, ஆறாம் உலக தமிழ் மாநாடு மொரிஷிய தீவில் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்ற போன்ற கேள்விகள்லாம் வருது. நம்ம இந்த உலக தமிழ் மாநாடை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். எந்த வருடமோ ஒரு இடத்தை பற்றி சொல்லும்போது தொடர்பு படுத்தணும். தொடர்பு படுத்துறது தான் ஒரு பொருளை இன்னொன்னோட தொடர்பு படுத்தும்போது நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி உலக தமிழ் மாநாடுக்கு ஒரு சின்ன ஒரு தொடர்பு படுத்தி ஈஸியாக நீங்கள் மனதில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன இது, ஒரு சின்ன இதை சொல்கிறேன். அதை நான் அதை மனதில் வச்சுட்டிங்கன்னா இந்த உலக தமிழ் மாநாட்டை நீங்கள் ஈஸியாக வரிசை கிரமப்படுத்தலாம். எல்லாம் குறிப்பெடுத்துங்க. கோயிலுக்கு சென்ற பாட்டியை, கோயிலுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு சொற்களையும் ஒவ்வொரு லைனில் எழுதிங்க. கோயிலுக்கு சென்ற பாட்டியை, மூணு ஆயிடுச்சா, கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோயிலுக்குள் மொட்டையடித்து தண்டிக்கப்படும். இன்னொரு சொல்கிறேன், கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோயிலுக்குள் மொட்டையடித்து தண்டிக்கப்படும். எழுத முடிஞ்சதுக்கலாம், மறுபடியும் நான் இன்னொரு சொல்லிடுறேன், கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோயிலுக்குள் மொட்டையடித்து தண்டிக்கப்படும். இது மொத்தம் எட்டு லைனாக வரும். கோயிலுக்கு ஒன்று, சென்ற ரெண்டு, பாட்டியை மூன்று, யாரேனும் நான்கு, மறித்தால் ஐந்து, கோயிலுக்குள் ஆறு, மொட்டையடித்து ஏழு, தண்டிக்கப்படும் எட்டு. இதை முதல் எழுத்தை பாருங்கள். கோயிலுக்கு கோன்றது கோலாலம்பூர், கோலாலம்பூர் தான் முதல் உலக தமிழ் மாநாடு நடந்தது. 1966 கோலாலம்பூரில் முதல் உலக தமிழ் மாநாடு நடந்தது. ரெண்டாம் மாநாடு முதல் என்ன சொல், கோயிலுக்கு சென்றன்றது சென்னை. ரெண்டாம் உலக தமிழ் மாநாடு சென்னையில் 1968 நடைபெற்றது. மூன்றாம் மாநாடு கோயிலுக்கு சென்ற பாட்டியை, பாட்டின்றது பாரிஸ் பாரிஸில் 1970 மூன்றாம் உலக தமிழ் மாநாடு நடந்தது. இதை நீங்கள் அப்படியே வரிசைப்படுத்திகிட்டே இருக்கலாம். நீங்களே பிற்காலத்தில் அப்படியே ஒரு தடவை படிச்சுட்டிங்கன்னா அதை அப்படியே நீங்களே சொல்லலாம். அடுத்தது கோலாலம்பூர், சென்னை, பாரிஸ், கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால், யாரேனும் யாழ்ப்பாணம், யா யான்றது யாழ்ப்பாணம். நான்காம் உலக தமிழ் மாநாடு 1974 நடந்தது யாழ்ப்பாணத்தில். யாரேனும் மறித்தால், மறித்தால்ன்றது மதுரையில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு 1981 நடந்தது. இந்த ஐந்து உலக தமிழ் மாநாடு சொல்லிட்டோம். ஆறாவது உலக தமிழ் மாநாடு கோயிலுக்கு கோலாலம்பூர், மறுபடியும் கோலாலம்பூரில் 1987 ஆறாம் உலக தமிழ் மாநாடு நடந்தது. மலேசியாவிலே ரெண்டு தடவை நடந்திருக்கு, முதல் உலக தமிழ் மாநாடும் ஆறாம் உலக தமிழ் மாநாடும் நடந்திருக்கு. அடுத்தது கோலாலம்பூருக்கு அப்புறம் கோயிலுக்கு கோயிலுக்குள் மொட்டையடித்து, மொட்டைன்றது மொரிஷியஸ் மொரிஷியஸ் தீவிழா ஏழாம் உலக தமிழ் மாநாடு 1989 நடைபெற்றது. இறுதியான

0: தஞ்சாவூரில் 1995. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தொடர்புபடுத்தல். இப்போ நீங்கள் நான் சொன்னதை மறுபடியும் நீங்களே அப்படியே ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். கோயிலுக்கு சென்ற பாட்டியை யாரேனும் மறித்தால் கோயிலுக்கும் மொட்டை அடித்து தண்டிக்கப்படும். இது எல்லாரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. இதை வச்சு உலக தமிழ் மாநாடாக அப்படியே நீங்களே சொல்லிடலாம். சரி சார், இது உலக தமிழ் மாநாடுன்னு சொல்கிறீங்க. 2010 ஒரு மாநாடு நடந்தது, அது என்ன மாநாடு? கோயம்புத்தூரில் 2010 ஜூன் மாதம் ஒரு மாநாடு நடந்தது, அது என்னென்னா செம்மொழி மாநாடு. இந்த உலக தமிழ் மாநாடுக்கும் செம்மொழி மாநாடும் வேறு. அது வந்து உலக தமிழ் மாநாடு, இது வெறும் செம்மொழி மாநாடு. இது 2010 கோயம்புத்தூரில் நடந்தது. இதில் எனக்கு கேள்விகள் வரலாம், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரெண்டு பேரும் கடைசியாக நடந்த மாநாடு எங்கே நடந்ததுன்னா, கடைசியாக உலக தமிழ் மாநாடு எங்கே நடந்ததுன்னா தஞ்சாவூரில், கோயம்புத்தூரில் அல்ல, அது உலக செம்மொழி மாநாடு. சரி சார், வருஷம் வருஷம் இதெல்லாம் ரைட்டு, வருஷம் வருஷம் ஒரு மாநாடு நடக்குது, உலக தமிழர் பொருளாதார மாநாடு, வேர்ல்ட் தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ்னு நடக்குது. இந்த வருஷம் வந்து டர்பன் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது, போன வருஷம் சென்னையில் நடந்தது, அதுக்கு முன்ன 2015 மலேசியாவில் நடந்தது. இதெல்லாம் என்னென்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது உலக தமிழர் பொருளாதார மாநாடு, வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸு, இது அது வந்து உலக தமிழ் மாநாடு. இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிங்க, அவ்வளோதான். நமது MOP சமுதாய வானொலியின் 107.8 அறிவு பணித்திடலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம், அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞிக்கும் வேலைவாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப்போகிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.7.
1: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.

0: ஆரம்பி ஆரம்பமே சூப்பர்.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம சந்திப்போமா நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெண்டிங் யூடியூப் சேனல் ஸ்மைல் சேட்டை டீம்ல இருந்து மூணு ஸ்பெஷல் கிரியேட்டர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா, இவங்க பேர் நந்தினி, எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல மீடியா டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். ரெண்டு வருஷமா ஸ்மைல் சேட்டை டீம்ல ஒர்க் பண்ணிட்டு வராங்க. பெண்கள் அவங்க லைஃப்ல சந்திக்கிற பிரச்சனைகளை இவள்னு ஒரு ஷோவா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஷோல இவங்க தான் லீடா ஆக்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹிப்ஹாப் தமிழ் ஆக்ட் பண்ணிருக்க மியூசியம் முறுக்கு திரைப்படத்துல ஒரு சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க. வணக்கம் நந்தினி.
2: வணக்கம்.
1: நம்மளோட அடுத்த கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா, பீச்சு பார்க் அது போல பப்ளிக் பிளேசஸ்க்கு மைக்கோட போயிட்டு பிராங்க் ஷோஸ் பண்ணிட்டு பப்ளிக்க தெரிக்க தெரிக்க ஓட விட்டுட்டு ஃபன் பண்றோம்னு ஒரு வார்த்தையை சொல்லி எஸ்கேப் ஆகிடுவாரு. ஆமாங்க, இவர் தான் ஃபன் பண்றோம் ஷெரிஃப். ஸ்மைல் சேட்டை டீம்ல இவரும் ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்லலாம். புதுயுகம் சேனல்ல கண்டென்ட் கிரியேட்டர், அது மட்டும் இல்லாம ராஜ் டிவில ஒரு ஸ்பூஃப் ஷோக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணிருக்காரு. இவரோட சமூக சேவைகளுக்காக சேவ ரத்னா அவார்டும் வாங்கியிருக்காரு. சோ வணக்கம் ஷெரிஃப்.
0: ஹாய், ஹலோ.
1: இன்னைக்கு நம்ம லாஸ்ட் கெஸ்ட், இவரை பத்தி சொல்லணும்னா, ஸ்மைல் வெப் ரேடியோல 2014 ஆர்ஜேவா இருந்துட்டு இப்போ ஸ்மைல் சேட்டை சேனல்ல கிரியேட்டர் கம் ஆர்டிஸ்டா இருக்காரு. இவரோட நேம் அன்புதாசன். ஆக்டிங் தான் இவரோட ஃபுல் டைம் பேஷன். ரிலேஷன்ஷிப்ல வர ப்ராப்ளம்ஸ் பத்தியும் லவ்வர்ஸ்க்காக லவ் ஆல் வித் அன்புன்னு ஒரு ஷோ பண்ணிட்டும் வராரு. ரீசெண்டா ரிலீஸ் ஆன மீசிய முறுக்கு மூவில சஞ்சய்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர் ஆக்ட் பண்ணிருக்காரு. வணக்கம் அன்பு.
3: வணக்கம்.
0: இவர் பேர் அன்புதாசன்.
1: சோ ஹாய் நந்தினி, நீங்க படிச்ச காலேஜ்க்கே வந்து இன்டர்வியூ கொடுப்பீங்கன்னு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? எம்ஓபியில உங்க காலேஜ் டேஸ் எப்படி இருந்துச்சு?
2: சோ யா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இது ஃபார்மலா எல்லாரும் சொல்றதானே, நானும் சொல்லிட்டு போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா படிச்ச காலேஜுக்கே வந்து ஒரு ஆர்டிஸ்டா வந்து கூப்பிட்டு இன்டர்வியூ, ஆர்டிஸ்ட்னு இல்லை, கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஃபார்மலா எல்லாரும் சொல்ற மாதிரி சென்டிமெண்டலா பேசணும்னா, எம்ஓபியிலன்னா எனக்கு ஸ்மைல் சேட்டை இருந்திருக்காது.
1: ஓகே, சூப்பர். சோ அடுத்த க்வெஸ்சன், ஸ்மைல் சேட்டை சேனல்ல சில ஷோஸ் டைரக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா, சோ உங்களுக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்டா இல்ல டைரக்ஷன் இன்ட்ரெஸ்டா?
2: எனக்கு டைரக்ஷன் மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். ஆக்டிங் கொஞ்சம் கொஞ்சம் வரதுனால அப்பப்போ நான் வந்துட்டு இருக்கேன்.
1: சோ அப்ப ஃபியூச்சர்ல உங்களை ஒரு டைரக்டரா பார்க்கலாம்
2: கண்டிப்பா.
1: சோ அடுத்த க்வெஸ்சன் ஷெரிஃப், உங்களுக்கு பப்ளிக் பிளேசஸ்க்கு போய் பிராங்க் பண்றப்போ எப்பயாச்சும் பப்ளிக் உங்களையே மொக்க பண்ணிருக்காங்களா?
0: பிராங்க் பண்றவங்க தான் கேக்குறாங்க.
1: அத கேமரா முன்னாடி எப்படி சமாளிப்பீங்க?
0: சமாளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வழக்கமாக நமக்குன்னு ஒரு சிக்னேச்சர் இருக்கு, ஈனி இழுச்சிட்டே தன்னே எனக்கு என்ன போயிடுவேன். யாரும்
3: அது ஆஃபீஸில் பண்ணுறது அப்படியே அங்கேயும் பழகிடும்.
0: ஆமாம்
1: சார். அந்த மாதிரி தான் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் இருக்கா? ரொம்ப நீங்கள் மொக்க வாங்கினது
0: மொக்க எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலாக ஃபன் பண்ணுறோம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மொக்கையாக தான் நான் பண்ணியிருப்பேன். அதை தூக்கி கொடுக்குறது நம்மளுடைய எடிட்டர் சாம்னு ஒருத்தர் இருப்பார், எல்லா கவுண்டரையும் போட்டு ஃபில் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்த மரியாதை வர அளவுக்கு காப்பாற்றி கொடுப்பார். மற்றபடி ஒன்றும் இல்லை, பண் பண்ண சொல்லுங்க அப்படிதான் நம்ம சொல்லிட்டு வரும். வரணும் இருக்காது.
1: சரி ஓகே, ஆனால் இப்படி தைரியமாக எப்படி போய் அப்ரோச் பண்ணுறீங்க? பயப்பட மாட்டீங்களா? திட்டா ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறேன்.
0: அது ஒன்று மட்டும்தான் நமக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம், யாராக இருந்தாலும் போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா ஸ்கூலில் இருக்கும்போது எந்த ஃபிகராக இருந்தாலும் பரவாயில்ல வாடா நீ பேசிடலான்டான்னு சொல்லிட்டு பழகினது, அப்புறம் போக போக பிராங்கா மாறிடுச்சு.
1: ஸோ ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அன்பு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்கள் டீமில் நீங்களும் நந்தினியும் இந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, அதே டீம்ல இருந்து இன்னும் வேற யாராவது சாட் பண்ணிருக்காங்களா?
3: ஆக்சுவலி இந்த டீம்ல வந்து இந்த டீமோட சிஇஓ அவர் தான் ஹெட், விக்னேஷ் காந்த் அப்படின்னு சொல்லிட்டு, ஆஜய் விக்னேஷ் காந்த் சொல்லிட்டு. ஸோ அவர் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்துல. இந்த படம் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ஹீரோ ட்ராவல் பண்ணுவார். ஸோ அவர் தான் ரொம்ப முக்கியமான ரோல். அதுக்கப்புறம் தான் எனக்கும் நந்தினிக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நந்தினிக்கு அது இந்த மாதிரி அந்த ஆர்டர் தான் இருக்குது. ஸோ அவருக்கு தான் ரொம்ப முக்கியமான ரோல். அண்ட் ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாகவே தெரில ஒரு மாதிரி. ஏன்னா தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நடிச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்று சின்ன கேமரா பெரிய கேமரா அவ்வளோ தான் டிஃபரன்ஸ் தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் எக்ஸைட்டிங்காக எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் எதுவும் பெருசாக இல்லை.
1: இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பிரேஷனோ சப்போர்ட்டாகவும் இருந்தது யார்?
3: இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவாக இன்ஸ்பிரேஷன் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நாங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு வந்து யூடியூப்ல ரெவன்யூ பார்க்கலாம், யூடியூப்ல இது பண்ண எதுவுமே தெரியாது. ஸோ நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் ஃபேமஸ் ஆச்சு, ஆல் இண்டியா பக்சோல்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்துட்டு டிவிஎஃப், இவங்கெல்லாம் வந்துட்டு பயங்கர ஃபேமஸாக இருந்தாங்க. ஸோ அந்த ஷோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவங்க யூடியூபுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படி தெரிய வந்து. ஸோ ஆப்வியஸாக நார்த் இந்தியன் யூடியூப் சேனல்ஸ் தான் சொல்லணும், அவங்க தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்தாங்க.
1: ஓகே, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ?
3: இல்லை, ஆரம்பத்தில் இண்டிபெண்டாகவே ஒர்க் பண்ண டீம் தாங்க. ஸோ எங்களுக்கு சப்போர்ட் எல்லாமே எங்கள் டீம் மெம்பர்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த சப்போர்ட் இருந்ததுனால இண்டிபெண்டாகவே இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
1: ஸ்மைல் வெப் ரேடியோ ஸ்மைல் சேட்டை சேனலாக மாற்றினதுக்கு ரீசன் என்ன?
3: மாறினதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்மைலோ ரேடியோ அப்படின்னு வந்து அப்போ சத்தியமாக ஓடவே இல்லை. ஓகே, எங்களுக்குமே தெரியும், எங்களுமே வெப்பில் ரொம்ப புதுசு, எங்கள் ரேடியோ வந்து பழக்கப்பட்டது, பட் வெப் ரேடியோ ரொம்ப புதுசு. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சோம், பட் அந்த பிளாட்ஃபார்மில் எதிர்பார்த்த அளவுக்கு நம் துட்டு இல்லைங்கிறதுனால சரி ஓகே என்ன பண்ணலாம், சம்பாதிக்கணும், அது அதே சமயம் பாப்புலர் ஆகலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எங்களுக்கு யூடியூப் சேனல் ஐடியா வந்துச்சு. ஸோ வந்து சும்மா ஜாலியாக பண்ணுவோம், நமக்கும் ஒரு ஸ்கிரிப்டிங் டேலண்ட் இருக்குது, ஸோ ஜாலியாக பண்ணலாம் அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சது தான் அந்த ஸ்மைல் சேட்டை. அண்ட் ஆக்சுவலி அங்கே ஸ்மைல் வீடியோக்கு அப்புறம் ஸ்மைல் வீடியோ ப்ளஸ்ன்னு சொல்லி வச்சிருந்தோம், டெஸ்ட் மாதிரி வச்சிருந்தோம், அதனால ரீச் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்மைல் சேட்டை அப்படின்னு தைரியம் ஆரம்பிச்சோம். ஸோ அதான் தொடர்ந்து தோல்விகள் சந்திச்சதுனால தான் சரி இதாக பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஆரம்பிச்சது தான் அந்த யூடியூப் சேனல் ஸ்மைல் சேட்டை அப்படின்ட்டு.
1: ஓகே, ஸோ பிளாக் ஷீப்னு இன்னொரு சேனலை இப்போ நியூவாக இது பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ஷெரிஃப்.
0: பிளாக் ஷீப்னு இப்போ பேர் தான் மாற்றிருக்கோம், ஆக்சுவலாக பிப்ரவரி 29 நாங்கள் வந்து இது ஸ்மைல் மிக்சர்னு ஆரம்பித்தோம், ஸ்மைல் செட்டை ஆரம்பித்ததோட. சரி, ஸ்மைல் செட் எல்லாமே சீரியஸ் கண்டென்ட் தான் போட முடியும், ஜாலியாக போட முடியாது, இல்லை நம்ம யாரையும் என்ன சொல்கிறோம் ரேண்டம் வீடியோஸாக கலாய்ச்சி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி போட்டோம்னா ஸ்மைல் செட்டில் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு நான் ஆடியன்ஸ் தனியாக க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்மைல் மிக்சர்னு ஒன்று கொண்டு வந்தோம். அதில் என்ன இருக்கும்னா 50% சால்ட் இருக்கும், 50% ஸ்வீட் இருக்கும் கண்டென்ட் ஃபுல்லாகவே. ஸோ சீரியஸாக பேசுகிறதும் பேசலாம், ஜாலியாக கலாய்ச்சி இருக்கிறதும் பண்ணலாம். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணது ஸ்மைல் மிக்சர் அந்த சேனல்.
1: இப்போ பிளாக் ஷீப் ஆமாம்,
0: அது ஏன்னா ஸ்மைல் செட்டையும் ஸ்மைல் மிக்சரும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஸ்மைல் ஸ்மைல்னு வருது, ஒரே சேனல் தான், இவங்க எல்லாருமே ஒரே ஆள் தான் நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. இதுக்கு தனியாக திட்டு வாங்குற ஒரு ஆள்லாம் இருந்தாங்க. ஸோ
3: இது எங்களுக்கு கண்டுபிடிக்க ஒரு வருஷம் ஆச்சு, ஒரு ரெண்டு பேர் ஒரே பேரில் இருக்குது, அதுதான் பார்க்க மாட்டேறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க எங்களுக்கு ஒரு வருஷம் ஆச்சு.
0: அதனால இப்போ கொஞ்சம் ஏதோ அறிவு வந்து பிளாக் ஷிப்னு பேரை மாற்றி இனிமே வந்து கண்டென்ட்லாம் புதுசாக போட்டு நாங்கள் தனி சேனலுக்கு காமிச்சிக்கிறதுக்காக இந்த நாடகம்.
1: ஓகே, என்ன மாதிரி ஷோஸ்லாம் இப்போ நியூவாக ஆட் பண்ணிருக்கீங்க பிளாக் ஷிப்பில்?
0: எஸ் அது என்னன்னா ஸ்மைல் சிட்டிலேருந்து பாதி சேனல் இங்கே கடன் வாங்கிட்டோம், ஸ்மைல் மிக்சர்லேருந்து பாதி சேனல் வெளியில் தள்ளிட்டோம். வந்து டிஆர்பி ஸ்மை சேடின் கார்த்திக்லாம் ஸ்மைல் சிட்டியில் வந்துட்டு இருந்துச்சு, அது மாதிரி நல்ல ஷோ அப்படின்றனால இங்கே போட்டோம். இதில் சில ஒஸ்டான ஷோஸ்
3: சொல்ல வர்றாங்க,
0: லவ் ஆர் வி தன்புன்ற மாதிரி ஒஸ்டான ஷோலாம் தூக்கிட்டோம், சரியா எங்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரி ஷோ. அது இந்த இவருன்னு ஒன்று வந்துச்சு பாருங்க,
2: ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்கோம் நாங்கள்.
0: சரி ஓகே, இருந்தாலும் உண்மையை சொல்லணும் இல்லையா. ஆனால் சீரியஸாக வந்து அந்த கண்டென்ட்லாம் வந்து இன்னுமே பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல, பட் அது ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் தூக்கில், இந்த லவ் ஆல் வித் அன்போ அண்ட் இவள் எல்லாமே. அதில் வர ஷோஸ் எல்லாமே ஃபன் பண்ணுறோம், வழக்கம் போல் வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
2: எப்படி வருது நாங்களும் பார்க்குறோமே, செக் பண்ணாதானே எல்லாம் வரும்.
0: இப்போ வந்து யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட் வந்து எல்லாருக்குமே இந்த ஜாலியாக பேசுறது, இந்த எருமசாணி மாதிரி ஹாய் ஆண்டி அப்படின்னு கூட்டு போகிறது, இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ அதை அதே மாதிரி ரேண்டமாக ஒரு வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு அப்படி ஒரு ரீச் ஆகலாம்னு சொல்லிட்டு புதுசாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் லான்ச் பண்ணலை.
1: ஓகே, பெஸ்ட் விஷஸ். சோஷியல் சர்வீஸ் பண்ணதுக்காக சேவரத்னா அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க, இப்போ மீடியாவுக்கு வந்த அப்புறம் சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ண டைம் இருக்கா, எப்படி பேலன்ஸ் பண்றீங்க ஷெரிஃப்?
0: இருக்காங்க அடிக்கடி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், இல்லை ஃபண்டிங் மூலியமாகவோ, இல்லை அங்கே அவங்க ஆசிரமத்துக்கும் போய் நம்ம பண்ணுறது. சேம் டைம் எனக்கு பர்த்டே வந்துச்சுன்னா அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு போட்டு ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தனால ஒரு பாயிண்டில் அவங்களே கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க.

0: எனக்கு பண்றது எல்லாமே ஓபன் டாக்கா இருக்கு. சோ தைரியமா எல்லாத்தையுமே இறங்கி செய்யறாங்க. சோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அதனால டெம்பிள் மங்கீஸ். சோ அன்பு, உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல்?
1: எனக்கு வந்துட்டு எனக்கும் டெம்பிள் மங்கீஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆப்வியஸ் அதுதான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு, ப்ளஸ் முன்னாடி யூடியூப் சேனல் இருக்காங்க. ஸோ எல்லா கண்டிப்பாக ஓப்பனாக ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் சட்டையர் பண்ணுவாங்க. ஸோ டெம்பிள் மங்கீஸ் ரொம்ப பிடிக்கும். அண்ட் பிபி பாஸ்ட் வால் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு, எல்லாமே நம்ம பசங்க. ஸோ அதுவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜாலியான கண்டென்ட், யங்ஸ்டர்ஸ்க்கான கண்டென்ட் இருக்கும். ஸோ ஐ லைக் தட்.
0: ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்திருக்க எருமசாணி ஜம்ப் கட்ஸ் பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க?
1: ஜம்ப் கட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜம்ப் கட்ஸ் எனக்கு ஆக்சுவலி நான் பெருசாக ஜம்ப் கட்ஸ் வீடியோ பார்த்து கிடையாது நான். ஏன்னா எனக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த லீனியர் எடிட்டிங் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் ஜம்ப் கட்ஸ் பெருசாக வீடியோஸ் பார்க்குறதில்ல. பட் நல்லா ஷேர் ஆகுது, ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ஆப்வியஸாக நல்லா டேலண்டான பசங்க ரெண்டு பேருமே. ஆப்வியஸாக அவங்க சீக்கிரமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் வரணும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா பண்ணுறேன். அண்ட் எருமசாணி கண்டென்ட்டில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஹியூமரும் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் நல்ல டேலண்டட் பசங்க எல்லாருமே கிட்டத்தட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ வந்து எருமசாணி விஜயா இருக்கட்டும், இல்லை ஜம்ப் கட்ஸ் ஹரிபாஸ் கூட பழக்கம் இல்லை எனக்கு. பட் நாங்கள் ஈவெண்ட் நடத்தோம், எல்லாமே வந்தாங்க ஈவெண்ட்டுக்கு. ஸோ அப்படியே சரி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக வந்து ரொம்ப சீக்கிரமாக ரீச் கிடச்சிருக்கு. இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை ரொம்ப ஏர்லியான டைமாக யூஸ் பண்ணி சக்ஸஸ் அடைஞ்சிருக்காங்க இந்த டீம் தான்.
0: ஸோ நீங்கள் சென்னையில் ஃபர்ஸ்ட் டைமாக யூடியூப் ஃபேன்ஸ்க்காக டியூப் ஃபெஸ்ட் கண்டெக்ட் பண்ணிங்கல்ல லாஸ்ட் மந்த். ஸோ அந்த டியூப் ஃபெஸ்ட் கண்டெக்ட் பண்ணப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு?
2: எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாகவே ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் அப்படின்னா வந்து நம்ம டீமுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு மாதம் முன்னாடி டைம் இருக்கும், நமக்கு 2 மாதம் கூட டைம் இருக்கும் அந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு. கடைசி 10 நாளைக்கு முன்னாடி தான் மீட்டிங்கே போடுவாங்க, நம்ம ஈவெண்ட் நடத்த போகிறோம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அட பாவீங்களா, ஓட ஓட ஆரம்பிக்கிறீங்களாடான்னு சொல்லிட்டு ஓட ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருப்போம். ஒரு ப்ரெஷரில் தான் எல்லாத்தையும் நடத்துவோம். ஈவெண்ட் அன்றைக்கி வழக்கம் போல் எல்லா யூடியூப் சேனலும் இருக்குது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ எல்லா யூடியூப் சேனலையும் கூப்பிட்டு அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் இல்லையா, ஒரு எதிரியாக பார்க்க மாட்டோம். அவங்க தான் பார்த்துருப்பாங்க, மேபி நம்ம பார்க்க மாட்டோம். கூப்பிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அப்போ இப்போ நீங்கள் பிஜிஎம் போட்டிருக்கணும். ஸோ வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அதை தாண்டி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்.
0: ஓகே. ஸோ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு?
2: ஆடியன்ஸ் அதுதான், எல்லா சேனலில் உள்ள ஆடியன்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே தெரியவும் யாருன்னே தெரியாதவங்க கூட வந்து நீங்கள் யார் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல வாங்க செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு தெரியுது, வேற எதுவும் பெருசாக இல்லை.
0: ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் சென்னையில் ஒரு ஃபேன் ஃபெஸ்ட் பார்க்கறது வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா ஹைதராபாடாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், நிறைய யூடியூப் ஃபேன்ஸ்க்காக அவங்களே வந்து நடத்துகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூடியூப் சேனலே ஒரு கண்டெக்ட் பண்ணுறது வந்து இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு, நம்மளே ஒரு டியூப் ஃபெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு?
2: அது என்னென்னா, ஸ்மைல் சிட்டிலேருந்து நம்ம நிறைய வாட்டி ரிக்வெஸ்ட் வச்சுருந்தோம் யூடியூப் சைடுக்கு, எங்களுக்கு சென்னையில் நடத்துங்க ஃபேன் ஃபெஸ்ட் வந்து சென்னையில் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு மதிக்க மாதிரி தெரியல, ஆப்வியஸாக தமிழ்நாடுங்கும் போது மதிக்கவே மாட்டாங்கன்னு வச்சுங்க. ஸோ நீங்கள் என்ன நடத்துறது, நாங்கள் எவ்வளோ இவன் நடத்திருக்கோம், நாங்கள் நடத்தி காட்டுறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அடி கொடுக்குற மாதிரி நாம் வந்து இங்கே நடத்தணும். அதுதான் அவர் ஒரு கெத்து காட்டுறதுக்காக தான் நடத்தணும், சேம் டைம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குமே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த டியூப் ஃபெஸ்ட்.
0: ஓகே. ஸோ இப்போ இனிமேல் எவ்ரி இயர் நீங்களே கண்டெக்ட் பண்ணுவீங்க?
2: கண்டிப்பாக வருஷம் வருஷம் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ லாஸ்ட் இயர்

0: ஸ்மைல் அவார்ட்ஸ்னு ஒன்று பண்ணோம், டிஜிட்டல் அவார்டு. ஸோ டிஜிட்டலில் இருக்கிறவங்க யாருக்குமே அவார்டு இது வரைக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ பிஹைண்ட் வுட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சினிமாவுக்கும் கொடுத்துருக்காங்க, பட் டிஜிட்டலில் இருக்கிறவங்க யாருக்குமே கொடுக்கல அப்படின்றனால நம்மளே ஆரம்பித்தோம். அதுவும் வருஷம், இந்த வருஷமும் வருது, டிசம்பர் மந்த் வருது. அதே மாதிரி டியூப் ஃபெஸ்ட்டும் வருஷம் வருஷம் நடக்கும்.
1: ஸோ அன்பு, உங்களுக்கு நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உங்கள் சேனலில் என்ன வெரைட்டி ஷோலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த சேனலோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவா இருக்கும்?
2: இந்த சேனல் கேக்குறீங்க? ஸ்மைல் சேட்டை. ஸ்மைல் சேட்டையா? ஸ்மைல் சேட்டை என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இவருங்க? ஆப்வியஸான இந்த சேனல் நல்ல சுத்தமா கிடையாது. ஸ்மைல் சேட்டில் வந்துட்டு டீப் ஷோ போயிட்டு இருக்கு, அப்புறம் வந்துட்டு
0: ஹவுடி டெலிவி போகுது,
2: ஹவுடி டெலிவி போகுது, டம்பஸ் டிவி போகுது, டிஆர்பி போடல, சேனல் காத்திக்கும் போடல, மூணு ஷோ தான் போகுது.
1: ஓகே, இப்போ சொல்ல பாத்தீங்கன்னா
2: பீப் ஷோ, பீப் ஷோ தான் எங்களோட ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நாங்க ஆரம்பிச்சது எங்க சேனல் ஷேர் ஆனதுக்கு அதே போய் பீப் ஷோ மட்டும் தான். ஸோ தொடர்ந்து பீப் ஷோஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்கும். ஏன்னா ஒரே ஆர்டர்ல போகாம கொஞ்சம் வேற வேற செக்மெண்ட்ஸ் பிரித்து கொஞ்சம் வெரைட்டியாக இப்போ இருக்க ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபன் கலந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான் இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த ஷோ டம்பஸ் ரிவியூ. டம்பஸ் ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஃபிலிம் ரிவியூ, ஃபிலிமுக்கு வந்து ரிவியூ கொடுப்போம் எவ்ரி ஃப்ரைடே. அது என்னன்னா நாங்கள் பேசாமல் ரியாக்ட் பண்ணுறதா டம்பஸ் ரிவியூ. ஸோ வந்து அது தொடர்ந்து வேறு ஏதாவது டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணலாம். ஸோ வந்து ஏதாவது அனிமேஷன் மாதிரி பண்ணி, இப்போ மாதிரி அனிமேஷன் மாதிரி பண்ணி வித்தியாசமாக பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது டம்பஸ் ரிவியூ. அப்போ வேறு நம்ம வச்சா ஹவுடி டெலிவா? ஹவுடி டெலி என்ன பண்ணுவோம், கமெண்ட்ஸ் படிப்போம். ஸோ ஹவுடி டெலி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு வழக்கமாக ஆடியன்ஸ் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு இருப்போம். ஃபியூச்சரில் எதாவது பண்ணணும், என்ன பண்ணுறது அவுடியோ டெலிவில், அவ்வளோதான் இவ்வளோதான் பிளான். ஃபியூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா டீம் ஏதோ ஒரு படம் பண்ண போகிறாங்க, அதுக்கான ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் பெரிய ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வெப்சீரிஸ், இப்போ வெப்சீரிஸ் பயங்கர ட்ரெண்டில் இருக்குது. ஸோ வந்து ஒரு நல்ல வெப்சீரிஸாக ரெண்டு வெப்சீரிஸ் இப்போ ட்ரெண்ட் ஆகாமல் வெப்சீரிஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு நல்லா செஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதான் இப்போதைக்கு ஃபியூச்சர் பிளான். சரி, ஃபியூச்சர் பிளான்.
1: சரி, ஓகே. சேட்டையன் கார்த்திகே இன்னொரு ஷோ இருக்குல்ல, அந்த ஷோ பத்தி சொல்லுங்க நந்தினி. சேட்டை கார்த்திக் வந்து ஜென்ரலா வந்து இப்போ ரோட்ல வந்து ஆதரவற்ற நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப், அதாவது நம்ம எல்லாருமே சரிசமமாக தான் பார்க்கணும். நானும் இன்னும் மேல இருக்கல, நீங்க கீழே இருக்கணுன்ற மாதிரி இல்லாம எல்லாருமே சரிசமமாக உட்காந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கூட உட்காந்து பேசி, அவங்க கூட ஜாலியாக உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக பேசி, அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன மாதிரி தேவைகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் சேட்டையன் கார்த்திக்.
3: இப்போ சேட்டையன் கார்த்தி ஷோவில் வந்து பழனிசாமின்னு ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு வைரலாக போயிட்டு இருக்கல, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள்.
0: ஸோ வந்து சேட்டையன் கார்த்திக்கில் நான் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்லேருந்து வரேன். ஆக்சுவலாக நம்ம டே டு டே லைஃப்பில் போயிட்டுருப்போம், அவங்க நம்மளையும் கிராஸ் பண்ணி போவாங்க, அவங்கள திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டோம். பட் அவங்கள திரும்பி பார்க்குற ஒரு ஆள் யாருன்னா சேட்டையன் கார்த்திக். ஸோ ஆக்சுவலாக அதில் ஒரு ஆள் தான் பழனிசாமி அப்படின்ற ஒரு ஆள். அவங்க வந்து இங்கே டி நகரில் தியாகராய ஹால் கிட்ட பிளாட்ஃபார்மில் தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஸோ அவங்க யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ, கேரளாலேருந்து. கேரளா தான் எனக்கு வீடு, எல்லாருமே சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, வீட்டில் எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க. பட் எனக்கு வந்து கால் ஊனும் அப்படின்ற பட்சத்தில் யாரும் எனக்கு கவனிக்கிற மாதிரி தெரியல. ஸோ எனக்கு அந்த இடத்துல ஒரு இது இல்லை, மரியாதை இல்லை அப்படிங்கும் போது, சரி மரியாதையை எதிர்பார்த்தா வேலைக்கு ஆகாது, நம்ம வயிற்று பொழப்புக்கு ஏதாவது வேணுமேனு சொல்லிட்டு நான் இங்கே வந்துட்டேன். இங்கே வந்தோடனே பிச்சை எடுக்கிறது தவிர வேறு வழியும் தெரியல. ஒருவேளை எனக்குன்னு காசு இருந்துச்சுன்னா நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பேன், நான் வந்து ஒரு கடையை போட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி, அந்த மரியாதைன்ற ஒரு விஷயம் தான் ஃபுல்லாகவே அந்த இடத்துல பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா, நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம், அவங்களை ஷூட் பண்ணுவோம், நம்ம ஸ்மைல் செட்டியில் போடுவோம், அதை பார்த்து யாரும் ஹெல்ப் பண்ண வருவாங்களா அப்படின்ற ஒரு சோர்ஸ் மட்டும்தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு. எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணிட முடியாது ஆப்வியஸாக. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம போட்டிருந்தோம், அதை பார்த்து நிறைய பேர் நமக்கு வந்து ஃபண்டு மூலியமாகவும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, பைத கடையும் வச்சு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக எல்லாருமே ஒரே ஆளுக்கும் சொல்லிட முடியாதுன்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து யார் இருக்கு என்ன பிளான் பண்ணோம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு 2 lakh ரெடியாகவும், சரி ஓகே உங்களுக்கு நாங்கள் கடை வச்சு கொடுத்துட்றோம், சின்னதாக பொட்டிக்கிற அளவுக்கு கூட இல்லாமல் அதுக்கு மேலேயே வச்சு ஒரு கடை வச்சு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்கோம்.
1: நந்தினி, உங்களுக்கு வந்து ஸ்மைல் சேட்டை சேனல்ல ரொம்ப பிடிச்ச ஷோ இது?
4: ஸ்மைல் சேட்டையில, பிளாக்
1: ஸ்மைல் சேட்டையில.
4: ஸ்மைல் சேட்டையில் எனக்கு வந்து ஹவு டு டெலி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விக்கேனை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுவார், அதுக்கு விக்கேனை அழகாக ரிப்ளை பண்ணுவார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என் மனசுலேருந்து இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க திட்டுவாங்க இல்லையா. ஸோ அதனால் ஜோக்ஸ் அபவுட், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்னென்னலாம் எங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் விக்கேனை ஜாலியாக ஃப்ரீயாக சொல்லுவார். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக எனக்கு ஹவு டு டெலி பிடிக்கும்.
1: ஓகே, ஸோ உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள்.
4: ஓகே, ஸோ 2011 ஸ்டூடியோ ஸ்மைல் ஆரம்பித்தோம். யார் யார் பேசிக்காக அப்போது வந்து மெயினாக இருந்தாங்க அப்படின்னா, சுட்டி அரவிந்த் அண்ணா, ஸோ அவங்க விக்கி அண்ணா, சாம் பிரபா, பிரகாஷ், அப்புறம் ராம், அலெக்ஸ் அண்ணா, அப்புறம் வந்து அவ்வளோதான். இவங்க தான் வந்து பேசிக் ஸ்மைலுக்கு வந்து விதை போட்டது. ஸோ அது ஸ்டூடியோ ஸ்மைல் வந்து அப்படியே டெவலப் ஆகி வெப் ரேடியோன்னு வந்துச்சு. வெப் ரேடியோ ஆன்லைன் ரேடியோ. ஸோ அதில் தான் அன்பனா, ஷெரிஃப், ஆனந்த், கார்த்திக் அவங்க எல்லாருமே உள்ள வந்தது.
0: ஆக்சுவலாக வெப் ரேடியோ வந்து நம்ம லான்ச் பண்ண டேட் வந்து 12/12/12
4: தலைவரோட பர்த்டே அன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஒன் இயர் அவங்க ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இங்கே எம்ஓபிக்கு வந்து இன்ஹவுஸ் இன்டர்ன்ஷிப்புக்கு வந்திருந்தாங்க. ஸோ வந்ததில் அதை ஒவ்வொருத்தங்க புதியகம்ல நாங்க ஷோ பண்றதுக்காகவும் சரி, ராஜ் டிவியில் ஷோ பண்ணுறதுக்காகவும் சரி, மேன் பவர்ஸ் எங்களுக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ ஒவ்வொரு மாதம் ஒரு 4 ஒன்ஸ் வந்து இன்டர்வியூ எடுத்து சரி அதுலேருந்து டேலண்ட்ஸ் எல்லாரும் உள்ள எடுத்தது தான் வந்து கலையண்ணா, அப்புறம் வந்து ராமசுந்தரம். ஸோ இவங்க எல்லாருமே அப்படி உள்ள வந்தவங்க தான். ஸோ அப்படி 4 or 6 ஒன்ஸ் அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் பிக் பண்ணி உள்ள வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 30 கொண்ட குழுவாக தான் இருக்கு ஸ்மைல் சேட்டை.
1: ஓகே, ஸோ அந்த 30 வந்து நீங்கள் இப்போ ஒரே பொண்ணாக இருக்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
4: ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, ஏன்னா 30 ஸோ வந்து அந்த அண்ணனுங்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணு தங்கச்சியாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. அது ஆஸ் யூஷுவல் ஒரு பையனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ நீயே போய் தேடு, நீயே போய் அலை, நீயே போய் ஒர்க் எல்லாமே பண்ண, ஒரு பொண்ணுன்ற ஃபீல் அதாவது வச்சு யூ கான் டூ இட்ன்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ எல்லாமே நீ தேடு தேடு, உனக்கு இதுக்காக தானே நீ உள்ளே வந்த மீடியாவுக்குள்ள. ஸோ போய் நீயே அலைஞ்சு எல் பிடிச்சி எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்கிற கேரக்டர் தான் ஸ்மைல். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிளாட்ஃபார்ம் கொடுத்தவங்க.
1: ஓகே, தேங்க்யூ. அன்பு உங்களுக்கு க்வெஸ்சன், படித்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இல்லைனாலும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை என்ஜாய் பண்ணி செய்கிறீங்க. ஸோ இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
2: யங்ஸ்டர்ஸ்க்கா? யங்ஸ்டர்ஸ் சொல்கிறதுலாம் எதுவும் இல்லைங்க, யங்ஸ்டர்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இல்லை இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க இந்த ஜெனரேஷன் எல்லாருமே வந்து அவங்க பேஷனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மீடியாவில் இருக்க எல்லாருமே முக்காசி பேர் இன்ஜினியரிங் படித்தவங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது பிகாம் படித்தவங்க, இந்த மாதிரி சில பேர் அரியர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு எந்த வேறு எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இந்த ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து ஒரே விஷயம் தான் என்னென்னா, ஒரு விஷயம் எதிர்பார்த்து நம்ம வர்றோம் அப்படின்னா அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம், பட் நம்ம ட்ரை பண்ணுங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ அதை மட்டும் என்றைக்குமே விட்டுறக்கூடாது. ஸோ அது மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய கஷ்டப்படுவோம், ஆனால் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிறது என்ன அப்படின்னா நிறைய கஷ்டப்படுவோம், ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது யோசிச்சு பார்த்தா என்ன கஷ்டப்பட்டோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு எதுவும் ஞாபகம் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி நான் இஷ்டப்பட்டு பண்ணோம், ஸோ அதனால் அது ஞாபகம் இருக்கக்கூடாது அப்படின்னு மைண்ட் செட் இருக்கணும். ஸோ இந்த ஆட்டிடியூட் வந்துட்டாலே போதும், எல்லாருமே கண்டிப்பாக ஷைன் பண்ணிடலாம் யங்ஸ்டர்ஸ்.
1: ஓகே ஷெரிஃப், உங்களை மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் யூடியூப் சேனல் ரன் பண்றதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? பப்ளிக் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? டீம் கோஆர்டினேஷன் எப்படி இருக்கணும்?
0: குறிப்பாக டைம் ஒன்று இருக்குது, அந்த டைமை கீப் அப் பண்ணுற யாராக இருந்தாலுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றது ஒன்றும் இல்லை, அது தானே சொன்னேன், அவங்க அன்பு சொன்ன மாதிரி அவங்க பேஷனை நோக்கி அவங்க போனாலே போதும். மற்றபடி சரி நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம், நம்மளும் பெரிய ஆள் ஆயிடலாம்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் லிஸ்ட்டு போட்டு சொல்ல முடியும், பட் அவங்க மனசெல்லாம் ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லலை. சேம் டைம் அந்த பேஷனை நோக்கி போயிட்டு இருக்கும் போது எதுவுமே தெரியாது, நம்ம வளர்கிறோம் வளரலாம் எதுவுமே தெரியாது, நம்ம பாட்டில் போயிட்டே இருப்போம். கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம், நம்ம 2 எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்க வளர்ந்துருக்கிறது என்னன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்க எதை நோக்கி போகிறாங்களோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் பெருசாலாம் ஒன்று பண்ண வேணாம்.
1: சரி ஓகே, ஸோ இப்போ உங்கள் டீமில் வந்து யாராவது வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னா உங்களை எப்படி அப்ரோச் பண்ணணும்?
0: அப்ரோச் எங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கா?
1: உங்கள் டீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு.
0: எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு குறிப்பாக அவங்களுக்கு டேலண்ட் இருக்கான்னா நாங்கள் பார்க்கவே மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்கும் எடுத்த இன்டர்வியூவில் எல்லாமே அப்படி தான், என்னையுமே அப்படி தான் வச்சுக்கிங்களேன். ஆக்சுவலாக டீமோட நம்ம எப்படி ரன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் பார்ப்பாங்க. இப்போது ஒரு 10 டேலண்ட்டோட வரோம், அதில் ஒருத்தன் மட்டும் வந்து டேலண்ட் அவ்வளோவா இல்லை ஆனால் டீம் கூட நல்லா செட் ஆகிறான் அப்படின்னா அவனை தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு டீம் கூட செட் ஆகணும், அப்போ டீமோட நம்ம போகிறதா வளர்கிறதா நம்மளுடைய பிளானுங்கும் போது டீமோட செட் ஆகிடுச்சுன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும், அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷோவை பிளான் பண்ணிக்கலாம். இது தான் தெரியுன்றனால அவனுக்கு லவ் ஆல் வித் அன்பு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அவனுக்கு ஹீரோ ஆகணும் அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஹீரோ மெட்டீரியல் தான் ரொமான்ஸ்லாம் பண்ண முடியும். இப்போ நந்தினிக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ பொண்ணாக பிறந்துட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தா, அதே மாதிரியே ஒரு ஷோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன வருமோ அந்த டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஷோ. நார்மலாக ஒரு சேனலில் வந்து ஒரு ஷோ ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஆங்கர் தேடுறதெல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு விஷயம்.
1: ஓகே, உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: ஆமாம், எனக்கு
2: எக்ஸாக்ட் 4:00 ஃப்ளைட் இருக்கு
0: மெல்போர்ன்.
2: சொல்லுங்கள்.
3: ஓகே, ஸ்மைல் சேட்டை டீமோட ஒரு ஜாலியான டாக் கேட்டிருப்பீங்க. இது ஜாலியாக மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கோம்னு நம்புகிறேன். இது உங்கள் அஜய் கனிமொழி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.8 MOP சமுதாய வானொலி. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே
2: மாட்டே. என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: மூன்று வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.
0: சாரி பையா, உன்னை புரிஞ்சுக்காம உன்னை திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்க.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கனாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா.

0: தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.
1: You are listening to MOP Community Radio 107.8
2: R Society
3: R Radio
2: Upright.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்டயும் ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டி வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MP Community Radio 107.8.

0: எம் ஓ பி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சில இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: You're all listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அடுத்து வர நிகழ்ச்சி MOP ஸ்டார்.
2: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
3: Stay tuned.
1: வணக்கம் சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே திவ்யா. நம்ம கூட சுதர்சனா இருக்காங்க. அவங்களும் எம்ஓபி தான் படிக்கிறாங்க. அவங்க விஸ்காம் பண்றாங்க. அவங்க கிட்ட நம்ம பாப் சிங்கிங்க பத்தி கேட்கலாம். அவங்க பேஷன் எதுனால பாப் சிங்கிங்ல இருக்கு, அதோட அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் சுதர்சனா, ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க உங்களை பத்தி.
4: என்னை பத்தி? ஓகே. ஹலோ எவ்ரிவான், என் பேர் சுதர்சனா. ஐ ஆம் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் விஸ்காம். அண்ட் மோர் ஓவர் ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஹியர் அண்ட் டுடே ஐ ஆம் ஹியர். ஸோ யா, தேங்க்யூ. அண்ட் ஆர்ஜே திவ்யா, யூ டூயிங் வெரி நைஸ். அண்ட் யா, ஐ ஆம் வெரி மச் இன் டு பாப் சிங்கிங். எஸ் இட்ஸ் ட்ரூ, எனக்கு பாப் பாடுறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் நான் பாடுவேன்.

0: யூஎஸ்ஏன்னு ஒரு பாட்டு. ஸோ யா,
1: நீங்கள் எந்த ஸ்கூல் படிச்சீங்க?
0: நான் தி ஆஷ்ரம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து வரேன். இட்ஸ் அன் ஆசம் ஸ்கூல், ஐ லவ் மை ஸ்கூல். நான் சின்ன வயசுலேருந்தே அங்கே தான் படிச்சிட்ருக்கேன். ஸோ யா,
1: நீங்கள் ஸ்கூலில் பாடின சாங் இங்கே எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி.
0: யா ஷியூர், அஃப்கோர்ஸ், மை ப்ளெஷர். I hopped to the plane at LAX with a dream in the cardigan. Welcome to the land of fame access. Am I gonna fit in? I jumped to the cab, here I am for the first time. Looking to my right hand, I see the Hollywood sign. This is all so crazy. Everybody seems so famous. My time is starting and I'm feeling kinda homesick. Too much pressure and I'm nervous. Cause I'm the taxi man. எப்படி இருக்கு?
1: Superb.
0: Oh my god.
1: செம்மையா பாடுறீங்க.
0: பட் இன்ட்ரோ சாங் நான் கொடுக்கணும்னா வேற ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து Phineas and Ferb-ங்கிற ஒரு
1: ஃபேமஸான ஒரு கார்ட்டூன்.
0: Yes, yeah, I love that cartoon. சின்ன வயசுல இருந்தே அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் அதுதான். ஸோ அதில் வந்து Phineas, Ferb, Candace-னு ஒருத்தர் இருப்பாங்க. Candace வந்து பிக் சிஸ்டராக இருப்பாங்க. பட் அது ஒரிஜினல் வாய்ஸ் வந்து ஆஷ்லி டிஸ்டேலோடது. அவங்க வந்து சில பாட்டுலாம் அதிலே பாடுவாங்க அந்த சீரியல்லே. இட்ஸ் லைக் அ கார்ட்டூன். ஸோ யா, ஸோ அண்ட் அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து இட்ஸ் கால் லைக் கிச்சி கிச்சி கூ. ஓகே. அண்ட் அது வந்து லைக் இட்ஸ் வெரி பெப்பி, இட்ஸ் வெரி ஃபுல் ஆஃப் லைஃப், இட் ஜஸ்ட் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஓகே.
1: ஸோ
0: யா ஷியோர். Ladies and gentlemen, the Ferbettes. I'm Phineas and this is Ferb and we're gonna sing a song. Bow, chicka, bow, bow. That's what my baby says. Bow, bow, bow. And my heart starts pumping. Get you, goo up. Never gonna stop. Get you, goo means that I got it. I said a bow, chicka, bow, bow. That's what my baby says. Bow, bow, bow. And my heart starts pumping. Get you, goo up. Never gonna stop. Get you, goo means that I got it.
1: Superb.
0: Oh, thank you.
1: உங்களோட இந்த பாப் சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்லுங்களேன்.
0: ஓகே.
1: இது வந்து இவ்ளோ பிடிக்கும் உங்களுக்கு பாப் சிங்கிங்னா?
0: எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து லைக் ஷீ ஸ்டார்டட் சிங்கிங் அண்ட் எனக்கு அதை பார்த்ததுலேருந்து வாவ் சூப்பராக இருக்கு, இவ்வளோ கூட நல்லா பாட முடியும் வெஸ்டர்ன் சாங். அப்போ தான் இன்ட்ரடக்ஷன். அதுக்கு முன்னாடி தமிழ் பாட்டு அதை நான் கேட்டுட்ருந்தேன். அண்ட் அது வந்து எப்படின்னா ஹானா மொண்டானான்னு ஒரு சீரீஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து அவள் பாட்டு பாடுவாள். ஸோ அது வந்து அதை பாடினா ஐயோ நல்லா இருக்கே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அந்த மாதிரி ஹானா மொண்டானா, மாலி சைரஸ், செலினா கோமஸ், டெமி லோவாட்டோ அப்படியே ஃபுல்லாக லைக் டிஸ்னி அப்படியும் அப்புறம் பிக் சிங்கர்ஸ் அப்படியும் போனேன். அப்படியே ஒன் இஃப் யூ ஸ்டார்ட் நோ இஃப் யூ ஸ்டார்ட் டு நோ அபவுட் லைக் ஒன் பர்சன் யூ ஜஸ்ட் கெட் டு நோ அபவுட் எவ்ரி ஒன் இன் த சென்சேஷன். ஸோ யா, அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படி வந்துச்சு. அப்படி தான் நான் பாட ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் எனக்கு பார்பி சாங்ஸ் பிடிக்கும். பார்பி பார்பி மூவிஸ் இருக்குது, தி ஐலாண்ட் பிரின்சஸ்ன்னு ஒரு படம் இருக்குது, அதுலேருந்து தான் லைக் அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும் லைக் வேர் இஸ் த லேண்ட் ஐ கேம் ஃப்ரம்னு ஒரு பாட்டு இருக்கும். அப்புறம் சன் கோஸ் டவுன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் மெலோடியஸ் சாங்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். அதை கேட்டாலே அதான் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தாலே பார்பி டால் அந்த சீனரி அதெல்லாம் பார்க்கும் போது யூ ஜஸ்ட் கெட் இன் டு யூனோ யுவர் ஓன் இமேஜினேட்டிவ் வேர்ல்ட். அண்ட் த சாங் ரியலி பூசஸ் அப் யூ அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ தட் ரியலி காட் மீ யூனோ into this. So yeah,
1: okay, fine. உங்களுக்கு இத பத்தி நிறைய சொல்லி உங்களுக்கு இதல இன்ட்ரஸ்ட் கொண்டு வந்த உங்க फ्रेंड्स ஓட நேம் அவங்க கூட இந்த மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்றீங்களா?
0: இது actually நான் ஒரு தடவை YouTubeல போனப்பவே லைக் फ्रेंड्स னு சொல்லணும் இல்ல லைக் when you just type Miley Cyrus you get all her songs. So yeah, there was a friend, she was me, she was the one.
1: What's
0: who,
1: her name?
0: Her name was Ananya. She used to sing also. I used to sing also and yeah, so that's how it got up. And moreover I check out into the internet and
1: okay, unga talent pop singer ah neenga irukiradhu da abindrathu theriyudhu, but unga other talents la enna nu solunga.
0: Okay, other talents, na vandu music mattum illa enakku vandu drawing romba pidikum. Adu yeah, drawing romba pidikum, pencil shading adha romba எனக்கு ரொம்ப பிடிச்சி விரும்பி பண்ணுறேன். அதில் அப்படியே நான் வரைஞ்சேன்னா அப்படியே நான் அப்படியே போயிடுவேன் அதிலே.
1: அப்போ உங்களுக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்குமா இல்லை பாப் சிங்கிங் ரொம்ப பிடிக்கும்?
0: ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: எனி திங் ஏதாவது ஒன்று.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல அதோட நான் சேர்த்து இன்னொன்னு சொல்லுவேன்.

0: எனக்கு டான்ஸிங்கும் ரொம்ப பிடிக்கும்னு
1: சொல்லிடுவேன். சூப்பர்.
0: டான்ஸும் பண்ணுவேன், ட்ராயிங்கும் பண்ணுவேன், சிங்கிங்கும் பண்ணுவேன்.
1: இப்போ வந்து இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் சாங் அப்படி இப்படி ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் அதுலேயே போயிட்டுருக்காங்க. பட் இப்போ பாப் சிங்கிங் அப்படின்ற ஒரு ட்ராக் உங்களுக்கு ஏன் சூஸ் பண்ணீங்க, ஏன் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எல்லாருமே தமிழ் சாங்னு போயிட்டுருக்கும் போது தமிழ்லேயே இப்போ நிறைய சாங்ஸ் வந்துடுச்சு, செம்ம ஃபங்கியாக ஃப்ரீக்கியாக செம்மையாக சாங்ஸ் போயிட்டுருக்கு. பட் பாப் சிங்கிங்னு நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க அந்த ட்ராக்?
0: ஓகே, மியூசிக்ங்கிறது லைக் யூனோ இட்ஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ். இட் டசன்ட் பிலாங் டு ஜஸ்ட் திஸ் லாங்குவேஜ் ஆர் தட் லாங்குவேஜ் ஆர் ஒன் பர்டிகுலர் கண்டிஷன். மியூசிக் இஸ் யூனிவர்சல். ஸோ இங்கிலீஷாக இருந்தால் என்ன, தமிழாக இருந்தால் என்ன, எவ்ரி திங் இஸ் லைக் யூனோ இஃப் யூ ஹாவ் இஃப் யூ ரிலேட் டு இட் வென் யுவர் சோல் ரியலி கனெக்ட்ஸ் வித் இட் யுவர் மைண்ட் எவ்ரி திங். நம்ம வந்து லைக் சில இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ்லாம் கேட்கும் போது சே வீணா ஃப்ளூட் அப்படிலாம் சில அப்படியே அமைதியாக கேட்டுட்டுமே இருந்தோம்னா வென் ஆர் பா லைக் யூனோ நம்ம அறியாமலே நம்மளுக்கு வந்து கண்ணுலேருந்து தண்ணி வரும், ரைட்? யா. ஸோ அது வந்து எப்போ நடக்குதுன்னா லைக் வென் யுவர் சோல் your mind when you and the frequency avanga adu vandu adoda relate agumbodhu you feel connected. So andha mari ovvathungalukku onnu pidikum, sila perukku melodious ah pidikum, sila perukku takara takara takara takara dappangutha mari pidikum, sila perukku western songs different kind and everything. So when your soul really matches with it, when you really match with it, when you connect with it, you feel completely into it. So that's how. So music does not belong to like one thing. So it's English, Tamil, whatever it is, it's all music.
1: Yeah, that's good. Okay, ippo present-a neenga paathina அவுட்டர் இப்போது வெளியெல்லாம் நீங்கள் போயிட்டு பாப் சிங்கிங் அப்படின்னு சொன்னால் அவங்களை எல்லாரையும் கலாய்க்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்டு யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக கலாய்ப்பாங்க. தமிழ் சாங்ஸ் நம்ம ஒழுங்காக பாடினாலே கலாய்ப்பாங்க. அப்போ பாப் சிங்கிங்லாம் நம்ம பாடும்போது எப்படி அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் அப்படி அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க?
0: ஓகே, அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் தான். லைக் ஒரு தமிழ் பஞ்சில் போய் நம்ம இப்படி லாலாலான்னு பாடினோன்னா டெஃபினெட்லி இதில் ஃபீல் ஆட் அண்ட் இது. பட் ஒன்ஸ் யூ ரியலி பிலீவ் இன் யுவர் செல்ஃப், பிலீவ் இன் தட் மியூசிக் அண்ட் புட் யுவர் ஹார்ட் இன் டு இட் அண்ட் டெலிவர் இட் வெரி குட், ஐ மீன் லைக் ஃப்ரம் யுவர் ஹார்ட், தேர் மைட் பி யூனோ அந்த 100 பீப்புளில் தேர் மைட் பி அட்லீஸ்ட் 1 or 2 ஹூ கேன் யூனோ என்ஜாய் தட். அண்ட் மோர் ஓவர் first it will be like that, but when you proceed in your way and when once you perform and when you really live it up, live that song, everyone will get connected with it, most of them for sure. So yeah, so adanal andha mari like vandu panna mudiyum. So adanal it doesn't mean first epdi da irukum illaya, but when it goes on it becomes normal. When once people relate to you and the song, when they start enjoying, of course we start enjoying singing, right? We enjoy and sing and we live it up, and if we enjoy it, they enjoy it. So yeah, yeah, so yeah, that's
1: people ungala criticize pannumbodhu adu epdi irukum, can you accept it or yaar yaar tittanum thonuma?
0: Chacha apdi la illa, it's not like I'm open to comments, I'm open to whatever that will definitely you know enhance our skills. We'll get to know better of what we lack in, so that will really you know like help us. Always happiness will just you know you won't know what you lack in. So adanal vandu when once you face like when you get down like you know down to earth, when you have that earthly comments only you'll understand, oh I lack in this, they don't like this, oh okay. But if that person is really worthy, if it has a genuine reason, then definitely it's we should be open to let our ears wide and listen to that comment so that we can improve from that and improve in our next song. So yeah, that's how it is.
1: That's very good. Actually நம்ம பாசிட்டிவா நம்ம எப்பவுமே இருந்தால் நம்ம எவ்ளோ எக்ஸ்போஷர் வெளியந்து வந்தாலும் you have to go with it.
0: ஆமா.
1: Yeah, that's really great. That's really great. Okay, ஒரு சின்ன break அப்புறம் பார்க்கலாம்.
0: Okay, thank you.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம இப்போ சுதர்ஷனா கூட இருக்கோம். அவங்க பாப் சிங்கிங் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சுதர்ஷனா, யாரு உங்களோட ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன், யாரை பத்தி இன்ஸ்பயர் ஆயினுங்க ரொம்ப?
2: Inspirations அப்படின்னு சொல்லணும்னா, இட் டசன்ட் பிலாங் டு ஒன் சோலோ ஆர்டிஸ்ட் அண்ட் எவ்ரி திங், இட் பிலாங்ஸ் டு எவ்ரி திங், லைக் பீட் பேண்ட் மெம்பர்ஸ், பீட் சோலோ ஆர்டிஸ்ட், பீட் மேல் ஃபீமேல். ஐ யூனோ மியூசிக், யா தட்ஸ் ஹவு ஐ செட், மியூசிக் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் யூனோ, ஐ லவ் பேண்ட் மெம்பர்ஸ் லைக் கோல்ட் பிளே, ஹீ இஸ் லைக் அமேசிங், அண்ட் தென் லிங்கின் பார்க், Evanescence, it has a female lead singer, avangala vandu appadi samma getta paaduvaanga, adala appadi ketale you will just go into a different world, and yeah, so that's how adu vandu enak black eyed peas romba pidikum, Florence and the Machine, yeah, so appadi da enak band members na adu pidikum, solo artists na like be it all the Disney members, Miley, Selena, Demi, Jonas Brothers, avanga kuda pidikum. Band members la innor thanga kuda irukanga, One Directioner. I'm a One Direction. I'm a One Directioner for sure. So yeah, so that's for band members. And solo artist, I really love the female singer called Dido. அவங்க பாடுறது வந்து அவ்வளோ வந்து இனிமையாக இருக்கும். அப்படி கேட்கும் போது லைக் யூனோ, இஃப் ஐ பர்சனலி ஃபீல் வெரி கனெக்டட் டு தட் சாங். இட்ஸ் கால் டோன்ட் லீவ் ஹோம்.
1: ப்ளீஸ் அது கொஞ்சம் பாடுறீங்களா?
2: ஓ, அந்த பாட்டா? ஓகே, ஐ மீன் லிரிக்ஸ் வந்துட்டேன், ஃபைன், ஓகே. பட் லெட் மீ கம்ப்ளீட். யார், ஹலோ, டீடோ பிடிக்கும், ஷக்கீரா பிடிக்கும், செலினா கோமஸ் பிடிக்கும், அடெல் ரொம்ப பிடிக்கும், ரோலிங் இந்த டீப்னு ஒரு பாட்டு சூப்பராக இருக்கும், டெய்லர் ஸ்விஃப்ட் அவங்க கூட பிடிக்கும், கேட்டி பெரி ரொம்ப பிடிக்கும், யா, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் பிடிக்கும், அண்ட் யா, ஸோ
1: ஓகே. ஏதாவது ஒரு சாங்,
2: ஓகே, ஏதாவது ஒரு சாங்கில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷனாலே பாடுறேன், டிஸ்னி ஹானா மோண்டானா, மைலி சைரஸ் பாடின ஒரு பாட்டு, it's called Kesara, it's Q-U-E but it's pronounced as K, it means whatever happens in life,
1: go with it,
2: no you, yeah, we have to go with it, it's true, but I'm sorry about that Divya, but whatever happens it's all right, I'll be okay, whatever life throws my way, you wish I'd be hurt but I'm free as a bird, that should be our motto. And that will definitely bring your life very, it'll upbring your life and you'll experience happiness. So yeah, this is how the song goes. It's called Kesara. And yeah, here it goes.

0: இருக்கா.
1: குட். லாஸ்டா ஒரே ஒரு க்வெஸ்சன், எம்ஓபி எதுக்கு சேர்ந்தீங்க? ஏதாவது இப்போ பாப் சிங்கிங்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எம்ஓபினா இதுதான் சேரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டோட சேர்ந்தீங்களா? இல்ல ஓகே ஃபைன், பெஸ்ட் காலேஜ்னு சொல்றாங்க அப்படின்றனால யூஸ்
2: பண்ணுங்க. வெல், ஃபர்ஸ்ட் ஆஃப் I am so blessed to actually have joined here. It's an amazing college. Everyone here are very, you know, I'm sure I should use this term, are very blessed to be here and to be, you know, one person in that. I feel very happy. All my classmates, they're very warm. My teachers, they're so warm, sweet, and everyone, you know. It's like very, it's somehow, if there are many people in this world, okay, each one has their own life and they go in different paths, right? And but for us, for me, you, we, the teachers, everyone, the teachers, the staffs, the students, everyone, to actually have an opportunity here, a time period for me, 3 years, so-called 3 years, is like it's so like what I'm trying to say is it's already decided somewhere, I think, like the God. So I'm very blessed that God had put me here in this college. So yeah.
1: ஓகே, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ
2: சிஸ்டர்ஸ்,
1: எல்லாத்து பத்தியும் சொன்னதுக்கு தேங்க்யூ சோ மச். செம்ம ஜோவியலா பேசினது.
2: அப்படிலாம் சொல்லாதீங்க, போய் நீங்க பண்ற எக்ஸ்பிரஷன் எனக்கு தெரியுது, பட் ஃபைன். ஐ தேங்க் மை ஆர்ஜே திவ்யா, ப்ளீஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹர். யா, ஷி வாஸ் வெரி குட்.
1: தேங்க்யூ சோ மச்.
2: அண்ட் யா, சோ That's it. Thank you.
1: Okay, thank you so much. Thank you. நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்டே டியூன் டு 107.8. திஸ் இஸ் ஆர்ஜே திவ்யா சைனிங் ஆஃப். தேங்க்யூ
2: வித் சுதர்ஷனா, 107.8 CRS. கீப் ஆன் லிசனிங்.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சு வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.7

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence held down, beaten to the ground.

மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எஸ்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.